0: திருச்சியிலே கலாத்தியர் 3 அதிகாரம் 9 வசனம் முதல் 18 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3 அதிகாரம் 19 முதல் 25 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு விரோதமானதா? நியாயப்பிரமாணம் நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3 அதிகாரம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்குறியோடு கடந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தோம். கலாத்தியர் 3 அதிகாரம் 19 வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்ட ஒன்று என்று பவுல் கூறுகிறார். பாவத்தின் நிமித்தமாக சேர்க்கப்பட்டது என்று சொல்லலாம். அடுத்ததாக வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று பார்க்கிறோம். இது காலத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான வார்த்தை. இது எதை தெளிவுபடுத்துகிறது என்றால் நியாயப்பிரமாணமானது தற்காலிகமான ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது மோசேயின் காலத்திற்கும் கிறிஸ்துவின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. யோவான் 3 அதிகாரம் 17 வசனத்தை கவனியுங்கள். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் வாக்குத்தத்தின் சந்ததி வருமளவும் தான். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைதான் நியாயப்பிரமாணம் பழக்கத்திலே இருக்கும். நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது. அது மட்டுமல்ல, அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியாயப்பிரமாணம். பாவம் என்று ஒன்று உண்டு என்பதை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணமே ஒழிய பாவத்தை நியாயப்பிரமாணம் அகற்றுகிறதில்லை. மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. அப்படியென்றால் எதற்காக இது கொடுக்கப்பட்டது? இயற்கையாகவே தேவனுக்கு முன்பாக மனிதன் அருவறுப்பான கொடூரமான ஒரு பாவியாய் இருக்கிறான் என்பதை காட்டவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையான எந்தோரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்திலே தன்னைத்தானே பார்த்து தான் எவ்வளவு பாவி என்பதை உணர்ந்து கொள்வான். மனிதர்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை நிரூபிப்பதற்காக அது கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் பரிசுத்தவானாக கணக்கிடப்படுவான் என்பதனாலேயும் அது கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு மனிதனும் அவ்வாறு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏனென்றால் சொந்த பலத்தினாலே யாராலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. சிலர் நினைக்கிறார்கள் பாவமான ஒரு செயலை செய்தால்தான் ஒரு மனிதன் பாவி என்று எண்ணுகிறார்கள். இது உண்மையல்ல பிரியமானவர்களே. ஏற்கனவே மனிதன் பாவியாய் இருப்பதனாலேதான் பாவமான காரியத்தையே அவன் செய்கிறான். ஏற்கனவே அவன் கள்வனாய் இருக்கிறபடியினாலே அவன் திருடுகிறான். பொய்யனாய் இருக்கிறபடியினாலே பொய் சொல்கிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வாழ்த்துதல் சொல்கிறோம், எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறோம். பல வேளைகளிலே மனதிலோ உடலிலோ நாம் பூரணமாக நன்றாக இல்லாத நேரங்களிலேயும் நன்றாயிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ஏன் இவ்வாறு சொல்கிறோம்? அந்த விழுந்து போன சுபாவம் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் பாவிகள் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்ய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனுக்கும் நமக்கு இடையிலே ஒருவர் தேவை என்பதை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3 அதிகாரம் 21 வசனம் பாருங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமான காரியமா? நிச்சயமாக இல்லை. ஏன்? பாவிகளை ரட்சிப்பதற்கு மற்றும் ஒரு மார்க்கம் இருக்குமென்றால் அந்த மார்க்கத்தை தேவன் பயன்படுத்தியிருப்பார். பாவம் நிறைந்த மனுக்குளம் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு பிரமாணத்தை கொடுக்க முடியும் என்றிருந்தால் தேவன் அதை கொடுத்திருப்பார். காலத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது என்று ஏற்கனவே பார்த்தோம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறோம். மனுக்குலம் முழுவதுமே பாவத்திற்கு அடியிலே இருக்கிறது. எனவே மனுக்குலம் முழுவதுமே மரிக்கும். அப்படி என்றால் எது தேவை? ஜீவன் தேவை. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது. அது ஒன்றைத்தான் அதால் செய்ய முடியும். பாவத்தின் அளவு எவ்வளவோ அதற்கு தக்கதாக மரணம் என்பது அல்ல. பாவம் என்றாலே முடிவு மரணம்தான். எனவே நாம் எல்லாரும் மரணத்திற்குட்பட்டவர்களாய் ஒரே விதமான தேவை நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை மற்றும் ஒருவரை விட நீங்கள் குறைவான பாவம் செய்தவராய் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சுபாவமும் உங்களுடைய இயற்கை சுபாவமும் ஒன்று போலவே இருக்கிறது. ஜெர்மன் தேசத்து எழுத்தாளர் ஒருவர் சொல்லும் பொழுது, ஒரு குற்றம் செய்யப்படுவதை நான் பார்த்ததில்லை, ஆனால் நானாக இருந்திருந்தாலும் அதையேதான் செய்திருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். தனக்கும் அப்படிப்பட்ட இயற்கை சுபாவம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் எழுதுகிறார். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்பது அல்ல, நாம் பாவிகள் என்ற அந்த ஒரே தகுதி நம்மை மரணத்திற்குள்ளே தீர்க்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தை நாம் அளவிட முடியாது. பாவத்தை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனியுங்கள். 24 மாடி கட்டடம் ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள். கட்டடத்தின் மாடியிலே 3 மனிதர்கள் நிற்கிறார்கள். அந்த கட்டிடத்திற்கு பொறுப்பானவர் மேலே சென்று அவர்களை எச்சரிக்கிறார். நீங்கள் 3 பேரும் கவனமாக இருங்கள். கட்டடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்க முற்படுவீர்கள் என்றால் கீழே விழுந்து மரித்து போவீர்கள் என்று கூறுகிறார். அவர்களில் ஒருவன், இந்த கட்டட பொறுப்பாளன் எப்பொழுதுமே யாரையாவது பயமுறுத்தத்தான் விரும்புவார் என்று சொன்னான். கட்டிடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்தால் நான் மரித்து விடுவேன் என்று அவர் சொல்வதை நான் நம்பவில்லை என்றான். எனவே வேண்டுமென்றே கட்டடத்தின் ஓரத்திற்கு போய் வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்கிறான். அப்படி அவன் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது 10வது மாடியிலே இருக்கிற ஒருவர் அவனிடத்திலே, எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதுவரை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்றுதான் கூறுவான். ஆனால் பிரியமானவர்களே, அவன் இன்னமும் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்று அடையவில்லை. அடியிலே மரணம் அவனுக்கு காத்திருக்கிறது. கட்டிட பொறுப்பாளர் கூறியது மிகவும் உண்மை. அந்த மனிதன் மரித்து போகிறான். மற்றும் ஒரு மனிதனோ கட்டிட பொறுப்பாளர் சொல்வதை குறித்து அறிந்து பயந்து போய் படிக்கட்டை நோக்கியோ கீழே வருவதற்கான லிப்டை நோக்கியோ ஓடுவான் என்றால், அப்படி ஓடும் பொழுது வழுக்கி விழுவான் என்றால் கட்டிடத்தின் விளிம்பிலே போய் அவன் வெளியே விழுந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அவனும் மரித்து விடுவான். 3வது மனிதன் சில ரவுடிகளால் அவனுக்கு எதிரானவர்களால் கட்டிடத்தின் மேலிருந்து தூக்கி எறியப்படுவான் என்றாலும் அவனும் மரித்து போய்விடுவான். வேண்டுமென்றே மாடியிலிருந்து வெளியே நடக்க முற்படுகிறவனும் மரித்து போகிறான். வழுக்கி விழுந்தவனும் மரித்து போகிறான். தூக்கி எறியப்பட்டவனும் மரித்து போகிறான். காரணம் என்ன? 3 பேருடைய வாழ்க்கையிலேயும் புவியீர்ப்பு விசை என்னும் பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். எனவே 3 பேருக்கும் மரணம் தவிர்க்க முடியாததாயிற்று. இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாயிருந்த புவியீர்ப்பு விசை அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணமும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து மீண்டும் கட்டடத்தின் மேல் பகுதியில் வந்து நிற்கவோ வாழவோ முடியாது. ஒருவேளை திரைப்பட தயாரிப்பிலே அவாறெல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மை வாழ்க்கையிலே அது நடக்க முடியாதது. திரைப்படத்திலே அநேக உண்மையற்ற காரியங்களை மனிதன் பார்க்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய நாட்டம் உண்மையற்ற காரியங்களிலே இருக்கிறது. பாவம் வருமிடத்திலெல்லாம் மரணம் தொடர்ந்து வருகிறது. பாவத்திற்கு இரக்கத்தை குறித்து எதுவுமே தெரியாது. பாவம் செய்யும் ஆத்மா சாகும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே தேவன் என்ன கூறினார்? ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மேலும் யாத்ராமும் 34:7 கவனியுங்கள். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 3:7, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணம் நம் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது. பிரமாணம் ஜீவனை கொண்டு வர முடியுமா? எப்படி புவியீர்ப்பு விசை உயர்மான கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து மரித்து போன ஒருவருக்கு மீண்டுமாக ஜீவனை கொடுக்க முடியாதோ, அதுபோலவே நியாயப்பிரமாணமும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம்.

0: கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே என்று சொல்லும் பொழுது நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் முன்னதாக. இயேசு கிறிஸ்து வரும் வரை நியாயப்பிரமாணத்திலும் ஒரு கிருபையின் ஆசனம் இருந்தது. பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக பலி செலுத்தும் ஒரு பலிபீடம் அங்கே இருந்தது. அங்கேயும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திற்கான எல்லா பலிகளுமே இயேசு கிறிஸ்துவை கட்டி காக்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் வரும் முன்னதாக நாம் எல்லாரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடைக்கப்பட்டிருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இங்கே பவுல் மிக தெளிவாக மோசேயின் நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க முடியாது என்பதை விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 4:5 பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கவனித்தீர்களா? மனிதர்களுடைய ரட்சிப்பிற்காக மனிதனுடைய நற்கிரியைகளை ஏற்றுக்கொள்ள தேவன் மறுத்துவிட்டார். ஏசாயா 64:6 நாம் பார்க்கிறது போல நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு செய்ய மட்டுமே முடியும். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறதில்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் உங்களை பாவம் செய்யாமல் காக்கிறதில்லை, ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. மனிதன் தேவனுக்கு முன் எவ்வளவு பாவியாயிருக்கிறான் என்பதை உணர்த்த மட்டுமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையான உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள். அங்கே கருப்பு நிறத்தில் ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிறது. உடனடியாக முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்க்கிறதில்லை. பக்கத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து கழுவி நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள். முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ மனக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது என்று உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் டாக்டரை தேட வேண்டியதற்கும். கண்ணாடி முகத்தில் உள்ள அழுக்கை நீக்காது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருச்சபையிலேயும் நியாயப்பிரமாணம் என்னும் கண்ணாடியிலே தங்கள் முகத்தை தேய்த்து அழுக்கை போக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை அகற்றிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம், என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை அது நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கண்ணாடிக்கு அருகிலேயே முகத்தை கழுவக்கூடிய ஒரு கோப்பை இருக்கிறது. பாடலாசிரியர் ஒருவர் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். ஆம், மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ஆம் பிரியமானவர்களே, இம்மானுவேலின் இரத்தத்தினாலேதான் நம்முடைய பாவத்தை நாம் கழுவ முடியும். இயேசுவின் இரத்தமே நம்முடைய பாவ கரையை நீக்குகிறது. நாம் பாவிகள் என்பதை நியாயப்பிரமாணம் நிரூபிக்கிறது. அது நம்மை பரிசுத்தமாக்குகிறதில்லை. ரோமர் 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். மேலும் கலாத்தியர் 3:24 கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இதை குறித்த விளக்கத்தை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். கலாத்தியர் 3:25. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. பிரியமானுலே, உபாத்தி என்று சொல்லும் பொழுது பள்ளி ஆசிரியரை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே இது வித்தியாசமான ஒரு நபரை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமையை இது குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான மக்கள் அடிமைகளாயிருந்தார்கள். ஒரு ரோம குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு வேலைக்காரனுடைய கரங்களிலே அவனுடைய பொறுப்பிலே அது கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது, நல்ல உடையை அணிவிப்பது, மூக்கை சுத்தம் செய்து விடுவது, தவறு செய்யும் பொழுது கண்டிப்பது, அடி கொடுப்பது எல்லாமே அவர்கள்தான் செய்வார்கள். அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வரும்பொழுது, பள்ளி பருவத்திற்கு வரும்பொழுது, காலையிலே அவனை எழுப்பி புறப்பட செய்து பள்ளிக்கு கொண்டு செல்வது அந்த வேலைக்காரனுடைய பொறுப்பு. அதாவது சிறுவனை தன்னுடைய கையிலே பிடித்து பள்ளிக்கு நேராய் நடத்தி செல்வது, அங்கே சென்று ஆசிரியருடைய கரத்திலே ஒப்படைத்து விடுவது அவனுடைய பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த சிறுவனுக்கு இந்த அடிமையாலே கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. எனவே அந்த சிறுவனை பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த காரியத்தை தான் பவுலபோஸ்தலன் சொல்கிறார். அந்த அடிமையைப் போல, அந்த வேலைக்காரனை போல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அது மனிதனை பார்த்து என்ன சொல்கிறது? மனிதனே, இதற்கு மேல் உனக்கு உதவி செய்ய என்னாலே முடியாது. இப்பொழுது உன்னுடைய கரத்தை பிடித்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவண்டை தான் என்னாலே கொண்டு செல்ல முடியும் என்று சொல்கிறது. நீ தேவனை விட்டு தூரம் போனவனாயிருக்கிறாய். ரட்சிக்கப்பட வேண்டும். உனக்கு ஒரு மீட்பர் வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துவதுதான் நியாயப்பிரமாணம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாத உங்கள் உண்மையான நிலைமையை சிலுவையின் அடியிலே வந்து அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினால் பூரணமாய் நம்மை கழுவி அவரை நாம் விசுவாசித்தபடியினாலே நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்தும்படியாக தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவரே நம்மிலே தங்கியிருந்து நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். எனவே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க முயற்சி செய்கிறேன் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், அல்லது என்னுடைய பாவத்திற்கு நான் ஈடுகட்டும்படியாக தான தர்மங்களை செய்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், பண உதவி செய்கிறேன், என்னுடைய நேரத்தையெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை பாவம் என்று தேவனிடத்திலே ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவிலே ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். கவலையோடும் பாரத்தோடும் நான் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லையே என்ற வேதனையோடும் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய இயலாத நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டு நம்முடைய இயலாத நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தூய ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தும்படியாக அவரை நோக்கி கெஞ்சுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் எங்களை ரட்சிக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நற்கிரியைகளினாலோ நல்ல காரியங்களினாலோ எங்களுடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பாவிகள் என்பதை மட்டுமே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணமே எங்களை சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு வண்டி வழிநடத்தும் உபாத்தியாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யார் யார் தங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உண்மையான பாவ நிலைமையை உணர்ந்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இலவசமாக நீர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கவே முடியும். நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறது இல்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2.
5: கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய பேடு, அது எல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சனோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடித்து பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையாக இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்தில் வேறு ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோசன் ஒன்று இருக்கும், இப்போலாம் தெரியும் குஸ்துக்குன்னு வரும் சவுண்டு. அதை வேறு ஒன்றுத்தன், அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முனுடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்கு கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சீப் கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அதை குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்தினுடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்க எல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே பிரசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம் நீ கத்துக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தரை ட்ரம்மு வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம்மு வாசிச்சா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்ற

0: உயரத்தை பார்த்துகிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியது. நாங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. ட்ரை பண்ணி பண்ணி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நிர்பந்தமான மனுஷன்தான். யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார் என்கிற அந்த என் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரும்போது எங்க சார்பினின்று செயலாற்றுகிற தெய்வமே, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தெய்வமே, அவன் வெள்ளம் இல்லப்பா, நீங்க வெள்ளமாய் வந்து அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. எத்தனை இருள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறது. எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த சூழலில் தேற்றுவதற்கு உம்மிடம் ஒரு வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை எங்களை வளமாக்கும். அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வார்த்தை எங்களுடைய எல்லா பயத்தை நீக்கும். அந்த வார்த்தை எல்லா அவிஸ்வாசத்தை போக்கும் அப்பா. அந்த கிருபை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வார்த்தையால் நிற்கவும் நிலைக்கவும் வைத்தவர். இனிமேலும் எங்க அன்பு மக்களை அப்படியே நிற்க வைக்க போறீங்க, நிலைக்க வைக்க போறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தியின் மத்தியில் நற்செய்தியாகிய நீர் ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாகி எங்க சூழலை அப்பா நீர் மாற்றுவதற்கு பதிலாக எங்க மன நிலைமையில் ஒரு தெளிவை உண்டாக்கி இச்சூழ்நிலையை ஆளத்தக்கதான மனநிலைமையை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக, பிரசனத்தின் வசனத்தின் வழியாக எங்களுக்கு அனுதினமும் கொடுக்கிறீரே. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மீடியாக்களை எங்க திறந்தாலும் 3 அலைக்கு ஆயத்தப்படுங்கள். கருப்பு பூஞ்சை தோன்றிவிட்டது, வெள்ளை பூஞ்சை அடுத்து தோன்றும் என்று சொல்லி அப்பா மக்களை பயத்துக்குள்ளாக நடத்துகிற எல்லா காரியத்தின் நின்று என் மக்கள் விடுதலை பெறுவார்களாக என்று ஜெபம் பண்றோம்ப்பா. எங்க முதல்வருக்காக ஜெபம் பண்றோம், அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல மாவட்டங்கள் தோறும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தொற்றும் அவர்களை தொற்றிக்கொள்ளாதபடி தகப்பன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை வகுக்கிற அவர்களை மனதார மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. மீடியாவை திறந்தாவே துர்ச்செய்தி, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்பதில் எள்ளளவும் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நேற்று ஒரு சின்ன மெசேஜ் அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நிச்சயமாக நாம் இழந்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இழந்துத்தான் ஆகணுன்ற ஒரு மனநிலைமை நமக்கு வந்துருச்சுன்னா எதை நினைச்சு நாம் கலங்க மாட்டோம் என்று அவர் அந்த சாராம்சத்தில் ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் இழக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறாரே, அதுதான் அவருடைய கிருபை. நாம் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அந்த தெய்வம் ஆதி முதலாய் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு நாம் பாடப்போகிறோம். இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடலப்பா, இனிமேலும் கைவிடாத கரம் எங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும். உயிரோடு இருக்கிற எங்களுக்கு உங்க கிருபை இருக்கு. நாங்க செத்துட்டா உங்க வருகை இருக்கு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணல, செத்து போனவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நேர் துரோகம் பண்ணல. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றுவதற்கு ஒரு வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
உம்முடைய வசனங்களை தியானிக்கிறோம். அப்பாவை பார்த்து

0: பெர்க்மன் சப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருந்தா ராத்திரி பெட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசப்பா வரப்போறார், அந்த கவலை என்ன செய்ய முடியும், அந்த சூழல் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் மறந்துடுவோம்ல, கலக்கத்தையெல்லாம் மறந்துடுவோம்ல, வேதனையெல்லாம் மறந்துடுவோம்ல. அதுபோல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஏங்கி கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரார் அப்படின்னா எல்லா கவலையும் மாறிடும், எந்த சூழலும் உங்களை என்னை அஃபெக்ட் பண்ணாது. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நீங்களும் நானும் இழந்துதான் போக வேண்டும் என்கிற நிலைமையில் இதுவரைக்கும் ஏசப்பாவை நீங்களும் நானும் இழக்காதபடி அவரே பாதுகாக்கிறாரு அவருடைய அன்புக்காக.
1: தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான விதத்தில் போராடாதே,
0: சரணடைந்து விடு
1: என்ற அற்புதமான ஒரு சேஷித்த சத்தியத்தை கடந்த 4 நாட்களாக நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். இந்த சத்தியங்களை கேட்ட பிறகு நமக்குள்ள நாம் அனுபவிக்கிற விடுதலைக்காக, சமாதானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: நம்மளை குறித்த பார்வை மாறுறப்பதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்கிறது, வெற்றிக்கான பாதையில் நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். ஆமென்,
0: ஆமென்.
1: என்ன பார்வை? அவர் என்ன எப்படி பார்க்குறாரோ அப்படியே நானும் என்ன பார்க்கணும். அவர் என்னை எப்படி பார்க்குறாரு? பலசாலியாவா பார்க்குறாரு?
0: பலவீனம்
1: இல்லை. உன் மாம்சத்தை நான் நம்புறதே இல்லை,
0: இல்லைப்பா.
1: ஸோ அது பழுதாகி போன மாம்சம் இல்லை, பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பாழாக போன ஒரு மாம்சம். அதனால் உன் மாம்சத்தில் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டாக
0: அட்ரு ஃப்ளாப் ஆகிடும்,
1: ஃபெயிலியரில் தான் போய் முடியும். So don't try. இந்த முயற்சியும் செய்யாமல் பேசாமல் என்னிடத்துல சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறதான் கடந்த நாட்களில் அவர் நம்மோடு பேசுகிற செய்தியின் சாரம், மையக்கரு. ஸோ நேற்றைய தினத்தில் அற்புதமான அந்த காரியங்களை குறித்து நம்மிடத்தில் ஆண்டு பேசினார். அந்த அது சின்ன இந்த பேர் அப்படிங்கிற பேரை குறித்து ஒரு அந்த ஃபிலிமில் வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம். அது நிறையா சேனல்ஸில் அதை வச்சுருந்தாங்க. அதனால் காப்பிரைட் கிளைம் இருக்காது அப்படிங்கிறனால அதை நாங்கள் அந்த யூஸ் பண்ணோம். அந்த மெசேஜை நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக. ஆனால் முடிஞ்சோடனே அவன் காப்பிரைட்டில் அவன் இது பண்ணிட்டாங்க. அதனால் அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, அநேகர் கண்கள் இன்றைக்கி என்ன செய்யட்டும், திறக்கட்டும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த காரியம் நடந்துச்சோ, டப்புன்னு இதாகி அதை சரி செஞ்சு கடைசியில் திரும்பவும் ஒரு சின்ன இதை வச்சு பார்த்தோம். அதையும் காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த வீடியோவை எடுத்துட்டு கீழே உள்ள அந்த அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அந்த ட்ரூத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த வீடியோ கிளிப்பு வந்து போன நேற்றைய தின மெசேஜினுடைய கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட், அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அந்த வீடியோவை ஆன் பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரகசியம், ஒரு சத்தியம் புரியும். அது நம்முடைய எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு அவரை நோக்கி கதறதுக்கு நமக்கு அதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதனால் நான் உங்களை ரொம்ப தயவாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற காரியம், ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்ச நேற்றைய தின மெசேஜை நீங்கள் ஒருவேளை இந்த தடைகளால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு கேட்டுட்டீங்கன்னா அதையும் கேட்டுருங்க. அப்போனா ஒரு முக்கியமான ட்ரூத் உங்களுக்கு விளங்கிரும். நல்லா அது விளங்கிருச்சு அப்படின்னா நம்முடைய காட்டில் மழை
0: தான்.
1: அப்படி இப்போ ஏன் வறண்டு வெடிச்சு போய் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த மழை பெய்யாததுனால. ஓகே, ஸோ அதை நாம் அந்த அந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ளுகிற பொழுது அறியாமையினால ஜனங்கள் சங்காரமாகறாங்க. ஆண்டவரை அறியாததுனால ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆனா தேவனை குறிச்ச அறிவு வந்துருச்சு அப்படின்னா பிசாச சங்காரம் பண்ணிடலாம்.
0: ஆமென்.
1: அவரோட சேர்ந்து. அதனால இந்த மாதிரி ட்ரூத் எல்லாம் உள்ள போறப்ப ஏதாயும் ஒரு தடை உள்ள வந்து அது வைடா அவங்க கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இன்டரப்ஷன் வந்துடுது. ஸோ நீங்க இந்த விஷயத்துல தயவா எங்களுக்கு கொஞ்சம் சப்மிசிவா இருந்து நில்லப்பாச நான் அதை கேட்டுறேன். உங்களுக்கு மெடிசின் தேவைன்னா நீங்கள் ஐசியூவில் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவீங்க. இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் அதை கேட்க முடியாது. ஸோ இந்த வாழ்க்கையை நாம் ஒரு முற்றிலும் ஜெயங்கொள்ளணும் அப்படின்னா நாம் போராடுறதை என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஆமென்.
0: ஆமென்.
1: அதுதாங்க பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் வசனங்கள் 15 நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை.
0: நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: நன்மை என்ன செய்யல,
0: என்னிடத்தில்
1: வாசமாய் இருக்கிறது இல்ல என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்,
0: அறிந்திருக்கிறேன்.
1: எங்க மாம்சம் வாசமா இல்ல, எங்க நன்மை வாசமா இல்ல,
0: மாம்சத்துல
1: நன்மையே இல்ல. அதனாலதான் நம்ம மாம்சத்தை கொஞ்சம் சார்ந்த உடனே அட்டுழியம் தான் நடக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது,
0: நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
1: சோ எனக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், இட்ஸ் எ வார், இட்ஸ் an ongoing war. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா அதை என்னால செய்ய முடியல.
0: ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
1: நான் விரும்புறது ஒண்ணு, நான் செய்யறது
0: இன்னொன்னு,
1: கம்ப்ளீட் ஆப்போசிட். எனக்குள்ளேயே நான் ஒரு பக்கம் வட துருவமா இருக்கிறேன், இன்னொரு பக்கம் தென் துருவமா இருக்கிறேன். வில்லன் நான் தான்,
0: ஹீரோ.
1: அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
0: எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
1: ஆனபடியால் நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
0: உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன்.
1: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
0: வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
1: இந்த போராட்டத்தின் முடிவில் கடைசியில் நான் சிறைப்படுறேன். ஒவ்வொரு முறை போராடுறது எதுக்கு, விடுதலை தான் போராடுறேன். ஆனால் கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சிருது,
0: சிறையில்
1: சிறையிருப்பில் போய் முடிஞ்சிருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்
0: போராடுகிறது.
1: நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய அவயவங்கள்ல ஒரு
0: போராட்டம்.
1: போராட்டம், நான் விரும்புறத இந்த கை செய்ய மாட்டேன், நான் விரும்புறத இந்த வாய் பேச மாட்டேன், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் விரும்புறத இந்த கண்ணு பார்க்க மாட்டேன். போராட்டம், கடைசியில போராடி களைச்சு போன மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துடுறாரு,
0: நிர்பந்தமான
1: மனுஷன்
0: நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்?
1: Oh, unhappy and pitiable and wretched man that I am. அந்த நாட்கள்ல அந்த ரோம தண்டனை முறைகள்ல ஒண்ணு எதை மனசுல வச்சு இந்த பாசேஜ் அவரு பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, டெட் பாடியை நம்ம பேக் சைடில் கட்டி விட்டுருவானுங்களாம். கம்ப்ளீட்டாக ஒரு செத்து போன பிணத்தை நம்முடைய சரீரத்தோடு இணைச்சி கட்டி நம்மளை விட்டுருவாங்களாம். அந்த அந்த டெட் பாடி நேரம் ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்படி டீகே ஆக ஆரம்பிச்சு அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அப்படி புழு வச்சிடும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளால டாலரேட் பண்ணவே முடியாது. கொடூரமான ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டன முறைகள் அது ஒண்ணு. அந்த நாற்றத்தை சகிக்க முடியல. புழுக்கள் அப்படி ஊடுருவுது. இப்ப உயிரோட செத்துட்டு இருக்கிறேன், மாற்றம் வரும்னு பார்த்தா என்னது, ஒரே நாற்றம். ஸோ இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கட்டி விட்டுருக்குறாங்களே, இதுல இருந்து யார் என்னை
0: விடுதலை ஆக்குவார்?
1: அதை வச்சுதான் இந்த வேர்ட் அங்க எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில தான் எங்க பாக்குறாரு அவரு, Who will release and deliver me? அந்த வேர்டு தான் முக்கியம். Who will release and deliver me from this body of death? Is there no one who can do anything for me? எனக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஆள் யாராவது இங்க ஒருத்தருமே இல்லையா? Can you help me? அந்த மாதிரி ஒரு எப்பவுமே நம்மளை என்னைக்கு நாம நம்புறத நிறுத்துறோமோ அப்பதான் பிறருடைய உதவியை நாம நாட ஆரம்பிக்கிறோம். நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம முயற்சி செய்கிறது என்ன செய்யறது இல்ல,
0: நிறுத்துவதே
1: இல்லை. என்னைக்கு முழுச நம்பிக்கையற்று போகிறனோ அப்பதான் நான் உதவிக்காக கதற, பிரச்சனை முத்தி போனா அலற
0: ஆரம்பிக்கிறேன்.
1: காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நானு கதற ஆரம்பிக்கிறேன். நான் பார்த்தேன் நேத்து அந்த கரடி குட்டி தன்னால முடிஞ்ச அளவுலாம் முயற்சி பண்ணி கடைசியில எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சு பிசாசால சங்காரம் ஆகிற நேரத்துலதான், நிர்பந்தமான நிலைமையில தான் அது கதறிச்சு. கதறின உடனே அவரு களத்துக்கு வந்துட்டாரு.
0: ஆமென்.
1: தகப்பன் எங்க வந்துட்டாரு?
0: கதறும் போது களத்திற்கு.
1: இந்த இடத்துல இருந்து நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பிசாசு நம்முடைய பலவீனங்கள் மேல எப்பொழுதுமே குறியா இருக்கிறான். அதனால நம்முடைய எந்த பகுதியில நாம பலவீனமா இருக்கிறோமோ அந்த பகுதியில நம்மளை தாக்கி நம்மளை குழியில பிடிச்சி என்ன செஞ்சிடறான், தள்ளிடுறான். செய்யக்கூடாத செயலை செஞ்சதுனால, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால மனுஷன் இப்ப எங்க விழுந்துட்டான்,
0: குழியில்.
1: இப்ப விழுந்த குழி வந்து அது மரண குழி, படுகுழி. என்ன குழி?
0: படுகுழி.
1: உயிரை உயிரோட நமக்கு சமாதி கட்டுற ஒரு படுகுழி. இந்த குழியில நான் விழுந்துட்டேன் பாருங்க. இப்ப குழியில இருந்து வெளியில வர்றதுக்கு நானே என்ன செய்யறேன்னா, குழிக்குள்ள இருந்துகிட்டே நான் ட்ரை பண்றேன். அதான் வந்து பிசாசு அதான் என்ன செய்யறான்,
0: விரும்புறான்,
1: எதிர்பார்க்கிறான். குழிக்குள்ள தள்ளிட்டோம், குழிக்குள்ள தள்ளினது மட்டும்தான் நம்ம வேலை. இனிமே அவன் வெளியில வர்றதுக்கு அவனே என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். அதுவே அவனுக்கு வினையா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஜான்சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அவர் சொல்றாரு, குழியில் விழுந்திருக்கும் பொழுது நீ தோண்டுவதை நிறுத்திவிடு. குழியில் விழுந்திருக்கும் பொழுது
0: நீ தோண்டுவதை நிறுத்திவிடு.
1: உன்னோட வேலை மீண்டு வரணும், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?
0: தோண்டுகிறாய்.
1: எப்படி ஆகலும் தோண்டி நம்ம மேல வந்தோம். இருக்கிறதே குழி, குழிக்குள்ள இருந்துகிட்டு நீ ட்ரை பண்றேங்கிற பேர்ல தோண்டினேன்னா என்ன ஆகும்?
0: இன்னும் பாதாள குழியில,
1: இன்னும் பாதாள குழி ஒரு பக்கம் இருந்தாலும் சைடுல இருக்கிற மண்ணெல்லாம் சரியும். என்ன செய்யும்?
0: சரியும்.
1: மண்ணு மேல மேல என்ன செய்யும்?
0: சரியும்.
1: சரியும் சரீர மண்ணு குழுக்குள்ள இருக்கிற ஒன்னதான் மூடும்.
0: எஸ்.
1: அப்ப குழியில் இருக்கிறாலே மேல வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணி அவர் மண்ணை ஏதாவது தோண்டுவார்னா, அல்லது இங்கேயாவது கையை வச்சு அங்க கையை வச்சு ஏதாவது ஏறிடலான்னு நினைப்பார் அப்படின்னா, அந்த மண்ணு உயிரை வாங்குற மண்ணு, சரீர மண்ணு, லேச தொட்டாலும் சர்றன்னு என்ன செய்யுது? கீழே
0: சரிந்து விழுந்து விடுது.
1: சரிந்து விழுகுது. எங்க கையை வச்சு ஏறுவீங்க? கையை வச்சாலும் சரி, காலை வச்சாலும் சரி, அசைஞ்சாலும் சரி, லேச தவறுதல உடல் பட்டாலும் சரி, உடனே ஒரு மண் என்ன செய்யுது?
0: சரிகிறது.
1: சரிகிறது. லேசா ட்ரை பண்ணதுக்கே சரிதே, ஏதாவது இன்னும் சீரியஸா முயற்சி எடுத்த என்ன ஆகும்? மொத்தமா மூடிடும்.
0: ஹல்லேலூயா.
1: இப்ப குழியில் இருக்கிறவனுக்கு உதவிக்கான கரம் எங்க இருந்துதான் வரணும்? மேல இருந்து. ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், குழியில இருக்கிறப்ப நீ மேல வரணும் எடுக்கிற முயற்சியில உன்னிடமிருந்து வெளிப்படுகிற சின்ன அசைவு கூட உன்னை மூடுகிற பெரிய சரிவாயிரம். குழியில இருக்கிறப்ப வெளியில வரலான்னு ட்ரை பண்ணி கைய வைக்கிற மண் என்ன செய்யுது?
0: சரிகிறது.
1: சரிஞ்ச உடனே எனக்கு திக்கு திக்குன்னு ஆயிருது. உயிர் பயம் என்ன செய்யுது?
0: வருகிறது.
1: ஆஹா, விழுந்துட்டோம். எங்க கைய வச்சாலும் மண் என்ன செய்யுது?
0: சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு.
1: சரியுது. லேசா இதை பிடிச்சி ஏறிலான்னு பார்த்தா மண் என்னன்னா
0: மூடுகிறது.
1: சரியுது, மூடிரும். இப்ப லேசா சரியுது, நான் இன்னும் ட்ரை பண்ணேன்னா இந்த மண்ணு சரிஞ்சு மொத்தமா என்ன என்ன செஞ்சிடும்?
0: மூடிரும்.
1: அப்ப எதுனாலடா சரியுது? நீ அசைறதுனால. நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வெளியில வந்துடலான்னு சொல்லி உன்னுடைய அசைவு மண் என்ன செய்யுது? சரிய வைக்குது. இப்ப குழியில இருக்கிற முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது?
0: அசையவே கூடாது.
1: நீ வந்து ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கக்கூடாது. வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ண கட்டாயம் மண் என்ன செய்யும்? சரியும். அதாவது உன் நிலைமை இன்னும் மோசமாகும். உன்னோட முயற்சியே உன்னை உயிரோட மூடுவதற்கான மாபெரும் சரிவா மாறிடும். சறுக்கி விழுந்த குழியில் என்ன செஞ்ச?
0: சறுக்கி விழுந்த.
1: சறுக்கி விழுந்த முதல்ல சறுக்கி விழ வச்சா, இப்ப குழிக்குள்ள கொண்டே வச்சு மண்ணை நீ முயற்சி பண்ணி மேல வான்னு என்ன சோதிச்சு, இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. குழியில சறுக்கி விழுந்த விழுந்த என் மேல இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. சறுக்கி சரிந்து. சறுக்கிட்டீங்க. எப்படியோ வீக்கா இருந்தோம், தவறு செஞ்சிட்டோம், சறுக்கி விழுந்தாச்சு. ஒழுங்கா ஜோம் பண்ணல, ஒழுங்கா உறவாடலை, ஆண்டவரோட கிட்டி சேரல, அந்த வீக்கான சமயத்தை பயன்படுத்தி டெவில் விரிச்ச கண்ணில விழுந்து சரிக்கு எங்க விழுந்தாச்சு? குழியில விழுந்தாச்சு. இப்ப நீயா ட்ரை பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணனா சரிக்கு விழுந்த. நீ முயற்சி பண்ண இப்ப மண் என்ன செய்யும்? சரிஞ்சு விழும். அது ஒண்ணு என்ன செஞ்சிடும்,
0: மூடி போடும்,
1: மூடிடும். சோ நாம சுயமா முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய நிலைமை மேம்படாமல் அது மேலும் மோசமாகிறத வாழ்க்கையில பல முறை பார்த்திருக்கோமா?
0: எஸ்.
1: இதை செஞ்சு அதை செஞ்சு தப்பிச்சிடலாம், இதை பண்ணி மேலே வந்துடலாம், அதை செஞ்சு மேலே வந்துடலான்னு நம்முடைய நாமளே ஒரு ஹீரோவா முயற்சி பண்றப்ப நிலைமை ரொம்ப மோசமாச்சா?
0: எஸ்.
1: ஜெனரல் வார்டில் இருந்த நம்ம
0: ஐசியூக்கு
1: போற நிலைமை ஆகி போச்சா?
0: எஸ்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அங்கேயும் கீழ்ப்படியாம அங்கேயும் நம்ம முயற்சி பண்ணதுனால ஐசியூல இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போனோமா, அங்கேயும் ட்ரை பண்ணதுனால ஆபரேஷன் தியேட்டருக்கு போனோமா?
0: ஹல்லேலூயா.
1: இனிமே ட்ரை பண்ண மார்ச்சுரிக்கு போயிருவேன். எங்க போயிருவேன்?
0: மார்ச்சுரிக்கு.
1: பெனவரையில் கொண்டே வச்சிருவான். அதான் அவனுடைய நோக்கம், டெவிலோட
0: நோக்கம்
1: நோக்கம் அதான். மரணத்துக்கு அதிகாரி அவன்.
0: ஹல்லேலூயா.
1: சோ நாமளா முயற்சி பண்றப்ப நிலைமை மேலும் மோசமா. கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: இந்த யுத்தம் யாருடையது?
0: கர்த்தருடையது.
1: ஒன்னு நம்மளை மூடக்கூடிய இந்த மாதிரியான சரிவுகள் நம்முடைய நாம சொந்தமா முயற்சிக்கிற பொழுது நம்மளிருந்து வெளிப்படுகிற மனுஷீக அசைவுகளால உண்டாகிறது. நானா வெளியில வரணும்னு மனுஷீகமா செயல்படுற பாருங்க, அதுதான் அசைவு. இப்ப ஆண்டவர் நீ அசையாத என்னோட செஞ்சிருங்கிறாரு. குளியில இருக்கிற நீ எந்த அசைவும் கூடாது, வேணும்னா என்னோட முழுசா செஞ்சிரு.
0: ஹல்லேலூயா.
1: உனக்கு நீயே சமாதி கட்டுறதை நிறுத்துன்றாரு ஆண்டவர்.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நிர்பந்தத்தை நாம இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிர்பந்தம்.
0: எஸ்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: வெச்சோன்னு ஏன் சரியுது? மேல கொஞ்சம் கை வச்சு பாரு ஆண்டவர், எங்க தொட்டாலும் என்ன செய்யுது?
0: சரியுதுப்பா.
1: அப்புறம் ஏன்டா தொடுற? தொட்டா சரியுதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் தொடுற? நீ ஏன் மேலே வந்துடலாம் நினைக்கிறியா? ட்ரை பண்ணு. இல்லாண்ட ஒரு என்ன பண்ணாலும் என்ன செய்யுது?
0: சரிது.
1: அப்பனா அசையாத, ஆடாத,
0: அசையாத,
1: அசையாத. கை காலு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சும்மா நின்றா உள்ள.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நிர்பந்தமான நிலைமையில தான் நம்ம மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையை கம்ப்ளீட்டா இழந்து நம்முடைய நம்பிக்கையை முழுசா அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிடும்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஏன் மேல பார்த்தான் தெரியுமா? கைய வச்சா எல்லாமே என்ன செய்யும்?
1: சரிஞ்சிருது.
0: அச்சத்தின் உச்சத்தை பார்த்த இடம் அது.

0: வெளிச்சத்தின் உச்சம்.
1: எஸ்,
2: பள் ஒளியில்லாயிருளில் நான்
0: பள்ளத்துல எதை பார்க்கலாம்?
2: இருள்
0: அச்சத்தின்
2: உச்சம்.
0: உச்சம் சில பேர்ல குளியில இருக்கிறன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அங்கதான் அச்சத்தின்
2: உச்சம்
0: உச்சம் தெரியும். நாம ஏதாவது சறுக்கிறப்ப, நாம தவறு செய்யறப்ப, விழுந்துடுறப்ப நமக்குள்ள ஒரு ஒரு ஒரு ஒரு அச்சம் உண்டாகுதா? என்ன ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் இதுல இருந்து வெளியில என்ன செய்ய முடியல,
2: வர முடியல ஆண்டவரே,
0: வர முடியல ஆண்டவரே. அப்படி வர்றதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது எனக்கே எதிராக என்ன செய்யுது,
2: திரும்புதே அப்பா.
0: ஏன் நல்லதுக்கு அப்படின்னு நான் இந்த செயலை செஞ்ச அதுவே எனக்கு தீமையா பாதகமா மாறுது. இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையா இருக்காண்டவரே.
2: ஹல்லேலூயா.
0: குளியில் நிலவும் சூழல் இது, குளிக்கே உரிய சூழல் இது. எல்லாம் சொல்லுங்க, குளியில் நிலவும்,
2: குழியில் நிலவும்
0: சூழல் இது,
2: சூழல் இது,
0: குளிக்கே உரிய,
2: குழிக்கே உரிய
0: சூழல் இது,
2: சூழல் இது.
0: குழியில் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம்? சறுக்குன இப்ப எல்லாமே என்ன செய்யுது, சரியுது. இப்ப நீங்க எந்த முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியில வர முடியாது. தப்பு பண்ணல, நீ தானே இந்த குழியில போய் என்ன செஞ்ச,
2: விழுந்த,
0: சாவிட, நீ ஏன் முயற்சி பண்ணி சாவிட அப்படின்னு சொல்லி நம்ம மேல சரிஞ்சு விழுந்து நம்மளை உயிரோட மூடுகிற அந்த காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? மேல இருந்து சொல்லுவாரு, டேய், எந்த முயற்சி என்ன செய்யாத,
2: செய்யாத,
0: செய்யாத. குழுக்குள் இருக்கிறேங்கிறத மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அண்ட சொல்லாரு, டோன்ட் ட்ரை, இட் ஓன்ட் வொர்க். குழிக்குள் இருந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணனா அதனால எந்த பிரயோஜனம் உனக்கு உண்டாக போறது
2: இல்லை.
0: பட் ஜஸ்ட் cry to your God. Don't try, but cry. Hallelujah.
2: Hallelujah.
0: It will work. It will definitely work. Hallelujah.
2: Hallelujah.
0: நீ குழிக்குள்ள இருந்து முயற்சி செய்யறதை விட்டுட்டு குழிக்குள்ள இருந்து டடின்னு கத்துவேனா.
2: Hallelujah.
0: உங்கள ஒரு ஆடு குழியில விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டானா?
2: தூக்கி விட மாட்டானோ?
0: என்னோட உங்களோட மேய்ப்பர், என்னோட மேய்ப்பர்,
2: நம்முடைய பிரதான மேய்ப்பர்
0: குழியில விழுந்த ஆடுகளை தூக்கி விடுகிறவர், தூக்கி எடுக்கிறவர். வழியில் இருக்க வேண்டிய ஆடு குழியில இருக்கு. குழியில் இருக்கிற ஆடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கதர்றது மட்டும்தான்.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: சாதாரண கதர் இல்ல, என்ன ஓலம் அது?
2: மரண ஓலம்,
0: மரண ஓலம். மெய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரல, பாஞ்சு வர்றாரு.
2: ஆமென்.
0: எந்த முயற்சியும் பண்ணாத, சரிக்கிட்ட, தப்பு செஞ்சிட்ட, விழுந்துட்ட, இப்ப மேல வரலாம் அப்படின்னு சொல்லி நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே சரிஞ்சு ஒன்னு என்ன செய்யுது, மூட ட்ரை பண்ணுது. எங்க தொட்டாலும் மண்ணு சரியுது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு பாதகமா இருக்கு. இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன செய்யலாம்?
2: அவரை நோக்கி
0: கதறலாம்.
2: எஸ்,
0: இத செய்ய முடியாதான்றார் ஆண்டவர்.
2: ஹல்லேலூயா.
0: ஜெப அறைய பூட்டிட்டு தனியா இருக்கிறப்ப அமர்ந்து இருக்கிறப்ப இந்த கதறலின் சத்தம், இந்த ஓலத்தின் சத்தம், இந்த மரண சரத்தில் நின்று யார் என்னை
2: விடுதலை ஆக்குவா?
0: கரடி குட்டி இந்த மாதிரி கத்தினப்ப தானே, கத்தினப்ப இல்ல கதர்னப்ப தானே, ஓலம் விட்டப்ப தானே
2: அப்பா வந்து
0: கர்ஜனை பண்ணிட்டு வந்தாரு. அப்ப இந்த குழுக்குள்ள நீ ஆடாம அசையாம நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், டடின்னு கத்தணும். என்ன செய்யணும்?
2: டாடி.

0: ஒரு 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனார். மற்ற 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி தெரியானோ? அந்த வேட நிரம்பத்தோடும் தேடி தெரியானோ? தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, எங்கடா எங்கடா போன எங்கடா போன எங்கடா போன அப்படின்னு கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷமாய் தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு லூக்கா 15 வாசிக்கிறோம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த நாம உதவிக்காக நாம நாம நாம கதற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இடத்துல தான் டேவில் நம்மளை கடினப்படுத்த விட்டுறக்கூடாது.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு ஆடுக்கு என்ன வச்சிருப்பாங்க?
1: பேர் வச்சு.
0: காது கருப்பா இருந்தா கருப்பு காணை, வெள்ளையா இருந்தா வெள்ளைக்காதன், இந்த மாதிரி அதனுடைய இதுகளை வச்சு அதுங்களுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். அப்ப இந்த ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்ப நம்ம பைபிள் ஸ்கூல்ல 1999 எழுதின என்னோட முதல் ஆர்டிக்கல் காணாமல் போன வெள்ளைக்காதன், செகண்ட் ஆர்டிக்கல் ஐ திங்க். ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது. முதல் ஆண்டருடைய குரலை நான் அந்த மெசேஜ் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட ஸ்பிரிட்டில் நான் அனுபவித்த அந்த அந்த பகுதியில் லூக்கா 15 இருந்தேன். அப்போ 100 ஆடுகளை அடைச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ எந்த ஆடை காணா? என்னடா எல்லாரும் இருக்கான், எங்கடா வெள்ளைக்காதனே வெள்ளைக்காதனே
1: காணும்
0: காணும் வெள்ளைக்காதனை காண உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெள்ளைக்காதனை இப்ப என்ன செய்யறாருன்னா தேடி திரியறாரு. இப்ப தேடி திரியறப்ப அவரு அவர் ஏதேனில் எப்படி தேடி திரிஞ்சாரு?
1: ஆதாமே எங்கே இருக்கிறார்?
0: எங்க இருக்கிற? அப்ப ஒருத்தரை நாம தேடுறப்ப நாம என்ன செய்வோம்? குரலை கொடுத்துக்கிட்டே தேடுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஏதோ மரண இருள் சாயந்தராச்சு, சும்மா ஏதோ ஒரு மாதிரி ஆடு எப்படி காணாம போயிருக்கும் மந்தையில இருந்த ஆடு? நீங்க சொல்லுங்க பாப்போம். மெய்ப்பன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப நல்லா தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிக்குது. என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா
1: பேக் அடிக்குது.
0: ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற புல்லு அது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருந்ததுனால மேயலான்னு போயிடுச்சு. சரி லேசா மேயிறப்ப என்ன பண்ணுச்சு? அப்படி திரும்பி பார்த்துச்சு. மெய்ப்பன் அங்கே தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கே தான் இருக்கிறோம். நமக்கு மெய்ப்பனுக்கு இடையில தூரம் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ என்ன கூட ஓடி போய் நினைச்சுக்கலாம், அவரோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பலை மேய்ஞ்சிச்சு. அப்புறம் மேய மேய ஒரு சுகம் வந்தோடனே இடைவெளி இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பார்க்குது பரவாயில்ல, ஓடுனா போய் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மேய்ச்சல் மும்மரத்தில் அடிக்கடி திரும்பி பார்க்கறது இப்போ குறைஞ்சி ரொம்ப நேரம் இங்கே மேய்ஞ்சிச்சு. எப்பமாவது ஒரு நேரம் அவரை பார்த்துச்சு. அப்புறமும் பொழுது சாய சாய சாய தூரம் தூரமா போய் இந்த அப்பப்போ அவரை பார்த்துட்டு இங்கே மேய்ஞ்சிச்சு பாருங்க, அந்த பார்வை சுத்தமாக கட்டாயி எதை மேய்ஞ்சிச்சோ அது மேலே அதுக்கு ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ திரும்பி பார்க்கறதே நிறுத்திட்டு பின்மாறின ஆடு ஃபுல்லாக மேய்து. மேய்ஞ்சி முடிச்சுட்டு பார்த்தா பொழுது போயிருச்சு, இருட்டிடுச்சு. இப்போ மேய்ப்பனையும் பார்க்க முடியல, மந்தையும் பார்க்க முடியல, எல்லாமே அவுட் ஆஃப் சைட், full of darkness. அதுவா முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம்னு சொல்லி முட்டி மோதி ட்ரை பண்ணி தன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு ஓடி வருது. இருட்டில் ஒன்றும் தெரியல, எங்கெங்கயோ முட்டி கிடைச்சல பொத்துன்னு போய் என்ன தெரிச்சு ஒரு குளிக்கல
1: விழுந்துருச்சு.
0: கும் இருட்டு, கருங்கும்மன் இருட்டு. இப்ப யோசிச்சு பார்க்குது அப்பமே லேசா மேயறப்பே நமக்கு அவருக்கும் கொஞ்சம் இடவில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓடி போய் அவரோட
1: சேர்ந்திருக்கணும்.
0: அப்பமே ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்பப்போ அவரை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்ய இந்த கள்ளத்தனமான மேய்ச்சல
1: ஈடுபட்டேன்,
0: மேய்ஞ்சேன். சரி, அவர் இடவெளி குறையறப்பையாவது ஓடி போய் என்ன செய்ய வேண்டாமா?
1: சேர்ந்திருக்க வேண்டாமா?
0: இந்த கள்ள மேய்ச்சல், இந்த கள்ள மேய்ச்சலை மேய்ஞ்சதுனால அந்த கள்ள மேய்ச்சலில் உள்ள மயக்கம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சிச்சு அவரை நோக்கி அடிக்கடி பார்க்குற அந்த அந்த வாஞ்சியவே எனக்குள்ளேருந்து அவிச்சிருச்சு. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என்னோட மெய்ப்பன் காரணம் இல்லை, நான் தான் காரணம். இப்போ பயத்தில் சுத்தில் மரண இருள நடுங்கி அச்சத்தின் உச்சத்தை அந்த ஆடு பார்க்குது.
1: ஹல்லேலூயா.
0: பாதாள

0: இடம் ஆடு எந்த இடத்தை பாக்குது?
1: அச்சத்தின் உச்சத்தை.
0: அச்சத்தின்
1: உச்சத்தை
0: சுத்துல பார்த்தா ஏதோ நரி ஊளையிடுது, அந்த பக்கம் காட்டு மிருகங்களுடைய சத்தம் என்ன செய்யுது? நடுங்குது. தனா முயற்சி பண்ணி மேல வரலான்னு பார்த்தா வகையா முள்ளு புதர்ல விழுந்து சிக்கிருச்சு. அந்த பக்கம் ஆடு காணாம அவர் துடிக்கிறாரு, இந்த பக்கம் மெய்ப்பனை பிரிஞ்சிட்டமேன்னு சொல்லி ஆடு என்ன செய்யுது? துடிக்குது. தானா முயற்சி பண்ணி தன்னோட வழிக்கு மறுபடியும் திரும்ப முடியாத ஒரு நிர்பந்தம், மரண இருள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துல கத்துனா கூட சிக்கல் தான். என்ன இங்க ஒருத்தர் நமக்கு வேண்டி ஆள் இருக்காண்டான்னு சொல்லி நிறைய எனர்ஜி வந்து
1: வரும்,
0: அது வந்துடும். அதனால சத்தம் மூச்சு கட்டாம என்ன செய்யுது?
1: அமைதியா
0: உயிரை கையில பிடிச்சிட்டு அமைதியா இருக்கு அந்த மரண இருள்ல. ஆனா இப்போ ஆட்டை தேடுறாரு யாரு? மெய்ப்பன். இருட்டுல ஒரு தடியை வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படி தேடி வர்றப்ப இருட்டுல வெளிச்சம்னா அப்படி பார்த்துக்கிட்டு வரலாம், எங்கேயாவது தூரத்தில் இருக்கானான்னு என்ன செய்யலாம், பார்த்துட்டு வரலாம். ஆனா இப்ப கார் இருள், இந்த இருட்டுல எங்க இருக்கிறான்னு என்ன செய்யறது? கண்டுபிடிங்க. அதனால அவரு கண்டுபிடிக்குமளவும் தேடி தெரியானோ அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி அவர் எப்படிதான் தேடிட்டு வந்திருக்கணும்? வெள்ளக்காரா, அவன் பேர் அதான், அவன் பேர் என்ன?
1: வெள்ளக்காத,
0: வெள்ளக்காத, வெள்ளக்காரா. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: சத்தம் போட்டா நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கிட்டு இருந்த ஆடு, இது என்னோட மெய்ப்பனுடைய சத்தங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுது. என் பேர் எப்படி திருடனுக்கு தெரியும்? என் பேரை சொல்லி கூப்பிட அவரால முடியும்? எனக்கு அவர் தானே பேர் வச்சாரு.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த பேரை வச்சதே அவர் தான்.

0: ஹல்லேலூயா.
1: எப்படி வர்றாரு?
0: பேருக்கு
1: வெள்ளக்காரன் இருட்டுல பாறை இடுக்குகள்ல பள்ளங்கள்ல அந்த குரல் அந்த சத்தம் பட்டு என்ன செய்யுது? துணிக்குது.
0: ஹல்லேலூயா.
1: ஆடுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. குளியில விழுந்த பிறகு நீங்க மறுபடியும் அவனுடைய சத்தத்தை கேக்குறீங்களா? சத்தத்துக்கு கீழ்படியாம தான் போய் என்ன செஞ்சாச்சு? விழுந்தாச்சு. இப்ப விழுந்த பின்னாடி மேல வர முடியாம தடுமாறி புதர்ல கிடக்குற அந்த நேரத்துல யாராவது வந்து நம்மளை குதறிடுவாங்களோன்னு பயந்து இருக்கிற அந்த நேரத்துல புதர்ல இருக்கிற ஆட்டுக்கு என்ன பயம்?
0: யாராவது நம்ம வந்து
1: குதறிடுவாங்களோ, அதனாலேயே அது கதராம இருக்கு. இந்த நேரத்தில் அது கேட்கறது யாருடைய சத்தம்? இது இது இது யாரோட வாய்ஸ்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
0: இட்ஸ்
1: மை ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ். சோ கூப்பிடுற வெள்ளக்கார அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய அதான் அவருடைய சத்தம்னு தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம்? ஒரு பக்கம் ஒரு வெள்ளக்காரா, இன்னொரு பக்கம் ஆடு

0: ஒரு பக்கம் அவர் கத்துறாரு, இன்னொரு பக்கம் ஆடு அவரு இந்த பக்கம் விளக்காதா அப்படின்னு கத்துறப்ப அந்த பக்கம் ஆடு என்ன செய்யுது, இன்னொரு பக்கம்
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம். அந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ற,
1: ஹல்லேலூயா,
0: சத்தியம் உன்னோட பேசுறப்ப நீ பதிலுக்கு குளியில கிடக்குற, நீ உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாத, தூரத்துல இருக்கிற சத்தியம் துணிக்குது, உன்னோட உள்ளத்துலதான் பேசுறாரு, குரலை கேட்கிற. ரொம்ப நாள் அவருடைய குரலை நீ கேட்கல, அதான் குளியில விழுந்த. ஆனா இப்போ அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிற உனக்கு மறுபடியும் இந்த செய்தியின் வழி அவருடைய சத்தம் துணிக்கிறது, கூப்பிடுறாரு, வெள்ளக்காதா, பதிலுக்கு குழியில் இருக்கிற நீயும் கதறுவேன்னா ஐடென்டிஃபை பண்ணுவார். ஹல்லேலூயா. பலர் தங்களுடைய இருப்பிடத்தை தெரியப்படுத்துறது இல்ல, தான் விழுந்து கிடக்கிற குழி அவர் கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய கதறலின் மூலமா அவருக்கு மறுமொழி கொடுக்கிறது இல்ல. கடினம், இன்னும் கடினம், இன்னும் மனசை கல்லாக்குற, இன்னும் மனசை இறுக்கமாக்குற, உனக்கு டெலிவரன்ஸ் இல்ல. அநேகர் இன்னைக்கு குரலை கேட்டு, இது அவருடைய சத்தம், இது என்னுடைய மெய்ப்பினுடைய சத்தம், என்ன மெய்ச்ச அவருடைய குரல் இது, அதை சரியா உணர்ந்து நீங்க மறுபடியும் உங்க இருப்பிடத்தை, அப்படின்னு உங்க இருப்பிடத்தை நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னா பாஞ்சு வருவாரு, ஓடி வருவாரு. இந்த ட்ரூத் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் நல்ல என்னுடைய நல்ல உணர்ந்து அனுபவிச்சு நான் உங்களுக்கு நான் ப்ரீச்
1: பண்றேன்.
0: ஒரு ஷீப் காணாம போனப்ப இருட்டில் தேடுறேன், போய் பேரை சொல்லி இருட்டில் இருந்து கத்துறோம், இருக்கிறியா, இருக்கிறியா, எங்க இருக்கிற அப்படின்னு பேரை சொல்லி மிட் நைட்ல காத்துறோம். சரிவுல புதர்ல இருந்த பிள்ளைங்க கூட்ட சத்தத்துக்கு மறுமொழி என்ன செய்யல, கொடுக்கல, கொடுக்கல, கொடுக்கல. மயிரலையில மீட்ப தவற விட்டோம். அப்பதான் புரிஞ்சிட்டேன், என்னதான் மெய்ப்பன் உதிர உயிரை கொடுத்து எங்கடா இருக்கிறேன்னு கத்தி கதறினாலும் குழியில் விழுந்த ஆடு பதிலுக்கு ஒரு சத்தம் கொடுக்கலன்னா அந்த ஆட்டை காப்பாற்ற முடியாது சாமி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கடினப்படுத்தினது போல நீங்களும்
1: கடினப்படுத்தாதீர்கள்.
0: It's a warning. நீ கதறலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று அந்தகார கிரியைகள் கொதறும். ஆனால் மெய்ப்பனுக்கும் அந்த பக்கம் அவர் சத்தம் கொடுக்க, இந்த பக்கம் ஆடு கதற, அந்த ரெண்டு இருட்டில் அந்த ரெண்டு வாய்ஸ் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துச்சு. அவர் கதற, இது கதற, அந்த வாய்ஸ் இருக்க இடத்த இது பண்ணி வச்சு வச்சு வச்சு கரெக்டா அந்த சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சு தூக்கிட்டாரு.
1: ஆமென்.

0: அப்படி கண்டுபிடித்த பின்பு, கண்டுபிடித்த
1: பின்பு அவன்
0: தூக்கி தரையில போட்டு கையில இருக்கிற கம்பை வச்சு
1: கோலை வச்சு
0: இனிமே ஓடுவனி, இனிமே மந்தை விட்டு என்ன செய்வனி,
1: ஓடுவேன்
0: ஓடுவேன்னு ரெண்டு இழுப்பு இழுத்தாரா?
1: இழுக்கல.
0: அப்படி தூக்குறாரு. தூக்குனா முள்ளு குத்தி உடம்பெல்லாம் என்னது காயம் ரணம். கீழே விழுந்ததுல கால என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. வெள்ளக்காரனால நிக்கவே முடியல. காதை இப்ப என்ன செய்யறான், நொன்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா உடம்ப அந்த வெளிச்சத்துல வச்சு அப்படி ஃபுல்ல கம்ப்ளீட்டா செக் பண்றாரு. ஐயோ இங்கடி அங்கடி இதா இருக்கு அதா இருக்கு. கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு இருள் இருந்தது, இப்ப ஒரு தோல் இருக்கு. அவன் சொல்லு.

தோல்ல ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பாக்குது இருள்ல இருக்கிறேன், ஆனா ஒரு தோல்ல இருக்கிறேன். This is redemption. It's a timely help from my shepherd. இந்த சமயத்துக்குன்னு எனக்கு தேவைப்படுற உதவியோடு என்னை சந்திச்சிருக்கிறது என்னுடைய மைப்பர். எதை குறித்து நான் பயப்படணும்? ஒரு கையில் ஒரு கோல் இருக்கு, ஒரு தடி இருக்கு. அந்த கோல் என்ன என்ன தேற்றுது? அந்த தடி ஓனாய விரட்டுது. அப்படியே கிடுகிடுன்னு நடுக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ப்ளீட்டா நைப்பனுக்கு ஆடு இப்படி பண்ணிருச்சே அப்படிங்கிற வேதனையை விட என் ஆட்டை நான் திரும்ப கண்டுபிடிச்சேங்கிற சந்தோஷம் தான். அப்போ ஐயோ இப்படி பண்ணிட்டேன், என்ன நினைப்பாரோ எது நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இல்ல, ஆண்டு சொல்லாரு, உன்னை கண்டுபிடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடிச்சேன். Hallelujah.

0: இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி ஒளிஞ்சல போய் தொலைன்னு விட்டனா இல்ல
1: தேடி தேடி வந்தேன்ல
0: தேடி தேடி வந்து பேசுறேன்ல தினசரி என்னுடைய சத்தத்தை உனக்குள்ள துணிக்க பண்றேன்ல ஒரே ஒரு முறை நான் இங்க தான் பாருக்கிறேன்னு கதறமாட்டேன் என் சத்தத்துக்கு செய்ய கொடுக்க மாட்டேன் உமன்சு நீ எவ்வளவு நாளைக்கு நீ கடினப்படுத்துவ நீ எவ்வளவு நாளைக்கு என்ன விட்டு விலகி விலகி நீ போவ தூரம் போய் தூரம் போய் சோரம் போறிய என்ன புரிஞ்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நீ இல்லாம நான் சந்தோஷமா இல்ல மறுபடி உன்னை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம் மறுபடி உன்னை கண்டுபிடிச்சா தான் எனக்கு சந்தோஷம் நீ இல்லாம என்னால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது 99 வரையும் கூட

0: உன்னோட
1: சத்தத்துக்கு செவி கொடு. இனி உயிர்தயத்தை கடினப்படுத்தாத. விழுந்துட்ட, எந்த முயற்சியும் செய்யாத, சரிஞ்சிடும், எல்லாம் சரியும், உன்னை மூடிடும், முழுச மூடிடும், உனக்கு உயிரோட சமாதி கட்டிடும், கொதறிடும். இது கதற வேண்டிய நேரம். ஒரு மரண ஓலம் உனக்குள்ள இருந்து எழ வேண்டிய நேரம். இந்த மரண சரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று உதவிக்காக நீ கதற வேண்டிய நேரம். இருள் தான், ஆனா தோளுக்கு வந்துட்டேன்னா இருளுக்கு உன் மேல எந்த அதிகாரமும்
0: இல்லை.
1: இல்ல,
0: இத
1: இந்த உதவி ஆண்டவர் ஒன்று கேட்கிறார். உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன், ஆனா என் சத்தத்துக்கு நீ என்ன செய்ய
0: செவி கொடுக்கலையா?
1: செவி கொடுக்கலையா? இந்த மாதிரி சேஃபா இருக்க வேண்டிய ஆள் நீ. இந்த மாதிரி அவருடைய கரங்களுக்குள்ள இருக்க வேண்டிய நீ. என் முள்ளுக்குள்ள கிடக்கிறேன்.

0: அநேகர் தவறு பண்ணிட்டு சொல்றாங்க, எல்லாம் விதிங்க, எல்லாம் தலை
1: விதிங்க
0: விதிங்க. அவன் தலையில ஆண்டவன் அப்படி எழுதி இருந்தா மாத்தவா முடியும்? விதி இல்ல, உன குரோதமா சத்துரு செஞ்ச சதி, சதி. இந்த எழுத்த உனக்கு தேவன் எழுதல, இது தேவன் உனக்காக எழுதின எழுத்து இல்ல. பிசாசோட இணங்கினதுனால அவன் உனக்கு செஞ்ச சதி, இதுல இருந்து மீட்டெடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். போராடாது, உன் வாழ்க்கையை மறுபடியும் சரி செய்யணும்னு போராடாது, எங்கேயும் கை வைக்காது, எதையும் தொடாத, எல்லாம் சரியும். அதுபோல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கதர். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்பா பதிலுக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல, நிச்சயமா வருவாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா என்ன செய்வாரு? Connect with the vine and everything will be fine. In a nanosecond, in a split second, he will make everything fine within a split second. இமை பொழுதுல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, கனெக்ட் வித் the
1: vine.
0: இது செய்ய முடியும்னா எல்லாத்தையும் சரி செய்ய அவரால் போராட வேண்டாம், எந்த போராட்டமும் வேண்டாம். உங்க கரத்துல விழுறான், நான் என்ன செஞ்சாலும் இப்ப மேல சிக்கலாயிரும், உங்க கையில விழுந்துடுறேன்ப்பா, சரண்டர் ஆகுறேன்ப்பா. காலையில நான் வர்றதே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுறதுக்கு, உங்க பாதத்தை கழுவி முத்தம் செய்யறதுக்கு நான் வர்றேன், சரண்டர் ஆகிறேன், சரண்டர் ஆகிறேன். என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு என்ன நம்ப என்னால் முடியாது ஆண்டவர், அதனால நான் கம்ப்ளீட்டாக உங்க கரத்தில் விழும்படி நான் வந்திருக்கிறேன். நீங்க செயலாற்றுங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்களே செயல்படுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, நான் ஓய்ந்திருக்கிறேன். அங்க கிரியை செஞ்சது யாரு?
1: அவர்
0: மெய்ப்பன். ஓய்ந்திருந்தது யாரு?
1: ஆடு.
0: ஆடு அவரை கிரியை செய்ய விடுங்க, அவரை கிரியை செய்ய அனுமதிக்கிற பொழுது நம்ம ஓய்ந்திருக்க முடியும். நான் கிரியை செய்ய நீ அலோ பண்ணாதனாலதான் உனக்கு ஓய்வு இல்ல. இதுல ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வர்றப்ப நீ நடக்கிற பாதை வெற்றின் பாதை. ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்மளோட இடைப்படுறாரு பாருங்க. This is gospel. This is kingdom gospel. This is how the kingdom principle works. இப்படிதான் பரலோக ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. இதுதான் பரலோக ராஜ்யம் செயல்படுகிற பிரமாணம்.
1: ஹல்லேலூயா.
0: எதை குறிச்சும் பயம் இல்லாமல், எதை குறிச்சு கலக்கம் இல்லாமல் இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி எல்லா போராட்டத்தையும் நிறுத்திட்டு, இல்லை இல்லை லேசா நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆஹா சுத்தமாகி கொஞ்சம் கூட அசையாம உங்க கையில விழுறேன் ஆண்டவர், உங்க கையில விழுறேன் ஆண்டவரேன்னு ஒரு கரத்துல விழுகிற பொழுது ஆச்சரியமான விதத்துல குழியில இருக்கிற நம்மளை வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: நம்புறீங்களா நீங்க?

0: நன்றி ஆண்டவரே. Thank you for your love and mercy and grace. எங்க மேல எவ்வளோ இறக்கம், எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு. காணாமல் போன ஆட்டை போல நாங்கள் அங்கங்கே செதறி கிடந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மெய்ப்பெரும் எங்களுடைய கண்காணியமான இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரல, திருப்பப்பட்டிருக்கிறோம்ப்பா. தூரமாக போன எங்களை தேடி வந்து மீட்டு மறுபடியும் மந்தையில் கொண்டு வந்து சேர்த்திங்களே. நான் மந்தையில் இருந்து காணாமல் போன ஆடு இல்லைப்பா, மந்தையில வந்து மறுபடியும் சேர்ந்த ஆடு. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்க கேட்க கிருபை செய்யுங்க. இது நீங்க எங்களுக்கு தந்த விருந்து இல்லை, எங்க எல்லாருக்கும் நீங்க தர்ற மருந்து ஆண்டவர். இன்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கோபம் ஒட்டினது போல நீங்கள் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். பாவத்தின் வஞ்சனையினால உங்கள் ஒருவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தூரமா போனாலும் இப்ப மறுபடியும் ஒரு குரலை கேட்டீங்கல்ல, என்ன அவர் உங்கள்ட்ட விலகலைங்கிறதுக்கு அதான் அடையாளம். எவ்வளவு உதவிக்காக கதற முடியுமோ அவ்வளவு கதறி அவர் தோல்ல போய் உட்காந்துருங்க. இதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரே, இந்த நாள் அற்புதமா எங்களோட இடைபெட்டு எங்களை பலப்படுத்தின உங்களோட தயவுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அருமையா எங்களோட இடைபெடுறீங்க, அதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாள் முழுவதும் இந்த தியானம் எங்களுடைய வாயின் வார்த்தையாக இருதயத்தின் மகிழ்ச்சியாக மாறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென் ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: teaching on the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை நாம் ஆரம்பித்த வேளையிலே,
0: we went to a particular passage of scripture and let's go to it again.
1: ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் சென்றோம், மறுபடியும் அதற்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனம்.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Here we are told that the saints took victory over Satan by the blood of the lamb.
1: பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை வென்றார்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது.
0: But I pointed out to you the particular way in which it is stated here.
1: இந்த இடத்திலே அது எவ்வாறு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன்.
0: Doesn't leave it at that saying that they took victory by the blood of the lamb. It says by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லி விட்டுவிடாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது.
0: Three things are mentioned here.
1: மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு சாட்சி.
0: There are three elements working together and bringing about victory in the believer's life.
1: விசுவாசியின் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருவதற்கு மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: These are the things that we are studying concerning faith.
1: விசுவாசம் குறித்து இந்த காரியங்களை தான் நாம் படித்து வருகிறோம்.
0: We will later on talk about the word of God and its importance in the believer's life.
1: பிற்பாடு தேவனுடைய வசனத்தை குறித்து அது விசுவாசின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து நாம் படிப்போம்.
0: And we have talked much about our testimony, our confession and how that is so important.
1: நம்முடைய சாட்சியை குறித்து, நம்முடைய அறிக்கையை குறித்து நாம் பேசினோம், அது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்.
0: These are the various vital elements that bring about the victory over Satan and the powers of the devil.
1: பிசாசின் மீது அவனுடைய சக்தியின் மீது நமக்கு வெற்றியை கொண்டு வருவது இப்படிப்பட்ட பல்வேறு மிக முக்கியமான காரியங்கள் தான்.
0: These are forces, these are various elements that work together in combination with one another.
1: இந்த பல்வேறு சக்திகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது.
0: Three things are working together here in the saints' victory over Satan.
1: பரிசுத்தவான்கள் பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood,
1: ரத்தம்,
0: the word,
1: வசனம்,
0: and the testimony.
1: பிறகு சாட்சி.
0: And let us say it like this.
1: இதை இப்படி நாம் சொல்லுவோம்.
0: How do they combine?
1: இவைகள் எவ்வாறு இணைகிறது?
0: How do they work together?
1: எவ்வாறு இவைகள் இணைந்து செயல்படுகிறது?
0: Let me put it in one sentence.
1: அது ஒரே வரியில சொல்றேன்.
0: When the saint begins to understand and confess what the word says that the blood of Jesus has done for him, then there is victory.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தனக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை ஒரு பரிசுத்தவான் எடுத்து அறிக்கை செய்யும் போது அப்போது வெற்றி உண்டாகிறது.
0: When you take what the word says that the blood of Jesus has done and testify about it, confess it, there is victory.
1: இயேசுவின் ரத்தம் செய்த காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே பேசும்போது அப்பொழுதுதான் வெற்றி உண்டாகிறது.
0: Now any of these teachings we need to see if it is a consistent teaching of the scripture.
1: வசனங்கள் ஒன்றை போதிக்கும்போது வசனங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த போதனை காணப்படுகிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
0: When we taught the name of Jesus, we showed you consistently throughout the New Testament and throughout even the Old Testament how the name is used.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் படித்தபோது புதிய ஏற்பாடு முழுவதும் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நாமம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
0: And now we are doing the same with the truth about the blood of Jesus.
1: இப்போது இயேசுவின் ரத்தத்தை குறித்த சத்தியத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் செய்கிறோம்.
0: Last week we referred to the Passover lamb.
1: கடந்த வாரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து நாம் பார்த்தோம்.
0: That was a very dramatic presentation of the blood of Jesus and what the blood of Jesus does.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்தும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
0: The blood was shed in a basin.
1: ஒரு பாத்திரத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது.
0: Then it was not left there. They took the blood and smeared it on the doorposts and the lintels.
1: பிறகு அந்த ரத்தத்தை அப்படியே விட்டு விடுவோம், அதை எடுத்து நிலைக்கால்களிலே வாசல்களிலே பூசினார்கள்.
0: They used a common plant called hyssop in order to do that.
1: அதை செய்வதற்கு ஈசோப்பு கொழுந்து ஒன்றை எடுத்து பயன்படுத்தினார்கள்.
0: Grew in plenty everywhere all over that land.
1: அந்த தேசம் முழுவதும் இந்த ஈசோப்பு எல்லா இடத்திலும் விளையக்கூடியதா இருக்கு.
0: Used it like a brush, very much like a brush.
1: ஒரு பிரஷ் போல அதை பயன்படுத்தினார்கள்.
0: And they smeared it on the doorposts and the lintels.
1: வாசல்கால்களிலே நிலைக்கால்களிலே அதை தடவினார்கள்.
0: And the blood saved them from death and from all the danger.
1: பிறகு அந்த இரத்தம் தான் மரணத்திலிருந்து எல்லா விதமான ஆபத்திலிருந்து அவர்களை காத்து கொண்டது.
0: There was a tremendous message there.
1: அங்கே ஒரு பயங்கர செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது.
0: They were told to stay behind that door.
1: அந்த வாசல்படியின் பின்னால் இருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
0: If they came out and stayed outside, they will not be protected.
1: அவர்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்.
0: Showing that salvation, redemption, protection, everything is in the blood.
1: அதன் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு அனைத்துமே இரத்தத்தில் இருக்கிறது என்று
0: And it is under the blood that we can claim all these things.
1: இரத்தத்தின் கீழாக தான் இவை எல்லாவற்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியும்.
0: So this is a teaching way back in the Old Testament.
1: ஆகவே இந்த போதனை பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கே காணப்படுகிறது.
0: And I've showed you even previously, even before that, how as soon as Adam sinned, God came to the Garden of Eden and made him a coat of skin.
1: அதற்கு முன்னரே ஆதாம் பாவம் செய்த உடனே எப்படி தேவன் வந்தார், அவனுக்கு ஒரு தோல் உடை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: Taking off the fig leaf clothes, he dressed him with a blood drenched skin of an animal.
1: அத்தியிலை உடையை அவனை விட்டு எடுத்துவிட்டு ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையை தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
0: Showing that the covering for man's sin and shame is available through the blood.
1: அதன் மூலமாக ரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுடைய பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு மூடுதல் உண்டா இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார்.
0: Later on, Cain's offering was rejected because of that very fact that he did not respect God's formula and principle regarding the forgiveness of sins and how the sin must be taken care of.
1: பாவம் மன்னிப்பு குறித்து பாவம் எப்படி பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஒரு கோட்பாட்டை நியமித்திருந்தார். அதன்படி பலியை கொண்டு வராதபடியினாலதான் பிற்பாடு காயினுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது.
0: Because Abel brought a sacrifice that had the bloodshed, God honored it.
1: ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்தபடியினால தான் தேவன் அதை அங்கீகரித்தார்.
0: So there are many other examples.
1: ஆக இப்படி பல உதாரணங்கள் இருக்கு.
0: It is throughout the scriptures.
1: பல வசனங்கள் முழுவதும்.
0: But Passover is one of the dramatic examples.
1: அந்த பஸ்கா இருக்கிறதே அது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமா இருக்கிறது.
0: Today I want to concentrate on another wonderful example.
1: இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
0: From the Old Testament.
1: பழைய ஏற்பாட்டிலிருந்து.
0: This is found in Joshua chapter 2.
1: இது யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
0: This is about the harlot Rahab and the scarlet thread.
1: இது வேசியாக ராகாவை குறித்தும் அங்கே காணப்பட்ட அந்த சிவப்பு நூலை குறித்ததாகும்.
0: Now you know the story behind it, some of you will know it thoroughly.
1: இந்த கதை சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நன்றாக அது தெரிந்திருக்கலாம்.
0: But for the sake of those who are not familiar with it, let me just give a little background.
1: இதை நன்றாக அறியாதவர்களுக்காக இந்த பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும்.
0: And then let me go into the verses here in chapter 2.
1: இந்த இரண்டாம் வசனத்துல வசனங்களை நான் வாசிக்கட்டும்.
0: Now Rahab was a harlot who lived on the walls of Jericho.
1: ராகாப் ஒரு வேசி, எரிகோவின் மதில்களிலே அவள் வாழ்ந்து வந்தாள்.
0: Now Jericho, if you read about Jericho in various through the various sources, it seems like the city was filled with a lot of wickedness.
1: பாருங்கள், எரிகோ பட்டணத்தை குறித்து பல்வேறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, அந்த பட்டணமே துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருந்தது.
0: A lot of ungodly things were happening in Jericho. It was very much like Sodom and Gomorrah.
1: அந்த எரிகோ பட்டணம் ஏறக்குறைய சோதோம் கொமோரா போல இருந்தது. தேவ பக்தி இல்லாத நிறைய காரியங்கள் அங்க நடந்தது.
0: That is one of the reasons that such an utter destruction came upon Jericho.
1: ஆகவே தான் எரிகோ மீது அப்படிப்பட்ட முழு நாசம் உண்டாயிற்று.
0: And here this woman is living on the wall with her father, mother, brothers and sisters.
1: ஆனா இங்க இந்த ஸ்திரீ அந்த மதில் மீது தன்னுடைய தாய், தகப்பன், மற்ற சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து வருகிறார்.
0: Living with a family and running a house of prostitution.
1: குடும்பத்தோடு தான் வசித்து வந்தால் என்றாலும் அவள் விபச்சாரமும் செய்து வந்தாள்.
0: You can understand how the situation was.
1: அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
0: Meanwhile, God had told the people of Israel to go and possess the city of Jericho.
1: இதற்கிடையே எரிகோ பட்டணத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார்.
0: Joshua, the leader of the people of Israel, sent a couple of spies in order to spy out the city of Jericho.
1: எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தானே இரண்டு வேவுகாரரை அனுப்பினார்.
0: Those two spies came and took refuge in harlot Rahab's house.
1: அந்த இரண்டு வேவுகாரர்கள் வந்து வேசியாகிய ராகாப் வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள்.
0: And she housed them there.
1: அவள் அவர்களை மறைத்து வைத்தாள் அங்கே.
0: And she seemed to have understood something about this whole thing that is happening with the people of Israel.
1: இஸ்ரவேல் மக்களிடத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவள் நன்றாக புரிந்து கொண்டவள் போல நமக்கு தோன்றுகிறது.
0: In verse 9 we will start reading.
1: 9வது வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
0: In the previous verses it says how she took the woman took the men that came as spies and hid them in her house.
1: முந்தின வசனம் சொல்கிறது தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த வேவுக்காரர் எப்படி இந்த பெண் மறைத்து வைத்தாள் என்பது குறித்து.
0: She hid them in the roof.
1: அந்த கூரையிலே மறைத்து வைத்தாள்.
0: King's men had heard about the spies who had entered in, came searching searching for them.
1: Yes, வேவுக்காரர் வந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட ராஜாவின் ஆட்கள் அவர்களை தேடி வந்தார்கள்.
0: But she told them she don't know where these people are.
1: இவள் சொல்லிவிட்டா இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது.
0: She said they came but they left and I don't know where they went. என்ன
1: சொன்னால் வந்தார்கள் ஆனால் போய் விட்டார்கள் எங்கு போனாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார்.
0: But then after these men left, the men were searching for the spies left. She began to speak to these spies.
1: வேவுக்காரர் தேடி வந்த ராஜாவின் மனுஷர் சென்ற பிறகு இந்த வேவுக்காரரோடு இவள் வந்து பேசுகிறார்.
0: Verse 9.
1: 9வது வசனம்.
0: And said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, that all the inhabitants of the land are faint hearted because of you.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன்.
0: See, she heard something.
1: பாருங்கள் ஏதோ ஒன்றை அவள் கேட்டாள்.
0: She heard something about the living God and his chosen people.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்தும் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டாள்.
0: She had heard about their victories.
1: அவருடைய வெற்றிகளை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: She had heard about how their God has been with them.
1: எப்படி அவருடைய தேவன் அவரோடு இருக்கிறார் இருந்தார் என்பதை கேள்விப்பட்டாள்.
0: Remember, she was a notorious woman.
1: பயங்கரமான ஒரு பெண்மணி.
0: You know, she is not even accepted very well in the society.
1: சமுதாயத்தில் இவள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளும் அல்ல.
0: She lived a despicable, sinful life.
1: பயங்கரமான கேவலமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால்
0: normal people wouldn't have anything to do with her.
1: சாதாரண மக்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்காது.
0: But how much this truth that she heard makes a difference in her is something important that we must notice.
1: ஆனால் இவள் கேட்ட இந்த உண்மை இந்த சத்தியம் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும்.
0: She had heard wonderful things about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து அற்புதமான காரியங்களை அவள் கேட்டாள்.
0: And she knows that their God is a living God.
1: அவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்து
0: கொள்கிறாள். For we have heard of how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt and what you did to the two kings of the Amorites who were on the other side of Jordan, Sihon and Og, whom you utterly destroyed.
1: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
0: As soon as we heard these things, our hearts melted. Neither did there remain any more courage in any one of us because of you. For the Lord your God is God in heaven, above, and on earth beneath.
1: கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
0: This is where the whole thing work started in her heart.
1: பாருங்க இந்த இடத்துல தான் அவருடைய இதயத்திலே அந்த வேலை கிரிய செய்ய ஆரம்பித்தது.
0: She had heard about this living God.
1: இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: And she had to believe, she had begun to believe.
1: அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
0: That is why she hid these people.
1: ஆக

0: நடைபெற போகிறது என்று விசுவாசித்து அதனாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள்.
1: Moses' parents hid him by faith. They simply did not hide the child. I'm sure that many people hid their children in those days because there was a law against these male children that were being born.
0: பாருங்கள், மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். அந்த காலத்துல அவளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தனால இன்னும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைத்திருப்பாங்க.
1: They were trying to, many women I'm sure were trying to protect their male children and trying to hide them not by faith but out of desperation and out of fear.
0: மற்ற அநேகம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஒளித்து வைத்தார்களே, அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே ஒளித்து வைக்கவில்லை, பிள்ளை கொண்டு போடப்படுமோ என்று பயத்தினாலே ஒளித்து வைத்தார்கள்.
1: There's a big difference between the way that Moses' parents did it and others did it.
0: மோசேயின் பெற்றோர் செய்ததற்கும் மற்றவர்கள் செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கிறது.
1: Parents of Moses hid him by faith.
0: மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள்.
1: What was their faith?
0: அவருடைய விசுவாசம் தான் என்ன?
1: God had told them God had told Abraham their forefather about a deliverance that was going to come to them after 400 years of captivity in Egypt.
0: எகிப்திலே 400 வருடம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார்.
1: They remembered that very well.
0: அதை நன்றாக ஞாபகம் வைத்திருந்தார்கள்.
1: And it was in the back of their mind they believed it that it was 400 years and their deliverance was due any time.
0: அவருடைய மனதிலே இருந்தது இப்போது 400 வருடங்கள் முடிந்து விட்டது, எந்த நேரத்திலும் தாங்கள் விடுவிக்கப்படலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
1: They were looking forward for the deliverance.
0: அந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள்.
1: They thought if they could only save this child that deliverance would come.
0: என்ன யோசித்தார்கள், இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றினால் போதும், விடுதலை கிடைத்து விடும்.
1: And they can come out alive with this child.
0: இந்த பிள்ளையோடு கூட உயிரோடு வெளியே வந்து விடலாம்.
1: And then you know the story of how Pharaoh's daughter went and found the child.
0: அதன் பிறகு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி பார்வோன் குமாரத்தை இந்த பிள்ளையை கண்டுபிடித்தாள் என்று.
1: And how that Moses' own mother was called to raise the child.
0: எப்படி மோசேயின் சொந்த தாயே இந்த பிள்ளையை வளர்க்கும்படி அழைக்கப்பட்டாள் என்று.
1: Raise the child in Pharaoh's palace, giving him Pharaoh's food and educating him with Pharaoh's money. And give him all the riches of Pharaoh, being raised to topple Pharaoh and his army one day in the Red Sea.
0: ஒரு நாள் பார்வோனை அவனுடைய சேனையும் செங்கடலிலே கவிழ்ப்பதற்காக இந்த மோசே அவனுடைய சொந்த தாயில பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுடைய காசிலே அவனுடைய செல்வத்திலே அவனுடைய படிப்பிலே வளர்க்கப்படுகிறான்.
1: The way that God does some things are wonderful.
0: தேவன் சில காரியங்களை செய்வதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
1: Now Rahab was acting by faith.
0: ராகாலும் விசுவாசத்தினாலே செயல்பட்டான்.
1: She was not just acting just for some money or a few other things.
0: ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது தயவு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை.
1: She had believed something about this God.
0: இந்த தேவனை குறித்து ஏதோ ஒன்றை அவள் விசுவாசித்தாள்.
1: That is why she hid this man.
0: ஆகவே தான் ஆட்களை ஒளித்து வைத்தாள்.
1: She confessed what she believed.
0: தான் விசுவாசித்ததை அறிக்கை.
1: Then in verse 12 she says,
0: அன்பரே 12வது வசனத்தில் சொல்கிறார்,
1: Now therefore I beg you, swear to me by the Lord, since I have shown you kindness, that you also will show me kindness to my father's house and give me a true token.
0: இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார்.
1: And spare my father, my mother, my brother, my brothers, my sisters and all that they have and deliver our lives from death.
0: நீங்களின் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்க வேண்டும்.
1: She knew very well their city is going to be destroyed.
0: அவருடைய பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று இவளுக்கு நன்றாய் தெரியும்.
1: She believed that God has given this city to the Israelites.
0: தேவன் இந்த பட்டணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்து விட்டார் என்று அவள் நம்பினாள்.
1: Now look at what she is asking.
0: இப்போ அவள் என்ன கேட்கிறாள் என்று பாருங்கள்.
1: She is not only believing for her to be saved from destruction, she is believing for the father, mother, brothers, sisters and all their children, their families.
0: அழிவிலிருந்து தான் மட்டும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் நம்பவில்லை. இவளுடைய தகப்பன் தாய் அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் முழு குடும்பமே தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறார்.
1: This is very significant to me.
0: இது எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் கருதப்படுகிறது.
1: Even though she was a very bad woman, notorious woman, her faith was now coming up.
0: இவள் மிக மோசமான கேவலமான ஒரு பெண்மணியா இருந்தாலும் இவளுடைய விசுவாசம் இப்பொழுது வெளியே வருகிறது.
1: She began to believe in the living God.
0: ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
1: And there is no limit to her belief. She is asking for the entire family. And number of them to be saved from destruction.
0: அவர் விசுவாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை பாருங்கள். குடும்பத்துல அனைவரும் ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறார்கள், எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறார்.
1: So the men answered her, our lives for yours, if none of you tell this business of ours, and it shall be when the Lord has given us the land, we will deal kindly and truly with you.
0: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள்.
1: Now then verse 17.
0: 17வது வசனத்தை வாசிப்போம்.
1: Then said to her, we'll be blameless of this oath of yours which you have made us swear.

0: unless when we come into the land you bind this line of scarlet cord in the window through which you let us down, unless you bring your father, your mother, your brothers and your father's household to your own home.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்.
0: Now she asks these men to save her from destruction.
1: பாருங்கள், இந்த ஆட்கள் தங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவள் கேட்கிறார்.
0: And the men say, we're going to give you a scarlet thread which we want you to tie on your window.
1: அந்த ஆட்கள் சொல்கிறார்கள், ஒரு சிவப்பு நூல் கயிற்று உங்களிடம் கொடுக்கிறோம், அந்த ஜன்னலிலே நீ அதை கட்டி வைக்க வேண்டும்.
0: And when we come, tell your father and the mother and all your father's household to be in your house.
1: அவர் சொல்றார், நாங்கள் வரும்போது உன்னுடைய தகப்பனுடைய தகப்பன் வீட்டா சகோதரர் எல்லாரும் உன்னுடைய வீட்டிலே இருக்கும்படி நீ சொல்ல வேண்டும்.
0: And so that they will all be saved from destruction.
1: அப்படி இருந்தால் தான் எல்லாரும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள்.
0: We will be responsible for all those that are in the house where that scarlet thread is tied up.
1: அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த வீட்டிற்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பொறுப்பாளிகள்.
0: Now why and where did this scarlet thread come from?
1: இந்த சிவப்பு நூல் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது?
0: What was this whole idea of the scarlet thread?
1: இந்த சிவப்பு நூல் என்று சொல்றாங்களே அதுளுடைய முழு கருத்து தான் என்ன?
0: Where did these spies learn about the scarlet thread and how it should be used?
1: இந்த வேவுக்காரர்கள் இந்த சிவப்பு நூலை குறித்தும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து எங்கே கற்றுக்கொண்டார்கள்?
0: You see, they learned it back then when the Passover happened.
1: பாருங்கள், பஸ்கா பண்டிகை பஸ்கா நடந்தது அப்போதே அதை கற்றுக்கொண்டார்கள்.
0: They learned how that the blood of the lamb that was shed, that was smeared on the doorpost, protected them from death.
1: எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் கதவில் பூசின போது அது தங்களை பாதுகாத்தது என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
0: They knew how they all stayed behind the doors of that door which was smeared with blood and how they were all protected.
1: எப்படி ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல் கதவின் பின்னாலே தாங்கள் எல்லாரும் இருந்தபோது எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள்.
0: They show they had seen that the blood, the shed blood, when it is smeared and you stay behind it, there is protection.
1: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பின்னாலே தாங்கள் தங்கி இருக்கும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
0: There was crying and lamentation in every house of the Egyptians.
1: எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் புலம்பலும் அழுகையும் என்று உண்டாயிருந்தது.
0: There was death in every house.
1: ஒவ்வொரு வீட்டிலும் சாவு இருந்தது.
0: But in the area of Goshen where the Israelites were living, they were safe, tucked away behind these doors that were smeared with the blood.
1: ஆனா இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த கோசேன் பகுதியிலே எல்லாம் பத்திரமா இருந்தால் ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசகாலுக்கு உள்ளாக அவர்கள் இருந்தார்கள்.
0: The gospel message had been preached to them.
1: சுவிசேஷம் செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது.
0: The gospel is this.
1: சுவிசேஷம் இதுதான்.
0: The blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The blood must be applied.
1: ரத்தம் பூசப்பட வேண்டும்.
0: The blood must be applied through the hyssop.
1: அந்த ஹிசோப்பினாலே அது பூசப்பட வேண்டும்.
0: Now the modern day hyssop, the real hyssop is our tongue.
1: இப்போ நவீன காலத்து உண்மையான ஹிசோப் நம்முடைய நாவுதான்.
0: Everybody's got one.
1: எல்லாருக்கும் ஒன்று இருக்கு பாருங்க.
0: Sometimes we use it for the wrong purpose.
1: சில சமயத்தில் தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறோம்.
0: What should we do with this hyssop?
1: இந்த ஹிசோப்பை கொண்டு என்ன நாம் செய்ய வேண்டும்?
0: We need to talk about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும்.
0: Now we don't take a literal blood and put it on the doorpost.
1: இப்போது இழுத்தின்படியான ஒரு ரத்தத்தை எடுத்து நாம் வாசலிலே பூசுவதில்லை.
0: How do we claim protection?
1: எப்படி நாம் பாதுகாப்பை உரிமை பாராட்டுவது?
0: How do we claim pardon and forgiveness for sin?
1: எப்படி பாவ மன்னிப்பை நாம் கோருவது?
0: How do we claim safety?
1: எப்படி பாதுகாப்பை கோருவது?
0: How do we take victory, my friend?
1: எப்படி நாம் வெற்றி எடுப்பது நண்பர்களே?
0: You got to use this hyssop to take the blood and what the blood of Jesus has done and confess it with your mouth.
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே இந்த ஈசோப்பினாலே நீங்கள் எடுத்து பூச வேண்டும்.
0: This is what brings the power.
1: இதுதான் வல்லமையை கொண்டு வருகிறது.
0: Any man can do it.
1: எந்த மனிதனும் அதை செய்யலாம்.
0: Everybody can speak about or confess what the blood of Jesus has done.
1: ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம், அறிக்கை செய்யலாம்.
0: It is the every redeemed believer's right.
1: அது மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையா இருக்கிறது.
0: All you got to do is go to the word and see what the word says the blood has done. And speak it, confess it.
1: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ வசனம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுங்கள்.
0: That is what the Israelites did.
1: இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள்.
0: They were told to do it literally in those days by just taking the blood and smearing on the door.
1: அதனால எழுத்தின்படியே அவங்களுக்கு செய்ய சொல்லப்பட்டது அந்த ரத்தத்தை எடுத்து வாசகால பூசுங்கன்னா.
0: But this is the meaning of the whole thing.
1: ஆனா அந்த காரியத்தினுடைய அர்த்தம் இதுதான்.
0: This is the thing that was expected of the believer.
1: பாருங்க விசுவாசிகள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று
0: எதிர்பார்க்கப்பட்டது. They learned a great lesson that day that you can stay behind those doors and be protected.
1: அன்றைக்கு இரவு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். வாசலுக்கு பின்னால இருந்தா பத்திரமா இருக்கலாம்.
0: Now that was not just for that day.
1: அது அந்த நாளுக்காக மட்டுமல்ல.
0: They realized that this would work any time and every time they did it.
1: இந்த காரியம் அவர்கள் எப்பொழுது செய்தாலும் சரிபட்டு வரும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள்.
0: That is why they gave this woman a scarlet thread and told her to hang it down a rope through that window.
1: ஆகவே தான் அந்த பெண்ணுக்கு அந்த சிவப்பு நூல் கயிற்றை கொடுத்து இந்த ஜன்னலில் கட்டி தொங்க விடு என்றார்கள்.
0: And they told all the father's household to be inside her house.
1: அது மட்டுமல்ல அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்படி சொன்னார்.
0: There is no time to kill a lamb for Rahab and her family.
1: ராகாபுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லங்க நேரம் இல்லை.
0: There was no time and convenience to go through the whole procedure of killing a lamb, shedding the blood and so on.
1: ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தி அதை எடுத்து பூசுவதற்கு எல்லாம் நேரம் இல்லை.
0: That is why a scarlet thread was given as a symbol.
1: ஆகவே தான் ஒரு அடையாளமாக சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டது.
0: It is the truth.
1: அதுதான் சத்தியம்.
0: So the woman did exactly as they told her.
1: ஆகவே அவர்கள் சொன்னது போலவே அந்த பெண் செய்தாள்.
0: Rahab did exactly as she was told.
1: எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ராகாப் செய்தாள்.
0: Verse 21 we read this.
1: 21 ல இப்படி வாசிக்கிறோம்.
0: According to your she said according to your word so be it.
1: அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவது.
0: That is faith.
1: அதுதான் விசுவாசம்.
0: She believes in the blood.
1: ரத்தத்தை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She believes in the protection that comes through the shed blood.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She is a bad person. She is unacceptable to the society, but she has now put her faith in the living God.
1: இவள் மோசமானவள் தான், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள் தான், என்றாலும் ஜீவனுள்ள தேவன் மீது இப்போது தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைக்கிறாள்.
0: She is ready to do exactly as she was commanded.
1: என்ன அவளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படியே செய்ய அவள் ஆயத்தமா இருக்கிறாள்.
0: And she put the scarlet thread through the window.
1: The soap gate ஜன்னலிலே கட்டி வைத்தார்.
0: All the family was behind the doors.
1: அவருடைய குடும்பம் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருந்தது.
0: Her disobedience that day would have cost the life of every person in her family.
1: அந்த நாளிலே கீழ்ப்படியாமல் யாராவது போயிருந்தால் அவர் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருடைய உயிர் அன்றைக்கு போயிருக்கும்.
0: When the people of Israel came and took over Jericho, every little part of Jericho was destroyed.
1: இஸ்ரவேல் மக்கள் வந்து எரிகோ பட்டணத்தை கைப்பற்றிய போது ஒவ்வொரு பகுதியையும் அழித்து நாசமாக்கினார்கள்.
0: But Rahab and her household was saved.
1: ஆனால் ராகாமாவுடைய வீட்டாரும் காப்பாற்றப்பட்டார்கள்.
0: This whole idea comes from the Passover.
1: பாருங்க அந்த எண்ணமே கருத்து பஸ்காவிலிருந்து தான் வருகிறது.
0: What does the Passover show?
1: அந்த பஸ்கா எதை காண்பிக்கிறது?
0: It shows that this blood redeems.
1: இந்த இரத்தம் மீட்கிறது என்பதை காண்பிக்கிறது.
0: This blood protects.
1: இந்த இரத்தம் பாதுகாக்கிறது.
0: This blood safeguards.
1: இந்த இரத்தம் நம்மை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
0: This is the blood that covers the people.
1: இந்த இரத்தம் தான் மக்களை மூடுகிறது.
0: This is what the Passover incident showed.
1: பஸ்கா சம்பவம் இதை தான் காண்பிக்கிறது.
0: And this is exactly what took place in Rahab's case.
1: ராகாபுடைய விஷயத்திலே இதுதான் சரியாய் நடந்தது.
0: But there is a lot of difference between the two incidents.
1: ஆனா அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
0: The Passover took place among the Hebrew children of Israel.
1: பஸ்கா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
0: But Rahab was a Gentile.
1: ஆனா ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: Did you know that?
1: அது உங்களுக்கு தெரியுமா?
0: Rahab was a Gentile.
1: ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: She was part of that evil system.
1: அந்த அசுத்தமான முறைமை இருக்க அவருடைய ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of Jericho.
1: எரிகோவின் ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of the people that worshiped other gods and false gods.
1: மற்ற தெய்வங்களை கள்ள தெய்வங்களை வணங்கினாலே அந்த கூட்டத்தை சேர்ந்தவள்.
0: But and she lived a very bad life.
1: அது மட்டுமல்ல மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள்.
0: When she put her faith in the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மீது அவள் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபோது.
0: The scarlet thread stood for the blood of Jesus and was a type of the blood of Jesus.
1: அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு மாதிரியாய் நிழலாட்டமாய் இருந்தது.
0: When she put her faith in that.
1: தன்னுடைய விசுவாசத்தை அதன் மீது அவள் வைத்தபோது.
0: She was saved. Her whole house was household was saved.
1: அவளும் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
0: It didn't matter who she was.
1: அவள் யாரா இருந்தா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை.
0: It didn't matter what her past was.
1: அவளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது அதுவும் கவலை இல்லை.
0: It didn't matter what others thought about her.
1: மற்றவர்கள் அவளை குறித்து என்ன நினைத்தார்கள் அதுவும் கவலை இல்லை.
0: She did what was told to her.
1: என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் செய்தாள்.
0: She believed it.
1: அதை அவள் விசுவாசித்தாள்.
0: And the power of the blood worked for her.
1: ரத்தத்தின் வல்லமை அவளுக்கும் கிரியை செய்தது.
0: Once again this is what I want to point out tonight.
1: மீண்டுமாக இதை தான் இன்றைக்கு இரவு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
0: The believers must know today it is not this and that, it is the power that is in the blood that works.
1: ரத்தத்தில் உள்ள வல்லமை தான் கிரியை செய்கிற தவிர இதுவும் அதுவும் கிடையாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: It is you believing what the word says about the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
0: That is what works, my friend.
1: அதுதான் கிரியை செய்கிறது நண்பர்களே.
0: But look at a lot of Christian people.
1: அண்ணா நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள்.
0: Like I said last Sunday.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல.
0: They bring people there to sprinkle water all around their house.
1: ஆட்களை கூட்டி வந்து வீடு ஃபுல்லா தண்ணி தெளிக்க வைக்கறாங்க.
0: They go into every room and sprinkle water.
1: ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போய் தண்ணி தெளிக்கறாங்க.
0: And some of them do other things.
1: வேற சில ஆட்கள் இன்னும் சில காரியங்களை செய்றாங்க.
0: Some of them come and they say you got witchcraft and we'll find out what has been kept inside your house by your enemies.
1: உங்களுக்கு ஏதோ பிலி சூனியம் பண்றாங்க, எதிரிங்க எங்க வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க நாம கண்டுபிடிக்கலாம்ன்றாங்க.
0: So they sit in your house and fast and pray and try to find out where it is.
1: அவங்க உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க
0: முயற்சிக்கிறாங்க. And they take it out and throw it away.
1: அதை எடுக்கறாங்க, வெளிய தூக்கி போடுறாங்க.
0: One man said you can't throw it away, you got to dig a hole 3 feet deep and put it in and cover it.
1: ஒருத்தர் சொன்னாரு சும்மா தூக்கி போட முடியாதுங்க, 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உள்ள மூடி வைக்கணும் அப்படினு.
0: I don't know which bible they read.
1: எந்த பைபிள வாசானு எனக்கு தெரியல.
0: The bible doesn't say you go get that man and it'll work for you.
1: அந்த போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அப்ப எல்லாம் சரியா போடும் பைபிள் சொல்லுது.
0: The bible doesn't say sprinkle water and it'll work for you.
1: தண்ணி தெளிங்க எல்லாம் சரியா போடும் வேதம் சொல்லவில்லை.
0: The bible says you believe what the blood of jesus has done and what the word says the blood has done it'll work for you.
1: வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை விசுவாசி, அது போதும், அது கிரியை செய்யும்.
0: You may say, well brother, I am not a gifted person like that other man.
1: நீங்க சொல்லலாம் அவரை போல நான் வரம் பெற்றவர் இல்லையே.
0: He's got all the 9 gifts.
1: அவருக்கு 9 வரங்கள் இருக்கு.
0: I tell you, the one who gives the 9 gifts is living inside of you.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டு, 9 வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாழ்கிறார்.
0: The giver of all gifts is inside of you.
1: எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: The one who possesses the gift is not greater than the gift giver.
1: வரங்களை கொடுக்கிறதை விட வரங்களை பெற்றிருக்கிறவர் பெரியவர் அல்ல.
0: So don't look up to the gifted people.
1: அங்க வரம் பெற்ற மனிதளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம்.
0: Christians are having a terrible sickness, a syndrome of following after gifted people.
1: இந்த கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு. அது என்ன? இந்த வரம் பெற்ற மக்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க.
0: ஒரு தொத்து வியாதி மாதிரி. யாருங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா? One person is calling me. உங்களுக்கு இந்த வரம் இருக்கா?
1: ஒருத்தர் என்ன கூப்பிட்டு கேட்டார் இந்த வரம் இருக்கானே.
0: I said, come on, the one who gives all the gifts is inside of
1: me. நான் சொன்ன வாங்க எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று.
0: You know, they got this terrible sickness of following around those people that are gifted.
1: வரம் பெற்ற மனிதர்கள் பின்னால போகிற அந்த பயங்கரமான தொத்து வியாதி அவங்களுக்கு இருக்கு.
0: Now I believe in gifts.
1: வரங்களை நான் நம்புகிறேன்.
0: And I believe that God uses men with the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை கொண்டு மக்களை தேவன் பயன்படுத்துறார் என்பதை நான் நம்புகிறேன்.
0: But you tell me where the bible teaches that believers ought to be believers ought to live depending upon the spiritual gifts of these specially gifted people.
1: இந்த வரம் பெற்ற மக்கள் இருக்கறாங்கல இவருடைய வரங்களை சார்ந்து தான் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறது?
0: There is nowhere the bible tells us that we live dependent on them.
1: எந்த இடத்துல வேதம் நாம் அவளை தான் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை?
0: No,
1: கிடையாது.
0: The gifts are given so that god may use them in various areas.
1: பல்வேறு பகுதிகளிலே தேவன் அவளை பயன்படுத்தும்படியாக அந்த வரங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: And god uses them.
1: தேவன் அவளை பயன்படுத்துகிறார்.
0: You are not to be going and searching for these gifts.
1: இந்த வரங்களை தேடி நாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க கூடாது.
0: Your deliverance is not in the hands of the gifted man.
1: உங்களுடைய விடுதலை வரம் பெற்ற அந்த மனிதனுடைய கரத்தில் இல்லை.
0: Your deliverance is not some specialist.
1: உங்களுடைய விடுதலை ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இல்ல.
0: Peter healed the man.
1: பேதுரு ஒரு மனிதனை சுகமாக்கினார்.
0: The lame man, you remember?
1: அந்த முடவனை ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு?
0: They said, how did this man get healed?
1: கேட்டார்கள், இந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று?
0: Peter didn't say, well, I got the 9 gifts and I'm a specially endowed apostle and when people come to my house and I pray for them, so many have experienced healing.
1: உடனே பேதுரு, எனக்கு 9 வரங்கள் இருக்கு, நான் விசேஷமானவன், என் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லல.
0: Did you know what he said?
1: அவன் என்ன சொன்னா தெரியுமா?
0: By the name of the Jesus is mine.
1: ரத்தத்தினுடைய சுத்தம் பண்ணுகிற, பாதுகாக்கிற, மீட்கிற வல்லமை என்னுடையது.
0: I don't have to have some special gift endowments to realize this power of the blood.
1: ரத்தத்தினுடைய வல்லமை உணர்வதற்கு ஏதோ விசேஷமான வரங்கள் எனக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: If I believe what the word says about the blood.
1: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கும் போது.
0: If I confess it.
1: நான் அதை அறிக்கை செய்யும் போது.
0: If I take authority over everything through that.
1: அதன் மூலமாக எல்லாவற்றின் மீது நான் அதிகாரத்தை எடுக்கும் போது.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: So that is why I should not sit around and wait for some man to come and protect my family.
1: ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு யாராவது வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I should not be searching for some 24 number line to call.
1: 24 மணி நேரம் லைன் இருக்க அங்க போன் பண்ணலாம் பார்த்து இருக்க கூடாது.
0: Let those poor people that don't know anything about Jesus and the blood of Jesus and the name of Jesus, let them call.
1: இயேசுவை குறித்து, உம்முடைய நாமத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து ஒண்ணுமே அறியாத பரிதாபமான அந்த மக்கள் அவர்கள் கூப்பிட்டு.
0: They need it.
1: அவங்களுக்கு தான் தேவை.
0: They don't know.
1: அவங்களுக்கு தெரியாது.
0: Maybe on the other end of the line there is someone that knows the power in the blood of Jesus.
1: ஒருவேளை
0: power of the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து, வல்லமையை குறித்து அறிந்தவர்கள் யாராவது போன்ல மறுமுனையில் இருப்பாங்க.
0: That will be good.
1: அப்போ நல்லா இருக்கும்.
0: That will work.
1: அது சரி பட்டு.
0: They will take authority in the name of Jesus.
1: அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுப்பார்கள்.
0: But you believer.
1: ஆனால் நீங்கள் விசுவாசிகள்.
0: You don't be going and dialing the number.
1: நீங்களும் போய் நம்பர் சுத்திட்டு இருக்காதீங்க.
0: You know people when they are told to use the tongue they are using the finger.
1: மக்கள் நாவ பயன்படுத்த சொன்னா விரல பயன்படுத்தி நிக்கிறாங்க பாருங்க.
0: They do exactly the opposite.
1: ஏர் எதரா செய்றாங்க.
0: You go and use your tongue.
1: போங்க போய் நாவை பயன்படுத்துங்க.
0: Claim the protection.
1: பாதுகாப்பு உரிமை பாராட்டுங்க.
0: If a woman like Rahab can save herself and her family,
1: ராகாப் போன்ற ஒரு பெண் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள முடியும் என்றால்,
0: you are sons and daughters of the living God.
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள்.
0: The protection of the blood of Jesus and the provision that is that the blood of Jesus brings can belong to a woman like Rahab. Why not? It belongs to us.
1: ராகாப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உண்டாயிருக்கும் என்றால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க கூடாது?
0: If Rahab can have it, why not a believer who's been a son and a daughter of God for 20 years have it?
1: ராகாப் அதை பெற முடியும் என்றால் 20 வருடங்களாக தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிற நாமே பெற முடியாது.
0: If Rahab can go and get her father and mother and go and get her brother and sisters and their wives and their children and their children and get them all into her house so that they all can be saved, why can't I do that?
1: ராகாபை தன் தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால் ஏன் நான் செய்ய கூடாது?
0: ஹலோ. But the Christian people are dialing.
1: ஆனா கிறிஸ்தவங்க நம்பர் சுத்திட்டு இருக்காங்க.
0: Brother, my son is terribly attacked by the devil, brother.
1: என் பையன் பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான் brother.
0: Well sister, what are you doing?
1: சகோதரி சரி நீங்க என்ன
0: பண்ணுவீங்க? You ought to do what Rahab did.
1: ராகாப் என்ன செய்தாலும் அதை நீங்க செய்யணும்.
0: You go get him and put him under that blood.
1: போங்க உங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்து ரத்தத்தின் கீழாக வையுங்க.
0: Put your wife, your husband, your children, your grandchildren, your household, everything that belongs to you, even your cattle, every property, every little thing that you have that is yours, put it under the blood.
1: உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்களுக்கு இருக்க ஆடு மாடுகள், உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் அந்த ரத்தத்தின் கீழாக, அந்த பாதுகாப்பின் கீழாக வையுங்கள்.
0: எல்லாத்தையும் ஒண்ணு அது உள்ள வைங்க. How do you do it?
1: அதை எப்படி செய்வது?
0: You say in the name of Jesus, I sprinkle the blood of Jesus around my household.
1: சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்.
0: Around my compound.
1: என்னுடைய காம்பவுண்டை சுற்றிலும்.
0: Around my children.
1: என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும்.
0: Around my everything that belongs to me.
1: எனக்கு சொந்தமான எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Around my business.
1: என்னுடைய வியாபாரத்தை சுற்றிலும்.
0: Around every work of my hand.
1: என் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Around all my efforts.
1: என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Everything that belongs to me.
1: எனக்கு சொந்தமான அனைத்தை சுற்றிலும்.
0: I sprinkle the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன்.
0: In the name of Jesus, I keep away every harm and every evil and every danger.
1: இயேசுவின் நாமத்தால் எல்லாம் தீங்கு ஆபத்து எல்லாவற்றையும் தூர அகற்றி வைக்கிறேன்.
0: In Jesus name I take authority over every power of the enemy.
1: இயேசுவின் நாமத்தால் எதிரியின் ஒவ்வொரு வல்லமையின் மீது நான் அதிகாரம் எடுக்கிறேன்.
0: My son, my daughter, my grandchildren, my children, my wife, my granddaddy, everybody that I got, my cow, my dog, my everything is under the blood.
1: என்னுடைய மகன், மகள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஆடு மாடுகள், எனக்கு சொந்தமான அனைத்துமே ரத்தத்தின் கீழாக இருக்கிறது. நான் மூடுகிறேன்.
0: Sprinkle the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள்.
0: Use your tongue.
1: உங்களுடைய நாவை பயன்படுத்துங்கள்.
0: In Jesus name I sprinkle it around me.
1: இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றி தெளிக்கிறேன்.
0: ரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி என்னை எதுவும் அணுகாது. That is the song.
1: அந்த பாட்டு தான் பாடுறோம். நாம
0: பாடுறாங்க நம்புறாங்களான்னு தெரியல. அதையும் பாடிக்கிட்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுவும்னா நாங்க இருக்கிறோம். My friend, you can do it.
1: நண்பர்களே நீங்கள் அதை செய்யலாம்.
0: Why can't you do it for your household?
1: ஏன் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது?
0: Why can't you do it for everything that you have?
1: உங்களுக்கு சொந்தம்
0: one my mother, father, brother, sister, their families, everybody.
1: நான் சொல்றா இல்ல, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் காப்பாற்றப்படணும்.
0: It's up to you.
1: அது உங்களை பொறுத்து தான் பாரு.
0: How far you going to put the circle and spread the, and put the blood of Jesus around?
1: எந்த அளவுக்கு நீங்க வட்டம் போட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க போறீங்க அதை பொறுத்தது.
0: It is your power.
1: அது உங்களுடைய வல்லமை.
0: When you believe it, when you confess it, when you believe it, believe what the word says and confess it with your mouth.
1: வசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: It becomes your power, my friend.
1: அப்போது அது உங்களுடைய வல்லமையாய் மாறுகிறது.
0: You see, it is a very sad thing when you see believers toiling over these things but don't know the truth of God's word and how to use it.
1: இந்த காரியங்களை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டு சத்தியம் தெரியாமல் அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்காங்க என்பதை நாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கிறது.
0: You must pray like that.
1: நீங்கள் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும்.
0: Lot of our prayers have to change.
1: நிறைய ஜெபங்கள் மாறணும்.
0: All the begging prayers have to change into prayers that sprinkle the blood of Jesus around us.
1: கெஞ்சிர ஜெபம்லாம் மாறி இயேசுவின் இரத்தத்தை நம்மை சுற்றி தெளிக்கிற ஜெபங்களா மாறணும்.
0: God put down the begging bowl and take the scepter of authority that is found through the word of God.
1: பிச்சை பாத்திரத்தை கீழே போட்டு விட்டு தேவனுடைய வசனத்தின் மூலமா வரக்கூடிய அதிகாரம் என்னும் கோலை கையில் எடுக்க வேண்டும்.
0: That is what your prayers must be like.
1: உங்களுடைய ஜெபம் அப்படி தான் இருக்க வேண்டும்.
0: Don't be just begging God, my friend.
1: ஆண்டவரே போய் கெஞ்சிட்டே இருக்காதீங்க.
0: He has given you the blood.
1: அவர் உங்களுக்கு இரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The blood of Jesus was shed on the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: The blood never loses its power.
1: இரத்தம் தன்னுடைய வல்லமை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The blood is in the presence of God right now.
1: இரத்தம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில்
0: The blood is speaking.
1: ரத்தம் பேசுகிறது.
0: The Bible says if you confess your sins it cleanses even now.
1: வேதம் சொல்லுகிறது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் இப்பொழுது கூட நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: The blood is still able to do tremendous things for you.
1: ரத்தம் இன்னும் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லதா இருக்கிறது.
0: There is no use of you crying and begging God for anything.
1: பாருங்க ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கிட்ட போய் நீங்க அழுது கூச்சல் போட தேவையில்லை.
0: God has given you everything that it takes for you to take victory over Satan.
1: பிசாசின் மீது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
0: This is what these Israelites realized.
1: இந்த இஸ்ரவேல் மக்கள் இதை தான் உணர்ந்தார்கள் பாருங்க.
0: They said we know a method.
1: எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
0: You want protection?
1: பாதுகாப்பு வேண்டுமா?
0: Oh, we remember what happened back in the Passover.
1: ஓ, பஸ்காவிலே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது.
0: We'll give you the same method.
1: அதே முறையை உங்களுக்கு கற்று
0: கொடுக்கும். You want protection?
1: பாதுகாப்பு வேண்டுமா உங்களுக்கு?
0: Tie up this scarlet thread.
1: இந்த சிவப்பு நூலை கட்டுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: And that is what brought protection to that family that day.
1: அதுதான் அந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது.
0: Now if some people come to me today.
1: இன்றைக்கு என்னிடத்தில் யாராவது வந்தால்.
0: What is there I can do for them?
1: நான் அவளுக்கு செய்யக்கூடியது என்னதான் இருக்கிறது?
0: I can only tell them the truth.
1: சத்தியத்தை மட்டும் தான் நான்
0: அவளுக்கு சொல்ல முடியும். Tell them the truth about the name of Jesus.
1: இயேசு நாமத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
0: Tell them the truth about the blood.
1: இரத்தத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
0: Just like these men told the woman Rahab.
1: எப்படி இந்த ஆட்கள் அந்த ரேகாப் சொன்னாலோ அது போல.
0: That's all I can do.
1: அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
0: That's all I can tell.
1: நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
0: You have to do something about it.
1: அதை குறித்து நீங்கள் தான் ஒன்றை செய்ய வேண்டும்.
0: A believer has to do something about it.
1: விசுவாசி அதை குறித்து ஒன்றை செய்தாக வேண்டும்.
0: The blood is there.
1: இரத்தம் இருக்கிறது.
0: It depends on how you use the power that is in the blood that you are going to get the victory.
1: அந்த இரத்தத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியா இல்லையா என்பது நிர்ணயமாகும்.
0: Believers not knowing the name of power in the name and the power in the blood they are simply going about begging and living powerless
1: anal yesuvin naamathulla vallamiyum rathathulla vallamiyum ariyada viswasigal summa genjikondu vallamiye illadavalai vaazhndukkirargal
0: I'm amazed at that
1: adha paakumbodhu enak veppa irukku
0: how long we've been singing the song there is power power power in the blood
1: vallamai undu undu undu yesuvin rathathula nee evlo naal paadittu irukka porom
0: I think we forgot what the truth is.
1: ஏ சத்தியம் என்னனு மறந்துட்டோம் நீங்க.
0: I remember it got to such an extent one old man used to sing வல்லமை உண்டு உண்டு like that you know.
1: கடைசில இந்த அளவுக்கு போயிடுச்சு.
0: Lost all its power. He was just singing it now.
1: இருக்கிற வல்லமை எல்லாம் போயிடுச்சு அதுல.
0: மிச்சம் மீதி இருக்கிற வல்லமை வச்சு பாடிட்டு இருக்குதா இல்லையா அவருக்கே தெரியல பாடி பாக்குற வருதா. See people don't believe in the song.
1: பாருங்கல பாட்டே மக்கள் நம்புறது இல்ல.
0: The song is full of truth.
1: அந்த பாடல் சத்தியத்தினால
0: நிறைந்திருக்கிறது. We have gotten away from the truth.
1: ஆனா நாம சத்தியத்தை மறந்ததை விட்டு விலகி போய் விட்டோம்.
0: We have become man centered, gifted man centered church and believers.
1: வரம்பற்ற மனிதர்களை மையமாய் கொண்ட சபையாக விசுவாசிகளாக நாம் மாறி விட்டோம்.
0: We are not truth centered, word centered.
1: சத்தியத்தை வசனத்தை மையமாய் நாம் கொண்டில்லை.
0: So the truth does not matter now.
1: ஆகவே சத்தியம் ஒரு பெரிய விஷயமா இல்ல.
0: Some kind of a spectacular thing that another man can do is what matters now.
1: இன்னொருவர் ஏதாவது ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சா அது போதும் என்று இருக்கிறார்.
0: It is a terrible thing.
1: இது ஒரு பயங்கரமான காரியம்.
0: This is the terrible state and condition in which the church is today.
1: சபையானது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே மோசமான நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது.
0: But there are wonderful truths of God's word.
1: ஆனால் தேவனுடைய வசனத்தில் அற்புதமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது.
0: If we can only know these truths.
1: இந்த சத்தியங்களை மாத்திரம் அறிந்து கொண்டால்
0: and apply these truths to our situations.
1: நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினால்
0: we'll bring deliverance for ourselves and for others. That are around us.
1: பிறகு நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் நம்மால் விடுதலை கொண்டு வர முடியும்.
0: This is what took place in Rahab's life. Rahab's life is a tremendous example.
1: ராகாபுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அடங்கி இருக்கிறது.
0: You know she was from such a background but later on you read that she became one of the forefathers of Jesus.
1: பாருங்க
0: in the lineage of Jesus she was mentioned. Such an honor came to her because of the blood of Jesus. இவ்வளவு
1: இவ்வளவு மோசமான கேவலமான பெண்ணா இருந்தா ஆனா பிற்பாடு இயேசுவின் வம்ச வரலாற்றை பார்க்கும்போது முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What an honor.
1: என்ன பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: No matter what she was.
1: அவ என்னவா இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல.
0: The moment she put her faith in the blood of Jesus, all that was cleansed.
1: எப்போது இயேசுவின் இரத்தத்து மீதால் விசுவாசத்தை வைத்தாலோ அப்போதே எல்லாமே கழுவப்பட்டு
0: All her past is gone.
1: அவளுடைய கடந்த காலம் எல்லாம் நீங்கி விட்டது.
0: It is forgiven. It is cleansed.
1: அது மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது.
0: She has been made a child of God.
1: அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டாள்.
0: She became a part of the Israelites.
1: இஸ்ரவேலரா இஸ்ரவேலுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டாள்.
0: She became a four she is mentioned in the lineage of Jesus.
1: இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What a great honor.
1: எவ்வளவு பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: What brought it about?
1: அதை கொண்டு வந்தது எது?
0: Faith.
1: விசுவாசம்.
0: Faith in what?
1: எதன் மீது விசுவாசம்?
0: Faith in the blood.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம்.
0: Faith in the blood means that she literally applied it.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம் என்றால் எழுத்தின் படி அதை பூசிக்கொண்டாள்.
0: Now if someone came and told you to tie a red string down your window,
1: இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து உங்க ஜன்னல்ல ஒரு சிவப்பு கயிறு கட்டி வைங்கன்னு சொன்னா,
0: some of you will laugh at it.
1: உங்கள சில சிரிப்பீங்க அதை கேட்டு.
0: But this woman did it.
1: ஆனா இந்த பெண் அப்படியே செஞ்சாள்.
0: So full of faith.
1: அந்த அளவுக்கு விசுவாசத்தால்
0: நிறைந்திருந்தாள்.
1: அப்படி செய்தாள்.
0: And she saw the deliverance of herself and her entire family.
1: பிறகு தானும் தன் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதை அவள் கண்டாள்.
0: We must do it all the time for us and our children.
1: நாம் கூட நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் அப்படி செய்ய வேண்டும்.
0: See, that is why I believe that our prayers must change.
1: ஆகவேதான் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: Do you ever pray saying I sprinkle the blood of Jesus around myself and everything that belongs to me?
1: என்னை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Do you ever say the precious blood of Jesus cleanses me from everything?
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எல்லாவற்றிலும் என்னை கழுவுகிறது என்று சொல்கிறீர்களா?
0: Do you ever say that?
1: அதை எப்பதான் சொல்றீங்களா?
0: See, but you notice the prayers of believers, the blood of Jesus will never be mentioned.
1: பாருங்க விசுவாசிகள் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க.
0: Such claims are never made in the prayers. That is why they are powerless prayers.
1: ஜெபங்களிலே அவர்கள் இப்படி உரிமை பாராட்டுவதே இல்லை. ஆகவேதான் ஜெபத்தில வல்லமையே இல்லை.
0: They are weak cryings and pleadings to God and nothing else.
1: தேவனத்துல போய் அழுகுறாங்க கெஞ்சறாங்க அதுவும் ரொம்ப பலவீனமா அப்படி கூச்சல் போடுறாங்க.
0: Without the truth they just simply plead.
1: சத்தியமே இல்லாம சும்மா போய் கெஞ்சிட்டு இருக்காங்க.
0: Whereas the blood of Jesus is given to them.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Now turn with me to Leviticus chapter 8.
1: இப்போ லேவியராகவும் 8 ஆம் அதிகாரத்துக்கு
0: வந்து. See one more thing and then we'll close.
1: இன்னும் ஒரு காரியத்தை கண்டு நாம் முடிப்போம்.
0: In Leviticus chapter 8.
1: லேவியராகவும் 8 ஆம் அதிகாரம்.
0: We'll read about a very interesting thing.
1: மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம்
0: வாசிக்கலாம். It's talking about how an high priest is ordained.
1: எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான் என்பதை குறித்து அது பேசுகிறது.
0: To how he is consecrated.
1: எப்படி அவன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான்?
0: Chapter 8 verse 24.
1: 8:24.
0: It says then he brought Aaron's sons and Moses put some of the blood on the tips of the right ears, on the thumbs of their hands and on the big toes of their right feet and Moses sprinkled the blood all around on the altar.
1: பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து
0: Aaron the high priest's sons are being consecrated for ministry for priesthood.
1: ஆரோனுடைய குமாரரும் ஊழியத்துக்கென்று ஆசாரியத்துவத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்.
0: What is done to them?
1: அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது?
0: Blood is applied on the tip of the right ear.
1: பாருங்க வலது காதல் மடலில கொண்டு போய் ரத்தத்தை
0: பூசுறான்.
1: பிறகு வலது கையின் பெருவிரலில
0: அண்ட் தி கிரேட் டோ ஆஃப் தி ரைட் ஃபுட்.
1: பிறகு வலது காலின் பெருவிரலில.
0: வை இன் தி இயர் அண்ட் இன் தி தம் அண்ட் இன் தி ரைட் டோ.
1: ஏன் வலது காதலே வலது கை கால் பெருவிரலில பூசப்படுகிறது?
0: வை
1: ஏன்?
0: ஷோயிங் தட் எவ்ரிதிங் தட் என்டர்ஸ் இன்டு தேர் திஸ் மேன்ஸ் இயர்ஸ் will be cleansed by the blood of Jesus.
1: இந்த மனிதனுடைய காதலுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அனைத்துமே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது.
0: Now you may say, well, Aaron and his sons are very special brother. They did it to them.
1: நீங்க சொல்லலாம் ஆரோனுடைய குமாரர் ரொம்ப ஸ்பெஷல் ஆகவே தான் அப்படி செஞ்சாங்க.
0: But second, 1 Peter chapter 2 verse 9 says.
1: ஆனா 1 பேதுரு 2:9 சொல்கிறது.
0: You are a chosen generation, a royal priesthood.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
0: chosen generation.
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
0: A royal priesthood.
1: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
0: You see, in those days there was special priesthood. Now we are all priests.
1: பாருங்க அன்னைக்கு விசேஷ
0: அப்படி
1: செய்யும் போது அந்த இரத்தத்தினாலே நாம் செய்கிற அனைத்துமே பரிசுத்தமாக்கப்படுகிறது.
0: Have you ever claimed cleansing for everything that goes into your ears?
1: என்றைக்காவது உங்கள் காதுகளிலே செல்கிற அனைத்தும் சுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா?
0: Do you know how much some of these things that go into your ears affect you?
1: சில சமயத்திலே உங்கள் காதுகளுக்குள்ள போகிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது தெரியுமா?
0: Do you know fear comes from hearing the wrong things?
1: தவறான காரியங்களை கேட்பதன் மூலமா பயம் உண்டாகிறது தெரியுமா?
0: You are terrorized by wrong thoughts that enter in through wrong words.
1: தவறான வார்த்தையின் மூலமா உள்ளே நுழையக்கூடிய தவறான சிந்தையினால் நீங்கள் கலிகலங்கி
0: Sprinkle the blood of Jesus, my friend. Let the blood of Jesus cleanse you from all those wrong things.
1: இயேசுவின் இரத்தம் உங்களை எல்லா தவறான காரியங்களிலிருந்து உங்களை சுத்தம் பண்ணட்டும்.
0: So that these words, as they enter into your heart, in your heart through the ears, they're cleansed and sanctified.
1: இப்போது உங்கள் காதுகள் மூலமாய் நுழைகிற அந்த வார்த்தைகள் இந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணப்படுகிறது.
0: So when they put the blood on the priest's ears, it showed that everything that enters into his ears are cleansed.
1: ஆகவே ஆசாரியனுடைய வலது காதின் மடலிலே அதை பூசும்போது காதுக்குள்ள நுழைகிற அனைத்துமே சுத்தமாக்கப்படுகிறது என்பதை அது காண்பிக்கிறது.
0: They put it in his hand because everything that he puts his hand to do is blessed and cleansed.
1: அவன் கையிலே வைத்தால் ஏன் அவன் கையிட்டு செய்கிற அனைத்துமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: They put it in his great toe in his right foot because everywhere he sets his foot to do his duties in the course of his duties it is cleansed and sanctified
1: பலது காலின் பெருவிரலிலே பூசினார்கள் ஏன் அவனுடைய கடமை நிறைவேற்றும்படி எங்கெல்லாம் கால் வைக்கிறானோ எதெல்லாம் செய்கிறானோ அனைத்துமே சுத்தம் பண்ணப்படுகிறது ஆசீர்வதிக்கப்பட்டது
0: everything that goes into the ears are cleansed
1: காதுக்குள்ளே போகிற அனைத்தும் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது
0: everything that you put your hand to do is sprinkled with the blood
1: கையிட்டு செய்கிற அனைத்துமே இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது
0: everywhere you set your foot the blood is sprinkled
1: எங்கெல்லாம் கால் வைக்கிறோ அங்கெல்லாம் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது
0: What makes you think that we are anything lesser today, my friend?
1: அவர்களை விட இன்றைக்கு நாம் குறைவானவர்கள் என்று நீங்கள் சிந்திக்க காரணம் என்ன?
0: They had only the blood of bulls and goats.
1: அவர்களுக்கு வெறும் ஆடு மாடுடைய இரத்தம் மட்டுமே.
0: They were only working with symbols.
1: அவரும் அடையாளங்களை கொண்டு வேலை செய்தார்.
0: The blood of Jesus that was shed for us.
1: நமக்கோ நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: இருக்கு. The problem is we are not taking it and sprinkling it.
1: பிரச்சனை இதுதான். நாம் அதை எடுத்து தெளிப்பதில்லை.
0: The blood lays in the basin there.
1: அந்த பாத்திரத்தில் ரத்தம் அப்படி இருக்கிறது.
0: But no use.
1: ஆனால் பயன் இல்லை.
0: No power.
1: வல்லமை இல்லை.
0: Because it is not applied.
1: ஏனென்றால் அதை பூசுவதில்லை.
0: That is why Revelation 12:11 says
1: ஆவேதான் வெளிப்படுதல் 12:11 சொல்லுகிறது
0: these saints are the overcomers because they overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony
1: இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டார்கள் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: they knew how to use it
1: எப்படி அதை பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும்
0: they knew what the blood of the lamb has done through the word they knew it and they confessed it
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள் அதை அறிக்கை செய்தார்கள்
0: When you sprinkle the blood of Jesus around you and your family and everything that you have
1: ungale sutrilum ungal kudumbathai sutrilum ungalukku undana anaitha sutrilum yesuvin rathathai neengal thelikkumbodhu
0: literally it is a fortress around you
1: eluthinpadi oru kottaiyai pole adu ungale sutri irukku
0: there is no devil big enough to cross that line that is marked with the blood of Jesus
1: yesuvin rathathinala kurikkapattirukkira andha kottai ellaiyai taandi varakoodiya alavukku endha pisasam illai
0: if you will draw the line
1: நீங்கள் அந்த கோட்டை போட்டு
0: if you will open the mouth
1: நீங்கள் வாயை திறந்தால்
0: if you will say I sprinkle the blood of Jesus around my family
1: என் குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால்
0: keep every work of the devil outside of it
1: பிசாசின் கிரியைகளை நான் வெளியவே நான் வைக்கிறேன்
0: in Jesus name
1: இயேசுவின் நாமத்தில்
0: the blood of Jesus cleanses everything that I put my hand to do
1: நான் எதையெல்லாம் கைட்டு செய்கிறனோ இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறது
0: wherever I set my foot the place is cleansed
1: எங்கெல்லாம் நான் கால் வைக்கிறனோ அந்த இடம் சுத்தம் பண்ணப்படுகிறது
0: Nothing defiles me.
1: எதுவுமே என்னை தீட்டுப்படுத்துவதில்லை.
0: The blood of Jesus is sprinkled around me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: When you take authority like that,
1: அப்படி நீங்கள் அதிகாரம் எடுக்கும்போது,
0: there is no devil that will cross the line of that blood.
1: அந்த இரத்த கோட்டை தாண்டி வரக்கூடிய பிசாசு எதுவுமே இல்லை.
0: There is no devil big enough, daring enough to cross and come over the blood line.
1: அந்த இரத்த கோட்டை தாண்டி உங்களிடத்தில் வரக்கூடிய துணிச்சலும் தைரியம் நிறைந்த பிசாசு எதுவுமே இல்லை.
0: Having all this power people are dialing numbers
1: the ella vallame irundum makkal innumum number suttirukkarar
0: people are crying
1: makkal alugirargal
0: people are lamenting
1: makkal pulambikondirukkarargal
0: people are searching for men and women
1: yaradum kedaikamaatangala aangalum pengalum thedi alugirargal
0: they are searching for answers
1: badhilgalai thedi alugirargal
0: answer is in the truth that you are hearing every sunday here in this place
1: badhil இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது
0: that is why I'm preaching my
1: ஆகவே தான் இதை நான் பிரசங்கம்
0: I am not preaching to fill my time
1: ஏதோ நேரத்தை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல
0: I am preaching to tell you an important truth a vital truth
1: மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லவே நான் பிரசங்கம்
0: I believe that every time I preach I believe that the truth the truth will set us free.
1: ஒவ்வொரு முறை நான் பிரசங்கிக்கும் போது சத்தியம் அந்த சத்திய மக்களை விடுவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
0: It is my prayer that we will know the truth and the truth shall set us free.
1: சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்மை விடுவிக்கும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: What are you looking for tonight?
1: நீங்கள் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறீர்கள்?
0: Are you looking for answers in me?
1: என்னிலே பதிலுக்கா எதிர்பார்க்கிறீர்களா?
0: Looking for answers in other men and women of God?
1: அல்லது மற்ற தேவதாசர்களிலிருந்து பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
0: Are you looking for answers in the word of God?
1: அல்லது தேவனுடைய வார்த்தையிலே பதிலுக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
0: I tell you it is time that we find the answers in the word of God.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய வசனத்திலே பதிலை கண்டுபிடிக்க
0: Begin to exercise this right and privilege that you have.
1: உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமையை சாக்கியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள்.
0: See what happens.
1: என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
0: Try.
1: முயற்சியுங்கள்.
0: Then you will know.
1: அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Have you ever sprinkled the blood of Jesus around you?
1: என்றைக்காவது உங்களை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளித்திருக்கிறீர்களா?
0: Have you ever prayed like that?
1: என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Most people don't do that.
1: சார், நிறைய பேர் இப்படி செய்வதில்லை.
0: Normal Christians they don't do it.
1: சாதாரண கிறிஸ்தவங்க அப்படி செய்யறதே இல்லை.
0: What do they do?
1: என்ன செய்றாங்க?
0: ஏசப்பா நான் போறேன், என்ன ஆகுமோ தெரியலையே, ஆண்டவா எல்லாம் உன் கையில தான் இருக்குது, இப்படி போறது. இவங்க ஜபத்துக்கும் புறஜாதியா ஆண்டவர் தெரியாத ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை, ஒண்ணும் கிடையாது அந்த ஜபத்துல. There is nothing in that prayer.
1: அந்த ஜபத்துல எதுவுமே இல்லை பாருங்க.
0: Just a useless prayer.
1: ஒண்ணுத்துக்கும் உதவாத ஜபம்.
0: But when you say, I sprinkle the blood of Jesus around
1: me. நீங்கள் என்னை சுற்றிலும் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் சொல்லும் போது,
0: I am protected.
1: நான் பாதுகாப்பா இருக்கிறேன்.
0: I'm redeemed.
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: Blood of Jesus safeguards me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
0: Free from terror and oppression.
1: ஒடுக்குதல் பயங்கரம் இவற்றிலிருந்து நான் விடுதலையா இருக்கிறேன்.
0: Devil has no part of me.
1: பிசாசு என்னத்தில் எந்த பங்கும் இல்லை.
0: The devil is unable to touch me.
1: பிசாசனை தொட முடியாது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்து நிமித்தம்.
0: If you keep praying that.
1: இப்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தால்.
0: If you keep proclaiming that.
1: இதை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தால்.
0: If you keep confessing that.
1: இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே
0: இருந்தால். Then you will see power.
1: அப்பொழுது நீங்கள் வல்லமையை காண்பீர்கள்.
0: If you will pray those lamenting prayers, then you will see weakness.
1: ஆனா அந்த மாதிரி புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பலவீனம் தான் இருக்கும்.
0: That is why some people can pray for hours and be more weak than they were before the prayer.
1: அவங்க சில ஆட்கள் பாருங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதோட இப்ப ரொம்ப பலவீனமா இருப்பாங்க.
0: ஜெபம் பண்ணி இன்னும் பலவீனமா போறாங்க. எப்படின்னா இப்படிதான், பலவீனமான ஜெபம் பலவீனம் ஆகுது. அவங்க வசனத்தை ஜெபம் பண்ணி வசனத்தை கிளைம் பண்ணா பலமான ஆக்கும். Shall we stand up together?
1: நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Everybody standing up together.
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Well, let us worship God.
1: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
0: Next week I'm going to talk about the various things that the blood of Jesus does.
1: அடுத்த வாரம் இயேசுவின் ரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
0: There are many things that the Bible tells us about the blood of Jesus and what it does.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அது என்ன செய்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை நமக்கு கூறுகிறது.
0: I'm going to cover some 15 or so things that the blood of Jesus does.
1: இயேசுவின் ரத்தம் செய்யக்கூடிய 15 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: So be ready for that next week.
1: அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமாக இருங்க.
0: I share that with you not so that you can have some notes, you know, not so that you'll know that these are the things that are available for you.
1: பாருங்க, நோட்ஸ் காகவே இல்ல உங்களுக்கு சொல்வது கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான்
0: அதை பகிர்ந்து கொள்ளுங்க. Take it by faith.
1: விசுவாசத்தில் நீங்கள் இவளை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: Lift up your hands and thank God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு
0: thank God for the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.

அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் 1-6 வசனங்களை பாடலாக பாடுகிறோம். எதிரியான சத்துருவை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் சங்கீதம் தான் 118.

கேசட்டில் சங்கீதம் 23க்கு ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மேய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியமில்லையே, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மேய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். Jesus is our provider and protector. பசுமை செழிப்பை குறிக்கிறது. படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஆடுவோமா?

ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்றைக்கி அது வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் இன்றைக்கி காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தான். முன்னாடியெல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியரோ ஜபம், சபைகள் இணைந்து ஜபிக்குது, ஊழியர்கள் இணைந்து ஜபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேராக நடத்திட்டு இருக்கிற. உண்மையிலே சொல்றேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளால் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம், ஜெபிக்கிற மனிதன், ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல, நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலே சொல்றேன், நீங்கள் ஒரு ஜபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவானால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசும். நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க இல்ல? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க ப்ரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களே. தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல ப்ரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் ப்ரேயர் பண்றேன், நைட்டு ப்ரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times ப்ரேயர் பண்றேன். ஆமா, அவர்கிட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவு கூற வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜெபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள், பட் நான் என் சபையில அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புற ஒரு காரியம் ஒன்னு சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. காலையில எழும்பி அப்பாட்டே அம்மாட்டே அண்ணன்ட்ட தம்பிட்ட புருஷன்ட்ட மனைவிட்ட பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோ மணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜெபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவர் இடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவர் இடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமே வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையா தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளவு நேரம் எல்லாம் ஜபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜபத்துக்கு பழக்க வச்சா பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் நேத்து கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனல் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்லை, எல்லாம் ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு, அப்ப சைட் ட்ரம் அதான் தானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம். ஒருத்தர் நாங்க மூணு நாலு பேர் இருப்போம் கொட்டடிக்கிறதுக்கு. ஆனல் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது யார்? ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறது யார்? முக்கால் மணி நேரம் ஜபிக்கிறது யார்? அப்புறம் அரை மணி நேரம் ஜெபிக்கிறது யாருன்னு ஏகப்பட்ட ஆற்றுக்கால் கொடுத்தார். எங்க சபை விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் கை தூக்கணும், எங்க நாலு பேரை தவிர. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு எங்க முகத்தையே பார்ப்பார், மான் பார்த்த மாதிரியே இருக்கும். பிள்ளைகளே, அரை மணி நேரம் திறந்தோறும் ஜெபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார்.
அவர்களை நம்ம எப்படி இருப்போம்? கத்தர் நடத்துவார். ஃபர்ஸ்ட் தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார். நாங்க கை தூக்கோம்னு நடக்குமா? ஆனா இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில நம்ம உபாச ஜெபம் பார்த்திருக்கோம், முழியற ஜெபம் பார்த்திருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்திருக்கோம். இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனா புதுச ஒரு ஜெபத்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர். எப்படிங்க? எப்படி எப்படி? உங்க ஊர்ல இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பீல, அது உங்க ஊர்ல இருக்கா? இருக்கு. நேரமையா இல்லைன்னா புரியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னார். அப்ப நாங்க 4 பேருமே பார்த்து இது என்ன புதுசா இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஆனா பட் இதுக்கு பைபிள்ல என்ன கிடையாது, ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்க பாவத்துக்கு சொல்லி இருப்பாரா இருக்கும், வாழ்க இல்ல மேல போயிட்டார்ல. அப்போ நானும் என்ன, நாங்க 4 பேருமே அப்படிதான்ப்பா. உடனே தலை நிமிர அவர் கலந்து எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னு புதுசா இருக்கு, நாங்க பாக்குறது தலைன்னு வந்தோம். உடனே அவர் சொல்ல, தம்பிங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் நீ என்ன குறிச்சுக்க, காலையில ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சுக்க, 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. கொஞ்சம் புதுசா தான் இருந்து, சரி இது பைபிள்ல இல்லாத ஒரு புதிய உபதேசமா இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனா இந்த மனுஷன் ரொம்ப தங்கமானவர் பார்த்துக்கிடுங்க. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு எப்ப ஜெபம் பண்ணாம பாரு. நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிட்டு இருந்தப்ப காலையில எந்திரிச்சு வெளியே போனோடனே இந்த டீ கடையில இருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல, எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில வண்டி ஏறி வண்டியில ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் இல்ல, உடனே பக்கத்துல இருக்கிற பென் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில டிஃபனுக்கு இறங்குற இப்ப எங்கேயாவது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை. 20 நிமிஷம் 22 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஆனா பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஜோமன்னா கையில எடுத்து கொடுத்துட்றதா? அவர் பார்த்துட்டு பரவாயில்ல 33 நிமிஷம் ஜோமனி இருக்கா, தோளை தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனா உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்ல கை தூக்கணும்லாம் நாங்க 4 பேரும் 4 பேரும் இன்னைக்கு சபை போதகர். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்ல, 100% உங்களை வரவேற்கிறேன். 2 நிமிஷம் ஜோமன்னா கூட உண்மையா இருக்கும் அந்த 2 நிமிஷம் அவ்வளவுதான். ஜப நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க எதை ட்ரை பண்ணலாம், சில ஆட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எவ்வளவு நேரம் ஜோமன்லாம் ஆனா தனியா ஜோமன முடியாது. பார்த்திருக்கீங்களா? சில ஆட்களை பார்த்தா சிரிப்பா வரும். சிலருக்கு பாருங்க ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே? ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமனுவாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு? ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படிதான். என்னைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுது, அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டில். புரியலையா? மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பாக்குறது எனக்கு தெரியுது. ஏய், நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் ஜோமணி, அம்மா இன்னைக்கு நல்ல ஜோமன்னா நினைச்சு உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும் பேட்டை எடுத்து வச்சிரு, இன்னைக்கு மேட்ச் உண்டு. ஆனா அதுக்குன்னு ஜெபத்தை விட முடியுமா? உபவாசத்தை விட முடியுமா? தானியலுக்கு ஜெபத்துல பிரச்சனை வந்துச்சு, ஜெபத்தை விடல, அந்த ஜெபத்தால பிரச்சனையை மேற்கொள்ளத்தான் செய்தார்.
அதுக்கு தான் உங்க பாஸ்டர் ஜோமனிச்சு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கிருபையை நீர் கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டேன். ஜப நேரம், அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா என்னால சொல்ல வர. நீ ஜெபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதுரு யோவானுமா? நம்மதை கட்சி நம்மதே. ஜெபிக்கும் இடத்திற்கு போனார்கள், அது ஆலயமா இருக்கலாம் அறைவீடா இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கும் மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான். போமையா, இரண்டாம் அதிகாரம் எடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் எடுங்க. இரண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையில் ஒரு அமைன்னு சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து கேக்கல, துதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பார்த்துக்கிடுங்க. தேவாலயத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க, நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜெபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க, ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சுல்ல. வயசத்தின இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாயிருந்தது. எத்தனை வருஷம் காத்திருப்பு, எத்தனை வருஷம் கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷம் ஆசை, 40 வருஷம். பிரதர், நீ ரொம்ப வருஷமா அவன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிற. புரியுதா? இந்த மனுஷன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமேன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால அல்ல, தேர் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை, இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்தில் இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் பல வருஷ எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில பல வருஷ எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்தில் இது நடந்துராதா, 10 வருஷமா காத்திருக்கனே, ஒரு குழந்தைக்கா 10 வருஷமா அழுகிறனே,
ஒரு வீட்டுக்கா 10 வருஷம் அழுகிறேனே, என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா 15 வருஷம் அழுகிறேனே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சதை சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன். சுமந்து கொண்டு வந்தார்கள், சரிதானே? பிச்சை எடுக்கத்தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா? தனியா வந்தானா? இல்லையே. ஒன்னும் சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார், சித்தப்பா மார், எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா ஒரு தடையாச்சும்? பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையா? நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவன்ட்டு தானே தேவைப்படி நிக்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்க, செயலா இருக்கு இதை படிக்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும் அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே, ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே, யாராகிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமாய் எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே? அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜெபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தானே அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலையினு மர வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கேதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால்
ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமே ஆனால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா ஏன் அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா? ஏனே வருத்தப்படுதே? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள் நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஜெபம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர் அங்கிள், படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்த நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்க பாஸ்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என்ன என்ன சரிதானே? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அலையிலுயா சொல்லுங்களேன், சத்தமாக அலையிலுயா.

பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். வராமேன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒரு நாளும் கூட்டங்களுக்கு போமே இப்படித்தான் போவேன். அண்டு ஒரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன் நான், போயிட்டு ரிட்டர்ன் 10.5 21 கிலோமீட்டர் ஒரு நாள் வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனால் ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கும், ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவான்றே. திருப்பி நடக்கணும் இல்லை, யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும், ஏசப்பா என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோமனிட்டு போவேன். யாராகில உதவி செய்ய மாட்டார்களா? யாராகில அற்புதம் செய்வோம் அப்படித்தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம், எதுக்கு உங்க கண்ணீர் எங்க போவோம்? கேட்கிறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற. இத்தனை வருஷம் 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்தில் வாழ்ந்து சொந்த பலத்தில் நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா, உன் குடும்பத்தை சுயமாக வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க யாப்பாவால் முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம். எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்கதரிசனம், நீங்க தீர்க்கதரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க. ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போக கூடாது. ஜபிக்கிற நேரம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறுதான் அப்ப கேளு நீங்க. Hallelujah. Chole hallelujah.

நாளதற்கே மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னாலெல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம், அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறேன். வாழ்க்கையை குறித்து கேள்வி இல்லையா? நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா? ஐயா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச? எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறியோ அதே இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற? கவலையை விடுறீ?

0: எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள்.
1: சுயமா வளர்ச்சி செல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல, ஆண்டவரே ஒரு வார்த்தை ஜொம்மணிருவோமா, ஜொம்மணிருவோமா. இந்த கொஞ்ச நாளா பார்க்கிறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மார நம்ம கண்கள் காணதா இப்ப? இங்க உங்க ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்கிறேன் ஐயா. இந்த வயசானவங்களை எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன, நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜோமினிருவோமா? கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்து வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏ சுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம், சுயமாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நீ நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமா ஜெபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஷாபா காத்தா ராபா காத்தோரா, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஜெப என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எது அமைன் தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க? ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது பாப்போ வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்.

எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? இல்லை. ஆனா இவன் எதிர்பார்க்காதது வந்துச்சா இல்லையா? அப்ப என் ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஒரு வல்லமை என் ஜபத்துக்கு இருக்கா இல்லையா? சரிதானா? என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும் என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவே? மறுபடியும் பிச்சை தான் எடுப்பா. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயாம்பா, காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்தேன், நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது. இத்தனை வருஷம் எதிர்பார்ப்புக்கு மேல. அண்ணே, நீ எதிர்பார்த்தது என்னண்ணே? ஒன்று, கழுதையை தேடி போனவனுக்கு தலையில் என்ன வந்துச்சு? அபிஷேகம். யார் அது? வெள்ளியை எதிர்பார்த்தவனுக்கு இப்ப என்னது? என்னதுங்க? ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

ஆமாங்க, அதான் சார். நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், அது சப்ப மேட்ரு, புஷ்கன் மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும் பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான் உங்கள் ஃபீல்டு தானே, அது இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான்கள். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியறவு ஜபத்து ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவர் இப்படி எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்ல

வருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டேன். சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வெள்ளியை எதிர்பார்த்தேன், வெள்ளி தரலையே. பொண்ணை எதிர்பார்த்தேன், பொண்ணு தரலையே. ஆண்டவர் பாப்பார், பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்தேன்னா நான் நாளைக்கு இதான் நீ செய்வ நீனு. ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏழை இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பலை. ஏமா, ஓ எதிர்பார்ப்பு, டெய்லி எதிர்பார்ப்புறையவனா வருகிறத கத்தர் விரும்பலை. அதனாலதான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏமா சோம் பண்றீங்களா ஐயா? அண்ணே தனிமையா உட்கார்ந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில் வந்து நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா வரும் வரும் தருவா தருவா கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்ட அழ வைக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால அழ வைக்கவே மாட்டாங்க. நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமா இருக்கும். சரிமா, உன் ஊழி அற்புதமா இருக்கும். வருத்தப்படாத. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்க கூச்சப்படவே கூடாது. நீங்க காரணம் சொல்லவே கூடாது. நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதலாவிட்ட சொல்லு. ஆமா, நான் இது என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலா சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் போயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் நம்ம இருப்பேன், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும். இங்கேயும் அப்படித்தான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்க பாசிங் பிரேயர் இன்னைக்கு அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தகு வைக்கோல் போதர் பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க என்ன அமைதி? அப்பமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏசப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்சை ஒரு 7 இட்லி தான் சாப்பிட்டேன், செலவு அடிச்சுட்டு வந்துருவான். ஆமா, அன்னைக்கு பயங்கர பசி. எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு நானே நான் பொதுவாக நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆகியிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை. கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்கே மட்டும்தான். கையேந்த வச்சது இல்லைப்பா, அது வேற. ஆனால் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் அறையில் அதுக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், அண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாம சாப்பிட்டுருப்பேன், ரொம்ப பசிக்குதியா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால உட்காந்து நிக்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், படிச்சத சொல்லலனே பார்த்தத சொல்றேன். பசிக்குப்பா. நான் பொதுவா ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன். அன்னைக்கு ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாம சாப்பிட்டுருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்காலில் தான் நிற்கிறேன். குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2.5 மணி இருக்கும்.
ரெண்டு கால் ரெண்டு மணி இருக்கு, ஒரு மூணு, ஒரு முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டேன். நான் கதவு திறந்தா எனக்கு ஒன் இயர் முன்னாடி படித்த ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிற்கிற அண்ணே பிரைஸ்லான் ரெடியா அங்கே போகலாம் அப்படின்னார். நான் திரு திருன்னு முழிச்சேன், ரெடியாவுங்க. நான் டக்குன்னு போய் மோத்த கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன்படுத்தி இந்த குத்தாலன் டவல் இருக்குல்ல, நைஸ் டவலை தொப்பு வயத்தில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே. பல வருஷங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டில் தானே ஓடிச்சு, எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒண்ணுமே பேசல. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒண்ணுமே பேசல. அதுல இருந்து அப்படியே அழகிய மண்டபமும் பாசிரியாவுக்கு தெரியும், அதுல ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒன்றும் பேசல, அவரும் என்கிட்ட ஒன்றும் பேசல. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்போ மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில் ஒரு பைக் வச்சுருப்பார் சிவப்பொண்டி. இறங்கினேன், நேர கடைக்கு கூட்டிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போறேன், என்ன நடக்கிறே தெரியல. கை கழுவ சொன்னார், கை கழுவினேன். உட்காருங்க என்னார், உட்காந்தாச்சு. சாப்பிடுவோம், ஆச்சா நீங்க? நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில ஏறினேன். ரூமுக்கு முன்னால கொண்டு விட்டேன், கொண்டு விட்டு பைக்குள்ள கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில எடுத்து என் கையில கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. காசை கையில வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாம இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிடலான்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன, ஜோம் பண்ணு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணேன். கத்தர் சொன்னேன், என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒரு படி சோறு அவன் வாயில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன. எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கு, நம்ம நான் இருந்த ரூமுக்கும். முக்கால் மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ளே வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்துல இருந்து இது வரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தான். இயேசப்பா மட்டும்தான். கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா?
இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காது.

சொல்லுங்க. உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. முழியரோ ஜபத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு அதிகமா செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கார். அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு ஜோம் பண்ணிக்கலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்ப அண்ட விட்டு கேட்டேன், மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு தலை தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகிரு ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவேன் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நாமளெல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினைச்சதில்லை. எப்படி முடியும், ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம் தான் என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன். என்ன இருக்கு, எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்தவனுக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்துல படுத்துட்டு செத்துடணும், இப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மையா ஏவ முன்னாடியும் நான் அழுதது கிடையாது, என் அப்பனை தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறேன். வெள்ளிய கேட்ட பொண்ணை கேட்டான், ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன், என் பிள்ளை பிச்சை எடுக்கக்கூடாதுடா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா. ஆண்டவர் அர்ச்சுவார், ஏசப்பா ரொம்ப நல்லவர். என்ன பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டான். நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. அதாவது நம்ம பிரேயர்லாம் இப்ப லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த சுவாலியெல்லாம் ஆகப்படாது. உங்க அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்க, என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான். அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு கேரு கொன்னிய விடுவேன். அப்பன்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா, உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க, பக்கத்துல கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு, நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது, நீலம் மனுஷனே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா இல்லையா. நிறைய பேசணும் இந்த மூணாம் அதிகாரத்தில் உட்கார்ந்த 10 மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே 2 வசனத்தை படிக்கலாம், அதே 2. பின்னால எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கு, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். அம்மாவா இல்லையா, மாப்பிள்ள எங்க இருந்தார், எங்க இருந்தார், வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியத்தான் இருக்கார், வெளியத்தான் இருக்கார், உள்ள போல இல்ல. உள்ளே போகிறவர்களிடத்தில் இருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர், அப்படித்தானே. சரி, 8 வசனத்தை பாருங்க. வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்ட் வேண்டாம், நாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கிறோம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, ஆன் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்
ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்தில் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். இந்த வருஷம் வரும். ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவன் இன்னைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசிய என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியே தான் கிடக்கான், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒன்னும் சொல்லவும் வழியில். இப்ப பூதாவே தான் பிரச்சனை, வாய் குறுகுறுன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜெபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜெபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியம் அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கத்த ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ 5 வசனத்தை பாருங்க, அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. 5 வசனத்தை பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். தேவை உள்ளவன் சரி தானே? சரி, 9 வசனம் படிங்க. 9 வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கை ஆச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்துல வந்து துதிக்க வைப்பார்ப்பாரு இந்த ஜபத்தின் மூலமா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: எருசலேமில் ஆரம்பித்து உலகமெங்கும் பரவியது. அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் மிகப்பெரிய எழுப்புதல் எருசலேமில் தான் ஆரம்பமாகும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் ஜெபிக்க அநேகரை ஏவி எழுப்பி கொண்டிருக்கிறார். அனுதினமும் அதிகாலையில் எருசலேமிற்காக நான் ஜெபிக்க முயற்சி செய்கிறேன். அதன் விளைவாகத்தான் இந்த பாடலும் பிறந்தது. சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்திற்காக மன்றாடுங்கள். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள்.

அந்த கூவை நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லோட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோடனே எனக்கு மனசு வரல, 30,000 ரூபா கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோன்னே தைரியமாக சொல்லி இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன். அந்த ஆவிகளோட பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரைஸ் தி லார்ட்,
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள், ஜெபிப்பதற்காக ஊழியங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்கிறது பரம்ப போகிறது, சரியா? முதலாவது உங்கள் பிறப்பு, உங்களுடைய அதாவது பிறந்த டைமில் உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டாக சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். காட் பிளஸ் யூ.
0: முதலாவது உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்.
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார், நல்ல கை நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, எங்கள் என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 45-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?
1: சென்னை தான்.
0: சென்னையில் எந்த இடம்?
1: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியா பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
0: உங்களது இளமை பருவத்தில் உங்களுக்கு சொந்த வீடு அங்கே இருந்ததா? இப்படி
1: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய, அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில் நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் 9 பிள்ளைங்க, அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார். அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
0: அவங்க நல்லா கவனிச்சிட்டு வந்தாங்க.
1: கவனிச்சிட்டானா? இந்த வேலை செய்தால் தான், அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்.
0: படிப்பு?
1: படிப்புன்னும் போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணும்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்க இருக்கிற நிறைய அந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் நாலு பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? இது எந்த இப்போ இந்த டைம் வந்து எந்த வயசு?
1: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா, மயிலையே கைலை, கைலையே மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு, அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம், 108 மந்திரம், கந்தசஷ்டி கவசம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானா அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
0: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
1: ஆமாம்.
0: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை இப்படி எல்லாம் பூஜை செய்கிறானாலும் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
1: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அரியன் சுதன ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில், காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதிகளெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகு அளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவருடைய தாயார் தகப்பனாரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாத்த அடிக்குது போடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயார் நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
0: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியாக வழிபட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
1: நன்மன் பார்த்தா கடுகு அளவு எதுவுமே கிடையாது. நான் அதை சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்குறது, தேங்காய் வாங்குறது, அந்த ஐயருக்கு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்ருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன், பசினா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு அளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், செவுறு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமையில், ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை தொடக்கவே இல்லை.
0: சரி, அப்போ இவ்வளோ நான் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்ல தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
1: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது. அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட அதை நல்லா படிக்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன். அதில் நல்லா இது பண்ண அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ண, ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பலபலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பர் மனோகர்ன்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பேசினான். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது, நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி, காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுலே என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில், சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்குறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட்டு என்கிட்டே இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா, சரி நாய் வேஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இதை எதுக்குடா போடுறேன், இல்லை கம்முனு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்சம் மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி, எல்லாருக்கும் தெரியும் செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும் செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவில் இருக்குது. அந்த சாமியார் உட்காந்துருந்தார், இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இது காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அந்நியானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது.

0: அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும். அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும். நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கட்டு தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம். எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பா, இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாகி ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
1: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை?
0: எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டயே போய் கேட்டேன்.
1: இப்போ நீங்கள் சாமியார்னு சொல்கிறது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா?
0: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான். அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான். எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போது அவர்கிட்ட பேசணுன்னா கூட பெர்மிஷன் வாங்கணும். அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவர் லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும். என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தாருனா, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போ 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1000 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால், 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே WMA படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீதர்ன்னு சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடிச்சு பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவுடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிற, இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது வந்து கூவ நதி அப்படின்னா. அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லோட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னா எனக்கு மனசு வரலை, 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே, இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி எல்லோரும் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை நான் 30,000 கொடுத்து கழுவிருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டேய் ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு. எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான். ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம், என் வாயில் கொஞ்சம், அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
1: இப்போ அந்த தண்ணி வந்து அவருடைய காலை கழுவுன இந்த தண்ணி,
0: அந்த தண்ணி,
1: அந்த தண்ணி எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
0: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்ட எச்சை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கும் அதை மக்கள் அறியாமையில் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது என் வாழ்க்கையில் அதை சாப்பிட்ட இலை கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுருக்கிறார், 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும்போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
1: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு உணர்ந்தீங்க? எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
0: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு

0: வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேரு. அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும்போது, டேய் அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்முனு வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார். என்னடா இங்கே இதுன்னு நான் சொன்னேன். இல்லை மாமா, வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்பக்கட்டையிலே எங்களை அடித்தார். என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், யாரும் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை, ஓ கணவனும் இல்லை, பிள்ளை சின்ன பையன், எப்படி இவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
1: சரி, அப்போ எப்படி நீங்கள்
0: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாரில் ஒரு குட்டி கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டுடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணுன்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்து ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு, ஒரு 4-5 தொடப்போம், 4-5 செருப்பு, இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது, கடைசியில் அந்த நிழல் இல்லை, இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோன்னும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதரா, எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே. எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி, நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு, ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால அன்பின் ஊழியக்காரன இயேசு என்னை மாற்றினார்.
1: சரி, இப்போ நீங்கள் இந்த டேனான விதத்தை சொல்லலை, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
0: ஆமாம்,
1: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசுப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
0: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூடர்ன், ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூடர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதை மறக்கவே முடியாது. பசுமரத்து ஆணி போல் என் உள்ளத்தில் அது புதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சவப்பு ஷர்ட்டு சவப்பு வேஸ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு எப்போ என்ன அவங்க பார்த்தாங்களோ எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் பூந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலன்னா நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பயங்கரமான ஒரு இரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ள என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான், டேய் என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுருக்கேன், என்னன்னா வந்தோன்னே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமாக நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறேம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய் அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் எனக்கு எடுத்து சொல்கிறாங்க, என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க, வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் மூன்று நாள் எனக்காக உபவாசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல்லுங்க, மகனுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜெபிக்க ஜெபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு மூணு வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர்கள் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இப்படி மூணு முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு, உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக தேவனுடைய ராஜ்யத்தை சொல்கிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா மூணு முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோடு எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தவனா. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. அப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது யாரா இது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படின்னு, ஏதோ அபசகுனமாக இருக்கு என்னடா இது அப்படின்னு. திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்கள், என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது, ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சு பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது, ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை, இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ளே ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்ப்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்தது. உடனே முட்டி போட்டேன், அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண் மூடுனாங்க, எனக்கு கண் மூடி பழக்கமே கிடையாது, விக்கிரகங்களை கண் திறந்தே பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும்போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன், இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது, இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க, இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
1: நல்லது. இப்போ மூன்று முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
0: ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன், அவங்க பார்க்கும்போது என்னை ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஆண்டி அப்படின்னும், உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க, காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன். கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம். சர்வைவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது என் லைஃப்பில், எந்த ஒரு ஃபைனான்சியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது. எப்படி அடுத்த லெவல் நம்ம போக போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டயே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னும் போது உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே, யாகம் நடத்தினா குபேரன் அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23rd டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு. என்ன மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவாருன்னொன்னே எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகிறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை, கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன், இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பின இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே, அந்த பணம் இல்லை எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன், எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது நானே என்ன பண்ணேன், செவ்வாடையில் தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன், நான் போட்டிருந்த உத்ராட்ச மாலையெல்லாம் நானே அறுத்து போட்டேன். அப்போ இது பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வானத்தை நோக்கி என்னுடைய மன்றாட்டை நான் ஏற எடுக்கிறேன், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி படிக்கணும், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா அன்னைக்கு இயேசுன்ற அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்னை போல் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, கைதிகளை போல் நன்மையை செய்தும் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, வீடு இல்லாமல் தெருவுகள்லேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் வருவா? அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம், ஒருவேளை இயேசுன்னு சொல்கிறாங்க, எல்லா தெய்வத்தை நம்பினேன், எல்லா தெய்வம் என்னை கைவிட்டுச்சு, ஒருவேளை இந்த இயேசுன்ற இந்த தெய்வம் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால் என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட சரி இவருக்காக நான் வாழ்வேன், இவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி எப்படி சொன்னேன் எப்படி ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணி நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: இப்போ என்னென்னா அந்த 3 முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சார், அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்,
0: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது, வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெலாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல, சரி வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க சாப்பிட்லாம் தான், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்கு, சரி போனால் இவங்க அல்லேலியானுவாங்க, ஆமீன்னு ஏசப்பானோ, எனக்கு ஒரே எரிச்சலை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன், இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீன்னா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், 3rd நாள் எப்படியோ உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டு இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி, இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கிமு கிபி என்று சரித்திர நாயகனாக இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம். எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன், ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பலை. ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம். இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்குறாங்களே, இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட, ஆண்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே வருத்தப்பட்டு பாரம் சும போகிறல, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறாரு, ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸ்டர் டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன். நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு பிரசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்ட நான் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா? ஏன்னா என் பேக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டயம்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டயம்னா என்ன அப்படின்னும் போது, அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது, என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவரேன் தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: இப்போ அந்த அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமா, ஷார்ட்டாக சொல்லுங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, தொடர்ந்து சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசனம் மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க படிக்க படிக்க, அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகனை மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண பண்ண, அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும்னு நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலிருந்து, அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஆண்டவர் மாற்றினார்
0: மாற்றினார்.
1: சரி, இப்போ நீங்கள் ஆவிகளை கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டை சொல்லாமல்.
0: ஆவியில் பேச அந்த ஸ்பிரிட்டில் வந்து எப்படின்னா, அது நைட்டு நேரங்களில் வரும், அதை வந்து சில மந்திரங்களை அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணோம் உச்சரிக்கும் போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய செய்ய செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேரி அது எனக்குள்ளே இருந்தது.
1: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
0: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது, நீ போ உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவேன். சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம் பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம் இதெல்லாம் என்ன பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வ்டாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போதை பழக்கத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி, இங்கே யாருனா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நான் எல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து, நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து, அவன் என் தலையில் வாமிட் எடுத்து, அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேசுகிற மனுஷன் பேசுகிறது படி பேசுமா?
0: ஆமாம்,
1: தமிழ்,
0: லிட்ரலாக தமிழ். நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியம் ஆகிடுவோம்.
1: ஆனால் தீமையான காரியங்கள்,
0: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம்னு அடிக்கணும் அவனு அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள், இந்த சாமியார் அவருக்கு அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் அவர் வீட்டு வாசல்லையே 6 அடி பள்ளம் பறித்து கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி நம்ம சாமியாரை யாருனா எதுனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடு. அவர் சாமியாராச்சே, சாமியாச்சு, அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா? அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
1: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க. வெரி குட்.
0: ஆமாம் ஆமாம்,
1: சரி ஓகே. வேறு ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததாக சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார்.
0: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு இதுமாரி என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தோன்னா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ளே அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்துருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ளே அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன்.
1: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
0: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது, ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்போ நீங்கள் ஆண்டவர் பின்பற்றவர்களாக மாறிட்டீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ மேரேஜ் ஆச்சு, அதில் அது அந்த
0: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின், ரோமன் கேத்தலிக்கு, ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களே அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
1: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்போ இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆகிட்டீங்க.
0: ஆமாம்,
1: பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது?
0: எப்படி வந்ததுன்னு சொன்னால், என் வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார், அவர் வந்து பயங்கரமாக இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர், அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டருங்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சுவா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம், அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறுவனமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த அஞ்சு கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லி. இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக நான் இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டாம் விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவு, அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படங்கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போல்லாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும். அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்ருப்பேன். ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவார், எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் பேசிகிட்டு இருப்பார், நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஒரு ஆறு மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அது மாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்றுத்தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலிமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
1: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
0: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷெடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோட்டில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வாரன் ரோட்டில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க. அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க, நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில். தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர், அந்த வீட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம். அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நான் அடுத்த வாரம் போல, ரெண்டு வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இது இந்த பேர் வருதேன்னு, சரி அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு, ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்குறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன், இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு, சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க, ஏமா அழுகுறீங்கன்னு. இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பா. அப்போ தான் எனக்கு உள்ளே அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்கு மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணுன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன், சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்கு மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்கிற, அப்போ நான் சொன்னேன் அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடு. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி, இந்த ஏசப்பா பெரியவர் தம்பி, என்ன அம்மா, என் வீட்டுக்காரர் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சே தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ ஒரு வார்த்தை சொன்ன தம்பி. அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர் இருக்கும், நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது, அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக்கு. அன்றைக்கே அவங்களுடைய கடனை எல்லாம் நான் முடிச்சிட்டேன். 1 ரூபாய் கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாயில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தால் இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மக, பெரிய மகளுடைய கணவர், அவங்க 2வது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
1: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க, ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள் இப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக ஆண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியை நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் 1-2 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
0: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் ஏசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்கள். என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசுப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு வேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசுப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியும் உங்களை பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும் சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டிருக்கேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொள்ள கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இனி உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
0: கண்டிப்பாக.
1: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஜனங்களை அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க.
0: நிச்சயமாக
1: கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். சரியா?
0: நிச்சயமாக.
1: கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. தன்னுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுவிடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களில் மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார் என்கிற சந்தேகம் இல்லை. கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

ஆண்டவராய், உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னுமுள்ளது. ஒளி அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்தில் மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kirubagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
1: And wherever the spirit there is the deliverance.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்,
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளவு திடீர் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்,
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம் லோடு பேசும்படியாய்,
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம் லோடு உறவாடும்படியாய்,
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய்,
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியாய்,
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் எல்லாம் திருப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: என் நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன், எங்களை நீதாமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு முன்னூறு அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனிதன்.
1: He's anointed apostle, the God's man.
0: அவர் மத்தியிலே நான் இருப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய சௌபாக்கியம்.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பலவிதமான செய்திகள் உண்டு.
1: There are lots of messages.
0: ஒரு மனுஷன் ஆவியில் எப்படி காயப்படுகிறான், ஆத்மாவில் எப்படி காயப்படுகிறான், ஆவியில் ஆத்மாவில் காயப்பட்ட அவன் நிலைமை என்ன, சமுதாயத்தில் எந்த நிலைமையில் அவன் தள்ளப்படுகிறான்.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா, அவன் உருவம் எல்லாம் எப்படி இருந்தது, ராட்சத உருவெல்லாம் எப்படி இருந்தது, அவன் கை கால் எப்படி இருந்தது,
1: how the status of the giant, how he looks and how his hands are,
0: ராட்சத என்னென்ன காரியங்களை பண்ணுவான்,
1: what the giant will do,
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்,
1: how to defeat him,
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம், ஆதியாம் தின்புசகம்,
1: Genesis
0: 6 அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4 வசனம்,
1: 6 and 4.
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தால் போதும். என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியிலே இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்துங்க வந்த அந்த ராட்சத?
1: How did he come the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ள கண்டு கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டாங்க. நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them, they were the mighty men who were of old men of renown.
0: அப்போ எப்படி உருவானான்னு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றாய் இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
0: மனுஷர் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மனுஷர் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன்தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான்னு பாய்ட்டான். உருவம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
0: The Goliath எப்படி இருப்பானா?
1: How the giant Goliath?
0: இப்போ லைவா உங்க கண் முன்னாடி கோலியாத் நிக்க வைக்கிறோம் பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்
1: 1 Samuel
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான். கோலியாத்தோட உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கொஞ்சம் கோலியாத்தோட உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: ஒரு முழம் 1 அடி, 6 முழம் 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம். வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 feet.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet na evlo theringala the tharaiyil irundhu mele or rod podungala adha 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
0: 11 feet all inga or prasangam thanda appadi irukku nenikireenga.
1: The 11 feet man, if he comes, how it would be
0: height first floor daandudhu.
1: And he's a very tall man.
0: Gainitnana second floor pombulude.
1: 9 feet means second floor.
0: Ana Chennai la adhu mari aal thevada. Ena water can supply pannu sonna madhi ladder e thevala paருங்க.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam pathingala.
1: Look at the height.
0: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath-ai paathu bayindhu nadinginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakam saaliya kaanapattaargal. Oru saadhana manusha raatchanodu poraada mudiyadhu avanodu yuddham seiyave mudiyadhu arakkala paathu janangal bayindhu nadinginaargal.
1: The entire troop of Israel before they were all afraid of the great Goliath. His height was 11 feet.
0: Thodandha andha vasantha vaasinga pothu.
1: You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா? அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா?
1: And he had a helmet of brass upon his head and he was armed with the
0: ஒரு சேக்கல் 11.5 gram.
1: 11.5 gram.
0: 5000 சேக்கல்னா 58 kilo.
1: And 5000 shekel, 558 kg. ஆமா
0: கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
0: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தா.
1: He had a helmet of 58 kg.
0: எங்க வந்தானா? யுத்தத்து கடந்து வரானா?
1: He was walking for the battle.
0: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
0: இங்க பாருங்க 60 கிலோ weight வச்சு யுத்தத்து கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kg on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்தில் ஷூ போட்டிருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: Grips of brass upon his legs.
0: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இவன் பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா?
1: He has the brass shoe.
0: ஆமா 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kg.
0: வாசிங்க. தன் தோள்களின் மேல்
2: வெங்கலத்திலே கேடையை வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, வேதாகம ஆராய்ச்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலரை அடிதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாலரைனா இதுல இருந்து இந்த ফুল ஃபிட் சைஸ், ரெண்டு ফুল ஃபிட் சைஸ் தான் நாலரை பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடையை வச்சிருந்தானா, அது ஒரு 100 கிலோ காதா, ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: தொடர்ந்து வாசிங்க பிரதர். அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவரு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவனுடைய ஈட்டியின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
2: ஆமா, அவன் முழு ஈட்டி அவர் 50 கிலோ இருக்குமா,
1: and the entire one is maybe 50 kg.
2: ஈட்டி வைக்கிற ஸ்டாண்ட் வச்சிருக்கான், நிறைய ஈட்டி எடுத்து வந்திருப்பான் நினைக்கிறேன்.
1: Maybe he is having big stand with all the spears.
2: அங்க ஒரு 500 கிலோன்னு வச்சீங்களா,
1: again another 50.
2: எவ்வளவு கிலோ weight தூக்கினாராம், 11 அடி height உள்ள ஆளு, 4 அடி chest உள்ள ஆளு,
1: 11 feet height man. He was
2: லட்சக்கணக்கான ராணுவர்களை பயமுத்துறான்.
1: He is all the troops were afraid.
2: வேதம் சவுல் என்ற ராஜா, ராஜாதி ராஜா, வீராதி வீரன், அவன் முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் ஓடி ஒளிந்து கொண்டான்.
1: The Saul king is as hiding himself without seeing his face.
2: தேசத்தில் அத்தனை ஜனங்கள் அரக்கலை பார்த்து பயந்து நடுங்கினார்கள்.
1: All were trembling before the giant Goliath.
2: ஏனென்றால் ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்.
1: And they were mighty man.
2: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
1: We cannot do battle at all before them.
2: இன ஒரே ஒரு ராட்சசன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன்.
1: With one incident I want to enter into the message.
2: 2 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போ.
1: 21 and 20.
2: 2 சாமுவேல் 21 20.
1: 2 சாமுவேல்.
2: இன்ன ஒரு யுத்தம் காத்ரோல நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தாம், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் தான், 24 வரலந்து தான். இவன் யாரா இருந்தானா, இவன ராட்சத பிரவியா இருந்தான்.
1: Another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also giant.
2: ஆமா, இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல், இந்த கையில், இந்த கால ஆர்வல். வருங்க, ஹைட் வெயிட் மாத்திரம் இல்ல, உடல் உறுப்புலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகுது.
1: And he is having 6 fingers in hand and foot, everything.
2: நான் நினைக்கிறேன் உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கூட டபுள் டபுளா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: Maybe all spares maybe in double.
2: ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியா காணப்பட்டார்கள்.
1: Giants were really mighty people.
2: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
1: We cannot do the battle at all with the giants.
2: அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
1: The people are trembling before giants.
2: முதலாவது நாம் பார்த்தோம், தேவகுமாரர் மனுஷ குமாரத்தில் ஒன்றாய்
1: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன். Goliath is the giant.
2: The Goliath enna panuvana,
1: what he does?
2: 1 Samuel
1: 1 Samuel
2: 17 am adhigaram
1: 17
2: 10th vasanam
1: verse 10
2: 17 10
1: 17 and 10
2: pinnam and Philistian naan indre dinam Israeludey senagale ninithen போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசிய நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம், இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம், தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேரா கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேரா கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defy the armies of Israel this day and give me a man that we might they fight together. So he was really, I mean, irritating the people of Israel.
2: அப்ப யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுற அரக்கன். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறது போராட முடியாது.
1: You cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the shame.
2: பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And the, all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளு தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: சொல்றீங்களா இல்லையா?
1: We are saying always
2: இந்த,
1: problems.
2: இந்த லேடி ஆளு தான் பிரச்சனை. இந்த பொம்பளை ஆளு தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see problem because of this.
2: அவங்க ராட்சதன் இல்ல.
1: They are not giants.
2: அவங்களுக்குள்ள இருந்து எழும்புது பத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: And whatever there is inside there is the
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is giant.
2: பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கூட வரலாம்.
1: It may be from husband.
2: அவங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: Husband is not the giant.
2: அவருக்குள்ள இருந்து எழும்புது பத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: The problem inside of him.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is the giant.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன்.
1: I want to make an example. குளம்
2: குளம்ல சரியா உப்பு போடலனா
1: if you don't put
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: When you put don't put the salt in the sambar then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: And then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
1: Then same way they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant not the husband.
2: குடிச்சு வந்து கலட்ட பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தை திட்டுறாரா?
1: Maybe speaking long wrong words.
2: மனைவியே சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They are, may not be thinking they are the rib of
2: அடிமையை போல நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
1: many women
2: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: I where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிட்ட பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இது.
1: Nothing they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
2: இந்தியால ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில ஒரே நம்ம இந்தியால ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
2: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடையட்டும்.
1: The wise women can conduct the family.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்துங்கிறாங்க.
1: The wise woman and they build the house.
2: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. அட்வர்டைஸ்மென்ட்
1: டோன்ட் லிவ் அகார்டிங் டு தி அட்வர்டைஸ்மென்ட்.
2: டிவிய தரந்தா விளம்பரம், பேப்பரை தரந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா சர்ச்சு
1: வாழுங்க. You live according to your income.
2: Under 10000 rupees varumana kudukkarara?
1: The Lord gives 10000.
2: 9000 rupees kudunathunga.
1: You conduct your family within 9000.
2: Amma 20000 varuda?
1: If you get 20000,
2: 15000 la kudunathunga.
1: You conduct your family in 15000.
2: 1 lakh varuda?
1: If you get 1 lakh,
2: 60000 la kudunathunga.
1: You conduct the family at 60000.
2: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Andarku theriy edhe appa kudukunana.
1: The Lord knows how to give and to give.
2: கடந்தநாள்ல என் பொண்ணோட बर्थडे வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் Dress எடுக்கலாம்னு போயிருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் வைஃப் சொன்னாங்க, "ஏங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க."
1: My wife said I want to have a saree.
2: சரி, அந்த கடைக்காரர் லேட்டஸ்ட் டிசைன் இருந்தா எடுத்து போடுன.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the sarees.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா, நான் எவ்வளவு யான கேட்டேன்.
1: I asked how much?
2: 20,000 sonna.
1: He said 20,000.
2: Ana stunta ninte.
1: I got shocked.
2: Enna ya 20,000 solriye? Adin kada. Enna special kada?
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da. Ondanaile 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20 idlan thodangana.
1: 20,000.
2: வர வருமானம் கொஞ்சம்.
1: Income is less.
2: 20,000 குடு போடவாங்க உருப்படுமா குடுமா?
1: If you get 20,000, sorry, how do you live?
2: நான் கேட்ட வெள்ள கலர்ல இருக்குது இதுவாயா 20,000 கேட்டேன்.
1: How do you say it is 20,000?
2: பில் பார்த்தா பில்ல 20,000 இருந்தது.
1: In the bill that was 20,000.
2: பில் பக்கத்துல லைட் போற சுவிட்ச் ஒன்னு இருந்தது.
1: There was a switch, right?
2: ஆமா, அந்த பொடையில எதுக்கு சுவிட்ச் வச்சேன்னு கேட்டேன்.
1: And why do you have the switch in the?
2: இல்ல சார், அந்த சுவிட்ச் போட்டா LED லைட் எரியுமா பொடையில?
1: And they have LED light in the.
2: 20 கலர் மாறுமா?
1: கொஞ்சம் The income is less.
2: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
2: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built, that is in your hand.
2: எந்த பிரச்சனை வேணா சமாளிச்சலாம்.
1: Any problems you can solve.
2: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தால தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children, you cannot do battle against it.
2: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
2: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving lot of problems.
2: பலவிதமான போதை பொருட்கள் அடிமையா காணப்படுவாங்க.
1: They are addict for all drugs.
2: வேலைக்கு போவாம ஸ்கூலுக்கு போவாம சும்மா சுத்தின்னு வருவாங்க.
1: They just roaming around and come without going to school.
2: அநேக பெற்றோர்கள்,
1: many parents,
2: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
2: குறிப்பாய் பெண்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர், சூப்பர்வைசர், முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவா.
1: In the job site, and you can, they will ask to come on Sunday also.
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist the
2: manager? ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist your manager?
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: The problems you cannot even tell it out.
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
1: all the false witnesses,
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
1: all court cases,
2: தீராத வழக்குகள்,
1: and all kind of
2: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல?
1: Have you got any
2: கணவன்
1: murder?
2: சமாளிக்க முடியாத பிரச்சனை. அப்போ எதெல்லாம் நம்மளுக்கு சமாளிக்க முடியாத பிரச்சனையோ,
1: வாட் எவர் மே பி தி ப்ராப்ளம்ஸ்,
2: அதுதான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அரக்கன்.
1: தட் இஸ் தி ஜெயண்ட்.
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ, அதுதான் உங்க வாழ்க்கையில காணப்படுற அரக்கன். ஹல்லேலூயா.
1: அண்ட் வாட் எவர் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யுவர் லைஃப், தட் இஸ் தி ஜெயண்ட்.
2: இந்த சமாளிக்க முடியாத கோலியாத்தை தாவீது எப்படி ஜெயிச்சாரு?
1: How did David overcome the Goliath?
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நானோ நீ நிந்தித்த ராணுவ தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்கள்கிட்ட வரேன். ஹல்லேலூயா.
1: But I come to you in the name of the Lord of hosts.
2: கூழாங்கல்னால அல்ல,
1: not the small stone.
2: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
1: I'm coming in the name of the Lord.
2: என் கண்மான living God சபை விசுவாசியே,
1: the church of the living God believers,
2: நீ யாராயிருந்தாலும் சரி,
1: whoever you are,
2: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்,
1: if you have the name of the Lord,
2: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்,
1: you have the name of Jesus,
2: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது,
1: when you use the name of Jesus,
2: இயேசுவின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது,
1: you have the name of Jesus,
2: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க,
1: நாமத்தினால்
2: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க.
1: When you lift the name of the Jesus you have to clap your hands.
2: நான் சொல்லிலாம் தட்ட கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்.
1: It should come from your heart.
2: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
1: Wherever the name of Jesus is lifted up you have to clap your hands, you can see the glory of God.
2: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
1: Our Jesus is not ordinary.
2: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
1: The Lord whom we worship and he is the
2: ஹல்லேலூயா. அந்த சராசலங்க படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவர், செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர், நீங்க நானும் வாழ்கிற உலகத்துல பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்ட ஒரு நாமம் உண்டானால்,
1: நீங்கள்
2: நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
1: God whom we worship, the name of the Lord Jesus.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Over naala yesuvin naamatha payanpaduthrom.
1: Every day you have to use the name of Jesus.
2: Over naala yesuvin naamatha ullathil veithirukkanum.
1: Every day you have to keep the name of Jesus.
2: Over naala yesuvin naamathukku mudhaleda kudukkanum.
1: And you have to give the priority for the name of Jesus.
2: Ayya na yesuvin naamathukku mudhaleda kudukuren solla mattum kai thoongumala.
1: You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
2: Unma da pesuringa. Say yes or no. Unmadana pesringa,
1: are you saying truth or not?
2: Poi pesala,
1: not lie.
2: Ethra mani aaradhana,
1: how many, at what time the service?
2: Ethra mani aaradhana,
1: at what time the service?
2: 9 o'clock?
1: Is it 9:30?
2: 8:30. 8:30 aaradhana ethra mani varanum?
1: 8 o'clock service, how what time you have to come?
2: Ethra mani ke varanum?
1: At what time I should come?
2: 8:29. Ethra mani varanum?
1: 8:29.
2: Amma neenga epdi nanakringalo illayo? ஐயா நான் 9 o'clock வர சொன்னாரு, நான் 8:45 வந்துட்டேன். ஃபேஸ்புக்ல போய் ஜோஷ்வா ஜெயபால் போட்டு பாருங்க, நான் போகாத சபை கிடையாது. பிரம்மாண்டமான சபைகள்ல பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கிறேன், சின்ன ஆலயத்திலே பேசியிருக்கேன்.
1: Spoken in big churches and small churches.
2: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
1: it may be big church or small church.
2: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
1: I go with the all trembling.
2: ஏன் தெரியுங்களா?
1: Because
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
2: 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
1: 4 o'clock itself he will come.
2: என் பிள்ளைகள்லாம் வர போறாங்க,
1: and
2: என் நாமத்தை உயர்த்த போறாங்க,
1: lift up my name,
2: துதித்து பாட போறாங்க,
1: and to sing.
2: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
1: With a great desire the Lord used to sit.
2: நம்ம வாழ்க்கை சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பல விதமான அடி, பல விதமான
1: போராட்டம்.
2: அழகாய் சொல்கிறது
1: பைபிள், சேஸ் வெரி கிளியர்லி,
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களா?
1: The name of the Lord is the great strong tower, the righteous will go into it and be saved.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. What is mean by துருகம்?
1: The name of the Lord is the strong tower.
2: துருகன டவர்,
1: டவர்.
2: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரம் எந்த சந்தில வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
1: When you stand on the name, on the name of the Lord, the tower, you can see the entire world.
2: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
1: And give the priority to the Lord's name.
2: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்,
1: you may not have food.
2: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்,
1: you may not have dresses.
2: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்,
1: you may not have property.
2: உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்,
1: maybe your wife is far away.
2: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்,
1: children may come against you.
2: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்,
1: maybe the one who born with you.
2: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்,
1: may not be having good position.
2: ஒருவேளை bank balance ஜீரோவா கூட இருக்கலாம்,
1: value may be zero.
2: எது இல்லாம இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
2: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானா?
1: We have the name of the Lord.
2: கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானா?
1: If we have the name of the
2: Lord. உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: You are the special and nobody is more than.
2: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
2: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவன் நினைச்சீங்கன்னா, உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special. When you have Jesus in you and you are special.
2: Hallelujah. இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
2: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
2: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
1: pastor called me
2: ayya எங்க சபையில ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done miracle through the prayer.
2: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
1: Same problem in the family.
2: என்ன பிரச்சனைனு கேட்டேன்.
1: I asked what is the problem.
2: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
1: One woman has 35 years.
2: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
1: She is working in government job.
2: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களா?
1: She was writing in the office.
2: நரம்பு ஸ்டக் ஆயிச்சு.
1: The nerve got struck.
2: ஆமா அப்படியே நின்னு போச்சு கையில.
1: The hand was just stopped.
2: கண்ணெல்லாம் நின்னு போச்சு.
1: The eyes were stopped.
2: வாய் பொளந்தது மூட முடியல.
1: The mouth could not be closed.
2: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
1: It has become like statue.
2: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: I asked what did he do?
2: அந்த அம்மாவை தூக்க முடியல.
1: They could not carry him.
2: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
1: With the chair they have taken.
2: டாக்டர் என்ன சொன்னாரு?
1: What doctor said?
2: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
1: It will become all right.
2: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
1: The injection in one day
2: 10 naali 10 oosi potta normal aayidu antar doctor.
1: 10 injection in 10 days it will become normal.
2: Or oosi 50000 vaaya
1: 50000 one injection
2: evlo
1: how much
2: narambu vela serana or oosi evlo anga solunga sathama solunga paala evlo
1: one injection is
2: 50000
1: 50000 rupees
2: 10 oosi 5 lakh rupees bill kattom
1: 5 lakh
2: narambu vela serana
1: if the nerve is not working
2: adama vela breathe panamulla swasikamulla moochu vidamulla
1: she could not breathe
2: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க
1: they keep the oxygen
2: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா
1: 1 hour 100 rupees
2: எப்போ அப்போ கொரோனாக்கு முன்னாடி
1: before corona
2: ஆமா 1 hourக்கு 100 ரூபாயா ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்
1: 2400 per day
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்
1: 10 days 24000
2: எதுக்கு
1: for what
2: மூச்சுடணும்னா breathe பண்ணணும்னா சுவாசிக்கணும்னா
1: to breathe
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்
1: and 10 days 24000
2: இன்னைக்கு 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே சுவாசிக்கிறீங்களே ஜீவனோடு இருக்கீங்களே பில்லா கட்டிருக்கீங்க ஆண்ட ஜீவனை கொடுத்திருக்காரு அதுவே கிருபை
1: you are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen
2: 1 2 3 4 5 6 7 8 9 10
1: only
2: 12 பேர்
1: 12
2: பேர் தான் கை தட்டினீங்க
1: only 12 you clapped your hands
2: மத்தவங்கள நினைச்சீங்க என் பலத்துல நான் இருக்கேன்
1: others are thinking I am living in my strength
2: வாலிபர் கேட்டு பாருங்களே இது ஜிம் பாடி என்ன பாடி ஜிம் பாடி நம்ம வாலிபர் யங்ஸ்டர்
1: if you ask youngsters and they say it's a gym body
2: வயசானவங்க கேட்டு பாருங்க இது அந்த காலத்து சாப்பாடு அந்த கால சாப்பாடு
1: and the old people they say
2: அந்த காலத்து சாப்பாடு வைரமாஞ்ச கட்டை
1: and it's a very strong wood
2: வைரமாஞ்ச கட்டையாரு நாட்டு கட்டையாரு ஊட்டு கட்டையாரு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா
1: the lord gives life then only you can live
2: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா
1: the lord jesus gives your life then only you can live
2: ஹல்லையா
1: hallelujah
2: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா
1: can you say
2: நல்லா சத்தமா சொல்றீங்களா
1: loudly can you say
2: கோடி கோடியா பணம் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம்
1: கோடி
2: கோடியா பணம் இருந்தது
1: crores of money I had
2: solunga container pana irundhathu
1: I have containers of money
2: adhigaram irundhathu
1: I have authority
2: vallam irundhathu
1: I have power
2: tamil nadu fell
1: yaar
2: kaalla vandhathu andha amma kaalla vandhathu
1: they all fell
2: kodi kodiya pana irundhanga
1: crores of money
2: container irundhatha
1: containers of money
2: adhigaram irundhatha
1: authority
2: mla mp mantri councilor mudhal tire irundha
1: mla mp they fall down at their
2: adhigaram irundhathu vallam irundhathu
1: she had power
2: sign potta kaiyedu potta சட்டம் மாறும்
1: if the ifc signs and the law will be changed
2: ana 2019 பாக்க முடிஞ்சதா
1: 2019
2: she did this செல்வாக்கு இருந்தது அதிகாரம் இருந்தது வல்லமை இருந்தது 2019 பாக்க முடியல
1: she could not see 2019 she had everything
2: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல
1: should not eat properly
2: நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க
1: and people are not responding
2: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல
1: we don't have anything
2: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒண்ணாதல்ல ரெண்டாதல்ல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்திருக்கமே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு ஹல்லேலூயா
1: 22 and in half way the lord is protecting us
2: முதல்ல
1: first of all
2: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்
1: we got afraid of corona
2: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது
1: corona is afraid of us
2: எவ்வளவு பெரிய ஆளு வருங்க நீங்க இல்ல
1: what a great people you are
2: hallelujah
1: hallelujah
2: சுகத்தை மாத்திரை கொடுக்க நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு
1: the lord is giving long
2: வெள்ளத்தை மாத்திரம் கொடுக்கல, நல்ல வருமான தாண்டர் கொடுத்திருக்காரு.
1: God has given the good income.
2: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And you have to give at least 1/10 to the Lord's name.
2: நிறைய பேர் கஷ்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கறானா?
1: And if you don't give 10%,
2: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
1: I earn hardly, how should I give 10%?
2: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணா.
1: Need not struggle and give.
2: பிறவிலே கண் தெரியாத பாத்துக்கிங்களா?
1: And have you seen
2: பிறவி குருடன் பாத்துக்கிங்களா இல்லையா?
1: Have you seen the born blind?
2: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
2: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சிவப்பு கலர்,
1: red color,
2: வானம்,
1: sky,
2: பூமி,
1: earth,
2: நிலா, சூரியன்,
1: moon and sun,
2: bus, train பாத்துるபானா?
1: Stars and a bus or train, did he see?
2: பாத்துるபானா இல்லையாங்க?
1: Whether he has seen or not?
2: பாத்துக்க மாட்டான்.
1: Never.
2: சென்னை எப்படி இருக்குன்னு தெரியாது, பறக்கும் போதே குருடு அவன்.
1: Doesn't know about Chennai.
2: ஆமா,
1: தான்
2: அப்பா அம்மா முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
1: He cannot see anything.
2: தான் மனைவியோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
1: He cannot see the face of the wife.
2: தான் பிள்ளையோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
1: He cannot see the face of the children.
2: அவளை ஏன் போறீங்க கண்ணாடியில? தான் முகத்தையே பார்க்க முடியாத பிறவி குருட நாம் வாழ்கிற இதே உலகத்துல நம்மளோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய ஆண்டு கிருபை செய்திருக்காரு. நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதி.
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are seeing me.
2: இந்த அம்மா நல்ல வசந்த கேக்குறாங்க. அந்த அம்மா நல்ல வசந்த இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசந்த. நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றோமா?
1: You are listening to my words and you are
2: cell phone க்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
2: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
1: We pay for
2: internet க்கு பே பண்றோம். Phone க்கு பே பண்றோம்.
1: We pay for the water.
2: என்ன யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Any time you talk.
2: ரெண்டு கையிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people don't have.
2: கால்ல சாப்பிற ஆளா இருக்காங்க.
1: They eat through the legs.
2: ரெண்டு கை ரெண்டு காலிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs, without hands they are living.
2: பாத்துறவங்க அவனால இருந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
2: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
2: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு?
1: With the health.
2: அவர் ஆராதிக்க முடியா, சுத்திக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus, how much he blessed us and how much we have to worship him.
2: Hallelujah. சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
2: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
2: கொடுத்த வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
2: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மலை சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living, the church of the living God should have 10,000 people.
2: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This அல்லேலூயா is not sufficient.
2: ஒரு குத்து குத்துனா மூக்குல ரத்தம் வரணும்.
1: And if you
2: yaar mokala
1: get blood
2: yaar mokala
1: from whose nose?
2: Pisas mokala varna. Hallelujah.
1: The nose of the devil.
2: Etra per ga sathrama ma solla inda sabha 10,000 per konda sabaya maaranum solla matta. Hallelujah. Solla paara.
1: Become 10,000 people.
2: Inda sabha valarum.
1: The church should grow.
2: Aathmaakala nerappadum.
1: It has to be filled with the soul.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah sonna valaruma sabha.
1: When you say hallelujah, will it grow?
2: வளரதா?
1: Will it grow or not?
2: Pastor, இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே.
1: We have to change the system.
2: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே?
1: And you have sanitizer.
2: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again you have to have notebook.
2: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: You have to have the
2: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: You have to write all your friends name.
2: ஆமா, இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: The relatives name in the next page.
2: மூணாவது பேஜ்ல நெய்பர்ஸ் பேர் எழுத சொல்லுங்க.
1: Neighbors names in another page.
2: நானாவது பேர் கொலீக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
1: Even the colleagues name
2: in the இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
1: And you can write 20,000 names.
2: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்லணும்னு கை தூக்கி பார்க்கலாம்.
1: Anybody can say
2: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
1: I don't have 20.
2: Hallelujah.
1: Then that is Hindi man.
2: எவ்வளவு பேரோட பழகறல்ல.
1: We move with so many people.
2: ஆமா, எவ்வளவு சொந்தக்காரங்க நமக்கு.
1: We have lot of relatives.
2: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
1: There are unsaved people many.
2: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: Lot of colleagues you have.
2: என்னிகாத அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு.
1: You have burden upon them.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
1: பத்தாயிரம்
2: பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
1: Even 20,000 people can sit and worship.
2: ஆராதிக்கலாமா இல்லையா?
1: Is it not possible?
2: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your friends.
2: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your neighbors.
2: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your relatives.
2: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for the colleagues.
2: அப்ப யாரை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
3: And you know
2: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
3: Just called.
2: பட்டாளத்தில் இருக்கிற லிவிங் காட் சபைக்கு
3: to the church of the living god
2: amma patalathil irukkira living god sabaiki todandu 5 varam vanda
3: if we come 5 weeks continually
2: or gift tharangana parappi viduga
3: and I'll give a gift
2: 5 varam vanda or pattu podu free
3: and 5 weeks if we come pattu saree is free
2: amma ethana per varuvaanga nenikireenga eda kaanuma
3: how many will come
2: eda kaanuvaanga காணாது நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்
3: the lord is giving the anointed
2: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது கர்த்தர் வார்த்தை இருக்கு எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்
3: the lord's word can make
2: நான் உண்மையே சொல்றேன் நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்
3: the anointed apostle the lord has given to us
2: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா
3: the first word I spoke
2: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல
3: the acts of apostles not yet over
2: ella bible munji ella aagamam munji apostles inno nadapadigal inno mudiyala
3: acts of apostles not yet over
2: ampa irukra kaala katta irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare
3: god is writing the current ministers
2: ippa
3: of god ipo
2: irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare
3: god is writing the current apostles name
2: ayya na viswasikkira unga per adala irukene
3: I believe that your name is there
2: sonana illaya kelunga
3: just said I told
2: nalla oru deiva manushan aanadalu koduthirukkar
3: god has given the godly
2: இருமேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது
3: the anointing is different
2: நீங்க ஜனங்களை கொண்டு வாங்க
3: bring the god's people
2: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க
3: bring your relatives
2: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க
3: bring your neighbors
2: உங்க கொலிகளை கொண்டு வாங்க
3: bring your colleagues
2: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வர நாட்கள் உருவாக போகுது
3: great revival revival in coming days
2: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது
3: revival will shake the entire world
2: ஒரு விசேஷமான அபிஷேகம்
3: special anointing
2: இதுவரை இருந்த அபிஷேகம் ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல ஆண்டவர் வைக்கிறார்
3: the lord is putting up the special anointing to pastor
2: அது என்ன அபிஷேகம் தெரியுமா
3: What kind of anointing?
2: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was in apostle.
2: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was upon the Lord Jesus.
2: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
3: What kind of anointing upon Jesus?
2: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
3: The anointing upon Jesus.
2: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
3: People came from different directions.
2: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
3: When we stand on the pulpit.
2: இனி வர நாட்கள்ல
3: The coming days.
2: ஜனங்கள் சாரசார இந்த சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய் வியாதிகளை சுத்தமாக்க முடியாய் பிசாசு பிடித்தலை விடுதலையாக்க முடியாய் தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம் ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் இந்த சபை நடுவிலே கடந்து வருவதாக லைவ் மிராக்கிள்களை ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக
3: in the coming days the lord will do like that
2: hallelujah
3: hallelujah
2: na naalu kurippu konnanda rendu rendu kurippai maatha solli vittu mudikiren
3: I have only two points I want to say
2: modhalaadhu nammala avamaana padutha raatchadan kathra naamathinal tha vittu mudiyum
3: the first of all those who are making to ashamed and in the names
2: rendaadhaga
3: defeat
2: rendu samuel pustakam
3: second samuel
2: 21st adhigaram
3: 21
2: 16th vasanam
3: and 16
2: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்
3: he is waiting in order to kill the david the
2: giant இங்க ஒரு அரக்கனை பார்க்கறோம்
3: he is looking at a giant
2: எப்படியாவது தாவீதை வெட்டணும்
3: somehow I have to kill david
2: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாசையில சொல்லனா தாவீத போட்டு தள்ளுன்னு காத்திருந்தான்
3: and somehow we have to kill david
2: ஹல்லேலூயா அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
3: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
2: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்கிற ஆவிகள், ராட்சதர்கள்,
3: all the evil spirits like jealousy or any pride, these are all giants.
2: உலகத்தா சொல்வான்,
3: the worldly people will say,
2: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன பண்ண கூடாது, என்ன பண்ண கூடாது, ஆ பரவாயில்ல, எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன பண்ண கூடாது, கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு போயிடும்.
3: They should not keep the eyes.
2: நான் சொல்ல வன்கண்ணி நாவி பைபிள் சொல்லு.
3: The word of God says.
2: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசன் தெரியுங்களா?
3: The debt is the giant.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debts will destroy.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt will take to the.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt, it leads to many problems.
2: நாளோறும் செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
3: Look at the newspaper.
2: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
3: And because of the debt they.
2: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
3: Because of the debt they did suicide.
2: நாளோறும் செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
3: Every day we get news.
2: வியாதி ஒரு ராட்சதன்.
3: And the sickness is the giant.
2: ama vyadhi arakale kaatla pala manaku barakam illadhu.
3: The sickness is mighty than
2: inno nariya vyadhike marundu kandupidikala.
3: They could not find medicine for the sicknesses.
2: Cold D category virus,
3: and they could not find medicine for the
2: cold virus. Cold kinna marundu kandupidikala.
3: They could not find
2: cold varum. Vixaction 500 dollar 650 poduvom cold poidum, thirupi jillu nu kudicha cold varum.
3: And again the cold keeps on coming even if they put dolo.
2: Jorala C category virus.
3: And the C category virus.
2: Metacin, anacin, crocin, ella poduvom. Joram poidum, artha season la joram varum.
3: We put metacin and other tablets, but then it will go and come back again.
2: Polio ku marundu kandupidichu.
3: They found medicine.
2: Smallpox marundu kandupidichu.
3: For the smallpox.
2: Ana joratukku cold ku inna marundu kandupidikala.
3: They could not find medicine for the cold.
2: AIDS vyadhi, cancer vyadhi la B category virus.
3: And the B category virus for AIDS and cancers.
2: Adala vanda passport ready nu artham.
3: Then the passport is ready.
2: Ama sila vyadhi vanda voter ID la per eduthrom.
3: And when the sickness come, they will remove the name.
2: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் தூக்கிடும்.
3: And some sicknesses it will have that its own name.
2: வியாதி அரக்கலை காட்ல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
3: The sickness is more stronger than the giant.
2: ஏ கேட்டகரி வைரஸ் என்ன தெரியுங்களா?
3: ஏ கேட்டகரி வைரஸ்
2: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19,
3: all kind of viruses from different birds.
2: ஆமா இதெல்லாம் ஏ கேட்டகரி வைரஸ்.
3: These are all A category virus.
2: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
3: The whole world will be shaken.
2: ஆடுதா இல்லையா?
3: Is it shaking or not?
2: அவமானப்படுத்தன் அதே அதிகார கடைசி வசனம் வாசிங்க பாலாம்.
3: The same chapter, the last verse. How to defeat the giant.
2: இந்த நாலு பேர் காத்துள்ள ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலன் நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவனை வெட்டா. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
3: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
2: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
3: There was only one Goliath.
2: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்லால அடிக்கிறாங்க.
3: The name of God and they stone with the stone they have thrown.
2: கர்த்தருடைய நாமம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
3: What is the name of the Lord?
2: இயேசுவின் நாமம் என்னன்னு.
3: Name of Jesus.
2: அவர் நாமம்
3: his name.
2: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
3: Powerful God.
2: நித்திய பிதா.
3: இட் எவர்லாஸ்டிங் ஃபாதர்.

0: With the sword he cut down.
1: ஒரு கத்தியை வெட்டி போட்டானுங்க.
0: With the big sword.
1: எல்லா பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, கோலியாத் என்ற அரக்கனை தாவீது வீழ்த்தினானே. இல்ல சார், இங்க பாருங்க, நாலு அரக்கர்களை தாவீது அநாயசமா கத்தியத்தை வீழ்த்திட்டு
0: போயிட்டு ஜெயன்ஸ் வித் தி ஸ்வோர்ட் அண்ட் ஹி புட் தம் டவுன்.
1: உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்.
0: தி குட் கவுன்சில் ஐ வாண்ட் டு சே.
1: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு?
0: ஹவ் மெனி ஆஃப் யூ ஹேவிங் டெட்ஸ் ப்ராப்ளம்?
1: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல?
0: எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் டெட்ஸ்.
1: 99.9% கடன் இருக்கும்.
0: 99.9%
1: கரெக்ட் தானே சொல்லுது?
0: இஸ் இட் ரைட் ஆர் நோ?
1: கரெக்டா தப்பாங்க?
0: இஸ் இட் ரைட் ஆர்
1: ஏனா நம்மால ஒண்ணு கூட விடுதல. வண்டி மேல லோன், வீட்டு மேல லோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 5,000 பைசிட்டு, 10,000 பைசிட்டு, 50,000 பைசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், 10,000 மகளிர் குழு எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க.
0: ஆல் கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் யூ வுட் ஹேவ் பாட்.
1: யா இந்தியாவே கடன்ல தான் இருக்கு, கரெக்டா?
0: இந்தியா இஸ் இட்செல்ஃப் இன் டெட்ஸ்.
1: கரெக்டா தப்பா பிரதர்?
0: இஸ் இட் ரைட் ஆர் ராங்?
1: நான் ஒரு பழமொழி சொல்லவா?
0: ஷல் ஐ டெல் எ ப்ராவர்ப்?
1: ஊர் ஊரா போனா நாடோடியா.
0: And if you go all over places, then you become a stranger.
1: ஊர் ஊரா போனா பழமொழியுது. ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பாத்துருப்பீங்க. சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே போவான், ஐயோ நாடோடி. ஊர் ஊரா போனா யாரு? சத்தமா சொல்லுங்க.
0: The circus people will go from one place to another place.
1: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி. நான் புதுமொழி எழுதிக்கிறேன், என்ன தெரியுங்களா?
0: The new proverb.
1: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி.
0: If we go country after country, then it's நரேந்திர மோடி.
1: தெரு தெருவா இருக்கிறவங்க கேடி கேடி பசங்க எங்க பாக்கலாம்? தெரு தெருவா சுத்தினு பாருங்கல்ல.
0: The wicket they are going.
1: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி. மேட்ச் ஆகுதா?
0: Is it
1: ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்த தலைமையில 5,000, இப்ப 30,000 கடன்.
0: 30,000
1: இந்தியாவே கடன்ல தாங்குது. இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேனாலும் கண்டுபிடிக்க முடியாது.
0: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்.
1: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சா? லைட்டை கண்டுபிடிச்சா, ஃபேனை கண்டுபிடிச்சா, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா, ஃபிளைட்டை கண்டுபிடிச்சா, நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறா பாருங்க. அக்கௌண்ட்
0: அவர் பீப்புள் ஹவ் ஃபவுண்ட் தி அக்கவுண்ட். பட்
1: என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கௌண்ட் இல்ல. மளிகை கடல் அக்கௌண்ட், துணி கடல் அக்கௌண்ட், முடியற்ற கடை, மெடிக்கல் ஷாப்ல அக்கௌண்ட், ரோட்ல எவனா பொருள் எடுத்து போனா போதும் அவனை தேடி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது.
0: அக்கௌண்ட் இன் ஆல் தி ஷாப்ஸ்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: இந்த மாசம் அக்கௌண்ட் காசு கேட்டு, இன்ட்ரெஸ்ட் கேட்டு, வட்டி காசு கேட்டு, பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, வட்டி கொடுங்க, அக்கௌண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒன்னு வச்சுங்க.
0: You have to have the big sword if they ask for anything.
1: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டு அவன.
0: You just cut him.
1: சாதா கத்தில வெட்டினீங்கன்னா,
0: You are not using this sword at all.
1: ஆமா, எனக்கு அனுமான கத்திரது. நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
0: You will not borrow money.
1: இது இந்த வசனம், இது பட்டயங்க, இது வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, இது வார்த்தை என்னது?
0: This word is word.
1: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், நானும் ஒரு வார்த்தையா இருக்கிறாரு.
0: God whom we worship is the word.
1: ஆதியிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
0: The word came as flesh and the living.
1: இப்ப நம்மத்துல வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
0: And he is in the word in our midst.
1: காலையில எழுந்தவனே சொல்லுங்க.
0: In the morning you say.
1: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது, மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே இயேசுவே,
0: ஓ ஜீசஸ்,
1: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
0: God, you said I will not borrow money.
1: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
0: I will not get money at all.
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியா என்னை மாற்றும்.
0: God, you change me to lend money to others.
1: நாவுனால அறிக்கை செய்யணும்.
0: We have to confess.
1: காது கேக்கணும்.
0: You have to hear.
1: இருதய நம்பணும், இருதய விசுவாசிக்கணும்.
0: Your heart should believe.
1: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டே போவோம்.
0: And if you believe, your life will be changed.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
0: You say every day.
1: 365 நாள் சொல்லுங்க.
0: 365 days.
1: கடன் இருக்குமா?
0: Do you have
1: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிருக்காத தேவன் ஆராதிக்கிறோம்.
0: அவர்
1: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
0: He is faithful in his word.
1: இயேசு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்.
0: He is faithful in his promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
0: I have met a business man.
1: Kaila Jesus calls book vechina.
0: He had Jesus calls book.
1: Brother, neenga Christian ah brother appadina?
0: I asked, are you a Christian?
1: Aama yana.
0: He said yes.
1: Endha church ku poranu ketta.
0: Which church you are going?
1: Odane oh naala aarambichitan.
0: He started weeping.
1: Yo valimana aal edhukku aaduranu ketta.
0: Young man, why do you weep?
1: Aama illa sir, na Coimbatore market la thenga wholesale vyaparam pandren.
0: I have whole

0: wholesale business for coconut.
1: 5 lakh 10 lakh kadam vaangita vadiyoda sendu 5 lakh ma maaruchu.
0: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
1: Kadagara kadiyadana maratra asiyas ma pesra dushma pesra night la thoonda maranra.
0: He is disturbing all the time, he is irritating
1: me. Yan wife pathila thappa pesra ya.
0: He is talking ill of my Bible.
1: Aama yan kaadu koduthu kekka mudiyala.
0: I could not hear with my ears.
1: Vera sotthu illa vitta adakkathukku.
0: I don't have any other property.
1: Ore 500 rupees irukku.
0: I have just 500 rupees.
1: The kadaisi 500 rupees aandar kanipittu.
0: I have sent to the Lord with this 500.
1: Jesus calls kanipittu na thooku maati saavalanu kranna.
0: I'm going to die.
1: Avana era english av slow motion la paatha. And raja seriyana mudiyathu saavi antanan.
0: I said okay go and die.
1: 5 லட்சம் வேணாலும் கொடுக்க முடியாதா?
0: 15 லாக்ஸ்
1: கொடுக்க முடியுமா? முடியாது.
0: Can't you give?
1: வேற சொத்தும் இல்ல. சாவே.
0: Come on, die.
1: 7 மணிக்கு சாவுன.
0: 7 o'clock.
1: 6 மணிக்கு கடைக்கு வரேன.
0: 6 o'clock he came.
1: ஆமா, கடைக்கு 6 மணிக்கு போனேன்.
0: I went.
1: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
0: There are lots of verses.
1: போய் முதல் கேள்வி.
0: First question.
1: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
0: Are you going to church on Sunday?
1: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வருதா?
0: I have little business on Sunday.
1: Fault எங்க இருக்குது பாத்தீங்களா? ஈபி காரம் வந்தா கரண்ட் கட் எங்க எரிஞ்சிருக்கு, வயர் எங்க கட் ஆயிருக்கு, ஃபால்ட் பாப்பான் இல்ல. நம்ம யூர் ஃபால்ட் எங்க இருக்குது பாருங்க.
0: ஈபி மேன் will come and find out the
1: நாம
0: fault.
1: நாம சண்டேல கொஞ்சம் வயித்தோலி வந்தா போதும் ஆராதனை கட்டு.
0: Sunday we just cut the service because of stomach pain.
1: காய்ச்சல் வந்தா போதும் ஆராதனை கட்டு.
0: If get fever then we cut the service.
1: எவனா சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா போதும் ஆராதனை கட்டு.
0: Any relatives come we cut the service.
1: யாராவது கல்யாணம் மேரேஜ் வெச்சானா ஆராதனை கட்டு.
0: If any marriage we cut the service.
1: நான் சொல்றேன், யாரெல்லாம் சண்டே கால ஆராதனை கட் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வருதுன்னு அர்த்தம்.
0: If you cut a Sunday service you get lot of loss in your life.
1: நியாயமான காரணமா இருக்கலாம்.
0: It may be correct reason.
1: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
0: The Lord knows it.
1: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆராதனை கட் பண்ணவே கூடாது.
0: Don't cut Sunday service at all.
1: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்?
0: I told him.
1: ஆமா, ஒழுங்கு ஆலயத்துக்கு போ.
0: Go to the church.
1: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனேன்.
0: You tell the verse every day.
1: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
0: I taught one.
1: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
0: It repeated.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
0: It will change your life.
1: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
0: What verse it is?
1: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
0: You know the truth.
1: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
0: Truth will deliver you.
1: உண்மையை அறிவீர்கள், உண்மைகளை விடுதலையாக்கும்.
0: The truth will deliver you.
1: எந்த உண்மைகளை தெரியும் சொல்லு பார்க்கலாம்.
0: Any man is
1: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைகள், எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Which truth can deliver you?
1: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சுக்கிற சத்தியம் என்னன்னா,
0: the basic truth.
1: பேசிக் ட்ரூத் என்னன்னா,
0: பேசிக் ட்ரூத் யூ ஷுட் நோ,
1: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல் இல்ல மண் இல்ல ஒரு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
0: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood.
1: நம்ம ஆண்டவர் எப்படி பட்டாரு?
0: How is our Lord?
1: நல்ல ஒரு பேர், living God.
0: The church of the living God.
1: Church of
0: living God.
1: என்ன ஒரு பேர் பாரு, கரெக்ட், உண்மை அதுதான், அடிப்படை சத்தியமே அதுதான்.
0: That is the basic truth.
1: பேசிக் ட்ரூத் அதுதான். நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனே இல்லாம சொல்றீங்க
0: பாருங்க. The Lord whom we worship is the living God.
1: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
0: And
1: he
0: is worthy to be praised.
1: உலகத்தான் சொல்வான், கடவுள் தூண்ல உலாவறான், துரும்பிலே இருப்பான்.
0: The world will say and he will live in the
1: pillar. ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்பல உலாவற தேவனா?
0: Our God is it.
1: அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனா இருக்காரு.
0: He is moving in
1: you. அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு.
0: He is moving in you.
1: ஜீவன் ஜீவாதிபதி.
0: And he is the prince of peace.
1: Hallelujah.
0: Prince of life.
1: யோ, 5 லட்சம் 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரே.
0: The Lord will close even 15.
1: அந்த தேங்க ஹோல்சேல் வியாபாரின்ட சொல்றேன்.
0: I said to him.
1: நீ சாவணும் முடி பண்ணிட்ட.
0: You are ready to die.
1: நீயா சூசைட் பண்ணியனா?
0: If you do suicide.
1: நரகத்துக்கு போவ.
0: You will go to hell.
1: சூசைட் ஆவி எங்க போவோம்?
0: Where it will go.
1: எல்லாரும் சொல்லு, சூசைட் ஆவி எங்க போவோம்?
0: The spirit of suicide.
1: நரகத்துக்கு போவோம்.
0: It will go to hell.
1: கடன் அடைக்காம இரு, அவங்க கையாலே செத்து போ, பரலோக ராஜ்யமாது போவ.
0: And you cannot go to hell. Heaven at all.
1: ஒவ்வொரு நாள சொல்லு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர்.
0: Every day the Lord whom we worship.
1: நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர்.
0: The Lord Jesus is the living God.
1: அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை.
0: He will not depart from me.
1: நானோ கடன் வாங்க மாட்டேன்.
0: And I
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாட்டிய ஆண்டவர் என்னை உயர்த்துவார்.
0: I will not borrow
1: money. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
0: He'll make me head.
1: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
0: Not down and up.
1: என் தலையை ஆண்டவர் நிமிரவனுவார்.
0: The Lord will bless me.
1: நான் திரும்பமாய் சமுதாயத்திலே இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
0: I will be lifted up by the Lord Jesus.
1: நாவுனால சொல்லு.
0: Just tell your tongue.
1: காது கேக்கட்டும்.
0: Let your ear.
1: இருதயம் நம்பட்டும் சொல்லி குத்துற வந்தாங்க.
0: Then you believe in your heart.
1: சில வருடங்களுக்கு முன்பாக
0: before
1: September மாதத்துல சொன்னேன்.
0: September மாதம்
1: டிசம்பர் மாசம் அந்த ஃபோன் பண்ணா.
0: December he called.
1: சார் நான் உங்களை பார்க்க வரணும்னா.
0: Sir I want to come.
1: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
0: I was preaching in the meeting.
1: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா.
0: Everyone
1: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
0: If you are not talk with me I would have died.
1: 4 மாசத்துல 5 லட்சம் அடிக்க வேண்டிய ஆண்டவர் கிருபை செய்த. ஹல்லேலூயா.
0: He closed all the debts.
1: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு
0: வெளிச்சம்
1: உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம்
0: உண்டாகும்.
1: மேலாக்குவார். யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
0: Whoever rejected you, whoever criticized you before them, the Lord will lift up your head.
1: Hallelujah. Overall இந்த வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
0: Just confess the word every day.
1: இந்த வார்த்தையாக கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்.
0: And let them hear the word.
1: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
0: Let your heart believe.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
0: It will change your life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வியாதி வந்துருச்சா?
0: Any sickness come?
1: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
0: The sickness will not come to my tabernacle.
1: பின்னாடிங்க இந்திக்காரங்க மாதிரியே கேக்குறோம். பின்னாடி கேக்குதா?
0: Any you are like Hindi.
1: வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பனுக்கு.
0: The wicked
1: தழும்புகளால.
0: No evil will come to me.
1: வார்த்தை அனுப்பி.
0: By the word, by the stripes.
1: ஆமா.
0: I am healed.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது.
0: When you wake up,
1: முகத்தை கூட கழுவுவானா?
0: You need not even wash your face.
1: இயேசு முகத்தை பார்க்கறாரா? இதைய பார்க்கறாரா?
0: The Lord is watching.
1: சொல்லுங்க. இயேசு முகத்தை பார்க்கறாரா? இதைய பார்க்கறாங்க.
0: Your heart or face.
1: இதைய பார்க்கறாரல்ல?
0: ஏன்னா
1: முகம் கழுற நேரத்துல மைண்ட் மாறிடும்.
0: When you wash your face, your mind may change.
1: இட்லி ஊத்தலாமா தோசை ஊத்தலாமா?
0: Whether we make இட்லி or தோசை.
1: சட்னி வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா?
0: Or சட்னி or சாம்பார்.
1: இவங்கள பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா?
0: Shall we meet them or
1: தூங்கியது முதல் வார்த்தை
0: the first word
1: ஆண்டவரே
0: Lord
1: இயேசுவே
0: Jesus
1: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது.
0: Sickness should not come to my tabernacle at all.
1: வாத வருமா? எனக்கு
0: will you get it?
1: சத்தமா சொல்லுங்க. வாத வருமா?
0: Loudly say will it
1: வருமா வராதா?
0: Whether it comes or not.
1: COVID-19 வருமா?
0: Any COVID will come.
1: வருமா வராதாங்க?
0: Will it come or not?
1: வராது.
0: Won't come.
1: Chicken gunia வருமா?
0: Chicken gunia will it come?
1: வருமா வராதா?
0: Will it come or not?
1: Chicken konya na mutton konya kuda varadhu ungalukku.
0: Even mutton konya nothing will come.
1: Over naal solunga.
0: Alleya tell that.
1: 1947 varshathile
0: enga
1: appa Yesu Christuvai sonda rakshara aayittukondar.
0: My father accepted the Lord Jesus Christ as his savior.
1: Appo nariya sthapanam kedaiyadhu.
0: Not much organizations.
1: Rigby dora katta doran vellakara dorangi vandanga.
0: The
1: ayyaku theriyum nenikiren.
0: Past must be knowing.
1: ஆமா அவங்க வந்து தமிழ்ல கத்திட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க.
0: They came and did the ministry.
1: எங்க அப்பா அவரோட சேர்ந்து ஊழியத்து கடந்து போனாரு.
0: My father went with them.
1: எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம்.
0: My brothers with my father.
1: கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
0: They just separated my
1: சொத்து கொடுக்கல.
0: They did not give properties.
1: நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம்.
0: We were very poor.
1: எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க.
0: My all other brothers.
1: ஆனா ஏழ்மையில ஆண்டவர் எங்களோட இருந்தார்.
0: But the Lord was with us.
1: Hallelujah. அப்போ எங்க அக்கா ஒன்னு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹை கோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
0: My sister became judge in the high court.
1: நாலு போலீஸ்காரன் இருப்பான் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்.
0: Policeman normally
1: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
0: They will not give water.
1: சீ விரட்டுவாங்க அது போல.
0: They just left their
1: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க.
0: I never went that side.
1: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
0: Suddenly I got the phone call.
1: அக்காக்கு blood cancer வந்துருச்சு.
0: Father got blood cancer.
1: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
0: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
1: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
0: He will live only for 3 years.
1: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
0: My own our born blood.
1: கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன்.
0: I just went.
1: இந்த அம்மா ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
0: And without hair and she was sitting.
1: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
0: போறேன். I just called her my sister.
1: இது 3 மாசத்துல சாவ போது.
0: It was going to die in 3
1: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
0: No head weight is not yet gone.
1: மருந்து மாத்திரை கைவிட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
0: Medicines were taken.
1: டாக்டர் கைவிட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
0: The doctors did not see.
1: டாக்டர் ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
0: Only 3 months given.
1: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
0: I said a word.
1: என்ன தெரியுமா சொன்னேன்?
0: What did I say?
1: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்ன. ஹல்லேலூயா.
0: Big doctor the Lord Jesus.
1: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க.
0: He asked who is that.
1: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
0: That is the Jesus Christ is the Lord.
1: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
0: I asked whether I should pray.
1: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
0: She knelt down.
1: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
0: And if you believe me, you
1: can ask another. சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
0: Just tell the word.
1: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
0: The Lord Jesus Christ.
1: உன் கையெழுத்து உன் தலைமலவை.
0: Just keep your head.
1: இப்ப சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
0: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
1: இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
0: I have accepted the Lord Jesus as my own savior.
1: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்லை.
0: No cancer.
1: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
0: I will swallow the death.
1: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
0: Again I will live.
1: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
0: Again I enter into my house.
1: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
0: Again I enter into the
1: சொன்ன ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டோர் பேசுவாரானால், என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த கால வேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர மத்திர அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
0: சொல்லுவாங்க.
1: நரம்புகள்
0: வல்லமுண்டு.
2: அந்த ரத்தத்தை
3: ஊற்றுகிறேன்.
2: எல்லா விதமான பலவீனங்கள்
3: தேவனால்
2: செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போது ரைட் நவ் கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
3: They be delivered by the Lord's word.
2: Hallelujah. Polla penake sattama solunga polla penake
3: no wicked will happen.
2: Polla punarinja ulagam adu,
3: nothing will happen.
2: Na vaalgra ulagathile miga periya arputham enna theriyungala,
3: you know which is the great.
2: Neenga veetla irundhu kalambi ella velaiy mudichittu endha vidhamana sedara illama எந்த விதமான சராய்ப்பு இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
3: தான்.
2: ஆக்சிடென்ட், எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
3: போறான்.
2: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
3: நடக்குது.
2: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன் போட்டுமாங்களேன். போன மாசம்
3: புளியாந்தோப்புல
2: ஒரு குத்து குமா குத்து மாதிரி குத்து, ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மகிது. திருடன் பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவல, ஒரே காது போதும் வெட்டி
3: போயிட்டான்.
2: சென்னையில கே கே நகர் ஏரியா இருக்கு. ஒரு மாமி என்ன பண்ணி கோலம்
3: போட்டுக்கு,
2: இருபது செயின் தேவையா? கோலம் போடுறது நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது
3: பாருங்க.
2: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
3: Yes, taken the chain.
2: ஐயோ அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
3: And she was weeping like anything.
2: சோகமா தூங்கிட்டு
3: இருக்குது. She was sleeping.
2: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
3: And she is putting kolam without any chain.
2: அதே ரெண்டு திருடம் வந்துறான், அதே ரெண்டு திருடம் வந்தானாம்.
3: The same thieves came.
2: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
3: She put the
2: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு
3: போயிட்டானான்.
2: சுமந்து கொண்டாரம்மா.
3: ஜீசஸ் கிரைஸ்ட் போர் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ்.
2: பில்லிஸினை கட்டி வச்சிட்டானா?
3: இஸ் இட் விச் கிராஃப்ட்?
2: யாக்கோபு விரோதமான வீரம் தீரம் சூரம் இருக்கும். சர்ச்சில் வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
3: And when you go home you will become very ordinary.
2: நீங்க உண்மையான லிவிங் காட் சபை, என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபையுடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
3: the church of the living god members you are.
2: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
3: And you open your door in the
2: morning. வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
3: And if we put the lemon and roll it down, what will happen?
2: And the elumichambalam eppadi unnu vandhudho charchiku unnu, pastor enna sooniya vachanga pastor,
3: pastor they put witchcraft against me.
2: Unmayana living god sabha viswasiya anda adhe lemon la lemon juice kudika mudiyuma?
3: Can you take lemon juice with the same lemon?
2: Lemon sada saavadu mudiyuma? Mudiyuma?
3: Can you do that?
2: Mudiyuma mudiyadanga?
3: Can you do it or not?
2: And akka ko test vechillama?
3: Shall we keep on test for that sister?
2: நீங்கள யார் இந்த சர்ச்சில?
3: Who are you in the church?
2: நீங்கள யாரே?
3: Who are you?
2: சத்தமா சொல்லுங்க பாலா.
3: Loudly.
2: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்கள அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
3: Who are you in the church of the living god?
2: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க.
1: ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்களா யாரு? அது செட் ஆகாது, கை வைங்களேன். எல்லாரும் எல்லாரும் இப்படி கை வைங்க, எல்லாரும் வைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களா நான் ஒரு டான் சொல்லுங்க.
3: Just say Don to other one.
1: நான் ஒரு ரவுடி. நீங்களா சொல்லுங்க, நானும் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
3: I am also Don.
2: ஜனங்கள அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் முகப்பகிற ரவுடியா இருக்கணும், பிரச்சனை என்ற முகப்பகிற ரவுடியா இருக்கணும், வியாதி என்ற முகப்பகிற ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
3: The devil should tremble before you.
2: Hallelujah.
3: Hallelujah.
1: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸ்ல நின்னேன்.
3: I was standing in the post office.
1: ஒரு அம்மா வந்தது.
3: One lady came.
1: சார், இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
3: Please fill up this money order form.
1: ஏமா, எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
3: I don't know.
1: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவான.
3: I write in English.
1: பரவாயில்ல சார், தப்பு தப்பா எழுதி கொடு சார்.
3: You write somehow, you see.
1: நீ தான் லூஸ் ஆமா, நீ லூஸ் ஆ, நீ
3: are you loose?
1: தப்பு தப்பா எதுனா எப்படி மணி ஆர்டர்ஸ் போய் சேரும்?
3: And well, how it goes?
1: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிற சார்.
3: I can correct.
1: இது நம்ம எச்சம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
3: She wants to do the correct.
1: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அதை காட்டில அவமானம் உலகத்துல இல்ல.
3: It is a great shame when we don't.
1: நான் போன் வரட்ட போவே மாட்டேன் சார். ஏதி குடு பரண்டது என்ன போட்டு.
3: And she kept on asking to.
1: சரி, நான் அரை மணி நேரத்துக்கு ஏதி குடுத்துட்டேன்.
3: I have written it.
1: மா, நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போய்டு.
3: Just correct it and go.
1: என்கிட்ட வராத என்ன.
3: Don't come back.
1: 800 ரூபாய் மணியாட்ரு.
3: 800 rupees.
1: ஏர்வாடி தர்கா கண்புது.
3: And 7 times.
1: ஆமா, ஏர்வாடி தர்கா கண்புது. பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
3: And she got the bill back.
1: என்கிட்ட நேரா வந்தது.
3: She came back.
1: சார் அப்படிஞ்சு.
3: She said sir.
1: என்னமா வேணும் அப்படி கேட்டேன்.
3: I asked what you want.
1: எனக்கு ஏது தெரியும் சார் அஞ்சு.
3: I cannot write.
1: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
3: I got angry.
1: உனக்கு ஏது தெரியும், ஏது வேண்டியதுனமா?
3: Then you have to write.
1: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு கேட்டேன்.
3: Why do you?
1: இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனியம் வச்சிட்டாங்க சார்.
3: They put the witchcraft in my house.
1: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
3: Many died.
1: வீடு வாசல்லாம் வித்துட்டேன்.
3: I just lost all my.
1: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
3: All my children are.
1: அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
3: No food.
1: நல்ல துணிமணி இல்ல.
3: No dress.
1: என் வயிறு எல்லாம் பத்தி எரிதியா.
3: It is burning.
1: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
3: Whatever.
1: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
3: Whatever.
1: என் குடும்பம் எப்படி பிச்சடுக்குதோ.
3: Whatever this.
1: அது போல என் சூனிய வச்ச குடும்பம் பிச்சடுக்கணும், நடுத்தல நிக்கணும், அந்த குடும்பத்துக்கு சாவு வரணும்.
3: That family should die.
1: அதுக்குதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லீம் பாய்க்கு.
3: That is the ஏர்வாடி பாய்.
1: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றேன்.
3: She sends 800 rupees money order.
1: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாய்.
3: 800 rupees for witchcraft.
1: நான் சொன்னேமா.
3: I said.
1: பாய்க்கு நான் அனுப்பு, கேர்ள்க்கு நான் அனுப்பு.
3: You send boy or girl.
1: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதம் கேட்டேன்.
3: And I.
1: இல்ல சார், அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
3: That witchcraft came back again, she said.
1: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்.
3: What is the relationship?
1: திரும்பி வரும் பட்சத்துல
3: when it comes back,
1: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
3: Then it will be affected.
1: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னாங்க, ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வரீங்க.
3: Why do you bring problems from home?
1: நான் சொன்ன அந்த அம்மாவை பார்த்து,
3: I said to her,
1: ஏங்கடே நீ மோதிரியா?
3: Are you hitting me?
1: இப்போ சொல்ற இந்த மந்திரம் உனக்கு போவாது.
3: And the witchcraft,
1: இந்த மந்திரம் எனக்கு வராது.
3: It won't come to
1: me. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்.
3: The Lord Jesus is greater than anything.
1: இந்த மந்திரத்தை அப்படியே உனக்கு திருப்புறேன்.
3: I just
1: அடிக்கடி பாப்ப அந்த அம்மாவை இன்ன வரைக்கும் பாக்கற.
3: I looked at her.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்கனா பிசாசுகளை பார்த்து பயப்படுவான்.
3: When the Lord's word is in you,
1: இயேசுவின் நாமங்களுக்கு இருக்கனா எல்லாவற்றையும் நாள் ஜெயிக்க முடியும்.
3: When you have the Lord's name in you and you can overcome.
1: மூணு நாளுக்கு சொல்லுறதுக்கு நேரம் இல்ல, நான் முடிக்கிறேன் செய்தியை.
3: I just finished the message.
1: மூணாவதாக இஸ்ரவேல் ஜனங்க ஒரே லைன்ல சொல்லி முடிக்கு போவாங்க. எகிப்துல இருந்து கடந்து
3: இஸ்ரலைட்ஸ் went to Canaan from Egypt.
1: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பிறவி இருப்பான்.
3: Everywhere the giants will be there.
1: இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி தடை பண்ணுவான்.
3: And they will stop Israelites.
1: வழிபறி செய்வான்.
3: அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
1: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட தடைகள்
3: உடைக்கப்படுவதாக.
1: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட தடைகள் காலவில் உடைக்கப்படுவதாக.
3: All the childless things be broken.
1: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல.
3: You may not have own house.
1: நல்லா கை தூங்க போலாம்.
3: You can raise your
1: வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க.
3: Those who are in rented
1: சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் சைஸ் என்ன பண்ணலாம், ஒரு வீடு வேணும் நம்மளுக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா?
3: Need 800 square feet house
1: வேணுமா வேணவாங்க?
3: Do you need or not?
1: இது யார் படைச்ச பூமி?
3: And who created this earth?
1: யார் படைச்ச பூமி? எல்ல சத்தமா சொல்லுங்க பாரு.
3: Who created?
1: யார் படைச்ச பூமி?
3: Who created this earth?
1: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
3: Anybody said my father created it?
1: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
3: And you would have built long.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
3: The father's earth it belongs to
1: வீடு
3: us.
1: வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்வாராக.
3: May the Lord
1: நல்ல வேலைகள் கட்டுக்க ஆண்டு கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டு கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக. நாலாவதாக,
3: Fourthly,
1: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
3: The Canaan belongs to whom?
1: அத்ரே பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
3: It for the children of God.
1: யார் தெரியுமா இருப்பா?
3: Who are they?
1: ராட்சதர் இருப்பாங்க.
3: The giants used to live.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
3: what we know,
1: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
3: And whatever we want to enjoy, we have to enjoy.
1: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை,
3: we have to eat our hands.
1: ஆமா, நம்ம கைகளின், நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் காரன் சாப்பிடுப்பா.
3: The medical shop owner will be
1: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
3: Others will be.
1: ஆமா, பைபாஸ் சர்ஜரினுமா? எதுக்கு?
3: They say bypass surgery.
1: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட் இது சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
3: They take all our deposits.
1: சில குடும்பத்துல அட்வொகேட் சாப்பிடுவான்.
3: The advocates may eat.
1: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
3: And others may be eating.
1: புரியற மாதிரி சொல்லவா? புரியற மாதிரி சொல்லிட்டாங்க.
3: For the understanding.
1: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும், நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்காண்ட கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக்கு கொடுக்க போறேன்.
3: Only one verse please.
1: எரேமியா 20 அதிகாரம்.
3: Jeremiah 20.
1: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
3: Jeremiah 20.
1: எடுத்தாச்சா? 11வது வசனம்.
3: 11th verse.
1: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11.
3: எரேமியா 20:11.
1: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்கிறான் நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்கிறான் நம்மளோட?
3: How the Lord is with you.
1: எப்படி காரு?
3: Mighty terrible one.
1: எப்படி காரா?
3: Mighty terrible.
1: பராக்கிரமசாலி.
3: Mighty terrible one.
1: இப்ப வேறமாகுதா? அந்த மூணு பசங்களை அலைத்தானுங்க பாரு.
3: That three.
1: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
3: Giants are strong.
1: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமலதா.
3: All the worries, all the
1: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமலதா.
3: All the reproaches, shame, all
1: வியாதி பராக்கிரமலதா.
3: The sickness is also
1: giant. கடன் பிரச்சனை பராக்கிரமலதா.
3: The debt giant.
1: பில்லிசுனி கட்டுகள் பராக்கிரமலதா.
3: Witchcraft, the giant.
1: தடைகள் பராக்கிரமலதா.
3: And all the barriers are
1: giant. இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமலதா.
3: The natural disaster.
1: COVID-19 பராக்கிரமலதா.
3: COVID-19.
1: சுனாமி பராக்கிரமலதா.
3: சுனாமி.
1: ஆனா இவைகளை காட்டிலும்
3: நீர்
1: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
3: The mighty terrible one.
1: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
3: மே தி லார்ட் பீ வித்
1: யூ. உங்களோடு இருப்பாரானால்,
3: மே தி லார்ட் ஜீசஸ்
1: வித் யூ. உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
3: யூ கேன் ரீட்.
1: அடே, நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
3: லெட் அஸ் க்ளோஸ் आवर ஐஸ் அண்ட்
1: நன்றி தேவனே. இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியதற்காக நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம். ஐயா, நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்ன அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும்
2: வத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கர்த்தரே பிள்ளைய, என் கண்மான தேவ சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தனராய் இருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக நம்மளுக்கு சதம் இல்ல, இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான கத்திற்கு ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த கால வேலை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
5: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 2236 87.

0: சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிற நம்மை ரட்சித்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எதிர்க்கும் தன்மையுடன் இருந்து கொண்டு அவரை துதிக்க முடியுமா?
1: வேத உண்மைகளை அறிய அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் உன்னத உறவு நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்தியின் மூலம் துதிப்பதற்கு ஆயத்தப்படுதல் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என சங்கீதங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் துதிப்பதற்கு எவ்விதம் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கேட்கலாம். இன்றைய நாளின் செய்தி அந்த கேள்விக்கான பதிலை தருகிறது. மேலும் தேவனை துதிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட முடியும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்கள் கடிதங்களுக்கு என் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் துதி செலுத்துவதற்கான ஆயத்தத்தை குறித்து உங்களுடன் நான் பேச இருக்கிறேன். நமக்கு மிகவும் தெரிந்த யோவான் 4 சற்று போவோமா? அங்கே இயேசு கிணற்றண்டையில் சமாரியா பெண்ணை சந்திப்பதை குறித்து இந்த அதிகாரம் விளக்குகிறது. இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனம் துதி செலுத்துவதற்கான ஆயத்தத்தை குறித்து விளக்கம் கொடுக்கிறது. இந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்கப் போகிறதில்லை, ஆனால் இந்த அதிகாரத்தை பற்றிய பின்னணியை உங்களுக்கு தருகிறேன். இங்கே இயேசு யாக்கோபு கிணற்றண்டையிலே அமர்ந்திருந்தார். அப்போஸ்தலர்கள் ஊருக்குள் சென்றிருந்தனர் என்பதை 7 வாசிக்கலாம். அந்த வசனத்தை சற்று கவனியுங்கள். அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசு யூதனாகவும் அந்த ஸ்திரீ சமாரிய நாட்டை சேர்ந்தவராகவும் இருந்தபடியால் அங்கே ஒரு விவாதம் ஆரம்பமானது. அதில் இடம்பெற்றது என்ன என்பதை 10 முதல் 24 வரை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கேயிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, அவரை இல்லை என்று நீ சொன்னது சரிதான், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் தம்மை ஆராதிக்கக்கூடிய மக்களையே தேவன் தேடுகிறார் என்று இங்கே இயேசு கூறியுள்ளார். நாம் சத்தியத்தை அறிந்திருந்தால் மாத்திரமே தேவனை உண்மையோடு துதிக்க முடியும். காரணம், மெய்யான துதி சரியான சத்தியத்தை அறிவதினால் பிறக்கிறது. நாம் அறிந்திருக்கும் சத்தியமே நமக்குள் இருந்து தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் போற்றவும் தேவனை யார் என்று அறிந்து கொள்ளவும் அவரை நேசிக்கவும் செய்கிறது. துதித்தல் என்பது உணர்ச்சி வசப்படுவதனால் ஏற்படும் செயலாக இருக்காது. துதி உணர்ச்சிகளால் மட்டும் கட்டப்பட்டிருக்குமானால் அது நிலைத்திருக்கவும் மாட்டாது, அது மெய்யானதாகவும் இருக்காது. உண்மையான துதி சத்தியத்தின் பேரில் கட்டப்பட்டதாக இருக்கும். திருச்சபையில் அமர்ந்திருக்கும் சிலர் போதகர்களை நோக்கி, ஐயா, வேதாகம உண்மைகளை திரும்ப திரும்ப சொல்லி சலிப்பை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு நாம் ஏகோபித்து தேவனை துதிப்போம் என்று கூறுவார்கள். ஆனால் என் அன்பு நண்பனே, நமது துதி தேவ வசனத்தின் அடிப்படையில் அமையாவிட்டால் அது காலப்போக்கில் காற்றோடு காற்றாக கரைந்து சென்றுவிடும். எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழும்போது தேவனை துதிப்பது என்பது எளிதான ஒரு செயல். ஆனால் அனைத்தும் எதிரும் புதிருமாக மாறும்போதும், காரணமில்லாமல் சங்கடத்துக்குள்ளாகும்போதும், தேவன் என்றுமே நமக்கு துன்பத்தை தருபவர் அல்ல. அவர் மனித வாழ்வை ரோஜா மலர்களிலே ஜோடிக்கப்பட்ட பாதையில் நடத்தி செல்பவர் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போதும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் முறிந்து போகும் போதும், உங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கப் பெறாத போதும், உங்கள் விசுவாசம் தேவ வசனமாகிய சத்தியத்தின் பேரில் கட்டப்படவில்லை என்றால் நிச்சயம் உங்கள் துதியின் சத்தம் பயனற்றதாக போய்விடும். நான் இங்கே சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கும் துதி உணர்ச்சியை சார்ந்திராமல் தேவ வசனத்தின் உண்மையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம் துதி தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நம் துதி எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து யோவான் 4:23 கூறியதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி நாம் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும், மட்டுமல்ல சரியான ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த விதமான ஆயத்தமே தேவனை துதிப்பதற்கு ஏற்ற விதமான செயலாக இருக்கிறது. இந்த வசனத்திலே இயேசு ஆவியை குறித்து பேசுகிறார் அல்லவா? அவர் இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசாமல் நமக்குள் இருக்கும் ஆவியின் தன்மையை குறித்தே பேசுகிறார். துதிகள் நம் ஆவியிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். நம் ஆவியோடு கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் வடிவிலோ மற்ற வடிவிலோ தேவனை துதிக்க நம்மை ஏவுகிறார். அன்பானவர்களே, இதுவரையிலும் நாம் தேவனை துதிப்பதற்கான முதல் நிபந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவிக்கிற தேவனை துதிப்பதை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நிபந்தனை சத்தியமான தேவ வசனத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும் உற்சாகமான ஆவியை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். உற்சாகமான ஆவி என்றால் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்திற்கு அடிபணியும் ஆவியை பெற்றிருப்பதாகும். இதை சற்று கவனியுங்கள். சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிற நம்மை ரட்சித்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எதிர்க்கும் தன்மையுடன் இருந்து கொண்டு அவரை துதிக்க முடியுமா? முடியாதே. ஒருவேளை நாம் இனிமையாக பாடலாம், ஆனால் அதனால் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். கலக இருதயம் கொண்டவர்கள் தேவனை கருத்துடன் துதிக்க முடியாது. தேவனை எதிர்க்கும் இருதயத்தில் இருந்து தேவனை பற்றிய ஆராதனையும் துதியும் மகிழ்ச்சியும் வரப்போவதில்லை. ஆகவே அன்பானவர்களே, நாம் தேவனை துதிக்க விரும்பினால் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். அவருக்கு அடிபணிந்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் மெய்யான துதி இடம்பெறாது. தேவனுக்கான நன்றியறிதலும் துதியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் புகழ்ச்சியும் நம் உள்ளான ஆவிக்குரிய மனிதனிலிருந்து வெளிவர வேண்டும். இவையாவும் முரட்டாட்டமுள்ள இருதயத்திலிருந்து வெளிவரவே முடியாது. தேவனை துதிப்பதற்கான இரண்டாவது நிபந்தனையை இப்பொழுது சிந்திப்போம். எல்லா தெரிந்த பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்புவதே இந்த நிபந்தனையாகும். அப்படியானால் நாம் நம்முடைய இருதயத்தில் மறைமுக பாவத்தை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற தேவனை துதிக்க முடியாது. நம்மை குறித்து தேவனுக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணுவது தவறான எண்ணமாகும். பாவம் நம் ஐக்கியத்திற்கு பாதிப்பை கொண்டு வரும். தேவனுக்கும் நமக்கும் இடையே அது தடைக்கல்லாக நிற்கும். இந்த வேளையில் நம் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம் வாழ்விலே தெரிந்த பாவங்கள் குடிகொண்டு இருக்கும் வரையிலும் தனிஜபம் செய்ய முடியாது. வேதத்தை அர்த்தத்தோடு தியானிக்க இயலாது. தேவனுடன் இனிமையான உறவு வைக்க சாத்தியப்படாது. அவரை துதித்து ஆராதிப்பது சுமையான செயலாக இருக்கும். நம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் சமூகத்தில் கொண்டுவர தயங்குவோம். நம் வாழ்வில் தெரிந்து செய்யும் பாவங்கள் பரிசுத்த ஆவியானவரின் பணியை முடங்கிப் போகச் செய்யும். ஜபம் உண்மையானதாக இருக்க வேண்டுமென்றால் அது தேவ ஆவியானவரால் தட்டி எழுப்பப்பட்டதாக இருத்தல் அவசியம். ஜபத்திலே ஊன்ற கட்டப்படுவது தேவ ஆவியானவரின் செயலாகவே இருக்கும். பாவத்தினால் ஆவியானவரின் செயல்பாடு நிறுத்தப்படும் போது, அவரை துக்கமடைய செய்யும் போது நம் துதி எதற்குமே பிரயோஜனமற்றதாகவே இருக்கும். துதிப்பதற்கான மூன்றாவது நிபந்தனையை இப்பொழுது சிந்திப்போம். நாம் மற்ற மக்களுடன் சரியான நல்ல உறவு கொண்டிருப்பதே இந்த நிபந்தனையாகும். அப்பொழுது மட்டுமே நம் துதி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உறவானது சரியான நேர்த்தியான நிலையில் இல்லாதபோது நம்மால் தேவ வீட்டிற்கு வந்து தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கவோ துதிக்கவோ முடியாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை உறவுகளை சரி செய்வதற்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம். அதற்காக மன்னிப்பும் கேட்டிருக்கலாம். இரண்டு தரமோ மூன்று தரமோ அல்லது நான்கு தரமோ அந்த நபருடன் சரியான ஐக்கியப்பட சில முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் யாருடன் உறவை புதுப்பிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் இன்னுமே கோபத்துடனும் எதிர்ப்புடனும் காணப்படலாம். உங்கள் முயற்சிக்கு எந்த ஒரு பயனும் ஏற்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட செயலை குறித்து நான் இங்கே பேசவில்லை. உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றுதான் கேள்வி. நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் பேரில் இருதயத்திலே கோபத்தையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்துக் கொண்டு எப்படி தேவனை உண்மையோடு துதிக்க முடியும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நற்செயல்களின்படி அல்ல, தம்முடைய மிகுந்த கிருபையின்படி நம்மை நேசிக்கிற, தம்முடைய பரிபூர்ண மன்னிப்பை பொழிந்தருளுகின்ற தேவனை இந்த இருதய நிலையில் நாம் எப்படி துதிக்க முடியும்? அவர் தமது மன்னிப்பை நமக்கு தந்து அளவற்ற முறையில் நம்மை நேசிக்கும் போது அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் வரும் நாம் மற்றவர்களுடன் சரியான நல்ல உறவில் இராத பட்சத்தில் நம் துதி எந்த வகையிலும் தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. நம் துதியின் சத்தம் ஒரு காற்றின் இறைச்சல் போன்றுதான் இருக்கும். நம் துதி அங்கீகரிக்கப்படாதபடிக்கு குறுக்கிடும் மற்றொரு அம்சம் நம்மிடத்தில் காணப்படும் குறைகூறும் தன்மையாகும். நம் தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையும் துதியும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் குறைகூறும் குற்றம் கண்டுபிடிக்கும் தன்மை நம்மிடம் இருக்கவே கூடாது. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, நான் நிலைமை சரியில்லாதவன், எல்லாமே எனக்கு மோசமாகத்தான் நடக்கும் என்று சொல்பவர்கள் எதையுமே குற்றம் காணும் நோக்கத்துடன் தான் இருப்பார்கள். யாருமே அவர்கள் பேரில் அக்கறை காட்டாதது போல எண்ணிக்கொள்வார்கள். ஆனாலும் பெயர் அளவிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என சொல்லிக் கொள்வார்கள். இது எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது. இதைப் போன்ற குற்றம் காணும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் அதை உதறித் தள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே தேவன் நம் வாழ்வில் செயல்பட எதிர்பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, உங்களிடம் குறை கூறும் தன்மை இருந்தால் தேவனிடம் வந்து, தேவனே, விசுவாசத்தின்படி இந்த பழக்கத்தை ஒதுக்கி வைக்கிறேன், நான் இனி உம்மையே துதிப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த குற்றம் காணும் சிந்தை மற்றொரு முறை உங்களிடம் தோன்றுவது போல் உணர்ந்தால் உடனே தேவனை துதிக்க துவங்குங்கள். இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், என் நோக்கம் உன் பேரில் இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். தேவன் நிச்சயம் இந்த சிக்கலான வலையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். நம்மை சூழ்ந்திருக்கும் எந்த ஒரு காரியமும் நம் கண்ணோட்டத்தை மாற்றம் செய்ய அனுமதிக்கக்கூடாது. ஆனால் தேவனை துதிக்கும் செயல் மாத்திரமே நம் கண்ணோட்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த குற்றம் காணும் அல்லது குறைகூறும் பழக்கத்தை மட்டுமன்றி தேவையற்ற காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டும் குணத்திலிருந்தும் விட்டகல வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம் துதி செலுத்துதல் உண்மையானதாக இருக்கும். இரண்டு காரணிகள் இந்த வைராக்கியம் பாராட்டும் தன்மைகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று பழகிப்போன ஒன்றில் மேல் இருக்கும் பற்று, இரண்டாவது பயம். உதாரணமாக சில திருச்சபைகளிலே புராண காலத்து பாடல்களைத்தான் பாட வேண்டுமே தவிர நவீன கால எழுச்சியூட்டும் பாடல்களை பாட அனுமதி தரப்படுவதில்லை. அல்லது தங்கள் பழக்கத்துக்கு மாறாக வேறு பாடல்களை ஆராதனையில் பாடுவதில்லை. இதனால் நாம் மெய்யாகவே தேவனுக்கு துதி செலுத்த முடியுமா? முடியாது. நம் முக்கியத்துவம் எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்மை குறித்து அதிகம் பேசுவதை விட்டுவிட்டு அவரை அதிகமாக துதிக்க வேண்டும். இன்று உலகம் எங்கும் தேவனை குறித்து பாடும் பாடல்களில் அநேக மாற்றம் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. வேதாகமத்தின் தேவனை துதிக்கும்போது நாம் எவ்விதம் அவரை துதிக்க வேண்டும் என்பதை அவரே நமக்கு காண்பிப்பார். தம்மை துதிக்க அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம் காலகாலமாக பழகின காரியங்களில் நாட்டம் கொள்ள வேண்டியதில்லையே. பாரம்பரியங்கள் நாம் தேவனை துதிப்பதற்கு ஆசானாக மாறிவிடக்கூடாது. நான் சத்தமாக தேவனை ஆராதித்தால், கைகளை உயர்த்தி ஆராதனை செய்தால் யாரும் தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற பயத்தினாலும் சிலர் தேவனை உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் ஆராதிக்க முடியாமல் இருக்கின்றனர். அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்தில் தேவன் இடைபடும்போது பழகிப்போன வைராக்கியத்தையும் மற்றவர்களின் நிமித்தம் உங்களிடம் காணப்படும் பயத்தையும் தள்ளி வைத்துவிட்டு விடுதலையோடு தேவனை துதியுங்கள். நாம் அவிதம் தேவனை துதிக்க வேண்டும். காரணம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த பிள்ளைகளுமாக இருக்கிறோம். அப்படியானால் அவர் நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் தெரியுமா? அவர் நம்மை நேசிப்பது நிமித்தம் நாமும் அவர் உள்ளத்தில் செய்யும் கிரியையின்படி அவரை ஆராதித்து துதித்து பாட வேண்டும். தேவன் உங்களை எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அது நிலையான தம்முடைய வார்த்தையின்படியில்தான் இருக்குமே தவிர உங்கள் சொந்த புத்தி கூர்மையின் அடிப்படையில் இருக்காது. இங்கே நீங்கள் ஒரு உண்மையை மனதில் வைக்க வேண்டும். அதாவது, உங்கள் தனிஜப நேரங்களில் தேவனை துதிக்க அறிந்திருந்தால் மட்டுமே பொதுவான கூடுகையில் தேவனை ஆராதிக்க எளிதாக இருக்கும். ஆனபடியால் தேவையற்ற வைராக்கியம் தேவனை துதிப்பதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. அவரை மனப்பூர்வமாக நேசிக்கும் செயலே நாம் தேவனை துதிப்பதற்கான மற்றொரு நிபந்தனையாக இருக்கிறது. தேவனால் ரட்சிப்பை பெற்ற அநேகர் அவரை நேசிக்காமல் இருக்கின்றனர். நிச்சயம் பரலோகம் செல்வேன் என்று சொல்லிக் கொள்பவர்களும் அவரை நேசிப்பதில் குறைபட்டே காணப்படுகின்றனர். மேலும் தங்களையே அவர்கள் நேசிப்பதும் கிடையாது. தங்களையே விரும்பாதவர்கள் தங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை எவ்விதம் அவர்களால் எண்ணி பார்க்க முடியும்? ஆகவே அவர்கள் தாங்கள் தேவனால் நேசிக்கப்படவில்லை என்றே எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்களிடம் சென்று தேவன் உங்கள் மேல் ஆலாதி பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை அறிவீர்களா என்று கேட்டால், தேவ அன்பை இதுவரை நான் உணர்ந்ததே இல்லை என்று கூறுவார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நண்பனே, என்னை நானே நேசிக்க எனக்கு வழியில்லை என்று நீ உணர்வையானால் உங்களால் மற்றவர்களை நிச்சயம் நேசிக்க முடியாது. அருமையானவர்களே, மெய்யாகவே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? தகப்பனான தேவனில் அன்பு கூறுகிறீர்களா? உங்களுக்கும் அவருக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறதா? அல்லது அவர் எங்கோ நான் எங்கோ, அவரிடத்தில் நான் எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும் என்று சொல்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை துணையை நேசிப்பதற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை மெய்யாக நேசிக்கிறீர்களா? அவரை நேசிப்பீர்கள் என்றால் அவரை துதிப்பீர்கள். உண்மையாக அவரை துதிப்போம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட அவரது குணாதிசயத்தையும் மகத்துவமான கிரியையையும் எண்ணி பார்த்து அவரை துதிக்க வேண்டும். இதுவே நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கும் அன்பிற்கு அடையாளமாக இருக்கும். நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்களா என்ற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. காரணம், தேவனை நேசிக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளும் அநேக மக்கள் தங்களையே நேசிக்காமலும் தேவனின் நேசத்திற்கு தங்களை தகுதியற்றவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளும் நிலையில் இருக்கிறார்கள். நாம் மெய்யாகவே தேவனை நேசிக்கும் போது தேவ ஆவியானவர் நம் வாழ்வில் கிரியை செய்வார். அதனால் நம் வாழ்வில் மகிழ்ச்சி வழிந்தோடும். உங்கள் வாழ்விலும் இருதயத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறதா? சிந்தியுங்கள். கடைசியாக தேவனை துதிக்க விரும்பும் நமக்கு கொடுக்கப்படும் நிபந்தனை என்ன தெரியுமா? நம் வாழ்வு கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது துன்பத்தில் இருக்கும் சமயம் அல்லது ஜெபிக்கும் நேரங்கள் போன்றவற்றில் மட்டும் நம் வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. நம் வாழ்வின் எல்லாவற்றிலும் அவரே, அவர் மாத்திரமே முதன்மை வகிக்க வேண்டும். நம் வாழ்வில் இடம்பெறும் எந்த ஒரு செயலும் அவரையே சுழன்று வர வேண்டும். நம் பொருளாதாரம், நம் உறவுகள், நம் கொண்டாட்டங்கள், நம் நண்பர்கள், நம் பிள்ளைகள் அனைத்தும் அவரையே சார்ந்ததாக இருக்க வேண்டும். என் வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளும் இயேசுவைதான் மையமாக கொண்டிருக்கிறது. அவர் எண்ணுவதுதான் என் வாழ்வில் இடம்பெறும் என்று எப்பொழுது நாம் நேர்மையோடு சொல்கிறோமோ அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை தேவனை சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துதி என்பது ஏதோ அவ்வப்போது வாழ்வில் ஏற்படும் செயலாக இராமல் வாழ்க்கை முறையாக மாறிவிடும். நீங்கள் அவரை காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் துதிக்கலாம். காலையில் எழுந்திருக்கும் நாம் அவர் யார், அவர் செய்யும் செயல் என்ன என்பதை எண்ணி துதிக்கலாம். கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போதும், இந்த நிலைமையை நான் எப்படி சமாளிப்பேனோ என்று எண்ணும் போதும் தேவனை துதிக்க வேண்டும். மேலும் நம் வாழ்விலே தேவன் காண்பிக்கிற அவருடைய மகத்துவமான வல்லமைக்காகவும் மேலான கிரியைகளுக்காகவும் அவரை துதிக்க வேண்டும். அவர் ஆள் தத்துவத்திற்காகவும் அவர் நம் வாழ்விலும் இருதயத்திலும் செய்த செயலுக்காகவும் அவரை நேசித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னை நன்கு கவனியுங்கள். நாம் தேவனை துதிக்கும் போது அவருடன் உள்ள அன்பின் உறவை கட்டி எழுப்புகிறோம். ஒருவருடன் ஆழமான அன்பும் ஐக்கியமும் கொள்ளும் அனுபவம் அறிமுகத்தோடு நின்றுவிடும் அனுபவத்தை காட்டிலும் மேலானது. அந்த அனுபவம் மற்ற நபரில் அக்கறை கொண்டு அவரின் சிறப்பு தேவை எது என்பதை கண்டறிந்து பூர்த்தி செய்யும் அனுபவமாக இருக்கும். தேவன் நம்முடைய சிறப்பான தேவைகளை நம்மிடம் கேட்பதில்லை. காரணம், அது அவருக்கு தெரியும். அதை அவர் அருளி செய்கிறார். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பான காரியம் எது தெரியுமா? அவர் நம்மிடம் விரும்புவதெல்லாம் நம்முடைய துதி, ஆராதனை, புகழ்ச்சி, போற்றுதல், அவரை மகிமைப்படுத்தக்கூடியவற்றை பேசுவதும் பாடுவதுமே ஆகும். இதையே அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் உதவியும் செய்கிறார். வரும் நாட்களில் அவர் நம்மை பார்த்து, என் கிருபை உங்களில் விளங்கிற்று என்று நிச்சயம் சாட்சி பகருவார்.
1: என் அன்பு நேயர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்தவே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் அவரது கிருபையின் வெற்றி சின்னங்களாக இருக்கிறோம். அவரை உண்மையோடு துதிக்க வேண்டும் என்றால் நம் இருதயம் தூய்மையானதாகவும் நம் மனது அவரை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே சங்கீதம் 86:12 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என நாமும் சொல்ல முடியும். தேவனுக்கு துதி செலுத்தவும் அவரை ஆராதிக்கவும் வேத புத்தகம் ஒரு தலை சிறந்த வழிகாட்டி புத்தகமாக இருக்கிறது. சங்கீதம் 86:9-12 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444

0: கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ற பவுல் அடிகளாரின் ஏக்கத்தை பாடலாக பாடுவோம். பிலிப்பியர் 3:12.
1: ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன்,

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார், அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

நாம் யாவரும் இழந்து அற்படியிட்டு அப்பா சமூகத்தில் இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து காலைதோறும் உம்முடைய கிருபை எங்களுக்காகவே புதிதாக இருக்கிறது அப்பா, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா, 1000 கோடி நன்றிகள். நீர் எவ்வளவு நல்ல தெய்வம், நல்ல தெய்வத்தை போற்றி துதித்து பாட, உம் நாமத்தை உயர்த்த மற்றும் ஒரு நாளை எங்கள் வாழ்நாட்களில் கூட்டி கொடுத்த அன்பு தெய்வத்தை உயர்த்துகிறோம் அப்பா.

அப்பா, பாவியாயிருந்த எங்களை உமோடு கூட ஒரே ஆவியாக இணைத்த அந்த கல்வாரியை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நன்மை ஒன்றுமே எங்களிடத்தில் இல்லாதிருந்தோம், நாடி வந்தி தேடி வந்தி கடவுளை தேடி மனுஷன் எங்கெங்கேயோ ஓடும்போது கடவுளாகிய நீ, அப்பாவாகிய நீ மனுஷனை தேடி வந்தி, தேடி வந்தது மட்டுமல்லாமல் தேடி வந்து மீட்டீரே. அந்த கல்வாரியை நினைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போதே எங்கள் நாவுக்கெல்லாம் அது சுகிர்ந்தமாக ஸ்வீட்டாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் இனிமையான நாமம், இன்பமான நாமம், தேனிலும் மதுரமுள்ள நாமத்தை துதிக்க எங்களையெல்லாம் ஒன்று கூட்டினீரே. எல்லாரும் உம்மை ஆராதிக்க இந்த மீடியாவை, இந்த காணொளி வாயிலாக அன்பு மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்க நீங்கள் பாராட்டுகிற இறக்கத்துக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்பா. எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் பங்கு உடையவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி விடுவீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை இந்த காணொளி வாயிலாக காண தேவன் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசு நாமம் தேனிலும் மதுரமுள்ள நாமம், இயேசு நாமம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள நாமம். இந்த நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணே என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him endru vaasikkirom. Aa enna indru. Oh, aa appadina eppo varumna edhaavadhu oru aacharyathai naam paarkumbodhu நம்மையே அறியாமல் வருகிற வார்த்தை தான். ஆங்கிலத்தில் அழகா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு தமிழில் எழுதிட்டாங்க, மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் ஓஹெச் போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷனும் போட்டு ஓ டேஸ்டன்சி. அப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை. பல நேரம் பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, அந்த கேள்விக்குறியெல்லாம் மாற்றி ஒரு ஆச்சரியக்குடி அப்படி அந்த கேள்விக்குறி கீழே ஒரு புள்ளி இருக்கும் பாருங்க, அந்த கேள்விக்குறியை மட்டும் எடுத்துட்டு ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சிருவார் பாருங்க, வாழ்க்கையே மாறிவிடும். இப்படிதான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும், ஒரு குடும்பம் இப்படித்தான் கணவரை இழந்தது. 2 பிள்ளைகளோடு இளம் விதவை, 32 வயது இளம் விதவை. வாழ்க்கை என்னாக போகிறதோ என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் அவர்கள் வாழ்க்கை துவங்கிற்று. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களை சந்தித்தார். சந்தித்து இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை நடத்துகிற வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, உங்கள் கணவர் இருந்தால் கூட உங்களை இப்படி நடத்தியிருக்க மாட்டார், பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இருந்தால் கூட இப்படி உங்களை நடத்தியிருக்க மாட்டார்னு அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தினுடைய எல்லா கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியாக மாற்றிவிட்டார். அந்த குடும்பம் யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் மத்தியில் நின்று அவருடைய நாமத்தை புகழ எங்களை தனியாக இல்லாமல் அணியாக அழைத்தார். எங்கள் குடும்பத்தில் தான் எங்கள் அம்மா 32 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை இழந்து விதவையான அந்த நேரத்தில் எப்படி வளர்க்க போகிறார்களோ என்கிற வாழ்க்கை தான் மாற்றி, கேள்விக்குறியெல்லாம் மாற்றி எங்களை எங்கள் வாழ்க்கை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், எங்கள் குழுவை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்து அவர் மகிமைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில்

பிரேமை இருக்கிற இடத்துல எழும்பி நின்றாப்பா. எங்களை கேள்விக்குறியோடவே இல்லைப்பா, பலத்துக்கு மேல பலன் மட்டும் தருகிறவர் அல்ல, அந்த கேள்விக்குறியை மாற்றி ஆச்சரியத்தை கொடுக்கிறவர். அந்த பலத்துக்கு மேல பலன் தந்து எங்க வாழ்க்கையில பதிலை கொடுத்து எங்களை உயர்த்துகிற தெய்வமே, உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. உமோடு ஒன்றாக இணைந்து விடுகிற வாழ்க்கை, உமோடு இணைகிற மனுஷன் துடிக்க மாட்டான், துள்ளுவான்னு நேற்று நாங்கள்

0: அப்பா, எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். அனுதினமும் எங்களோடு பேசுவது போல இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா.
1: தேங்க்யூ அப்பா.
0: எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா.
1: தேங்க்யூ ஜீசஸ்.
0: தேங்க்யூ ஜீசஸ்.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக பகுதிகளிலிருந்து எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைகிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் கத்திரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆமென்,
0: ஆமென்.
1: ஸோ இந்த ஜெபத்தை குறித்த காரியங்களையும் நடைமுறை கிறிஸ்தவத்தை குறித்த காரியங்களுக்கும் ஆண்டு தொடர்ந்து அப்படின்னு மட்டும் பேசிட்டு வர்றார். ஏன் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா, நம்ம இடத்துல ஜபம் இல்லாததுனால தான் நடைமுறை கிறிஸ்தவம் நமக்கு காணல் நீராகவே இருக்குது. வாழ்க்கையில் ஜபம் இருக்குது, ஜபமே வாழ்க்கையா இல்லை? தேவைக்காக ஜபிக்கிறோம். ஜபம் எனக்கு தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு ஜபிக்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. ஆண்டவரோட இருக்கிறது அதை நாம் பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அவரோட நாம் இசைந்திருக்கிறத முக்கியமாக கருதுகிறாரு. இப்போ டெவிலோட நோக்கம் அவரோட இரு, ஆனால் அவரோட இசைந்திருக்காத. ஏன்னா அந்த இசைவுக்குள்ளே தான் தேவனுடைய பலத்த அசைவுகள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது சத்ருவுக்கு மிக நன்றாகவே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அவரோட இருக்கிறது அவனை ஒன்றும் பண்ணுறதில்லை. யூதாஸ் கூட தான் அவரோட இருந்தான், ஆனால் அவரோட என்ன செய்யலை,
0: செஞ்சில்லை,
1: செஞ்சில்லை. ஸோ சத்ரு அச்சுறுத்துகிற ஒரு காரியம், கத்தரோட இசைந்திருந்து நாம் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம் பாருங்கள். அந்த உன்னத அனுபவம் டெவில் என்ன செய்யுதுன்னா ரொம்ப பயமுறுத்து. அவன் பயப்படுற ஒரு காரியம், நம்மளை கண்டெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியம், ஒரு உரிமை என்னென்னா, வானாதி வானங்களையும் படைத்த தேவனோட நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சங்கமிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவரோடு இசைஞ்சு ஒரே ஆவியாக முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோடு உறவாடுகிற மனுஷங்களுக்குள்ள நிகழுகிற இந்த உன்னதமான ஒரு அனுபவம் அவனை ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா நீ அவரோட, நீ முன்னால் பாவி, ஆனால் இப்போ அவரோட எசைஞ்சதுனால எப்படி ஆயிட்டேன்னா, அவரோட ஒரே ஆவி ஆயிட்டே. நீ இந்த பாவி ஒரே ஆவி ஆகிறது அவனுக்கு
0: பிடிக்கலை,
1: பயப்படுறான் ரொம்ப. ஏன்னா அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய பலமான அசைவுகள் பிறக்கிறதுங்கிறது நாம் அறிஞ்சிருக்கிறத விட, மன்னிக்கணும், சத்ரு ரொம்ப நல்லாவே
0: அறிஞ்சிருக்கிறான்.
1: அப்போ இரண்டு நபர்களுக்கு இடையில் காணப்படுகிற அந்த இசைவுங்கிறது நாம் நினைக்கிறது போல லேசான காரியமே இல்லை. அது மிக மிக வலிமையான ஒரு ஒரு ஒரு ஒரு காரியம். ஆமென்,
0: ஆமென்.
1: அவரோட இருக்கிறவன் இல்லை, அவரோட எசைஞ்சிருக்கிறவன் அவருக்குள்ளே காணாமல் போயிடுறான், காணப்படாமல் போய்விடுகிறான். ஏனோக்கு சும்மா காணப்படாமல் போகலை, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கு காணப்படாமல் போனான். தேவன் அவனை
0: எடுத்துக்கொண்டார்.
1: இப்பொழுதும் கூட நாம் அவரோட எப்பொழுதெல்லாம் நாம் சந்திரிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியல. நம்மளை பார்க்க முடியல. அப்ப இசைவுன்னு வர்றப்போ தேவனோட இசைந்து இருக்கிற அனுபவத்தில் நமக்குள் நம்மை காண நம்மால் முடியாமல் போயிருது. நமக்குள்ள நம்மளையே நாம நமக்கே தெரியலன்னா அப்புறம் பிசாசுக்கு எப்படி தெரியும்? இந்த அனுபவத்துல தான் பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல,
0: கிறிஸ்துவே
1: கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே
0: வாழ்கிறார்.
1: கிறிஸ்துவும் இல்ல,
0: கிறிஸ்துவே
1: கிறிஸ்துவேங்கிற ஒரு ஏகாரம் அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா கூட அனுபவம் யாருக்கு உண்டாகுதுன்னா, அவரோட சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு, அவரோட எசஞ்சிருக்கிற மனுஷன் அவருக்குள்ள காணாம போயிடறான்னு என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள அவனை காண அவனாலேயே முடியாம போயிரு. கோபத்தை பார்க்க முடியல, அந்த அசுத்த எண்ணங்களை பார்க்க
0: முடியல,
1: மனுஷத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் இப்ப கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள பார்க்க
0: முடியல.
1: ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனோட இசைந்து அவரோட ஒரே ஆவி ஆயிட்டார்.
0: ஆமென்.
1: இந்த இசைவுதான் நம்மளை அவரோட ஒருவர் ஆக்குது. ஆமென்.
0: ஆமென்.
1: இசைவு என்பது நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்
1: அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள
0: அவர்
1: இருக்கிறார். இந்த அனுபவத்தில் தான் தேவனுடைய பலத்த அசைவாடுதல்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த அசைவாடுதல் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க தேவனோட அந்த அளவுக்கு எசஞ்சு வாழல. என்ன செய்யல?
0: எசஞ்சு வாழல.
1: தேவனோட இசைந்து இருக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் அவருடைய அந்த அந்த அசைவாடுதல நம்ம அனுபவிச்சுட்டே இருக்க முடியும்.
0: எஸ்
1: அசைவாடுதல்னா மலையை விட்டு நான் இறங்கிட்டேன், ஆனா அவங்க மகிமை இன்னும் என்ன விட்டு என்ன செய்யல?
0: இறங்கலப்பா,
1: இறங்கல ஆண்டவரே. அந்த உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.

0: அந்த அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய அசைவே ரிலீஸ் ஆகுது. இசைவுக்குள்ள தான் தேவனுடைய அசைவு பிறக்குது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப ஜெப அறையில போயிட்டு வெளியில வந்தாலும் ஜெபம் இன்னும் நிக்க மாட்டேன்னு.
1: ஆமென்.
0: துதிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் துதி இன்னும் நிக்க மாட்டேன்னு. மனசுக்குள்ள அந்த பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டே என்ன செய்யுது?
1: இருக்கு
0: இருக்கு. பிரசங்கத்தை முடிச்சாலும் பிரசங்கம் நமக்குள்ள நிக்க மாட்டேன்னு.
1: எஸ்.
0: அப்படின்னா தேவ பிரசன்னம் ஹெவியா என்ன செஞ்சிருச்சு? அவரோட நம்முடைய நாம கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிட்டோம்? உறவாடி ஒரே ஆவி ஆயிட்டோம். அதனாலதான் இந்த இந்த காரியம் நிகழுது. ஆண்டவர் ஆண்டவருடைய மெனுசினுடைய சக்சஸ் பாருங்களேன். யோவான் 10:30 யோவான் 10:30
1: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
0: நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்?
1: ஒன்றாய் இருக்கிறோம்.
0: நான் நல்லா இருக்கேன்னு சொல்லல.
1: ஒன்னா
0: எனக்கு ஒரு குறை இல்லப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் பேசல. நானும் பிதாவும்
1: ஒன்றாய் இருக்கிறோம்.
0: ஒன்றாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட்.
1: எஸ்.
0: ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. மெசேஜில் எப்படி இருக்குன்னா, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட்.
1: ஆமென்.
0: எனக்கு எங்க அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே இருதயம்,
1: ஒரே சிந்தை,
0: ஒரே சிந்தை. ஆமென்.
1: ஆமென்.
0: சொல்லிட்டு ஜீசஸோட ஜெபம் பாருங்க. யோவான் 17:21 அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? 21:22 வசனம் கூட வாசிக்கலாம்.
1: அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்.
0: அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்.
1: பிதாவே,
0: நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக
1: நீர் என்னிலேயும்
0: நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
1: அவர்கள் எல்லாரும் தம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
0: அப்ப இந்த உன்னத அனுபவத்துக்கு எப்ப வர முடியும்? ஒன்றாய் இருக்கிற அனுபவத்துல ஜீசஸ் எப்படி வந்தாங்க? நீர் என்னிலேயும் நான்
1: உம்மிலேயும்.
0: அவர் பிதாவுக்குள்ள இருந்தார், பிதா அவருக்குள்ள இருந்தார். இதுதான் என்னது? ஒன்றா இருக்கிற
1: அனுபவம்.
0: அனுபவம். இதே மாதிரி நாமளும் இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. 22 வசனம்,
1: நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
0: அப்ப தேவனோட இசைந்து இருக்கிற மனுஷங்கள்லாம் யாருன்னா, நல்லா இருக்கிறவன் இல்லை, அவரோட ஒன்னா இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: என்ன செய்தா
1: இருக்கா?
0: இருக்கா? என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. சாமிட்டு போய் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு அப்படின்னு பிசாசே சொல்லுவான். ஆனா அவன் நமக்கு தராத ஜெப குறிப்பு என்ன? அவரோட மட்டும் போய் நான் ஒன்னா இருக்கணும்னு மட்டும் என்ன பண்ணிடாத, நீ
1: ஜெபம் பண்ணிடாத.
0: போனியா உன் தேவையை சொல்லிட்டு அப்படி விறுவிறுன்னு வந்துரு. அதுக்கு மேல அங்க என்ன செய்யக்கூடாது? உனக்கு
1: இருக்கக்கூடாது,
0: இருக்கக்கூடாது. ஆனா ஜீசஸ் அருமையா சொல்றாங்க, ஒன்னா இருக்கிற அனுபவம்.
1: எஸ்.
0: அந்த தேவனோட இசைந்து இருக்கிறவங்க தான் இந்த அவரோட ஒன்றா இருக்கிற அனுபவத்தை வாஞ்சிப்பாங்க. தந்தையவர்கள் பாடல்ல கூட அருமையான அந்த வரி பாருங்க, உம்மை நான் ஆதாயமாக்கவும்.
1: உம்மை நான் ஆதாயமாக்கவும்.

0: அதுல வந்த அந்த வார்த்தை எவ்வளவு டெப்தான வேர்டு பாருங்க. உம்மை நான் ஆதாயமாக்கவும்
1: உம்மோடு
0: ஒன்றாகவும்.
1: எஸ்,
0: அந்த வேர்டு தான் உம்மோடு
1: ஒன்றாகவும்
0: ஒன்றாக. அந்த அந்த ஆவில இசைவை விரும்புறவங்களுடைய கதறல், நான் உம்மோடு ஒன்றாக நாண்டுகிறேன். சொல்லு
1: ஆமென்.
0: ஜீசஸ் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னா, அவருக்குள்ள ஏன் அவ்வளவு எனர்ஜி? எப்பவும் பாருங்க, ஜீசஸோட மினிஸ்ட்ரியில பயங்கர பிரிஸ்கா தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? விறுவிறுன்னு இருக்கும் எல்லாமே. எப்படி இவ்வளவு எனர்ஜி அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? நிச்சயமா மாம்சத்துல இருந்து அந்த எனர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை.
0: வாசிக்கிற அவரே களைப்பா இருந்தாரு, சில இடத்துல ஓய்ந்திருந்தார், தனித்து போனார், இளைப்பாரும்படி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாம்சத்திலிருந்து வந்த பலனே
1: இல்லை.
0: அவ்வளவு அவ்வளவு ஜனங்களை சந்திச்சு
1: பிரிஸ்கு, ரிஸ்கின் மத்தியிலையும் பிரிஸ்கு,
0: எவ்வளவு ஜன கூட்டம் அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற, நாமே இவ்வளவு பிஸியா இருக்கிறப்ப அபிஷேகமே ஊழியம் செய்யறப்ப எப்படி இருந்திருக்கோம்? ஆனாலும் பாருங்க, எந்த விதத்திலும் அவர் சோர்வடையில, கலக்கமடையில, அவ்வளோ தூரம் அவர் பிரிஸ்காக இருக்கிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிற அந்த ஒற்றை வாழ்க்கை அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவருக்குள்ள அவ்வளவு எனர்ஜி.
1: ஆமென்,
0: ஆமென் சார்.
1: ஆமென்.
0: பார்த்தாலே அது ஒரு தீர்க்க தரிசன பார்வை
1: தான்.
0: வாய திறந்தாலே அதுக்குன்னு ஏதாவது ஜோம் பண்ணி டங்ஸ்ல பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே
1: இல்ல.
0: பார்த்த உடனே இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிரிக்கணும்னா
1: இருப்பார்.
0: ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியினுடைய நிறைவிலேயே இருந்து ஊழியம் செய்கிற அந்த அனுபவம் எல்லாத்தையும் நமக்கு லெகுவாக்கிறது.
1: ஆமென்.
0: கடினமான காரியம் கூட ஆவியின் நிறைவுக்கு வர்றப்ப எப்படி ஆயிருது? ரொம்ப லெகுவாயிருது. ஸோ ஜீசஸோடைய மினிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா எப்பவும் பிதாவோட பேசிட்டு இருப்பாரு, இல்லைன்னா பிதா அவரோட
1: பேசிட்டு இருப்பாரு.
0: இந்த ரெண்டு அனுபவம் இல்லைன்னா பிதா தம்மோட அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டத ஜீசஸ் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இப்ப ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜீசஸோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதாவும் ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மக்களோட பேசிட்டு.
1: ஆமென்.
0: இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எப்பவும் இருந்துகிட்டே இருந்தார்.
1: ஆமென்.
0: இந்த மூணு இடத்துல
1: ஏதாவது
0: ஒரு இடத்துல பார்க்க முடியும், அங்கதான் அவர் இருப்பாரு. அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார்.
1: ஆனா
0: மனுஷன் தான் இருக்க விரும்புற இடத்துல இருக்கிறான், தான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல, பிசாசு இருக்க விடுறது இல்ல. நம்ம பிரச்சனையே நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைங்கிறத நம்ம பிரச்சனை. அது இருக்கா, இது இருக்கா, அது இல்ல, இது இல்ல அப்படிங்கறது நம்ம பிரச்சனை இல்ல. இருக்க வேண்டிய இடத்துல நானு இருக்கிறேனா? யார் கழுத்துல இருந்த பாம்பு யாரையோ பார்த்து கேட்டான், கரடா சௌக்கியமா அப்படின்னு. உடனே அந்த கரடுன்னு சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் ஏதோ சௌக்கியம் இல்ல, எல்லாம்
1: சௌக்கியமே.
0: இப்ப என்ன கெத்து பாருங்க, அதுக்கு கருடனை கண்டு அது என்ன செய்யல,
1: பயப்படவே இல்லை.
0: ஆனா அந்த இடத்த விட்டு இங்க வந்தா அரண்டு மிரண்டு என்ன செஞ்சிடும்? அப்ப நாமளும் பிசாசு நம்மளை பார்த்து என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்டா நாமளும் சொல்லணும்,
1: யாவரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே.
0: நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறேன்,
1: சௌக்கியமா
0: இருக்கிறேன். சாமோ வேலையை பார்த்துட்டு என்ன செய்ய
1: போயிட்டு
0: சொல்லுங்க, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா,
1: இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா
0: எல்லாம்
1: எல்லாம்
0: நம்ம தான் சொல்லணும்.
1: ஆமென்.
0: விசாசத்தை பார்த்து
1: நம்ம தான் சொல்லணும்.
0: நம்ம தான் சொல்லணும்.

0: எவ்வளவு ஒரு ஒரு ஞான செறிவுள்ள பாட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இந்த இந்த லவ் சாங், இது எல்லாமே அப்பாவோட இதுல வந்து நிறைய பாட்டு. என்னது
1: லவ் சாங்?
0: உறவில் பூத்த மலர்கள்னு சொன்ன மாதிரி அவ்வளவு தூரம் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய அந்த அந்த வேர்ட்ஸ் பாருங்க. உம்மடிதான்
1: உம்மா.

0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: இந்த ஒண்ணா இருக்கிறவர் பாருங்க, ஆண்டவரோட
1: ஒண்ணா
0: இருக்கிறவன பாக்குறப்ப பிசாசுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, பிரிக்க முடியலையே, பறிக்க முடியலையே,
1: பிரிக்க இயலவில்லையே,
0: அவரை விட்டு பறிக்க
1: முடியவில்லை.
0: இப்படி இருக்கிறான் ஆண்டவர் எந்நேரம் உங்களோட, எப்படி இருக்கிறான், ஒன்னா இருக்கிறானே. அதனால இவன் என்ன செய்ய முடியல, உங்களை விட்டு
1: பிரிக்கவும் இயலவில்லை, பறிக்கவும் முடியவில்லை.
0: இந்த லைஃப் ஸ்டைல் ஜீசஸ்க்கு இருந்ததுனாலதான் எதை குறிச்சும் அவருக்கு பயமே
1: இல்லை.
0: எதை கண்டு அவர் பின்வாங்கியதே
1: இல்லை.
0: இல்லை, அவரை பகைச்சவங்க தான் அவரை கண்டு பயந்தானே ஒழிய அவரு யாரை கண்டு பயப்படும். அரெஸ்ட் பண்ண வர்றவனை கண்டு நம்ம தானே பயப்படுவோம், அதான உண்மை. கைதி செய்ய வர்றவனை கண்டா
1: கைதிக்கு போலீஸ் பயம்
0: பயம். ஆனா அங்க போலீஸ் பொத்துணிக்கல விடுறாரு. அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் என்ன செய்யறார், கீழே
1: பொத்துன்னு
0: விழுறாரு. அந்த மாதிரியான ஒரு எதை கண்டோம் ஏன் பயம் இல்லைன்னா, அந்த அளவு பிதாவோட இசைந்து இருந்த அனுபவம்.
1: ஆமென்.
0: அவரே அருமையா சொல்றாரு பாருங்களேன், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்
0: என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என்னை மீது என்ன செய்வீங்க,
1: இடரல் அடைவீர்கள், சிதறடிக்கப்படுவீர்கள்.
0: ஆனாலும் நான் தனித்திறேன்,
1: என்
0: பிதா என்னோட இருக்கிறார். அதான் பாருங்க, எல்லாரும் என்னோட இல்லை, ஆனாலும் நான் தனியா இல்லை. நீங்க எல்லாரும் என்னோட போனதுனால நான் தனியா நிக்கிறேன்னு நினைக்காத, என் பிதா என்னோட என்ன செய்றார்,
1: இருக்கிறார்,
0: இருக்கிறார்.
1: எஸ்
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: இதனால தான் அவருடைய அந்த சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கறப்ப ஒரு ஒரு ஒரு ராஜாதி ராஜாவோட ஜெய கம்பீரம், ஒரு ராஜரீக மகத்துவம். அவர் வந்தாலே பரதேசி மாதிரி தான் வருவார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு
1: கூடுகளும்
0: உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க
1: இடமில்லை,
0: இடமில்லைன்னு சொல்லி சிங்கிளா தான் வருவாரு. ஆனா இதோ ஒரு ராஜ பவனி மாதிரி இருக்கு.
1: ஆமென்.
0: ராஜாதி ராஜா இருந்த அந்த இடத்துல என்ன ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை, ஒரு ஆளுகை இருக்குமோ, அந்த மாதிரி திக்கா இருக்கும் அவர் வந்தாலே.
1: எஸ் ஆமென். ஆமென்.
0: என்ன அவரு அந்த அளவு பரலோகத்தோட அப்படி அட்டாச்சா இருந்தார், செஞ்சிருந்தார். கவனிச்சு பண்ண ஒரு டீப்பான காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அவரோட உறவாடி ஆவியில நாம் அப்படி செஞ்சிருக்கிறப்ப அந்த இசைதுல நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு,
1: நம்முடைய நட
0: எல்லாத்துலயுமே அந்த அந்த அந்த ராஜரீகம் காணப்படும்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி இசைவில தான் எதை குறிச்சும் நமக்கு ஒரு
1: கவலை இல்லை,
0: கவலை இல்லாம, பயம் இல்லாம. நீ எதை குறிச்சு நான் என்ன செய்யணும்,
1: கவலைப்பட,
0: பரலோகமே கூட இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நான் பரலோகத்துல இல்ல, பரலோகம் என்கிட்ட இருக்கு.
1: ஆமென்.
0: என்னடா பண்ண முடியும் உங்களால, என்னடா செய்வீங்க நீங்க, என்ன செய்ய முடியும் உன்னால என்னைய. இந்த மாதிரி நாம பேசக்கூடிய அந்த அந்த ஒரு தைரியம், அந்த ராஜாவோட ஜெய கம்பீரம் அப்படியே நமக்குள்ள கடந்து வர்றத நம்மளால அனுபவிக்க முடியும். காசு இருக்கு, பணம் இருக்குன்றதை விடுங்க, அவருடைய அவருடைய ஜெய கம்பீரம்.
1: ஆமென்.
0: இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்னையா தீர்க்க தரிசனம் சொன்னா, அவர்களுடைய தேவனுடைய ஜெய
1: கம்பீரம்.
0: கம்பீரம் சொல்லுங்க, கம்பீரம்,
1: கம்பீரம்,
0: யாரோட கம்பீரம்,
1: ராஜாதி ராஜாவுடைய ஜெய,
0: ராஜாதி ராஜாவோட ஜெய
1: கம்பீரம். ஆமென்.
0: அது இசைவுல இருக்கிற ஒரு ஆண்டிக்கும் அது வந்துடும்.
1: எஸ்.
0: அரசனுடைய லட்சணங்கள் எல்லாமே அவரோட இசைஞ்சிருக்கிற எந்த ஆண்டிக்கும் வந்துடும், அடிமைக்கும் வந்துடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இது.
1: எஸ்.
0: எதை குறிச்சும் பயமும் இல்லை அவருக்கு. அதான் அன்னைக்கு அப்பாவோட வெளியில போனப்ப அப்பா சொல்றாங்கட்டு இங்க வர்ற அப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து
1: பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 12 பேரை கூட வச்சு என்ன பண்ண போறாரு? சாப்பாடு அவரால் கொடுக்க முடியுமா? நாளைக்கு என்ன தேவை? எதையுமே கண்டுக்கவே இல்லை. லேவி மத்தேயு ஆயத்துறையில் இருக்கிற பெரிய கலெக்டர் அவரை கூப்பிடுறாரு, அவருக்கு எப்படி சாப்பாடு? எதையுமே கவலைப்படலை.
0: நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அதாவது நம்ம உலக பிரகாரமா நீங்க திங்க் பண்றப்ப ஒரு கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாரு, யாரு?
1: மேத்யூ.
0: மேத்யூ ஆண்டவர் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு நாசரே துருள் இருந்து வந்த தச்சர் தான் உலகம் சொல்லுது. அப்படிதான் பார்த்துச்சு யோசேப்பின் குமாரன் இவன் தச்சனல்லவா. படிக்காதவர், கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை இவ்வளவு நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. சமாரியன் போஜன பிரியன் பெயல் சபோலின் ஆவிகளால் பிசாசுகளை
1: துரத்துகிறார்.
0: இந்த மாதிரி உலகம் கண்ணாபின்னா அவரை குறித்து பேசி எங்கே பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களை பேசுகிற நேரத்தில் ஒரு கலெக்டர் வேலையை விட்டுட்டு பின்னாடி போகிறான். அவரை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய செக்யூர்டான ஜாபை விட்டுட்டு இவர் பின்னாடி போகிறோமே, நம்மளை காப்பாற்றுவாரா, வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்யல?
1: வரவே இல்லை,
0: வரவே இல்லை. ஒரு வேதாயத்தில் சொல்ல வியத்துல நினைக்கிறேன், வேலையை விட்டு எல்லாம் விட்டுட்டு போனவன் பேனா மட்டும் பயில் வச்சுட்டு போயிட்டானா. மேத்யூ எடுத்துட்டு போனது
1: பேனா,
0: கையெழுத்து போடுற பேனா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாரா. கடைசியில் அதான் சுவிசேஷமாவே வந்துச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணாம், பணம் வேணாம், ஒத்த பேனா போதும்.
1: ஆமென். யாருக்கோ தீர்க்க தரிசனம்,
0: ஒத்த பேனா போதும், உங்க கையில இருக்கிற
1: ஒத்த பேனா.
0: எனக்கெல்லாம் அதான் அந்த ஞாபகம் இருக்கு, நான் பைபிள் ஸ்கூல் போன உடனே என்ன இருக்காண்டவர், எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க, என்ன பண்ண, என்னடா இருக்கு, நல்லா எழுதவே இல்லை நீ. நிச்சயம் போறதுக்கு முன்னாடி எதையாவது பார்த்தேன்னு அப்படி தத்ரூபமா எழுதவே இல்லை. அதனால உனக்கு நான் சொல்ற காரியத்தை என்ன செய்ய,
1: எழுது
0: எழுது. அந்த ஒத்த பேனா தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கே கொண்டு வந்துச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நான் ஒரு போதகருங்கிறத விட நான் கர்த்தருடைய எழுத்தாணிங்கிறது தான் என்னுடைய காலிங்க. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதில் தான் எனக்கு சந்தோஷம். திருக்கரத்தின் எழுத்தாணி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தட்ஸ் மை காலிங். அழைப்பினுடைய ஆதாரமே அந்த ஒத்த பேனா தான்.
1: எஸ்
0: ஆமென். பைபிள் ஸ்கூலில் எழுதி எழுதி எழுதி அந்த அந்த பேனாவில் இருக்கிற அந்த ரப்பர் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் அந்த கிரிப்பு போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த கிரிப்பு வந்து எழுதி எழுதி எழுதி அந்த கிரிப்பு வந்து அப்படி லூஸ் ஆகி புஷ்ன்னு ஆயிரும்.
1: நாங்கள் பார்த்துருக்குறோம், நானும் பீட்டர் அண்ணன் பார்த்துருக்குறோம் பைபிள் ஸ்கூலில் இருக்கிறப்ப.
0: அப்படி கொஞ்சம் நேரத்தில் அப்படி சில அந்த அதிகமாக அதை யூஸ் பண்ணல கலண்டர் பாருங்கள் அந்த இது வந்துட்டு மணிக்கணக்கு உட்காந்து.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணும் பணம் வேணும் இல்லை, சொல்லுங்க ஒத்த பேனா போதும்,
1: ஒத்த பேனா போதும்.
0: மோசை எதை நம்பி பின்னாடி போனார்? அந்த ஒத்த கோலை கையில் எடுத்து, அந்த ஒத்த கோலை கையில் வச்சுக்கிட்டு என்னோட ஒன்னா மட்டும் அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐயோ ஒத்தையில நிக்கிறேனே இல்ல, ஏய் ஒத்தையில இல்ல, நீ என்ன செய்யல, என்னோட ஒன்னா நிக்கிறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இது வந்து பார்வோனுக்கு முன்னாடி மோசே நிக்கிறப்ப ஏதோ ஒரு வனாந்தரத்துல இருந்து வந்த ஒரு மெய்ப்பனோட பேசுற உணர்வு பார்வோனுக்கு நிச்சயமா வந்திருக்காது. ஏதோ இன்னொரு பேரரசனோட பேசுற ஒரு சம்பாஷணைய ஒரு மெய்ப்பன் ராஜாட்ட பேசுற மாதிரி இல்லை, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை மிரட்டுறான். அனுப்பிடு, உனக்கு ஒரு நாள் தவணை தர்றேன். என்ன சொல்ற? இந்த மாதிரி மிரட்டல் துணியில ராஜாட்ட பேசுறப்பய
1: மிரண்டு
0: போய் மோசே ஆரோனோ மிரண்டு போய் என்ன செய்யல,
1: பேசவே இல்லை பார்வோன் கிட்ட.
0: பார்வோன் மிரள்றான். ரெண்டு ராஜாக்கள் பேசுற மாதிரியான ஒரு
1: சம்பாஷணை
0: சம்பாஷணையா அது இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க, ஏறது முன்னாடி நிறுத்துறாங்க. சும்மா ஏதோ கைதி கைதிட்ட பேசுற மாதிரி ஏறது என்ன செய்ய முடியல அவற்றை.
1: பேசவே முடியல.
0: உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு
1: இல்லவே இல்லை.
0: நானே சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நடமாடி
1: நடமாட வேண்டும் என்ற
0: பிசாசுகளை என்ன செய்யணும்,
1: துரத்தணும்,
0: துரத்தி மகிமை அடையணும். போய் அந்த
1: நரிக்கு சொல்லுங்கள், ஹல்லேலூயா.
0: அந்த நரிக்கு என்ன செய்யுங்க, போய்
1: சொல்லுங்க,
0: ஹல்லேலூயா.
1: பிரிக்க இயலாதையா
0: பழகிறவனுக்கே அவ்வளவு தெம்புன்னா ராஜாதி ராஜாவோட ஒன்னாகிறவனுக்கு என்ன ஆகும்? அதனாலதான் ஆண்டி கூட எப்படி
1: ஆயிடுறான்,
0: என்னடா ராஜாதி ராஜா மாதிரி என்ன செய்யறான் பேசுறான்னா, அவன் இருக்கிற இடம் அப்படி, அவன் எசைஞ்சிருக்கிற நபர் அப்படி. அந்த அனுபவத்தில் அவனுக்கும் எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. தம்முடைய பிதா தமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நன்மைகளை குறிச்ச நிச்சயம் ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எந்த ஒரு நாளையும் எதிர்கொள்ள அவர் பயந்ததே இல்லை. இன்னைக்கு பொழுது எப்படி விடியுமோ, இன்னைக்கு அதுக்கு என்ன செய்வோம் இதுக்கு என்ன செய்வோங்கிற கலக்கமோ கவலையோ
1: இல்லவே இல்லை.
0: அதனால சொல்ற நாளைக்காக
1: கவலைப்படாது,
0: கவலைப்படாது. ஆகாயத்து பறவை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, சிம்பிளா முடிச்சிட்டார். ஃபியூச்சர் குறிச்ச கவலைய சிம்பிளா முடிச்சிட்டார். எதை பாரு, காக்காய பாடுறா, பூவை பாடுறா,
1: புல்லை பாரு,
0: புல்லை பாடுறா. அது புல்லு, நீ புல்லடா அப்படிங்கிற,
1: அது
0: புல்லு,
1: நீ புள்ள,
0: புல்லுக்கே இவ்வளவு உடுத்து வச்சா பிள்ளைக்கு உடுத்து வைக்க மாட்டேனா கேப்பா பயப்படுற.
1: சாலமோன் கூட அப்படி உடுத்துருந்த இல்லப்பா. ஹல்லேலூயா.
0: யாரோட கம்பேர் பண்றாரு,
1: ராஜரீக மகத்துவம்
0: மாதிரி யாருமே உடுத்துனதே
1: இல்ல.
0: அவர் சொல்றாரு, அவன் உடுத்தாதத நீ உடுத்துவ அப்படின்னு. அவனை மாதிரி யாரும் உடுத்துனதே
1: இல்ல.
0: எல்லா வெரைட்டியும் அவன் உடுத்திட்டான் ஆண்டவரே. இல்லடா, அவன்லாம் உடுத்தாதத
1: நீ உடுத்துவ,
0: நீ உடுத்துவ. ஆமென் சொல்ல,
1: ஆமென்.
0: அதனால நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீங்க,
1: கவலைப்படாதீங்க.
0: கவலையோடு இருக்கிறவர் இப்படி சொல்ல முடியுமா? இதெல்லாம் கவலை இல்லாதவர் பண்ண பிரசங்கம். கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கவலை இல்லாதவர் பண்ணின பிரசங்கம். ஏன் இவ்வளவு இவ்வளவு கம்பீரம், எந்த விதமான கலக்கமும் இல்லைன்னா, அந்த அளவு அவற்றை எதை இருந்ததுனால அவர் பேசல, பிதாவோட செஞ்சிருந்ததுனால பேசினார். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏதோ இருந்தா தான் பேச்சு வரும்னு நீ சொல்லாத. காசு இருந்தா, பணம் இருந்தா, சொத்து இருந்தா, படிப்பு இருந்தா, பதவி இருந்தா, அப்பதான் என்னால பேச முடியும்னு சொல்லாத. நீ அவரோட எசைஞ்சிருந்தனா இருக்கிறவன் பேச முடியாத பேச்செல்லாம் நீ பேசுவ. எல்லாம் இருக்கிறவன் பேச முடியாத ஒரு பேச்ச எந்நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பேச முடியும். சகல சௌபாக்கியங்களோட இருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியாத பேச்ச எந்நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது இருந்தா தான் என்னால பேச முடியும்னு சொல்லாத. நல்லவராகி என்னோட எசைஞ்சிருந்தா இந்த நாள் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நல்ல நாள் தான்.
1: ஆமென்.
0: நாள் நல்லா இருக்குமா? நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்ல. நல்லவரோட எசைஞ்சிருந்தா எல்லா நாளும்
1: நல்ல நாளே. அதான் நாங்க கும்பகோணம் போறப்ப அண்ணன் வந்து அந்த கல்யாணத்துல வந்து ஒரு சின்ன வாழ்த்து செய்தி சொல்ல முடியாது சொல்லும்போது, நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தா நல்லா இருப்பீங்க அப்படின்னும் போது, ஜேக்கப் மனு ஒரு பாஸ்டர், ஒரு பிராமன்ல இருந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்ட சீனிவாசன்ற ஒரு ஐயா வந்தார். அப்பதான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப அவங்க பாஷையில காதுல பேசினார், சீனிவாசன் சார், நீங்க அவரோடு ஒன்னா இருந்தீங்கன்னா நன்னா இருப்பேள் அப்படின்ட்டு சொன்னார். அதனால அண்ணுகிட்ட பேசுறப்பெல்லாம் நீங்க ஒன்னா இருந்தா நன்னா இருப்பேள்.
0: சீக்ரெட் வந்து அவரோட எசஞ்சிருக்கிறது தான், அவரோட எசஞ்சிருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 2:9 பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை,
0: அவைகள் மனுஷருடைய இருதயத்தில்
1: தோன்றவும் இல்லை.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப என்ன ஃபெய்த்னா, இன்னைக்கு எனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். அதை என் கண்ணு இன்னும் காணல, என் காது இன்னும் என்ன செய்யல,
1: கேட்கல,
0: கேட்கல. அப்ப இன்னைக்கு நாம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ண ஒண்ணு எனக்கு இருக்கிறதுனால இந்த நாளை ஃபேஸ் பண்ண எனக்கு எந்த பயமும்
1: இல்லை.
0: இல்லை, இந்த நாளில் நான் வாழ தேவையான எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் இந்த நாளை எனக்கு தந்தார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆதாம் இந்த பூமியில் தன்னுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின 6 நாள்லையும் 5 நாள்லையும் அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சிட்டேன். நீ முதல்ல உன் நாளை பார்க்குறப்ப உனக்கு எதுவுமே குறை என்ன செய்யக்கூடாது,
1: இருக்கவே கூடாது.
0: சொல்ற ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான்
1: எஸ்
0: இவன் கண்ணே முழிச்சு என்ன செய்யறான்
1: பாக்குறான். அதான் சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை அறிந்து வணங்க
0: அப்படின்னு. தேவனுடைய பலத்த அசைவுகளை நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம பார்க்கணும் அப்படின்னா, நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த நாள் முழுவதும் அவரோட என்ன செய்யலாம் அப்படிங்கறது இல்ல, எவ்வளவு நேரம் இன்னைக்கு அவரோட எசஞ்சிருக்கலாம் அப்படிங்கறது தான் முக்கியம். அவரோட உறவாடி அவருக்குள்ள எசஞ்சிருக்கலாம், ஒரே ஆவியா இருக்கலாம்.
1: ஆமென்,
0: அதுதான், அதுதான் சக்சஸ். சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க, சங்கீதம் 19:14 நாள் முழுசு நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் ஆண்டவரே. பவர்ஃபுல் ப்ரேயர்.
1: என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக.
0: என் வாயின் வார்த்தைகளும்
1: என் இருதயத்தின் தியானமும்
0: உமது சமூகத்தில்
1: பிரீதியாயிருப்பதாக.
0: இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அது எதுன்னு நான் மறந்துட்டேன். மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ், மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ், என்னுடைய வார்த்தையும் நான் பேசுகிற என்னுடைய வார்த்தையும் பேசப்படாத என்னுடைய சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இதுதான் அவரோட செஞ்சிருக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இந்த இசைவு இருந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் இந்த பலத்த அசைவுகள் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். When we become one with him. Amen.
1: Amen.
0: இந்த காரியத்தை தான் ஆண்டவர் அருமையாக தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்கிறப்ப அவங்களுக்கு சொல்கிறார் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14:15
1: அப்பொழுது அவர் 3:14 மார்க், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அந்த முதல் வார்த்தை அவர்கள் தம்மோடு இருக்கவும், that they might be with him.
1: Yes.
0: Hallelujah. The plan was that they would be with him. முதல்ல காரியம் that they would be with him. முதல்ல அவரோட இருக்கிறது, and then he would send them முதல்ல அவரோட இருக்கிறது குறித்து பேசுகிறாரு, அதுக்கப்புறம் தான் அனுப்பப்படுறது குறித்து பேசுகிறார். அப்போ யார் அனுப்புகிறாரு? அவரோட எசைஞ்சு இருக்கிறவனை தான் அனுப்புகிறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவரோட எசைஞ்சிருக்கிறவனை தான் அனுப்புகிறாரு. இந்த ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அப்போஸ்தலர் 6 நாளில் அதை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்போஸ்தலர் நிற்கிறாங்க பாருங்கள். பந்தி விசாரணை செய்யறது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு,
1: நாங்களோ
0: ஜெபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: Hallelujah. And we will stick to our assigned tasks of prayer and speaking God's word.
1: Hallelujah. Hallelujah.
0: Stick. அதோட என்ன செய்யும் எப்பவுமே
1: stick
0: ஒட்டிக்கிட்டு.
1: Hallelujah. Hallelujah.
0: அதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம் நாங்க, வரவே
1: மாட்டோம்
0: மாட்டோம். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜீசஸ் இருந்த இடத்துக்கு இவங்களும் வந்துட்டாங்களா? ஒன்னு ஜீசஸ் அவங்களோட பேசுறாரு, ஜெபத்தில் இவங்க ஜீசஸோட என்ன செய்யறாங்க
1: பேசுறாங்க
0: பேசுறாங்க, போதிக்கிறப்ப இவங்க ஜீசஸ் இவங்களும் பேசுனது இப்ப மக்கள்கிட்ட பேசுறாங்க.
1: ஆமென்.
0: இதே இடத்துல தான் யார் இருந்தா?
1: ஜீசஸ்.
0: ஜீசஸ் இருந்தார் அந்த இடத்துக்கு, அப்போஸ்தலரும் வந்துட்டாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லாம் சௌக்கியமாயிரும்.
1: எஸ்,
0: இதுதான்

0: நமக்கு இல்ல, அவரோட நாம எசஞ்சு இருக்கிறப்ப அப்பதான் அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான கிரேஸ் நமக்கு கிடைக்குது. பவுல் சொல்றாரு, மாம்சத்துல ஒரு மனுஷன் பட முடியாத பிரயாசத்தை வீக்கான பாடியில இருந்து பவுல் பட்டிருக்கிறார். ஆமா, மாம்சத்துல நல்ல திடகாத்திரமா இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகாத எனர்ஜி மாம்சத்துல பலவீனமா இருந்த பவுலுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு பிரயாசம் எப்படியா வந்துச்சு அப்படின்னா, நான் இல்ல, அவர் எனக்கு அருளின அந்த கிருபை. உங்க எல்லாரை விட நான் அதிகமா என்ன செய்யணும், பிரயாசப்பட்டவன் சொல்ற சொல்லிட்டு நான் சொல்றாரு, நான் இல்லப்பா, எனக்கு அருளப்பட்ட
1: கிருபை
0: கிருபை என்ன அப்படி பிரயாசப்பட வச்சுச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அவரோட இசைந்து இருக்கிறப்ப இந்த கிருபையினால பலப்படுற உன்னத அனுபவம் நமக்குள்ள ரிலீஸ் ஆகிற எனர்ஜி லெவல வேற. அது அவருடைய எனர்ஜி, அவருடைய பணிய, அவருடைய காரியத்தை செய்ய அவருடைய எனர்ஜி நமக்கு வேணும்.
1: ஆமென்.
0: நம்ம பலத்தை பயன்படுத்தி அவருடைய பணியை செய்ய முடியாது. அவர் அருளுகிற பலத்தை வச்சுதான் அவரது பணியை செய்ய முடியும். இந்த அவரது பலத்தை அனுபவிக்க தான் நம்ம அவரோட செஞ்சிருக்க வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: ஜூடாஸ் காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் அவரோட இருந்தவன், ஆனா அவரோட எசஞ்சிருக்கல. அவரோட இருந்தவன், 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தனா
1: இருந்தவன்,
0: ஆனா அவரோட
1: எசஞ்சிருந்தவன்
0: இல்ல. இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி பாருங்க. அவரோடு இருந்த யூதாஸ் காரியோத் அவரோடு மட்டும் எசஞ்சிருந்திருப்பான்னா காரியம் வேற மாதிரி போயிருந்த. வேத வல்லுநர்களுடைய சில கருத்துக்கள்ல ஒரு மர்மமா இருக்கிற ஒரு ஒரு கேள்வி ஒன்று உண்டு. பரலோகத்தில் அந்த 12 அப்போஸ்தலர்களில் யூதாஸோட இடத்தை நிரப்புனது உண்மையிலேயே மத்தியாசா அல்லது
1: பவுலா?
0: பவுலா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து ஸ்காலர்ஸ் மத்தியில் இருக்கு. ஆக்சுவல நான் வாசிக்கிறப்ப அன்னைக்கு தான் தெரியுமா. அப்போ இதை நம்ம சும்மா இந்த மெசேஜுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த பய எவ்வளோ பெரிய அழைப்பை இழந்துட்டான் பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆக்சுவலாக பவுல் இருந்த இடத்துல யார் வந்திருந்திருக்கணும்?
1: ஜூடாஸ்.
0: ஜூடாஸ் வந்திருக்கணும். யூதாஸ் காரியத்து மட்டும் பவுலை போல கத்தரோ பவுல் ஜீசஸோட எசஞ்சிருந்த மாதிரி அவரோட எசஞ்சிருந்திருப்பான்னு சொன்னா, ஐ திங்க் ஒரு ஒரு குளோபல் இம்பாக்டை கொடுத்துருக்க வேண்டிய ஒரு ஆள். குளோபல் இம்பாக்ட் விட இந்த யுகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்க வேண்டிய ஒரு அப்போஸ்தலர் இருந்திருக்கலாம். இருந்தும் எசெஞ்சில்ல, அதனால இழந்தாச்சு. கேஎஸ்சி எல்சாவோடு இருந்தவன், ஆனால் என்ன செய்யல,
1: எசெஞ்சில்ல.
0: ஒருவேளை எசெஞ்சிருந்திருந்தா
1: எல்சாவை விட
0: அவர் ரெண்டுன்னா இது எத்தனை படங்க இருந்திருக்கும். நம்ம லைஃப்ல எடுத்து பாருங்க, நம்மளோட இருந்த சில ஆட்கள் நம்மளோட எசஞ்சிருந்திருந்தா, நம்மளோட இருந்தவங்க
1: நம்மளோட
0: எசஞ்சிருந்திருந்தா, பிசாசு என்ன பண்றான், இரு, ஆனா நீ எசஞ்சிருந்தா நிறைய சுதந்திரிச்சிருவ. அதனால இடையிலே கலண்டு. ஸோ ஜீசஸோட லைஃப்பில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்லேயே நம்ம பார்க்குறோம். நாம் இசைந்திருக்க, நம்மளோட இசைந்திருக்க வேண்டியவர்கள் நம்மளோட இசைந்திருக்காமல் போனதுனாலேயே அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருக்கிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அது நீ விரும்பின இடம் இல்லை, அந்த இடத்துல இருக்கணுங்கிறது உனக்கான தேவனுடைய திருவுள சித்தம். அந்த இடத்த விட்டு நகர்ந்துறாது. அது நீ இருக்க விரும்புகிற இடம் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம்.
1: இந்த ஏரியால ஒரு புரிதல் இல்லாததுனால இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல்

0: விரும்பின இடத்துக்கு புறப்பட்டு போனதுனால அவங்க இழந்த ஆசீர்வாதங்கள், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதாவது எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு காரியத்தை நான் விரும்புகிற இடத்துல இருந்துக்கிட்டு சுதந்திரிக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் அதை சுதந்திரிக்க முடியும். அடிக்கடி எங்க லீடர்ஸ் மீட்டிங்ஸில் நான் பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசுகிற காரியம் தான், தங்கச்சி மூடம் சின்ன கிராமம் தான், அங்கே இருக்கிறது ஒரு சிங்கம் காடு தான், வந்து பாருங்க இந்த ஊர் மனாந்திரமான இடத்துல இருக்கிறோம். சிலரெல்லாம் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, நீங்கள்லாம் சென்னையில் இருந்தீங்கன்னா, நீங்கள்லாம் இந்த சிட்டியில் இருந்தீங்கன்னா, நீங்கள்லாம் அங்கே இருந்தீங்கன்னா
1: வந்து இங்கே
0: சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இடத்த மாற்றலாமா? இந்த வரம் இருக்கும், கிருபை இருக்காது.
1: ஆமென்.
0: இந்த பொட்டக்காட்டிலிருந்து இப்படி பிரசங்கம் பண்ணணுங்கிறதா எங்களுக்கான தேவனுடைய திருவிழா
1: சித்தம்.
0: இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இவ்வளவு
1: அவருடைய க்ளோரி
0: எனர்ஜி
1: எனர்ஜி அவர் தந்த தரிசனம்.
0: வெயில் கொடுமையாக இருக்குன்னு குழு குழு கொடைக்கானலுக்கு போகலாமா? அங்கே போய் நான் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, நமக்கு இது செட் ஆகுதுன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுமா?
1: ஆகாது.
0: எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் அவருடைய ஒர்க்கு நடக்காது. அவருடைய காரியம் என்ன செய்யும்? கம்ப்ளீட்டாக
1: முடங்கிவிடும்.
0: ஸோ சத்தியம் என்னன்னா, சிலர் எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நாட்டி இருக்கிறாரோ, நாம் எங்கே இருக்க வேண்டுமோ, அந்த வேர்டு முக்கியம், அது ஒருவேளை நான் விரும்புற இடமா இல்லாம இருக்கலாம், ஆனா அதுதான் நான் இருக்க வேண்டிய இடம்.
1: ஆமென்.
0: அப்படி இருக்கிற பொழுதுதான் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியும். இதை புரிந்து கொள்ளாம நாம புறப்பட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா உண்டாகிற விளைவு என்னன்னா, எனக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை நான் இழந்துடுறேன் பாருங்க, அதுதான் உச்சக்கட்ட இழப்பு. ஈடு செய்ய முடியாத இழப்புகள் சொல்றேன் பாருங்க, அது என்ன தெரியுமா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்காம போறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இஸ்ரவேல் ஜனம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமலே போயிட்டான். யூதா இஸ்காரியோத் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமலே போயிட்டான். இஸ்ரேல் ஜனம் எல்லாம் கத்தரோட இருந்தாங்க, கத்தர் அவங்களோட இருந்தாங்க, ஆனால் அந்த ஜனத்தோட மிஸ்டேக் என்ன? கத்தரோட எசைஞ்சிருக்கல. எப்பவும் வணங்கா கழுத்துள்ளவன், முரட்டாட்டம், சண்டை, முறுமுறுப்பு, இதை பண்ணி பண்ணிய கடைசியில் அந்த எசைஞ்சிருக்காததுனாலேயே அவங்க வாக்கு தத்த தேசத்தை, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமலே போனது பிதாக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு கிளப்பு. அன்றுவரே, இந்த மாதிரிப்பட்ட இழப்புகள் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த மாதிரியான ஒரு துக்கம் எனக்கு என்ன செய்யக்கூடாது. ஐயோ, அந்த இடத்துல நான் வந்து அந்த இதில் நான் எசைஞ்சிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்ரெட் பண்ணக்கூடிய அந்த மனசாவை எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் முட்டி முட்டி அழாத விதத்தில் எங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமாம் சொல்லு.
1: ஆமாம்.
0: நான் உங்களோட எசைஞ்சிருந்து இருந்து இல்லை, உங்களோட எசைஞ்சிருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆமாம் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சரி, நான் இன்னும் உங்களோட பேசணும்னு நான் இருக்கிறேன் பாருங்க, ஆனால் உங்க வந்தாலே வளர்ந்துருது எனக்கு செய்தி. அதனால இன்னைக்கு நான் இந்த இந்த மெசேஜை நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு இருக்கதே இருக்கு நமக்கு நாளைக்கு. ஆமாம் சொல்லுங்க. அதனால நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து இதை கண்டினியூவா நாம் தியானிப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதில் நம்மளை ஹைலைட் பண்ணுறாரு? நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கும் பட்சத்தில் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் தப்பாது.
1: எஸ்,
0: தப்பவே தப்பாது. சிலர் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் ஏன் இவ்வளோ மகிமையாக இருக்குன்னா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால அதை சுதந்திரிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். அச்சா, அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. ஒருவேளை ரொம்ப காலம் நீங்கள் உடன்வழியில் இருக்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு ஒரு விதமான சோர்வு உண்டாக்கி இருக்கலாம். எனக்கு திடீர்னு ஆவியில் உணர்த்துறாரு ஆண்டவர். எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறது, எலிசாவுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் இவருக்கு
1: கைகளுக்கு தண்ணீர்,
0: கைகளுக்கு தண்ணீர் வார்த்துக்கிட்டு இதுக்குத்தானா நான் அவ்வளவு பெரிய ஏறுமாடை விட்டுட்டு நான் வந்தேன், இதுக்குத்தானா நான் வந்தேன், இதுக்குத்தானா வந்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணமும் அவருக்குல எழலை. அவருக்கு நல்லா தெரிஞ்சு இதுதான் நான் இருக்க வேண்டிய இடம். ஆண்டவர் ஜாஷுவா ஞாபகம் மூட்டுறாரு, மோசே கீழே 40 வருஷம் இப்படியே பின்னாடியே போகணும், என்னன்னாலும் அவராக எதையும் செய்ய முடியாது, மோசையை பார்த்து பார்த்து தான் செய்யணும் எதுனாலும். மோசை என்ன நினைக்கிறாரு, மோசை என்ன யோசிக்கிறாரு, மோசையோட பார்வை என்ன, மோசையோட என்ன விருப்பம் என்ன, அப்படியே விட்டு பிரியவே முடியாது. யாரை விட்டு பிரிய முடியாது? மோசையை விட்டு பிரியவே முடியாது. இப்படியே ஒரு 40 இயர்ஸாக என்னவாகவே இருந்துட்டார்,
1: உடன் ஊழியராகவே
0: இருந்துட்டார். ஆனால் அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடம். எலிசாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எலிசா இருக்க வேண்டிய
1: இடம்.
0: அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் அவங்க கையில் வந்துச்சு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, மேபி இந்த தலைமுறையில் இவர் உடன் ஊழியனாக இருந்திருக்கலாம், ஆனால் வரும் தலைமுறைக்கு நீ தான் தலை சிறந்த ஒரு தலைவனாக இருக்க போகிற, நீ தான் அவர்களை நடத்த போகிற, அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிற வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்க போகிற, நீ தான் அந்த யுத்த புருஷன்னு ஆண்டவர் சொல்கிறார் காலையில் உங்களை பார்த்து. இந்த தலைமுறையில் நான் உடன் ஒளிராகவே நான் போயிட்டேனே, இல்லை வர்ற தலைமுறையில் நீ தான்.
1: ஆமென்.
0: நீ தான், ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால நீ தான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவன். ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல கொண்டு வந்து ஜாஷுவா வச்சதை போல, அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு எலிசாவை இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். என்ன அதுதான் இருக்க வேண்டிய
1: இடம்,
0: இடம். ஆனா நீங்க இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. யூதாஸ் காரியோத் அவன் இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, அவரோடு இருந்து சண்டை போட்டுட்டு இருந்துட்டான், முறைச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு அவரோட இருந்துட்டான். ஆனா அவரோட இல்லாம அவன் விரும்பின இடத்துல
1: கொஞ்ச நேரம் கூட இருக்க,
0: கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, செத்தே
1: போயிட்டான்.
0: சோ இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு கஷ்டனாலும் சரி, எத்தனை வருஷனாலும் இருந்துடலாம், ஆனா இட்ஸ் எ வார்னிங். நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறாரு, நீ இருக்க விரும்புற இடத்துல என்ன விட்டுட்டு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, துடிச்சிருவ நீ.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னை வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், உங்களோட ஒரு இசைந்து இருக்கிற பாத்திரமா என்னை நீங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உன்னத அனுபவத்துலதான் எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிற ஒரு யுத்த புருஷனை நான் எழும்புறேன் ஆண்டவரே.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் பேசுறாரா நம்மளோட? ஆமென். சொல்லுங்க.

ஆமாண்டவரே, அதான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். உம்மோடு எசைஞ்சிருக்கிறது தான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். இருக்கிறோம், ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் உங்களோட நாங்கள் எசைஞ்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போன்னா, நாங்கள் விரும்புகிற இடத்துல தான் அதிகமாக இருக்கிறோமே ஒழிய நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சமாக தான் இருக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைபாடு. என்னோட எசைஞ்சிருக்கிறது தான் நீ இருக்க வேண்டிய இடங்கிறத இன்னைக்கு உணர்த்தி காட்டுறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இதுபோல் நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறப்ப தான் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியும்னு பிளெஸ்ஸிங்கை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறதுக்காக மக்க நன்றி. கொஞ்சம் கூட வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய முடியாத விதத்தில் உங்கள் மேகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் துணிக்கிற இந்த சத்தத்துக்காக நன்றி. மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீங்க. கவலை இல்லைப்பா, பயம் இல்லைப்பா. இந்த நாளில் உம்மோடு எசைஞ்சிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு நீங்கள் எந்தெந்த நன்மையெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக வச்சுருக்கிறீங்களோ அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி முழுசாக சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலேருந்து இந்த நாளை நாங்கள் துவங்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் பாராட்டுற இந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்து நாளைக்கு எங்களோட பேசுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: the last several weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதிமுக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்தில் எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11வது வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal ediraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avanai jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu solugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: inda vetriyile moonru kaaryangal adangi irukkudhu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படி தான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done for
1: yesu christum ratham avargalukkaga enna seidirukkirathu endru veda vasanam solugiratho adai arikai seivadhar moolamaga jeithaargal
0: that is how the blood the word and the testimony works together
1: ratham vasanam saatchi moonrum ipdiyaga dhaan inaindhu seyalpadugirathu
0: in these three there are two things that never change
1: indha moonrile rendu kaaryangal maaruvadhe kedaiyadhu
0: the blood never loses its power
1: rathathudaiya vallamai kurainthu povadhe kedaiyadhu
0: it is still a cleansing blood
1: adu innum sutham pannugira rathamaga
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: ரத்தமாயிருக்கு has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: in another 2000 years it will not lose its power
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதே வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்குது
0: the blood and the word remain the same
1: ரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்குது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சியிடுவது நம்முடைய பொறுப்புதான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukkiradhu endru nam arindhu adu enna seidirukkiradhu endrai nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigiradhu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvadhe kedaiyadhu
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indraikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodandhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
0: I'm going to bring about bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்கிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவது இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
0: Martin Luther said, "Here I stand."
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்ற தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதை தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
0: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதில் உறுதியாக இருந்து அதை அறிக்கை இடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்பும் ரோமர் 5 அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: பவுல் சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ, எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினி தீர்ப்போ குற்ற உணர்வாலோ தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
0: If you are a person with inferiority complex speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்.
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது.
0: That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
0: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள் இதை விட என்ன அதிகமாய் வலியுறுத்த முடியும்?
0: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கின தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன் அதனால நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் இந்த ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: Now you might say that is too much brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம் இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து போய் சொல்றீங்கன்னு
0: சொல்லலாம். Well I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறார்கள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I've heard their prayers.
1: அவங்க ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம் அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்
0: born again people
1: மறுபடியும் பிறந்தவர்கள்
0: spirit filled people
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்
0: when they come before God and pray
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority
1: தாங்க மிகுந்த குற்ற உணர்வை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்
0: you know when Jesus prayed to the father
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்
0: now these fellows thought they knew how to pray These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்க தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார் அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: ஆகவே கேட்டார்கள் ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத் தாரும்
0: என்று. And you know he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்.
0: But now then later on
1: பிற்பாடு
0: he said to them
1: அவர்களை பார்த்து
0: before his crucifixion
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
0: he said you pray to the heavenly father
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க
0: your heavenly father he himself loves you he said
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களில் அன்பு கூறுகிறார் என்றார்
0: now why would anybody say that
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: அவர் சொன்னா நீங்களே பிதாவினை செல்லுங்கள் நேரடியாக கேளுங்கள் அவர் உங்களில் அன்பா இருக்கிறார்
0: you know why he said
1: ஏன் அவர் சொன்னா தெரியுமா
0: they did not have that sense of intimacy with God
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமா இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது
0: they did not have that power with God
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை
0: they could not approach God without inferiority condemnation and without guilt
1: தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை
0: they could not come to God like Jesus come
1: இயேசு தேவனை சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை
0: that is why he had to tell them your heavenly father loves you
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டியது
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார் என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்துல மட்டும் அவர் அன்பு கூறவில்லை உங்களிலும் அன்பு கூறுகிறார்
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்
0: That's why they line up at their doors.
1: அவர்கள் ரத்தத்தின் வல்லமையை அறியாத மக்கள்.
0: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த ரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்தினே நாம் வர முடியும் என்று அவர்கள் போதிக்கப்பட்டதில்லை.
0: Yet they have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த ரத்தத்தின் வல்லமை எல்லாவிதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவளெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
0: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. Who walk not after the flesh but after the spirit.
1: கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
0: They have never heard such preaching.
1: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர்கள் கேட்டதே கிடையாது.
0: They have only heard preaching that, oh God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
1: ஆண்டவர் நேசிக்கிறாங்க, பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
0: This is all they know.
1: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
0: They have never been told about the power of the blood, how it brings them before God. How they can stand before God without guilt, condemnation or inferiority.
1: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது, அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக அந்த குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
0: If they knew that,
1: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்,
0: they will go before God.
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்.
0: They will ask.
1: அவர்கள் கேட்பார்கள்.
0: They will receive.
1: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்.
0: Their joy will be full.
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்.
0: And they will bear much fruit.
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்.
0: How Jesus prayed and look at how people pray today.
1: Yes, எப்படி ஜெபித்தார்கள், இன்றைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்கள்.
0: You know how Jesus prayed?
1: Yes, எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
0: In the grave of Lazarus, Jesus stood there and prayed like this.
1: லாசருவின் கல்லறையில் இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
0: He said,
1: அவர் சொன்னார்,
0: Father, I know that you hear me always.
1: பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: But because of the people which are standing by, I said it that they may believe that thou hast sent me.
1: ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
0: சொன்னேன் என்றார்.
1: எனக்கு பதில்
0: நீதிமான்கள்
1: நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
0: They do not know that they have a standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
0: If you have a standing then you must confess that standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You must confess what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலில் நிலைக்கான்களில் பூசினார்கள்.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது.
0: That's not the problem today.
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
0: Jesus is not going to come and shed his blood again.
1: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்த போவதில்லை.
0: He has shed it.
1: அவர் சிந்தி விட்டார்.
0: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
1: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கான்களிலே வாசல் எல்லாம்

0: Declare it with your tongue.
1: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
0: And when you do that,
1: நீங்கள் அப்படி செய்யும்போது,
0: when you declare that, that is when there is victory.
1: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போதுதான் வெற்றி உண்டாகிறது.
0: Since it is through the blood we have justification.
1: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடினால்,
0: justification or righteousness or a standing with God comes through the blood.
1: நீதிமானாக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
0: செய்ய வேண்டும். We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
0: Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்பாக வரும்போது என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி
1: பத்தி நான் சொல்லல.
0: எனக்கு திராணி இல்லன்னு சொல்ற ஜபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: ஏன் அப்படி?
0: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: பாருங்க, பிரச்சனை அதுதான். இரத்தம் தான அவங்க நிக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாத இருக்கு.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள்.
0: Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
1: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
1: உன்னுடைய சமூகத்திலே என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உன்னுடைய சமூகத்திலே தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்திலே எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடிகிறேன்.
0: I can ask.
1: நான் கேட்க முடிகிறேன்.
0: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறேன்.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians 5:21 says.
1: 2 Corinthians 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sinned.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sinned.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
0: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God made him to be sin.
1: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமானார்.
0: On the cross of Calvary, he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: Why?
1: Yeah,
0: this is a part that everybody accepts.
1: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: This is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
1: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
0: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
0: People will rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்வதுக்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்து விட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: Jesus became sin.
1: இயேசு பாவமானார்.
0: That is true.
1: அது சத்தியம்.
0: That is true.
1: அது உண்மை என்றால்
0: then by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு கொடுக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say with
1: me. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க.
0: Through his blood.
1: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
0: I am made righteous.
1: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am given a standing.
1: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: My guilt is gone.
1: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
0: Inferiority is gone.
1: தாழ்வு மனப்பான்மை போய்விட்டது.
0: I have no condemnation.
1: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The blood.
1: இரத்தம்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Has made me righteous.
1: என்னை நீதியாக்கியிருக்கிறது.
0: I stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: You see, that is what it means, my friend.
1: பாருங்க,
0: oh, these things must be in our consciousness.
1: பாருங்கள், இந்த காரியங்களை போதும்ங்க உணர்வில இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
0: Believers are filled with sin consciousness.
1: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
0: They are so filled with consciousness of sin.
1: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
0: A preacher friend of mine went with another preacher to a house.
1: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
0: This friend of mine is a good word based person. You know, he is really person into the word.
1: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
0: You know, he is

0: really into all these truths.
1: அவர் இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
0: And he went with another preacher into a house.
1: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
0: So this man, this other preacher said, "Pastor, you pray."
1: அந்த பிரசங்கியார் சொன்னாரு, "பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க."
0: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said, "Amen."
1: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
0: This man was, when he came out, this man was upset and surprised.
1: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம்
0: with God consciousness.
1: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
0: The God is in you.
1: தேவன் உங்களுக்குள்ள
0: இருக்கிறார். He is with you.
1: அவர் உங்களோடு
0: இருக்கிறார். His presence goes before you.
1: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் செல்கிறது.
0: His fence is put around you.
1: உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
0: His power is upon you.
1: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
0: His anointing is yours.
1: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
0: Be God conscious, not devil conscious.
1: தேவனை குறித்து உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்து உணர்வு வேண்டாம்.
0: See, a lot of people are sin conscious.
1: நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்கள்.
0: Always conscious about their weaknesses, their sins and what they are.
1: விபத்து மாறி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
0: It is not taught to them.
1: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
0: கிடையாது. When it's taught to them,
1: அது போதிக்கப்படும் போது,
0: there comes God consciousness.
1: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
0: Instead of sin consciousness comes righteousness consciousness.
1: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: I am righteous.
1: நான் நீதியா இருக்கிறேன்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: Before God.
1: தேவனுக்கு முன்பதாக.
0: I am righteous.
1: நான் நீதியா
0: இருக்கிறேன். Because of the blood.
1: இரத்தத்தினாலே.
0: Be filled with that consciousness.
1: அவர்கள் இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
1: எப்போ மாதலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
0: Sin consciousness is the door through which the devil enters in.
1: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
0: God has put a fence around you.
1: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
0: And the devil is standing there and watching and he is envious of you.
1: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கான். உங்க மீது ஒரே பொறாம அவனுக்கு.
0: And he is there saying to God, "If you have blessed him and you have given him everything."
1: என்ன சொல்ற ஆண்டவர், அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
0: He cannot come inside.
1: அவன் உள்ள வர முடியாது.
0: But when you fear,
1: ஆனா நீங்கள் பயப்படும்போது,
0: and when you begin to have sin consciousness,
1: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது,
0: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come in.
1: பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
0: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
1: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியினும் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Because of what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
0: Now let's go to the fifth item.
1: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Fifth thing.
1: ஐந்தாவது.
0: Turn with me to the book of Hebrews.
1: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
0: Chapter 13.
1: 13 அதிகாரம்.
0: And verse 12.
1: 12 வசனம்.
0: Chapter 13 and verse 12.
1: எபிரேயர் 13:12.
0: Now let me read to you from verse 11 onwards.
1: நான் 11 வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
1: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
0: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: This is talking about how with his own blood he sanctifies his people.
1: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற வசனம் சொல்கிறது.
0: Now we come to the thing about how the blood brings us sanctification.
1: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க
0: போறோம். Sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
1: பாருங்க, இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகளை ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
0: வாட் இஸ் கால் சவுத் இந்தியன் சாங்டிபிகேஷன். I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
1: South Indian, then India parisuttham adin onnu vechikiranga endha suvisesham apdi solludhu.
0: The South Indian sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
1: Indha then India parisuttham Kerala la aarambichi Sri Lanka poi Sri Lanka la irundhu Tamil Nadu ku vandhu ipo then India mulusa irukku.
0: A brand of teaching on sanctification.
1: Parisuttha pathiye idu oru vagaiyana bodhana paarenga.
0: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
1: Eppadi nam parisuttham seiyapadugirom பரிசுத்தமா இருப்பதுனா என்ன இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
0: Now it, you know, they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
1: பாருங்க முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
0: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
1: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
0: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of thing.
1: இந்த மக்கள் இப்பிதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
0: கொண்டிருக்காங்க. Because that is so widespread, the Bible sanctification is not understood.
1: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடினால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க.
0: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
1: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவுல எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
0: I remember I conducted a wedding.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தினேன்
0: நான். And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
1: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
0: Oh, one preacher was so mad at me.
1: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல ஏமேல பயங்கர கோபப்பட்டார்.
0: He was coming to fight with me.
1: அவர் எங்கட சண்டை போட வந்துட்டார்.
0: I say, he belongs to a big denomination.
1: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
0: That is all over the world.
1: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
0: He said, oh, you should not do that.
1: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
0: That you have done this, Sam. That is very bad.
1: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க அது ரொம்ப மோசமானது.
0: You are setting a very bad precedent.
1: நீங்க மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க.
0: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
1: நான் சொன்னேன் brother, நான் உங்க சபை பிரிவுல உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கெல்லாம் அப்படி செய்றாங்களே.
0: You know what he told me?
1: அவர் என்ன சொன்னா தெரியுமா?
0: I am not exaggerating.
1: நான் மிகைப்படுத்தி சொல்லல.
0: I am quoting him exactly.
1: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
0: When I told him all over the world in your denomination they do that.
1: உங்க சபை பிரிவுல உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ
0: You know what he said?
1: என்ன சொன்ன தெரியுமா?
0: But we don't do this in Kerala and Tamil Nadu.
1: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டுலயும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
0: I said, oh well and good brother, I have only
1: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படின்னு.
0: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
1: பாருங்க தமிழ் நாட்டை தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்க அங்க இதெல்லாம் செல்லும்.
0: You know, these teachings are no good there.
1: இந்த போதே எல்லாம் அங்க ஒத்து வராது.
0: See, their brand of sanctification is wrong.
1: பாருங்க அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறல தவறு.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: To sanctify means to make holy.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
0: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
1: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
0: To sanctify means to set apart.
1: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
0: It has nothing to do with what these people are saying about sanctification.
1: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Sanctification is being set apart.
1: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
0: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
1: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே அதுதான் பரிசுத்தம்.
0: That chain that bound you with the world is cut off.
1: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: The dominion of sin and Satan is finished.
1: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
0: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
1: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
0: There is now a difference.
1: இப்போது ஒரு வித்தியாசம்.
0: There is a difference between you and the people out there in the world.
1: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: What is the difference?
1: என்ன வித்தியாசம்?
0: It is not in the length of the hair.
1: அது முடியோளவிலுமா இருக்கு அதுல
0: இல்ல. It is not in the color of your clothes.
1: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
0: It is not what you wear or don't wear.
1: அல்லது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
0: It is none of these things that these people place emphasis upon.
1: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
0: What is the difference between you and the people outside?
1: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
0: They are without promises.
1: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருக்கிறார்.
0: They are without a covenant.
1: அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல்
0: இருக்கிறார். They are without a God.
1: அவர்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்.
0: They are in darkness.
1: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள்.
0: They are in their sin.
1: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்கள்.
0: They are slaves of Satan.
1: அவர்கள் பிசாசின் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
0: But you are a child of promise.
1: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
0: You have hope.
1: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
0: You have God.
1: உங்களுக்கு தேவன்
0: இருக்கிறார். You have come out of darkness into marvelous light.
1: இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
0: You have been delivered.
1: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You have been set free.
1: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You belong to God.
1: நீங்கள் தேவனுக்குரியவர்கள்.
0: You are God's own possession.
1: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
0: God looks upon you as his own.
1: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
0: He looks upon you as belonging to you.
1: அவர்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Is that the difference?
1: வித்தியாசம் தானே?
0: Is that the difference, my friend?
1: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you're there, say amen.
1: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
0: That is the difference.
1: அதுதான் வித்தியாசம்.
0: Are you sanctified?
1: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
0: What do you mean by sanctification?
1: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
0: It is not, it doesn't mean whether your clothes have changed.
1: உங்க துணியெல்லாம் மாறிடுச்சா? அது கிடையாது.
0: No, no, no.
1: கிடையாது.
0: We are not having a laundry here or a tailoring lessons.
1: நாம லாண்டரி அல்லது தையல் பள்ளியோ வச்சிருக்கல.
0: No, we are teaching the Bible.
1: கிடையாது. வேதத்தை போதிக்கிறோம்.
0: Is it, does it have anything to do with your hair?
1: முடிக்காதுக்கு சம்பந்தம் இருக்கா?
0: No, we are not barbers.
1: கிடையாது. நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
0: I go to a nice barber.
1: நான் நல்ல முடி வெட்டற கடைக்கு
0: போறேன். You ask him what is right.
1: அவர் கேளுங்க அது.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
1: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம் உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
0: Amen.
1: Amen.
0: I now am a child of God.
1: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
0: I am called by his name.
1: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
0: I am given the seal of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: In my heart.
1: என்னுடைய இருதயத்திலே.
0: People out there don't have it.
1: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
0: But in my heart I have the seal of the Holy Spirit.
1: இதிலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
0: I have the earnest of my inheritance.
1: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
0: The Holy Spirit has been poured out into me.
1: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
0: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
1: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையிலே இந்த இருதயமனுடைய ஆவி இருக்கிறது.
0: Whereas the man outside is not in that condition.
1: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
0: This is what mean is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
0: Sanctification is a difference that God has made between you and others.
1: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
0: That difference or separation has nothing to do with what these people talk about.
1: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Turn with me to Exodus chapter 11.
1: திருப்போம் யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம்.
0: Now we see God sanctifying his people.
1: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
0: Exodus chapter 11.
1: யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம்.
0: Verse 4 to 7.
1: 4 முதல் 7 வசனங்கள்.
0: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
1: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
0: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
1: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி.
0: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
1: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
0: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
1: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: Look at the language.
1: பாருங்க எப்படி
0: சொல்றாரு. Not even a dog will wag its tongue against the children of Israel.
1: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
1: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கப்படியாகும்.
0: Now notice the last sentence.
1: பாருங்க கடைசில வருது
0: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
1: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி, கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
0: Between the Israelites and the Egyptians.
1: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
0: God has put a deliberate difference.
1: தேவன் வேண்டும் என்ற ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: What is the difference?
1: அந்த வித்தியாசம் என்ன?
0: Every firstborn shall die in Egypt.
1: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
0: Firstborn of the land of Egypt.
1: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
0: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
1: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
0: There the firstborn will die.
1: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
0: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
1: பிறகு இயந்திர வேலை செய்கிறாளே அந்த அடிமை பெண் அவளுடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
0: The firstborn of every beast will die.
1: பாருங்க மிருகங்களுடைய தலையிட்ட அனைத்தும் சாகும்.
0: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
1: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
0: This is what is going to happen, he says.
1: இதுதான் நடக்க போகிறது என்று சொல்றார்.
0: This is what is going to happen to Egyptians.
1: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்றார்.
0: All their firstborn will die, therefore they'll cry out.
1: முதற் பிறந்த பிள்ளை அனைத்தும் சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
0: But what about the children of Israel?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not a dog shall wag his tongue.
1: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: This is the way I put a difference between you and them, he says.
1: இப்படி தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
0: God put a difference.
1: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: That is what sanctification is about.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
0: God put a difference between Egyptians and Israel.
1: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: Israelites are crying out. The Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
0: I'm sorry, Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
0: They are dying.
1: அவர்கள் சாகிறார்கள்.
0: They have no help.
1: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
0: They have no salvation.
1: அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது.
0: They have no savior.
1: அவர்களுக்கு ரட்சகர் கிடையாது.
0: They are in darkness.
1: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
0: They are crying out.
1: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
0: What about the Israelites?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not even a dog shall wag his tongue.
1: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: I'll tell you my friend, there comes a day.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
0: A day of judgment.
1: நியாய தீர்ப்பின்னால்.
0: In which the people of this world that have never come to Christ will cry out.
1: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரல் இடுவார்கள்.
0: They will cry out and lament.
1: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
0: Against the judgment and hell.
1: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
0: The pain and the terror of hell will grip their hearts.
1: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்.
0: Oh, but the people of God.
1: ஆனால் தேவ ஜனங்கள்
0: will be found rejoicing.
1: அவர்கள் களி கூறுவார்கள்.
0: And entering into glory.
1: மகிமைக்குள்ளே
0: To live forever in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாக.
0: This is the difference.
1: இதுதான் வித்தியாசம்.
0: I tell you my friend, the difference is about these great things.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
0: It is not about silly things.
1: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி
0: கிடையாது. Don't be a silly Christian.
1: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
0: Oh, some people are so serious about these silly things.
1: எல்லாம் இந்த பாட்டுல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
0: பண்ணுங்க. Oh brother, what do you believe on that?
1: Oh brother, இத பத்தி நீங்க என்ன
0: நம்புங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
1: ஒருத்தர் எங்க ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
0: I said that's silly stuff is not worth talking about.
1: நான் சொன்ன இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
0: You want to talk about what God has done?
1: தேவன் என்ன செய்திருக்கிறார்னு பேச விரும்பறீங்களா?
0: You want to talk about what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது பேச விரும்பறீங்களா?
0: I am ready.
1: நான் ஆயத்தமா இருக்கு.
0: But not about the silly stuff that you consider to be the major thing issue.
1: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அது அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
0: It is nothing.
1: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
0: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
1: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறாரே அந்த வித்தியாசம்.
0: There is a distinction.
1: ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
0: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
1: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறாரே அது எப்படி உண்டாயிருக்கிறது?
0: That they are crying and these people are at peace.
1: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
0: Now listen, this is where we come to the point.
1: பாருங்க, இங்கதான் விஷயத்துக்கு நாம வரோம்.
0: What made the difference?
1: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
0: So that they cry and these people are in peace.
1: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
0: You know what made the difference?
1: எது வித்தியாசத்தை உண்டாக்கினது தெரியுமா?
0: The blood made the difference.
1: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
0: Why there was no crying in the people of Israel?
1: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
0: The blood was shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was smeared on their doorposts.
1: ரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
0: They stayed behind the blood.
1: அந்த ரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
0: They were protected by the blood.
1: ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
0: The blood has secured them.
1: ரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
0: Every man and beast was behind that door.
1: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
0: Nobody was to be harmed.
1: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
0: The angel of death passed over there.
1: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
0: So how did God separate and bring about a distinction between others and these people?
1: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
0: By the blood he made the difference, my friend.
1: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: That is what Hebrews is talking about in 13:12.
1: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
0: He has sanctified us by his own blood.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
0: When Hebrews says that by his own blood he sanctified his people.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது
0: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
1: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The blood has made the difference.
1: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
0: Between his people and other people.
1: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
0: The blood of the Passover lamb.
1: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
0: The blood of Jesus makes the difference between you and others.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
0: The blood makes you his children.
1: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
0: Blood makes you righteous.
1: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
0: Blood makes you come before God.
1: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
0: Blood gives you a standing before God.
1: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
0: What is wrong with those people?
1: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
0: They don't have the blood.
1: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
0: They don't have the salvation.
1: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
0: They are without God.
1: அவர்கள் தேவன் இல்லாமல்
0: without hope.
1: நம்பிக்கை இல்லாமல்
0: in darkness.
1: இருளில் இருக்கிறார்கள்.
0: They are unable to come and stand before God.
1: தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
0: They cannot come and stand before God.
1: அவர்களால் நிற்க முடியாது.
0: The wicked shall be like the shaft that the wind driveth away, the Bible says.
1: துன்மார்க்கரோ காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
0: That means they'll be just blown away by the wind of God's judgment.
1: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
0: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
1: தேவனுக்கு முன்பாக நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
0: You'll be blown away.
1: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
0: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
1: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
0: I am not blown away in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
0: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
1: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: He shall be like a tree planted by the rivers of water.
1: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
0: Give his fruit in season.
1: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
0: He shall not wither away.
1: இலை
0: shall not wither away.
1: அவன் இலை உதிராது.
0: And whatever he doth shall prosper.
1: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
0: But the wicked are not so.
1: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
0: They will not be able to stand in the judgment of God.
1: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
0: They'll be like the shaft that the wind driveth away.
1: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
0: That is the difference my friend.
1: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: I can talk to God.
1: நான் தேவனோடு பேச முடியும்.
0: I can pray to God.
1: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
0: I can know God.
1: நான் தேவனை அறிய முடியும்.
0: God embraces me with his love.
1: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
0: He gives me his strength.
1: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
0: He meets my needs.
1: என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்.
0: He protects me.
1: என்னை பாதுகாக்கிறார்.
0: But the people out there.
1: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
0: They can't claim that.
1: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட
0: முடியாது. They cannot even stand before God.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
0: That is what is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
0: Sanctification means now I belong to him.
1: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
0: The blood has made the difference.
1: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கு.
0: Sanctification means that I am different from the world.
1: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
0: In what way am I different?
1: எந்த விதத்தில் நான் வித்தியாசமானவன்?
0: They are not blood washed, I am blood washed.
1: அவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல.
0: நான் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. And next week we will continue.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: Hebrews 12 verse 22 to 24.
1: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
0: You are come unto Mount Zion unto the city of the living God the heavenly Jerusalem and to an innumerable company of angels.
1: நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும்
0: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
1: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும்
0: And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
1: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
0: The description is most wonderful.
1: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
0: Talking about the dwelling place of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
0: Calls it Mount Zion.
1: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது.
0: City of the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது.
0: Heavenly Jerusalem.
1: பரம எருசலேம்.
0: And then it talks about who is there.
1: பிறகு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது.
0: Says innumerable company of angels.
1: 10,000 தேவ தூதர்கள்.
0: General assembly and the church of the firstborn
1: which are in heaven sarva sangamagiya sabai
0: and the spirits of just men made perfect
1: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
0: the place where god dwells is described in a threefold manner
1: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
0: and the people that are there are also described in a threefold manner
1: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
0: and now look at what is there
1: இப்போதே அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
0: in the dwelling place of god
1: தேவன் வாசம் பண்ணுற அந்த
0: இடம் before the throne of god
1: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
0: Where God is.
1: தேவன் இருக்கிற இடத்துல
0: Jesus the mediator of the new covenant is there.
1: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
0: Now first of all God is there.
1: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
0: Then Jesus is there.
1: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
0: The third thing is the thing that most interests me.
1: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா.
0: You know what the third thing is?
1: மூன்றாவது தெரியுமா?
0: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
1: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது.
0: Is that wonderful?
1: இது அற்புதமான காரியம்.
0: God is there.
1: தேவன் இருக்கிறார்.
0: Jesus is there.
1: இயேசுவும் இருக்கிறார்.
0: And the blood is there.
1: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது.
0: Oh why the blood is there?
1: ஓ ஏன் அந்த ரத்தம் அங்க?
0: It says that it's speaking there.
1: பார் அது அங்க பேசுகிறது என்ன
0: வசனம். It also tells us what it is speaking.
1: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது.
0: It is saying that it is speaking better things than that of Abel.
1: ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிறது.
0: What was the blood of Abel speaking?
1: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது?
0: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
1: தேவன் சொன்னார் ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
0: But the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம்
0: not just shed on the earth like Abel's blood.
1: ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
0: Even though it was shed on the cross of Calvary.
1: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
0: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
1: பாவ நிவாரணமாகி அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
0: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு
0: கிருபாசனத்தினாலே
1: ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றார்.
0: See there that's where the blood went.
1: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு.
0: So everybody just kissing that place.
1: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
0: போடுறாங்க. Everybody standing there and worshiping that place.
1: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்க.
0: So they say, oh let us say a prayer. This is where the blood went.
1: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Some people say well I'm going to go take baptism in Jordan.
1: சிலர் சொல்றாங்க நான் யோர்தானிலே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
0: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan?
1: யோர்தானில் அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
0: People are into all kinds of things you know
1: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க
0: and that is why these fellows are making money showing this is where the blood went
1: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்லா காசு
0: பண்றாங்க if you came to church I will show you where the blood
1: went சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிறேன் அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு
0: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God in the presence of Jesus in the throne room of God where the judge of all is seated speaking better things than that of
1: இயேசுவின் ரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விளையாது பேசுகிறது
0: Abel's blood was crying out for vengeance
1: ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது
0: The blood of Jesus is crying out for mercy
1: இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காக கதறுகிறது
0: mercy mercy mercy
1: இரக்கம் இரக்கம் இரக்கம்
0: speaking for you and me
1: உங்களுக்காக எனக்காக அது பேசுகிறது
0: constantly my friend
1: தொடர்ந்து பேசுகிறது
0: 24 hours of the day
1: ஒரு நாளைக்கு 24 மணி
0: நேரம் throne room of God
1: தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே
0: crying out out so that mercy shall be shown to us.
1: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
0: Why should the believer guilt be guilty?
1: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
0: வேண்டும்? Why should the believer be filled with condemnation?
1: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
0: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
1: பிறகு ஏன் கிருபாசனத்தண்டை தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
0: Why should the believer pray those useless prayers?
1: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
0: Why should the believer say I am unworthy?
1: ஏன் விசுவாசி நான் தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
0: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
1: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
0: Why should the believer be afraid?
1: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
0: Why should the believer doubt?
1: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
0: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
1: நான் சொல்லட்டும், இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது.
0: 24 hours of the day.
1: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
0: There is only one thing that it speaks.
1: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
0: Speaking and claiming mercy for you and I.
1: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
0: You must come boldly.
1: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
0: You must pray boldly.
1: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
0: You must walk courageously.
1: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
0: நடக்க வேண்டும். You have favor with God.
1: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
0: You have power with God.
1: தேவனுடைய வல்லமை உண்டு.
0: Because the blood is there speaking for you.
1: ஏனென்றால் இரத்தம் உங்களுக்காக அங்க பேசிக்கொண்டிருக்கிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The blood is there.
1: இரத்தம் அங்க இருக்கிறது.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: The blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தம்
0: is there.
1: இருக்கிறது அங்க.
0: In the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே.
0: Speaking on behalf of
1: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
0: Interceding for me.
1: எனக்காக பரிந்து பேசுகிறது.
0: And speaking mercy to me.
1: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: That is why I come boldly.
1: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
0: I will talk next week about how to come boldly.
1: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தியெல்லாம் நாம் பேசுவோம்.
0: How the blood gives us the boldness.
1: எப்படி இரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: Talk about how the blood reconciles.
1: எப்படி இரத்தம் உப்புரவாக்குகிறது.
0: So many other things.
1: இன்னும் பல காரியங்கள்.
0: But time is up.
1: ஆனால் நேரம் முடிந்தது.
0: Shall we all stand together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Everybody.
1: எல்லாரும்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Well, are you happy?
1: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
0: You don't have to go to Jerusalem to find out anything.
1: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
0: Go there, see if you want. That's not, I'm not against all this.
1: ஏன்னா நான் போய் பார்த்துட்டோம். அதெல்லாம் நான் எதிர்க்கல.
0: I am saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
1: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: It is in knowing the truth.
1: சத்தியத்தை அறிவதில் இருக்கிறது.
0: Where did the blood go?
1: இரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
0: It is there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
0: Kept there.
1: அங்கே செல்லுங்க.
0: Speaking there.
1: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
0: That is what the Bible declares.
1: வேதம் அப்படி தான் சொல்கிறது.
0: If you know it,
1: அது உங்களுக்கு தெரியும்
0: என்றால் you will declare it.
1: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
0: And the devil starts running away from you.
1: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
0: Because he says, my goodness, he is always claiming the blood.
1: அவனா சொல்லுமே எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்.
0: He believes what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கு
0: என்று இவன் விசுவாசிக்கிறார். He knows what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்தது என்று இவர் அறிந்திருக்கிறார்.
0: The devil has no power over you.
1: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
0: There is only victory for you.
1: உங்களுக்கு வெற்றி மட்டும்தான்.
0: Lift up your hands, praise God.
1: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
0: Oh, thank God for the blood.
1: ஓ ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
0: Oh, the blood.
1: ரத்தம்.
0: The blood that never loses its power.
1: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
0: The blood that was shed for us.
1: நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
0: Oh, the blood that cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம்.
0: Washes us.
1: நம்மை கழுவுகிற இரத்தம்.
0: Sanctifies us.
1: நம்மை பரிசுத்தமாக்குகிற
0: இரத்தம். Redeems us.
1: நம்மை மீட்கிற இரத்தம்.
0: Gives forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பை கொடுக்கிற இரத்தம்.
0: Sanctifies us.
1: நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தம்.
0: Justifies us.
1: நம்மை நீதிமான்களாக்குகிற
0: இரத்தம். The blood that speaks for us.
1: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற இரத்தம்.
0: The blood that speaks in our favor.
1: நம்முடைய சார்பிலே பேசுகிற இரத்தம்.
0: The blood that's not against us, it's for us.
1: நமக்கு விரோதமாக இல்லை, நம்முடைய பட்சத்தில்.
0: Oh, hallelujah.
1: Hallelujah.
0: Praise you, Jesus.
1: ஸ்தோத்திரம் இயேசுவே.
0: Praise you, Father.
1: ஸ்தோத்திரம் பிதாவே.
0: Thank you, Lord.
1: நன்றி கர்த்தாவே.
0: Thank you, Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Thank you, Father.
1: நன்றி தாபனே.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: Everybody say.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Never loses its power.
1: தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
0: I am redeemed by the blood.
1: நான் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: My sins are forgiven by the blood.
1: இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
0: I am justified.
1: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am cleansed.
1: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am sanctified.
1: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have access into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்.
0: There the blood is speaking for me.
1: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது.
0: Oh, the word word says.
1: ஓ வசனம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking for me.
1: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது.
0: Therefore I will speak about the blood.
1: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்.
0: The devil has no power over me.
1: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
0: Witchcraft has no power over me.
1: பில்லிசூனியத்துக்கு என் மீது வல்லமை இல்லை.
0: The works of the devil has no power over me.
1: பிசாசின் கிரியைகளுக்கு என் மீது வல்லமை இல்லை.
0: I have power over every power of the devil.
1: பிசாசுடைய எல்லா வல்லமையின் மீது எனக்கு வல்லமை உண்டு.
0: By the blood.
1: இரத்தத்தினாலே.
0: I have power.
1: நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன்.
0: To trample upon serpents and scorpions.
1: சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக.
0: Through the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: Oh hallelujah.
1: Hallelujah.
0: Praise you Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Thank you Father.
1: நன்றி பிதாவே.
0: Loving heavenly Father.
1: அன்புள்ள பரலோக பிதாவே.
0: In the name of Jesus we come.
1: இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம்.
0: Thank you Lord for speaking these words to us.
1: கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்களுடத்திலே பேசினபடியால் ஸ்தோத்திரம்.
0: Thank you for the precious blood.
1: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
0: Thank you for what it means to us.
1: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
0: Thank you for all that the word teaches that it has done for us.
1: இரத்தம் எங்களுக்காய் என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
0: We stand on that.
1: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்.
0: May the truth set us free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: May every believer have victory.
1: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்.
0: May they have victory over the evil one.
1: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே.
0: Over the devil the accuser.
1: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
0: May they have victory over every guilt and condemnation and inferiority.
1: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
0: In Jesus name.
1: இயேசுவின் நாமத்திலே.
0: May they walk victoriously and triumphantly.
1: அவர்கள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
0: Oh thank you Father.
1: நன்றி பிதாவே.
0: Oh continue to speak to us.
1: Oh தொடர்ந்து எங்களோடு
0: பேசு. Continue to open our eyes.
1: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
0: May our eyes see the wonderful things that you have done.
1: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
0: And let the truth set us free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: We give you all the glory.
1: மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம்.
0: In Jesus name we pray.
1: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
0: Amen.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

0: Second Timothy chapter 2 and verse 3.
1: Rendu Timothy in pustakam rendam adhigaram moondram vasanam.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: Neeyum Yesu Kristuvukku nalla por sevaganai theengu anubavi.
0: In Tamil the verse begins as you also must endure a hardship as a good soldier of Jesus Christ.
1: இந்த வசனத்தை நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீயும் கூட என்று சேர்த்து ஆரம்பிக்கிறது.
0: Which means apostle Paul also identified himself as a soldier.
1: நீயும் என்று கூட சேர்த்து ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதிய அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னையும் இணைத்து அங்கு சொல்லுகிறார்.
0: Apostle Paul lived a life like a soldier. He wanted Timothy to also live a life like a soldier.
1: அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு போர் சேவகனை போல தன் வாழ்க்கையை ஜீவித்து அவர் கடைபிடித்ததனால் தன்னை பின்பற்றி வருகிற அந்த தீமோத்தேயும் கூட அதே போல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: If you see how Apostle Paul looked at some of his fellow workers, you will also find out that he also identified them as soldiers.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு மாத்திரமல்ல தன்னோடு இருந்த கூட உடன் ஊழியர்களாய் வேலையாட்களாய் இருந்த எல்லாரையும் கூட போர் சேவகராய் அவர் அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறார்.
0: In the epistle to Philemon chapter 1 and verse 2.
1: பிலமோனின் புத்தகம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால்
0: there we read to the beloved Apphia to Archippus our fellow soldier.
1: அங்கே அப்பியாளுக்கும் அர்க்கிப்புவுக்கும் உடன் வேலையாட்களாகிய அவர்களுக்கு அங்கே எழுதும்போது சொல்லுகிறார்
0: உடன் போர் சேவகன் அப்படின்ற வார்த்தை. Come to Philippians chapter 2 verse 25.
1: பிலிப்பியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள்.
0: There when he writes about Epaphroditus.
1: அங்கே எபாப்பிராத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
0: He calls him as a fellow soldier.
1: அங்கே எபாப்பிராத்துவை சொல்லும் பொழுதும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார்.
0: Paul when he wrote about his own life he said in 2 Timothy chapter 4 and verse 7 Paul, I have fought the good fight of faith.
1: Paul தன்னுடைய சுயசரிதை எழுதும் பொழுது கூட தன்னை குறித்து வசனத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை சொல்கிறார்
0: I fought a good fight.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: Praise be to God.
1: தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: As a Christian we also need to identify ourselves as soldiers.
1: ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமும் கூட நம்மை அடையாளப்படுத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு போர் சேவகனாய் குறிப்பிடப்பட வேண்டும்.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus said in John chapter 16 verse 33.
1: ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு இவ்விதமாய் சொல்லியிருந்தார்.
0: In this world you will have tribulation.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: We are not living in a trouble free world.
1: நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை.
0: We have tribulations in every area of our life.
1: நம்முடைய ஜீவத்தின் எல்லா பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் காணப்படுகிறது.
0: As long as we are alive, tribulations will continue to exist.
1: நம்முடைய ஜீவகாலத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த உபத்திரவம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
0: Therefore we should remain in a constant state of war.
1: ஆதலால் நாம் தொடர்ந்து இந்த யுத்த களத்திலே நீடித்து போராட்டத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும்.
0: You see the war may be against our personal life.
1: இந்த யுத்தம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை எதிர்த்து கொடுக்கிறதுன தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our family.
1: நம்மளுடைய குடும்பத்தை எதிர்த்து தொடுக்கிறதுன ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our children.
1: நம்மளுடைய பிள்ளைகளை எதிர்த்து தொடுக்கிறதுன ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be in our businesses, in our work, in our career.
1: அவருடைய நம்மளுடைய தொழிலோ நம்ம வியாபார சம்பந்த காரியங்களில் கூட இந்த தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம்.
0: Sometimes this problem can be seen even in our physical health.
1: சில நேரங்களில் இந்த தாக்குதல் என்பது உள்புறமாக நம்மளுடைய சரீரத்தை கூட தாக்குறதான சுகவினத்தை ஏற்படுத்துகிற தாக்குதலாகவும் இருக்கலாம்.
0: Sometimes this war can be in ministry.
1: சில நேரங்களில் ஊழியத்திலும் இந்த தாக்குதல் இருக்கும்.
0: So no matter where the warfare is, the Bible says we have to face it as soldiers.
1: ஆதலால் நாம் ஜீவத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் எந்ததில் இருந்தாலும் யுத்த களம் என்பது ஒரு நிலையானது. நாம் அந்த யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி சந்திக்க போறோம்னா ஒரு போர் வீரனா சந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சந்திக்கணும்? போர் வீரன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். போர் வீரனா நான் இருக்கணும். தமிழ்ல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு இருக்கு. எனக்கு முதல்ல படித்த உடனே ஒரே கஷ்டமாகி போச்சு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதே தீங்கு தானா? அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அனுபவியின் போடல தீங்கை சகித்து கொள்ன்றிருக்கு. என்டியோர் ஹார்ட்ஷிப், தீமையை சகித்துக்கோ, அதை கடந்து போகணும். நீ அனுபவின்றத விட சகிச்சுக்கோ. அல்லேலூயா. One day I was very down and I was very low in my heart.
1: என்னோட இதயத்திலே நான் மனசோர்வு உட்டவனாக நான் காணப்பட்டேன். ஆவிலே தோய்ந்து போனவனாக காணப்பட்டிருந்தேன்.
0: There were questions in my heart. Should I continue? Should I do this? Should we take up this? And I found that I was lacking in strength.
1: என்னோட எனக்குள்ளாக சில கேள்விகள், வினாவுகள், சந்தேகங்கள் வந்தது. இதை நான் செய்ய வேண்டுமா? இதை நான் தொடர வேண்டுமா? இதை செய்யலாமா என்று எனக்குள்ளாக ஏதோ ஒன்று முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி கொண்டிருந்தது.
0: That morning I was driving my car to do ministry in two different schools.
1: இரண்டு வெவ்வேறு பள்ளிகளிலே ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாகனத்தை நான் ஏக்கி போய் கொண்டிருந்தேன், காரை ஏக்கி போய் கொண்டிருந்தேன்.
0: And as I was driving, I was praying in my heart also.
1: அந்த காரனை ஏக்கி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் கொண்டிருந்த என் உள்ளத்துக்குள்ளே நான் ஜெபித்தேன்.
0: Lord, speak to me.
1: ஆண்டவரே என்னோடு பேசும்.
0: Strengthen me.
1: என்னை பலப்படுத்தும்.
0: Help me to go through this.
1: இந்த பாதையின் ஊடாக போவதற்கு என்னை உதவி செய்யும்.
0: At that moment the Holy Spirit spoke to me through this verse.
1: அந்த ஷண பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்னோடு பேச ஆரம்பித்தார்.
0: The Lord said,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: you have to be like a soldier.
1: நீ ஒரு சேவகனை போல, ஒரு வீரனை போல இருக்க வேண்டும்.
0: Hallelujah. The original title of my sermon was
1: என்னுடைய
0: heart of a soldier. That was my original title.
1: என்னுடைய செய்தியினுடைய உண்மையான தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வீரனுடைய இருதயம்.
0: But then I decided that we will title this sermon as a good soldier.
1: பிற்பாடு அந்த செய்தியின் தலைப்பை இவ்விதமாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல போர் வீரன், நல்ல சேவகன் என்று மாற்றினேன்.
0: So we are going to talk today about a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட ஒரு நல்ல சேவகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: The Bible also says that.
1: வேதமும் அதை சொல்லுகிறது.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி, அதாவது துன்பத்தை, அந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன்.
1: நல்ல போர் சேவகன்.
0: All soldiers are not good.
1: எல்லா போர் சேவகர்களும் நல்லவர்கள் அல்ல.
0: Even in the life of Jesus he met some soldiers.
1: இயேசுவோட வாழ்க்கையிலும் சில போர் சேவகர்களை அவர் சந்தித்தார்.
0: These soldiers were very very cruel to him.
1: இந்த போர் சேவகர்கள் இயேசுவினிடத்தில் மிக கடின இருதயத்தோடு நடந்து கொண்டார்கள்.
0: The Bible says they began to hit him and began to mock him as they tortured him.
1: வேதம் சொல்லுகிறது, அவரை தலையிலே குட்டி, அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து அவரை இவ்விதமாக துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பரிகாசம் பண்ணவங்களை பார்க்கலாம். That's not the job of a soldier.
1: இது ஒரு போர் சேவகனுடைய வேலை அல்ல.
0: The Bible also says they began to cast lots for his garment and they took it away from him.
1: வேதம் சொல்ல அந்த போர் சேவகர்கள் இயேசுவோட வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொண்டார்கள் என்று.
0: Even after resurrection the Bible says the Jews went and gave money to the soldiers, the Roman soldiers, and told them, go and spread the word everywhere that Jesus' body was stolen away by his disciples.
1: இந்த இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கூட அந்த உயிர்த்தலை மறைக்கும்படியாக, பொய் சாட்சி சொல்லும்படியாக, பொய் கூற்றை உருவாக்கும்படியாக அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த போர் சேவகரிடத்தில் போய் லஞ்ச பணத்தை கொடுத்து அவரை சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும்படியாக அங்கே லஞ்சம் கொடுக்கப்படுகிறது.
0: And the Bible says the soldiers took that money and they spread a false news that Jesus was robbed, his body was robbed.
1: வேதம் சொல்லுகிறது அந்த போர் சேவர்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பொய் செய்தி வதந்தியாய் யூதா தேசம் முழுவதும் பரவிவிட்டார்கள்.
0: You see, there are good soldiers, there are bad soldiers.
1: பாருங்கள், நல்ல போர் சேவகரும் இருக்கிறார்கள், கெட்ட போர் சேவகரும் இருக்கிறார்கள்.
0: But God wants us to be good soldiers.
1: ஆனால் தேவன் நம்மை ஒரு நல்ல போர் சேவகராக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So today we are going to talk about three characteristics of a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட இந்த நல்ல போர் சேவகருடைய மூன்று குணாதிசயங்களை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம்.
0: Number 1.
1: முதலாவது,
0: Turn with me to Psalms 18 verse 39.
1: என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18 சங்கீதம் 39 வசனத்திற்கு வாருங்கள்.
0: Psalm 18:39.
1: சங்கீதம் 18:39.
0: For you have armed me with strength for the battle. You have subdued under me those who rose up against me.
1: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
0: The first characteristic of a good soldier is this.
1: முதலாவது குணாதிசயமாக இந்த ஒரு நல்ல போர் சேவகருடைய நல்ல குணாதிசயம் என்று சொன்னால்,
0: a good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: Hallelujah. A good soldier is a strong soldier.
1: அந்த நல்ல போர் சேவகன் என்பது திடமான போர் சேவகனா இருப்பான்.
0: Have you ever seen a soldier, you know, missing a step, holding a small stick and then asking somebody to hold his hand because he cannot walk?
1: ஒரு போர் சேவகன் எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தடுக்கி விழுகிற ஒரு போர் சேவகனோ அல்லது அது ஊன்றுகோல் குடித்து கைகோல் கொடுத்து என்னை தாங்கி கொண்டு பிடித்து கொண்டு போங்கள் என்று மற்றொரு உதவியை நாடுகிற ஒரு போர் சேவகனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen a soldier who says, my back is aching, I cannot walk?
1: சில போர் சேவர்கள் யாராவது என்னால் முடியவில்லை, என்னோட கால் வலிக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you told them, have you seen a soldier who says, I'm very tired these days, I'm not even able to carry my gun?
1: அந்த சில போர் சேவர்கள் என்னால் இந்த நாளில்களை என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என்னுடைய துப்பாக்கியை கூட என்னால் சுமந்து கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு போர் சேவரை கண்டிருக்கிறீர்களா?
0: Have you ever seen a soldier who says, can you give me a hand, you know, I'm not able to walk?
1: எந்த ஒரு போர் சேவர் உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் நடக்கிறேன், ஏனென்றால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு சேவகரை நீங்க பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen?
1: இப்படி யாராவது ஒரு போர் சேவகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
0: Soldiers are known for strength.
1: அந்த போர் சேவகர் என்று சொன்னாலே அவர்கள் பலசாலி, திடமா இருப்பவர்களுக்கு பேர் பெற்றவர்கள்.
0: They are trained to be strong.
1: அவர்கள் திடமா இருப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்.
0: They take good exercises.
1: அவர்கள் திடமும் அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சி, உடற்பயிற்சியை செய்கிறவர்கள்.
0: And they always keep their body very fit.
1: எப்பொழுதும் தங்களுடைய சரீரத்தை முழு பலத்தோடு, முழு உளத்தகுதியோடு வைத்திருப்பார்கள்.
0: They can carry heavy loads.
1: எந்தபடியான கடின பளுவையும் அவர்கள் சுமக்க முடியும்.
0: In an emergency, even when the floods come, the soldiers come.
1: அந்த அவசர காலத்தில், வெள்ள நிவாரண காலத்தில கூட இந்த போர் சேவகர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள்.
0: Have you seen they carry big people just like that on their shoulders and just keep walking in the water?
1: நீங்கள் பார்க்கல அந்த வெள்ள நிவாரணத்திலே அந்த ஜனங்களை, மக்களை தங்கள் முதுகிலே, தோளிலே சுமந்து கொண்டு லகுவாக நடந்து போகிற அந்த போர் சேவகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
0: Can you imagine a soldier going to a house, knocking them and say, you are inside the water. I also got caught. Can you carry me outside?
1: எந்த போர் சேவகர் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி, நீங்களும் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு, நானும் வெள்ளத்தில் மாட்டி, என்னை உங்களால் தூக்கி கொண்டு போக முடியும் என்று கேட்பார்களா?
0: No.
1: இல்லை.
0: He is a strong man.
1: ஏனென்று சொல்ல, அவன் திடமானவன்.
0: You know, when they select soldiers, they check for their physical fitness.
1: அந்த ஒரு போர் சேவகரை அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் உடல் தகுதியை உன்னிப்பாக பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள்.
0: Are they strong?
1: அவர்கள் பலமா இருக்கிறார்களா?
0: Are they able to run a long distance?
1: அவர்களால் நெடுதூரம் ஓட முடியுமா?
0: Are they able to climb walls?
1: அவர்களால் செவர்களை எகிரி போக முடியுமா?
0: Are they able to jump over walls?
1: அவர்கள் செவரை எகிர்த்து தாவி போக முடியுமா?
0: Are they able to carry heavy loads?
1: அவர்கள் பலமான அந்த மூட்டைகளை அவர்கள் சுமக்க முடியுமா?
0: Are they strong in their eyesight?
1: அவர்களுடைய தூர பார்வையில், அவர்கள் பார்வையில கூர்மையா இருக்கிறார்களா?
0: Are they strong in their IQ?
1: அவர்களுடைய நுட்பத்திறனில் அவர்கள் கூர்மையா இருக்கிறார்களா?
0: So they test them for everything.
1: இப்படிப்பட்ட எல்லா பகுதியும் ஒரு போர் சேவகனை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி எடுப்பார்கள்.
0: If they find one weakness in them, they will not choose them to be soldiers.
1: இந்த போர் சேவகனை சொல்லப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறைவாய் காணப்படுவர் என்று சொன்னால் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.
0: Soldiers are meant to be strong.
1: போர் சேவகன் என்பவன் அவன் திடமாய் இருப்பதற்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
0: Hallelujah. In Psalm 138 and verse 3,
1: சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனம்,
0: the Bible says, in the day when I cried out, you answered me and you made me bold with strength in my soul.
1: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவரில் நீர் என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: Hallelujah. God gives strength in the soul.
1: அவர் ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிறார்.
0: Because a soldier of Jesus Christ may not be strong in their body, but they are strong in the soul.
1: ஆனால் இயேசுனுடைய போர் சேவர் என்று சொல்பவன் சரீரப்பிரகாரமான பலசாலியா இல்லாமல் போனாலும் அவன் ஆத்மாவிலே பலசாலியாய் உள்ள ஒரு போர் சேவனா இருக்கிறான்.
0: Why?
1: ஏன்?
0: The attack is on his mind, on his soul.
1: ஏனென்று சொன்னால் தாக்குதல் சரீரத்தில் இல்ல, தாக்குதல் அவன் சிந்தையிலும் அவன் ஆத்மாவிலும் ஏற்படுகிறது.
0: Therefore we need to be strong in our heart.
1: ஆதலால் நாம் ஆத்மாவிலே திடமாய் இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This morning God is looking for soldiers who will be strong in their heart.
1: இந்த நாளிலும் கூட காலையிலே தேவன் சரீரத்தில் இல்ல, ஆத்மாவிலே திடமா இருக்கிறவர்களை அவர் தேடி கொண்டிருக்கிறார்.
0: A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமா இருப்பான்.
0: You know why a soldier of Jesus Christ has to be strong?
1: ஏன் ஒரு இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன் திடமா இருக்க வேண்டும் தெரியுமா?
0: 3 reasons.
1: மூன்று காரணங்கள்.
0: First,
1: முதலாவது,
0: if you come to Ephesians chapter 6 and verse 13.
1: எபேசியரின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு நீ வருவீங்க சொன்னால்,
0: Apostle Paul says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might.
1: கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
0: In verse 11 he says, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
1: 11 வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: Verse 12.
1: 12 வசனம்,
0: for we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the high places.
1: ஏனினில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலோ பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
0: Verse 13.
1: 13 வசனம்.
0: Therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day, and having done all to stand.
1: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
0: Praise be to God.
1: தேவனுடைய நாமத்தை மகிமை.
0: What is the first job of a soldier?
1: அந்த போர் சேவகனுடைய முதல் கடமை என்ன?
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது முற்றிலுமாக நிக்கரகம் பண்ண வேண்டும்.
0: He should be strong enough to withstand them and say, you cannot be here.
1: அந்த போர் சேவன் எதிர்த்து நின்று தைரியமா எதிர்த்து நீ இங்க இருக்க முடியாது என்று தைரியமாய் சொல்றவனா இருக்க வேண்டும்.
0: There's so many times we get this news that there were some terrorists who were caught in Kashmir.
1: சில நேரங்களில் அநேக வேளைகளில் நம் செய்திகளை கேட்பது உண்டு, தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் என்றதான் அந்த இடத்துல வந்து விட்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள் என்று.
0: And we see that the soldiers overpowered them and they arrested them or they killed them.
1: உடனடியாக அந்த தீவிரவாதி எதிர்த்து ராணுவத்தினர் சென்று அவர்களை தங்களோட வசப்படுத்தி அவர்களை கைது செய்கிறார்கள்.
0: You don't see the army men going there and begging to the terrorists, don't kill me brother.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தீவிரவாதிகள் இடத்துல போய் ஒரு ராணுவ போர் சேவகன் போய் தாய் கூர்ந்து கெஞ்சி மன்றாடி தயவு செய்து என்ன கொன்றாதீங்க என்று கெஞ்சி போவது கிடையாது.
0: They don't say, tell me what you want water, juice or something, I'll give you.
1: அந்த தீவிரவாதிகளை பார்த்து ராணுவ வீரர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும், ஜூஸ் வேண்டுமா தண்ணி வேண்டுமா என்று அவர்கள் பவ்யமா கேட்க போவதும் கிடையாது.
0: No, no, no. A soldier is a strong man.
1: இல்லை, வீரன் என்பவன் ஒரு தைரியமாய் திடமானவனாய் இருக்கிறான்.
0: He is ready to expel any enemy and expedite the process.
1: அவன் எந்த ஒரு சத்துருக்களை உடனடியாக விரட்டி அடிக்க அவன் தைரியமாய் இருக்கிறான்.
0: He will eradicate him from his coast.
1: அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை அழித்து விடுவான்.
0: For that you need strength.
1: அதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: You need strength to eradicate him.
1: அவனை முற்றிலும் விரட்டி அடிக்க உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: They don't run away from the enemy, they withstand the enemy.
1: அவர்கள் எதிரியை பார்த்து ஓட்டம் பிடித்து போகிறவர்கள் அவர் எதிரியை விரட்டி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The Bible says resist the devil and he will flee from you.
1: வேதம் சொல்லு பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: If you are strong the enemy will run, if you are weak you will run.
1: நீங்கள் பலசலையா இருந்தால் பிசாசு சத்ருவான உங்களை பார்த்து ஓடுவான், நீங்கள் பலவீனனாய் காணப்பட்டால் சத்ருவை பார்த்து நீங்கள் ஓடி போவீர்கள்.
0: You see, look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: 1 Samuel chapter 17 verse 48.
1: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 48 வசனம்.
0: The Bible says when the Philistine arose and came and drew near to meet David, David hurried and ran toward the army to meet the Philistine.
1: அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி.
0: எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா எதிராக ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, எதிராக ஓடினான். என்ன ஒரு தைரியங்க அவனுக்கு, என்ன பலன் அவனுக்கு இருந்துச்சு. தி எனிமி குடன்ட் டெரரைஸ் ஹிம்.
1: எதிரியால் தாவீதை அதரியப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியவில்லை.
0: Look at him, he did not have much weapons.
1: பாருங்கள், அவனிடத்தில் அப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லை.
0: But he was running towards the giant to chase him off.
1: ஆனால் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் தருத்தவனை எதிர்த்து தைரியமாக ஓடினான்.
0: If you have strength, if you are a strong soldier, you will expel the enemy.
1: நீங்கள் தைரியமான ஒரு போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது.
0: When we are a strong soldier, what we can do?
1: நீங்கள் ஒரு தைரியமான போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இரண்டாவது காரியம்.
0: பலமான போர் சேவகனா இருந்தா என்ன செய்ய முடியும்னா, Number 2, Joshua chapter 1 and verse 9.
1: யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம்.
0: It says, have I not commanded you, be strong and of good courage, do not be afraid and do not be dismayed, for the Lord your God is with you wherever you go.
1: நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்.
0: Number 2, a strong soldier will expand his territory.
1: இரண்டாவது, ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
0: A strong soldier will expand his territory.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமுள்ள போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
0: His strength is exhibited by his expansion.
1: அவனுடைய பலம் என்பது அந்த விரிவாக்கத்தில் காணப்படும்.
0: He will expand.
1: அவனுடைய எல்லையை விரிவாக்குவான்.
0: He will not stay alone. He will not stay as he is.
1: அவன் இருக்கிற வண்ணமாக அதே இடத்திலே அவனால் இருக்க முடியாது.
0: You see, there is a difference between a security guard, a watchman and a soldier.
1: ஒரு போர் சேவகனுக்கும் ஒரு இடத்தில் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு காவலாளிக்கும் வித்தியாசம் உண்டு.
0: A security guard will try to protect what he has.
1: அந்த பாதுகாக்கிற காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுவான்.
0: But a soldier will expand his territory.
1: ஆனால் ஒரு போர் சேவகன் பாதுகாப்பது மாத்திரமல்ல இன்னும் எல்லை விரிவாக்க முன்னேறி செல்லுவான்.
0: Go to any army that is strong.
1: எந்த ஒரு நல்ல திடமான ஒரு ராணுவத்திற்கும் சென்று பாருங்கள்.
0: They will always expand their territory.
1: எப்பொழுதும் அவர்களை எல்லையை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: The way they prove they are stronger than the neighbor is by taking up spaces in the other man's land.
1: தன்னுடைய எல்லையில் இருக்கிற இடத்தை விரிவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அண்டை நாடுகளை விட நான் பலசாலியான நிரூபிக்கொண்டமாக தன்னுடைய அண்டை நாட்டின் எல்லைக்குள்ளாக ஊடுருவி விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பான்.
0: See, go to any part of the world today and you look at the wars where people go, where a country goes and annexes some other parts of another country.
1: பாருங்கள், உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துல போய் பாருங்கள், யுத்தம் என்ற பட்சத்திலே போய் பாருங்கள், அந்த யுத்தம் எதனால் வரும், எந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் தங்களோட அயல் நாட்டு எதிரி நாட்டின் எல்லையோ பிடித்து கொண்டு விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: They will put up camps in the enemy's territory.
1: அவர்கள் எதிராளியுடைய எல்லையிலே போய் முகாமிட்டிருப்பார்கள்.
0: Why are you going there? Is your land not enough?
1: ஏன் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இடம் போதாதா, ஏன் அங்க போய் எங்களை பிடிக்கிறீர்கள்?
0: They want to prove that they are stronger than the other person.
1: ஏனென்று சொன்னால் அயல் நாட்டை விட நாங்கள் பலசாலி என்று நிரூபித்து காட்டும் வண்ணமாக செய்கிறார்கள்.
0: Hallelujah. Hallelujah. You see, if you stay as you are, you are not a soldier.
1: பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகன் அல்ல.
0: Sorry for saying you are just a watchman.
1: தயவு கூர்ந்து மன்னித்துக்கொள்ள நான் சொல்வதற்கு நீங்கள் போர் சேவகன் அல்ல, நீங்கள் ஒரு காவலாளி.
0: But if you are a soldier,
1: ஆனால் நீங்கள் ஒரு போர் சேவகனாக இருக்கும் பட்சத்தில்
0: you will not stay as you are.
1: நீங்கள் இருக்கிற இடத்தில் சும்மா இருக்க மாட்டீர்கள்.
0: You will expand your boundary.
1: உங்களுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே இருப்பீர்கள்.
0: Hallelujah. Alexander the Great was a mighty warrior.
1: அலெக்சாண்டர் மாபெரும் வீரனாக அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாக இருந்தான்.
0: At the age of 33, he almost conquered the entire known civilized world.
1: 33 வயதிலே உலகத்திலே தெரிந்ததான கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளை ஏறத்தலை எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான்.
0: It seems at the age of 33 he once knelt down by the Aegean seashore. He stretched out his hands and then he cried.
1: அந்த 33 வயதிலே ஒரு காலகட்டத்திலே இந்த ஏஜியன்ஸ் கடற்கரையின் ஓரமாக முட்டி போட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்து இவ்விதமாக அவன் அழுதான்.
0: What is it?
1: என்ன?
0: I wish I had more lands in the world to conquer.
1: கடவுளே, இன்னும் இந்த உலகத்திலே நான் பிடிப்பதற்கு அதிகமான நாடுகள் இருந்தா நல்லா இருக்குமே.
0: இன்னும் நாடு இருந்தா பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அதாங்க வீரன், ஏதோ இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச்மேன் தான். நீங்க சொல்லுங்க, வாட்ச்மேனா இருக்க விரும்புறீங்களா, சோல்ஜரா இருக்க விரும்புறீங்களா? அதை கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்லணும். சோல்ஜரா இருந்துக்கிறாங்க, அது வாட்ச்மேன் கேட்கறது. நீ கொடுக்குற இடத்த அப்படியே பாத்துக்கிறேன். நீ சொல்லணும், நான் யாரா இருக்க விரும்புறேன்? போர் வீரனா இருக்க விரும்புறேன். சொல்லுங்க. என்னங்க சத்தமே வரமாட்டேங்குது. போர் வீரனா இருக்க விரும்புறேன். அல்ல இல்லையா? Without expansion there is no power.
1: விரிவாக்கம் இல்லாமல் வல்லமை என்பது கிடையாது.
0: When you expand your influence grows.
1: உங்கள் விரிவாக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆளுமை தன்மை விரிவாக்கப்படும்.
0: When something that doesn't grow or expand, it is doomed for destruction.
1: ஏதோ ஒரு காரியம் விரிவாக்கம் பட செய்யவில்லை வளரவிடை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது.
0: நிச்சயமா இது ஒரு நாள் அழிந்து போகும். Anything, it can be your family, it can be your business, it can be ministry, whatever. If you don't grow, if you don't expand, you will die very soon.
1: அது எந்த காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, அந்த வாழ்க்கையின் பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும்.
0: If you are scared of enlargement, you don't have a long expiry date.
1: நீங்கள் விரிவாக்கத்தை குறித்து, உங்கள் எல்லை விரிவாக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பயந்து போவீர்கள் சொன்னால் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலகட்டமும் குறுகிவிடும்.
0: That is why Jabez prayed to the Lord. He said, Lord, bless me, he said.
1: அதனால் தான் யாபேஸ் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
0: How to bless you?
1: எப்படி நான் உம்மை ஆசீர்வதிப்பது?
0: Two aspects of his blessing.
1: அந்த ஆசீர்வாதத்தில் இரண்டு காரணங்கள், முக்கியமான இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
0: One, he said, Lord, let your hand be with me and keep me from all evil.
1: ஒரு காரியம் என்ன சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கினை விலக்கி காத்துக்கொள்ளும்.
0: தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி. This is a security thing, which is like, Lord, you have given me this territory, let no evil come upon it. It's more like a watchman style.
1: இந்த கூற்றிலே பார்க்கும் பொழுது என்ன சொன்னால், இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வேண்டுதல். அதாவது ஆண்டவரே, எனக்கு இந்த எல்லை நீர் கொடுத்திருக்கிற இந்த எல்லை எந்த ஒரு தாக்குதல் உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்படுத்தப்பட்ட விண்ணப்ப வார்த்தைகள்.
0: But then he asked for more.
1: அதுக்கு அடுத்தது இன்னொரு கேட்கிறான்.
0: He says, Lord, enlarge my territory.
1: இரண்டாவதாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Hallelujah. God should not only protect us, God must also proliferate us.
1: தேவன் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை வளர்ச்சி அடையவும் செய்ய வேண்டும்.
0: எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு விரும்புறவங்க ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The enemy is always afraid if when we grow, when we expand, when we enlarge.
1: எப்பொழுதே பிசாசானவ எதிரியானவனுக்கு நாம் வளர்கிறோம், நாம் விரிவாக்கப்பட செய்யப்படுகிறோம் என்று சொன்னாலே அவனுக்கு பயம் வந்துவிடும்.
0: He is really scared.
1: உண்மையாக பயந்து விடுவான்.
0: He will try to bring everything to stop the expansion.
1: அந்த விரிவாக்கத்தை தடை செய்யும்படி என்னவனா செய்வான்.
0: But a good soldier, a strong soldier will always enlarge.
1: ஆனால் ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு திடமான போர் சேவகன் எப்போதும் தன்னை விரிவாக்கத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருப்பான்.
0: First you need strength.
1: முதலாவது
0: to expel or eradicate your enemies.
1: முதலாவது உங்களுடைய சத்ருவை விரட்டி அடிக்க அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும்.
0: Number 2, you need strength to expand your territory.
1: இரண்டாவது உங்கள் எல்லையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: Number 3,
1: மூன்றாவது,
0: why does a soldier need to be strong?
1: ஏன் இந்த போர் சேவகன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Romans chapter 13 and verse 4.
1: ரோமருக்கு எழுதின புத்தகம் 13 அதிகாரம் 4 வசனம்.
0: Rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise from the same. For he is God's minister to you for good. But if you do evil, be afraid. For he does not bear the sword in vain. For he is God's minister and avenger to execute wrath on him who practices evil.
1: மூன்றாம் வசனத்திலிருந்து, மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கு அல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே.
0: Why a soldier has to be strong?
1: ஏன் அந்த வீரன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Because his strength will enable him to execute justice.
1: என்று சொன்னால் அவனுடைய பலம் என்பது நீதியை சரிக்கட்ட பயன்படும்.
0: He will execute justice through his power.
1: நீதியை சரிக்கட்ட, தன் வல்லமையின் மூலமாக நீதியை சரிக்கட்ட, அது நீதியை நிலைநாட்ட.
0: When somebody sees a soldier, they are terrified.
1: யாராவது ஒரு போர் சேவகரை பார்க்கும்போது அவர் நிஜமாக பயப்படுவார்கள்.
0: Why?
1: ஏன்?
0: He has a strong appearance.
1: அவனுடைய தோற்றம், அந்த பலமான தோற்றம்.
0: He has strong weapons.
1: அவனிடத்தில் இருக்கிறதன அந்த பலமான ஆயுதங்கள்.
0: The way he looks, the way he talks can terrorize anybody.
1: அவன் பார்க்கிற பார்வைகள், அவன் பேசுற பேச்சின் திறமைகளை பார்க்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்.
0: Especially a criminal will be afraid.
1: குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல, குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் சேவகரை பார்க்கும் பொழுது பயம் வரும்.
0: The Bible says God has put these people in authority so they will execute justice in the lives of people.
1: வேதம் சொல்லு, இப்படிப்பட்டவர்களை அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீதியை நிலைநாட்ட, நீதியை சரிக்கட்ட.
0: If they are weak, justice will be broken.
1: இந்த போர் சேவகன் பலவீனனாய் காணப்பட்டால் அந்த நீதி அங்கு நிலைநாட்டப்படாது.
0: Whatever people want to do, they will start doing it.
1: ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு தோணுது எல்லாத்தையும் செய்வார்கள்.
0: See, there is a difference between our Indian police force and if you go to overseas, there's a different way people look at police.
1: இந்திய இவில் இருக்கிறதான போலீஸ்காரர்களுக்கும் வெளிநாடுகள் அயல் நாடுகளில் இருக்கிறதான காவலாளிகள் போலீஸ்காரர்களும் வித்தியாசம் உண்டு.
0: You know, in Indian police system, I'm not degrading them, but Indian police has a lot of power.
1: நான் இந்திய போலீஸ்காரர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை, அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வல்லமைகள் உண்டு.
0: But the problem with them is they are controlled by the political establishment.
1: ஆனால் பிரச்சனை என்னன்னு சொல்ல, அதிகாரத்தை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்தாத வண்ணம் அவர்கள் அரசியல்வாதிகளால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்.
0: Therefore even if they catch a criminal or catch an offender,
1: ஆதலால் அவர்கள் ஒரு குற்றவாளியை உண்மையாக பிடித்தாலும்,
0: that fellow will show his party card.
1: அந்த குற்றவாளி உடனடியாக தன் இடத்தில் இருக்கிறதன கட்சியின் அடையாள சீட்டை காட்டுவான்.
0: முன்னாடி சொல்லக்கூடாதப்பா, போப்பா போப்பா. Why?
1: ஏன்?
0: Because our system is like that.
1: என்று சொன்னால் நம்மளுடைய அமைப்பு நம்மளுடைய இந்திய நிர்வாக அமைப்பு அப்படி இருக்கிறது.
0: But if you go to overseas,
1: ஆனா வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு சென்று பார்ப்பீர்கள் சொன்னால்,
0: they don't ask you for your party card.
1: அவர்கள் எந்த கட்சி உறுப்பினராக அடையாள அட்டை காட்ட சொல்ல மாட்டார்கள்.
0: License and registration, please.
1: ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த பதிவேடையும் காட்ட சொல்வார்கள்.
0: You should not even get out of your car.
1: நீ அந்த வாகனத்தை விட்டு இறங்க கூட வேண்டாம்.
0: You have to sit there and just be quiet.
1: நீ அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கூட அமைதியா இருந்தாலே போதும்.
0: If you do something, raise your voice, instantly will pull out the gun.
1: நீங்கள் அந்த வாகனத்தில் இருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏதாவது அசௌகரியமான காரியத்தை செய்ய முயற்சித்தால் உடனடியாக உங்களுக்கு முன்பாக துப்பாக்கி நீட்டப்படும்.
0: If you open the door and you try to come out and argue with him,
1: நீங்கள் ஒருவேளை அந்த காரை திறந்து அந்த போலீஸ்காரோ தர்க்கம் பண்ணும்படி வாக்குவாதம் பண்ணும்படியாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால்,
0: instantly you will be handcuffed. That's all.
1: உடனடியாக உங்களுடைய இரண்டு கையும் பின்னாக கட்டப்படும்.
0: They will take you in their car and you have to be there in the jail at least for a few days.
1: அவர்கள் அவங்களோட வாகனத்தில் எடுத்து கொண்டு போய் அவங்களை சிறைச்சாலையில ஒரு 2-3 நாட்களா இருக்க வேண்டியிருக்கும்.
0: There if they see a police following them, they are terrified.
1: அங்கே அயல் நாட்டிலே ஒரு போலீஸ்காரர் நம்மை துரத்துகிறார் என்று தெரிந்தாலே அவர்களுக்கு கதி கலங்கிவிடும்.
0: There is the power to execute justice.
1: ஏனென்று சொன்னால் அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: But sometimes,
1: ஆனா சில வேளைகளிலே,
0: there are some police officers who are deputed to a particular area.
1: சில வேளைகளிலே சில போலீஸ்காரர்கள் சில காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்துல இடமாறுதலை வைப்பார்கள்.
0: There are some police officers who don't care anything about anybody.
1: சில போலீஸ்காரர்கள் தங்களோட எல்லைக்குட்பட்ட எந்த பிரச்சனை எந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருப்பார்கள்.
0: இல்ல யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. யார வேணா நீ கூட்டுவா, பயப்பட மாட்டான். அப்படி ஆளை பார்த்துட்டாங்க அந்த ஏரியாவுக்கு ரவுடிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடும். ஏன் நம்ம ஐயா என்ன பண்ண மாட்டாரு, யாருக்கும் அசர மாட்டார்னு தெரிஞ்சாலே எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துடும். அந்த ஏரியாவே மாறி போயிடும். ஏன் இவருடைய வல்லமை இவருடைய அதிகாரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டிடுவாரு. You are called, you and I are called to be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: As a good soldier you have to be strong.
1: அந்த ஒரு நல்ல போர் சேவகன் என்பவன் திடமாய் இருக்கிறது போல நாம் இருக்க வேண்டும்.
0: What for?
1: எதற்காக?
0: To eradicate the enemy.
1: அந்த சத்ருவை விரட்டி அடிக்க.
0: Not to be hand in glove with the enemy and say you and I are partners.
1: அந்த சத்ருவின் கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுவது போல நீ நானும் சகோதரன் என்று சொல்லு உடன் பங்காளிகள் என்று சொல்வதற்கல்ல.
0: Resist the devil.
1: அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
0: Hallelujah. They fight to expand their territories.
1: அவர்கள் எல்லையை விரிவாக்கும் பண்ணும்படியாக அவர்கள் சண்டையிட வேண்டும்.
0: They are there strong enough to declare, execute justice.
1: அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் திடமாய் இருக்க வேண்டும்.
0: Jesus had this strong spirit of a soldier in him.
1: இயேசுக்குள்ளாக இந்த போர் சேவகன் திடமான போர் சேவகன் ஆவி அவருக்குள்ளாக இருந்தது.
0: The Bible says nobody could resist him at all in his words or in his actions.
1: வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தையோ அவருடைய கிரியையோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
0: Why?
1: ஏன்?
0: He was so strong in his heart.
1: அவர் தன்னுடைய இதிலே திடமாய் இருந்தார்.
0: Hallelujah. Today we need to ask Lord, give me that strength.
1: இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த பலத்தை அந்த திடத்தை எனக்கு கொடுங்கள்.
0: No matter what problems I face.
1: எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்லை.
0: No matter what kind of difficulties I'm going through.
1: எந்த எதிர்ப்பு எந்த அசௌகரியத்து கூட நான் சென்றாலும் சரி.
0: No matter what challenges I face.
1: எப்படிப்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சரி.
0: Lord, give me a heart that is strong.
1: ஆண்டவரே எனக்கு அந்த பலமான திடமான இருதயத்தை மாத்திரம் கொடுங்க.
0: Hallelujah. Give me that strong soldier stance.
1: அந்த ஒரு போர் சேவகனுக்கு இருக்கிறதான திடமான இருதயத்தை போல இருதயத்தை எனக்கு கொடுங்கள்.
0: Sometimes you know when you watch these soldiers you are enamored by their strength.
1: சில நேரங்களில் அந்த போர் சேவகளை பார்க்கும்போது அவரோட பலத்தை பார்த்து நாம் பிரமித்து இருக்கிறோம்.
0: You know recently we had this Republic Day parade.
1: சில மாதங்களுக்கு நாட்களுக்கு முன்பு குடியரசு தின விழா நடந்தது.
0: அந்த parade பார்த்தீங்கனா you can see the soldiers marching past.
1: அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்க்கும் பொழுது அந்த வீரர்கள் அவர்கள் காலில் வைத்து மார்ச் பாஸ்ட் போனதை நீங்கள் பார்க்கலாம்.
0: I was watching that for a little while.
1: அந்த அணிவகுப்பை நான் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன்.
0: And then I saw the soldier, you know, soldiers in a band walking, their feet almost touched their face.
1: அந்த அணி அணியாக அந்த சாரணர் அணியை போல அந்த போர் சேவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த மார்ச் பாஸ் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கால் அவர்களை தூக்கி நெற்றிக்கு நேராக முகத்துக்கு நேராக ஒரு முறை வந்தது.
0: ஒரே ஒரு முறை பார்த்தேன், அம்மா எனக்கே பலவீனம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து நம்மெல்லாம் ஒரு கால் இப்படி தூக்கி வச்சோன்னா அதோட மல்லாக்க விழுந்துட வேண்டியதுதான். என்ன
2: என்ன பலங்க, என்ன வலிமை, என்ன வேகமாக போகிறாங்க. நானும் பார்த்தேன், யாராவது அப்படியே தவண்டுக்கிட்டு போகிறாங்களான்னு. எல்லாம் அவ்வளோ வலிமையாக போகிறாங்க. அதான் ஒரு நல்ல போர் சேவகனுடைய அழகு. ஆமேன். கைத்தாங்களாக தள்ளாடிக்கிட்டு நடந்து வர்றவனா போர் சேவகன் கிடையாது. இல்லை, பலமாக திட்டமாக போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவனுடைய ஒவ்வொரு சதி ஆலோசனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் நான் துவண்டு போக மாட்டேன், தைரியமாக நிற்பேன். பைபிள் சேஸ் when Jesus was taken to be tempted,
1: வேதம் சொல்லு இயேசு சோதிக்க முடியா கொண்டு செல்லப்பட்ட பொழுது
2: he was so strong in resisting the devil,
1: அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதில் மிக திடமாய் தைரியமாய் இருந்தார்.
2: He was so strong,
1: அவர் மிக திடமாய் இருந்தார்.
2: Whatever was given at him, thrown at him, he stood there, withstood it.
1: எப்படிப்பட்ட தாக்குதலை பிசாசு தொடுத்த பொழுதும் அதை எதிர்த்து அவர் லாகவமாக திடமாய் கையாண்டார்.
2: As young people, you need to be strong.
1: இளம் வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் அதே போல ஒரு திடமாக இருக்க வேண்டும்.
2: As a believer of Christ, be strong.
1: கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நீங்களும் திடமாக இருக்க வேண்டும்.
2: No matter what comes at you,
1: எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து எதுவான வரட்டும்,
2: Lord, give me the strength.
1: ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு கொடுங்கள்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Give me the strength to keep on expanding.
1: ஆண்டவரே என்னை விரிவாக்கத்தை தொடர்ச்சியான விரிவாக்கம் செய்வதற்கான பலத்தை கொடுங்கள்.
2: Help me to improve, develop, grow.
1: ஆண்டவரே நான் வளர்வதற்கு, நான் வளர்ந்து மேலோங்கி செல்வதற்கு உதவி செய்யுங்கள்.
2: Hallelujah. A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவக திடமாய் இருப்பான்.
2: நம்பர் 2,
1: இரண்டாவது
2: 2 Timothy chapter 2 verse 3 and 4. ஒன்ஸ் அகைன்,
1: இரண்டு தீமோத்தேயு புத்தகம் 2:3-4 வசனங்கள்.
2: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
2: Verse 4, 4 வசனம். No one engaged in warfare entangles himself with the affairs of this life that he may please him who enlisted him as a soldier.
1: தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
2: தண்டில் சேவகம் பண்றது அப்படின்னா யுத்தம் பண்ற எவனும் அர்த்தம். Anybody who engages in war,
1: யுத்தத்திலே தன்னை உருகும்படுத்தி கொண்ட எந்த ஒரு போர் சேவகனும்,
2: he will never entangle himself in the affairs of this life,
1: பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
2: Why?
1: ஏன்?
2: He doesn't want to please himself, he will please the one who enlisted him as a soldier.
1: அந்த போர் சேவகன் தன்னை தானே பிரியப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டான், ஆனால் யாருக்கு அவன் சேவகம் எழுதி கொடுத்தானோ அவர்களுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வான்.
2: In other words,
1: இன்னொரு விதத்தில்,
2: he will always put his desires behind and he will always fulfill the desires of his superiors.
1: இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால், தன்னுடைய விருப்புகளை, விருப்பங்களை, ஆவல்களை அவன் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் யாருக்கு சேவகம் எழுதி கொடுத்தானோ தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான்.
2: That brings us to thought number 2.
1: இது இரண்டாவது சிந்தனையில்.
2: A good soldier is a sacrificial soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
2: He is willing to sacrifice his own desires, his own fancies, his own wants, his own lusts, all of that sacrificed to fulfill the wishes of his master.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆவல்கள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான்.
2: Without a sacrificial spirit, you can never be a soldier.
1: இந்த தியாகத்தின் மனப்பான்மையின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகனா இருக்க முடியாது.
2: In order to sacrifice, he will go to the limit, even to die.
1: இந்த போர் சேவகன் தியாகத்தின் உச்சக்கட்டமா எது வரைக்கும் செல்வான் என்று சொன்னால், தன் ஜீவனை இழப்புக்கும் வரைக்கும், இழப்பதற்கும்.
2: He may be put up with the most uncomfortable places.
1: ஒருவேளை அவனை ஒரு அசௌகரியமான இடத்தில் போடப்பட்டிருந்தாலும்,
2: he may be taken to places he doesn't want.
1: அவன் இருக்க விருப்பம் இல்லாத இடத்திலே அவன் போடப்பட்டிருந்தாலும்,
2: but he will sacrifice himself and do his duty.
1: அந்த இடத்திலும் தான் ஜீவியத்தை தியாகமா இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுவான்.
2: Apostle Paul said, I was a soldier of Jesus Christ.
1: அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போர் சேவகனாய் இருக்கிறேன்.
2: திமோத்தி, you too should become a good soldier of Jesus Christ.
1: நீயும் தீமோத்தேயுவே அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கிறாய்.
2: I fought the good fight of faith.
1: நான் நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
2: You also should fight a good fight of faith.
1: நீயும் அதே போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
2: In Acts chapter 20 verse 22 to 24, you can see how Paul was a sacrificial soldier.
1: அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நிருபம் 20 அதிகாரம் 22 ல இருந்து 24 வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவன் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள போர் சேவகனா இருந்ததை பார்க்கிறோம்.
2: I'm going to take you verse by verse and I'm going to show you three ways his sacrificial heart is exposed.
1: அந்த முழு வசனங்களையும் எல்லாத்தையும் வசனத்தின் ஊடாக நான் செல்ல போவது கூடியது முக்கியமான மூன்று காரியங்கள் வழிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே.
2: If you come to verse 22.
1: 22 வசனத்துக்கு போகும் பொழுது
2: look at what he says.
1: அங்கே சொல்கிறார்
2: See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there.
1: இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்ட எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
2: I will show you three places a soldier will go and why sacrifice is needed.
1: அந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் எப்படி ஒரு போர் சேவகன் தியாக மனப்பான்மை தேவை என்பதை நான் மூன்று காரியங்களை காண்பிக்கிறேன்.
2: மூன்று இடங்களுக்கு ஒரு போர் சேவகன் போவான் அந்த மூன்று இடங்கள் அவன் போகிறதுனால தான் அவனுக்கு ஒரு தியாகம் தேவைன்னு உங்களுக்கு காண்பிக்க வரேன். முதலாவது பாருங்க look at that verse. He says, I do not know the things that will happen to me there.
1: அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
2: First,
1: முதலாவது
2: a soldier is taken to an unpredictable place.
1: முதலாவது ஒரு போர் சேவகன் அவனால் கணிக்க முடியாத அவன் யூகித்து பார்க்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான்.
2: You cannot predict anything where the soldier is going anything can happen anytime
1: and the poor seven enga poga pogran endru ungalal kanikka mudiyadha anga enna nadakkum endru theriyadhu edhu venal nadakkalam
2: you cannot assume that this is what is going to happen in that place
1: neengalagave oru uruvaga paduthi anumana paduthi inge adhu dhaan nadakkum endru oru theermanathukku vara mudiyadhu
2: there will be no announcement as to what is coming
1: anga enna nadakkum endru oru arivippum irukkadhu
2: anything can happen at any time
1: eppo vena edhu vena nadakkum endru dhaan idam.
2: You don't have the Chinese military sending an email to India and said February 28 at about 10 AM we are going to send rockets. Are you ready?
1: ஒரு சீன ராணுவத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு ஒரு மின் அஞ்சலிலே இந்த மாதிரி பிப்ரவரி 28 காலை 10 மணிக்கு நாங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் மின் அஞ்சல்லாம் போட மாட்டார்கள்.
2: Are you free that day? Are you ready to fight? You know, we want to fix an appointment.
1: அந்த நாளில ராக்கெட் போடும்போது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்துக் கொள்ளலாம் இல்லை வேற ஒரு நாள் பார்க்கலாமா.
2: Or there is a horn blasting from the other end and say ready ready ready bombs are coming your way
1: alle endra andha naattil irundhu oru periya oru sathathai erupi oru samingiye erpaduthi oru echirpai erpaduthi aayithamaayirungal naangal angirundhu gundu malai poliya pogrom endru solvaargala.
2: You can't expect anything, no announcement.
1: எந்த ஒரு சமிஞ்சையோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நடக்கும் நீங்கள் எதையும் எதிர்பார்த்து கணிக்க முடியாது.
2: When they have land mines they don't put up big signboards and say landmines here be careful
1: கன்னி வெடிகளை வைத்து விட்டு அந்த கன்னி வெடிக்கு மேலாக ஒரு அறிவிப்பு பலகை வைத்து இங்கே கன்னி வெடிகள் இருக்கிறது ஜாக்கிரதையா இருங்கள் என்று போடப்பட்டிருக்காது.
2: No, unpredictable terrain is where a soldier will go.
1: கணிக்க முடியாத இடம் அல்லது எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாத இடத்திற்கு ஒரு வீரன் செல்லுவான்.
2: He may think everything is okay but everything will be wrong.
1: அவன் நினைக்கலாம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் அங்க எல்லாம் முற்றிலும் வேறு விதமா இருக்கும்.
2: He may think everything is perfect but when he steps foot on that there may be a landmine.
1: அவன் நினைப்பான் இந்த இடம் நல்ல இடமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பான் ஆனால் கால் எடுத்து வைத்த பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு கன்னி வெடி இருக்கிறது என்று.
2: He has to sacrifice his life to face the unpredictable.
1: இந்த கணிக்க முடியாத காரியங்களை எதிர்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கையே ஒரு போர் சேவகன் தியாகம் பண்ண வேண்டும்.
2: Ready for anything from any direction.
1: எந்த நோ எந்த திசையிலிருந்தும் எந்த காரியம் வந்தாலும் அதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்.
2: You know, sometime in war, it is not only what you see with your eyes, but there are so many things you don't see with your eyes that happens in order to bring the soldier down.
1: பாருங்கள் யுத்தத்திலே நீங்கள் கண்களால் காண்கிற காணி காரியம் மாத்திரம் உள்ள ஆபத்தை நேரிட பண்ணாது உங்கள் கண்களால் காணாத சில காரியமும் ஒரு வீரனை மனமடியே கீழே தள்ளும்படியாக இருக்கும்.
2: There are so many military secrets that is being shared.
1: சில ராணுவ ரகசியங்கள் பரிமாறப்படும்.
2: Everything is secret.
1: எல்லாம் ரகசியமா இருக்கும்.
2: Everything is coded.
1: எல்லாமே அந்த சமிங்கே மொழியில் இருக்கும்.
2: You cannot decipher what the enemy is speaking.
1: அந்த சமிங்கே மொழியை உங்களுடைய மொழியை குறித்து என்ன அவங்க பேசுகிறார்கள் உங்களால் கணிக்க முடியாது.
2: You cannot guess when the attack is going to come.
1: எப்பொழுது தாக்குதல் ஏறிடும் என்று உங்களால் கணிக்கவும் முடியாது.
2: A soldier has to be ready to face all of that.
1: இந்த யுத்த வீரன் என்பவன் எந்த சூழ் எது நடந்தாலும் எப்பொழுதும் அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
2: You know, there is something called as honey trap. They call it as honey trap.
1: எப்படி சொல்றா வசியப்படுத்துகிற கண்ணியின் திட்டங்கள் என்று சில காரியங்கள் இருக்கிறது.
2: You know, what is honey trap is basically In order to get military secrets from a soldier or an officer,
1: இந்த வசியப்படுத்துகிற கன்னிகளின் திட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் ஒரு ராணுவ வீரரிடத்திலிருந்து சில ரகசியங்களை ராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக
2: nobody goes and sticks a gun and say give me all your secrets.
1: யாரோ துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வைத்து உன் ரகசியத்தெல்லாம் கூட என்று கேட்க மாட்டார்கள்.
2: உன் ரகசியங்கள் எல்லாம் கூட துப்பாக்கி நீட்டா he will say you want if you want you kill me I'm not going to give you my secrets
1: appadi ella thupaki vetha mattala adu raanu veron solluvan nee enne suttalum paravala na kudukka maten endru solluvan
2: so what they will do
1: adarku bedala enna seivargal
2: sometimes they will send a beautiful girl a trap for the officer
1: sila nerangal inda por seivagarai thupaki munayile edirkondu ragasathiya vaanga mudiyamal or alagana or pennaiye avan edathile anuppi vasiyapaduthi avan edathile ragasangalai vaanga muyarchi seivargal
2: the girl will look like a true person who really has fallen in love with him
1: அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அந்த போர் சேவகனை உண்மையாகவே மனமார்த்தமாக விரும்புகிற காதலிப்பதை போல இருப்பாள்
2: and this man will fall for it
1: இந்த அன்பின் காதல் வலையிலே அந்த போர் சேவகன் விழுந்து விடுவான்
2: and then at the peak of this deception she will take away all the secrets and give it to the enemy
1: இந்த இரு உறவின் உச்சத்தின் கட்டத்திலே அவள் அவனிடத்திலிருந்து எல்லா ரகசியங்களையும் எப்படியோ வாங்கி விடுவாள்
2: Samson This thing happened in his life.
1: இந்த காரியம் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது.
2: He was a strong man.
1: அவன் மிக பலசாலி.
2: Nobody could trap him.
1: அவனை யாரால் கண்ணில் வரிவிட்டு மாட்டி வைக்க முடியாது.
2: Nobody could control him.
1: யாராலும் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது.
2: A lion could not overcome him.
1: சிங்கத்தால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
2: An army cannot overcome him.
1: ஒரு சேனையால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
2: But one girl, Delilah, brought him down.
1: ஆனால் ஒரே ஒரு பெண்ணாகிய தெலீலாள் அவனை விழ தண்ணீலாள்
2: And till the end, he never even guessed that this was the girl who was there to take away his secret.
1: ஆனால் சிம்சோன் கடைசி வரைக்கும் தெரியல இந்த தெலீலாள் தான் தன்னோட ரகசியங்கள்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் என்று.
2: He never imagined that she was a spy all along.
1: அவன் கடைசி வரைக்கும் தெரியாது இவள் ஒரு உளவாளி என்பதை கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
2: A soldier has to have a sacrificial heart because he will be taken to unpredictable places.
1: ஒரு வீரன் ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவன் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவன் கணிக்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுவான்
2: you cannot predict where the danger is
1: ஆபத்து எங்கே இருக்கிறதுன்னு உங்களால் தீர்மானமே கணித்து சொல்ல முடியாது
2: but if a man has a sacrificial heart and says I will not give myself up for any whim or fancy I will put all my desires behind me and go for the prize he can never be moved
1: ஆனால் அதே ஒரு போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய காரியங்கள் இச்சையின் காரியங்கள் எல்லா காரியங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் எந்த சூழ்நிலை என் விருப்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் போவேன் என்று சொன்னால் அவன் நிச்சயமா பரிசை பெற்றுக் கொள்வான்
2: Hallelujah I used to always used to think about Samson
1: சிம்சோனை குறித்து எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது உண்டு
2: I used to think you know this man the lion could not overcome him
1: பாருங்கள் சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல
2: one hand you know just tore it apart
1: ஒரே கையில அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டான்
2: 300 foxes he was able to tie their tails together
1: 300 நரிகளை ஜோடு ஜோடாக அந்த வாளில பின்னி அவளை தீ கொளுத்தி போட்டு விட்டான்
2: he carried the doorpost and walked up the hill
1: oru kadavu periya kadavu eduthukonde andha malai uchi mugadukku sendru vittan
2: with one dry bone he killed many
1: ஒரு சாதாரண தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று குவித்தான்
2: பட் ஹீ could not touch this one girl
1: ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவனால் தொட முடியவில்லை
2: he had all strength physically
1: சரீர பிரகாரமா அவனுக்கு பலம் இருந்தது
2: one slap this girl would have got smashed
1: ஒருவேளை அவனுக்கு இருந்த பலத்தில் அந்த பெண்ணை ஒரே அறை கன்னத்தில் ஓங்கி விட்டிருந்தால் அவள் கீழே மடிந்து விழுந்திருப்பாள்
2: அண்டைக்கு இறந்திருப்பாவ because she is he so strong
1: என்ன சொன்னா அப்படிப்பட்ட ஒரு பலசாலி
2: But he was so strong in his body
1: avanoda sarirathile miga balasali
2: but he could not sacrifice his own desire
1: anal than sonda viruppathi avanal thyagam panna mudiyavillai
2: his own desires lust he couldn't sacrifice
1: avanoda sonda viruppam sonda ichchaiyai avanal thyagam panna mudiyavillai
2: he fell for her beauty
1: avaloda alagukku vilundu vittan
2: see as a child of god
1: paral devanoda pillaiyagi neenga
2: the bible says be a soldier for jesus christ
1: yesu christuvukku or nalla por sevana irungal
2: a true soldier has a sacrificial life
1: or nalla or por sevana thyagamulla or vaalkai irukku
2: the bible says those who have known christ have crucified their lusts and desires on the cross.
1: வேதம் சொல்லு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
2: I sacrifice it, Lord.
1: எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணியிருக்கிறேன்.
2: I'm going into unprecedented territory.
1: நான் என்னால் கிரகிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு புது இடத்துக்கு செல்கிறேன்.
2: The enemy has traps everywhere.
1: அந்த இடத்திலே என்னால் கணிக்க முடியாத இடத்திலே சத்துருவானவன் கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான்.
2: But Lord, I have already sacrificed my desires in your altar.
1: ஆண்டவரே ஆனால் அதற்கு முன்பதாகவே ஏற்கனவே உம்முடைய பலிபீடத்திலே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தகனித்து விட்டேன்.
2: All my lusts I have put it on the altar.
1: எல்லா என்னுடைய இச்சைகளையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் எரித்து விட்டேன்.
2: Nothing will move me.
1: என்னிடத்தில் இன்று ஒன்றும் இல்லை.
2: Nobody can tempt me.
1: யாரும் என்னை சோதனை பரீட்சை பார்க்க முடியாது.
2: I am standing above all that.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன்.
2: Hallelujah. Never forget you are a soldier.
1: நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு போர் சேவகனாய் மறந்து விடாதீர்கள்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Why he has to have a sacrificial heart?
1: ஏன் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை அவனுக்கு இருதயம் இருக்க வேண்டும்?
2: First I said he will be taken to unprecedented or unpredictable places.
1: முதலாவது நான் சொல்லியிருந்தேன், அவனால் நிர்ணயிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு புது இடத்திற்கு அவன் அழைத்து செல்லப்படுவான்.
2: Number 2.
1: இரண்டாவது,
2: a soldier will also be taken to unpleasant places.
1: இரண்டாவது, ஒரு போர் சேவகனை சௌகரியம் இல்லாத இடத்திற்கும் கொண்டு செல்வார்கள்.
2: Look at how Paul went there.
1: பவுல் எப்படி போனார் என்று பாருங்கள்.
2: Verse 23, Acts 20.
1: அப்போஸ்தலர் நிருபம் 20:23 பாருங்கள்.
2: He says the Holy Spirit testifies in every city that chains and tribulations are awaiting me.
1: 23 சொல்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
2: He saying where I am going is very unpleasant.
1: அவர் சொல்கிறார், நான் எங்கே போகறனோ அது சௌகரியமான இடம் அல்ல.
2: Unpleasant.
1: அது சௌகரியமான இடமும் இல்ல.
2: A soldier when he is going for war,
1: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு செல்லணும்னு சொன்னால்,
2: he will not call and ask, well, I am called to fight in Kashmir,

0: ஒரு விரிவான படுக்கையா இருக்குமா இல்ல ஒற்றையால் படுக்கிற படுக்கையா இருக்குமா?
1: Will I have comforter? Will I have you know shoe polish? Don't ask all that.
0: எனக்கு எல்லா சௌகரிய உடையின் சௌகரியங்கள் என ஷூ பாலிஷ் பண்ணப்பட்டதன காரியங்கள் எல்லாம் இருக்குமா? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்.
1: Will you have washing machine?
0: அங்க துணி துவைப்பதற்கு இயந்திரம் வாஷிங் மிஷின் இருக்குமா?
1: கேட்க முடியுமாங்க? No comforts whatsoever.
0: அந்த யுத்த காலத்துல எந்த ஒரு சௌகரியத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது.
1: Unpleasant place.
0: அசௌகரியமான இடமா இருக்கும்.
1: You don't know where you will sleep tonight.
0: நீங்கள் இன்று இரவு அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்குவீங்க கூட உங்களால நிர்ணயிக்க முடியாது.
1: You don't know whether you will be allowed to sleep tonight.
0: ஒருவேளை நீங்க தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவீர்களா என்று கூட தெரியாது.
1: They'll give you a small ditch and say stay here for the next 7 days.
0: ஒரு சின்ன ஒரு குழி போல ஒரு பதுங்கிடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 7 நாள் அங்கேயே இருந்து விடுவார்கள்.
1: Don't show your face outside.
0: அந்த முகத்தை அந்த குழியிலிருந்து வெளியே காட்டி விடாதே என்று சொல்வார்கள்.
1: They will cover you with some dry leaves.
0: அவர்கள் ஒரு காய்ந்த இலைகளை போட்டு அந்த பதுங்குழி மூடியும் விடுவார்கள்.
1: Stay inside.
0: அதிலே அமர்ந்திரு.
1: Wait for the enemy.
0: சத்ருவுக்கு எதிராளிக்கு காத்துரு.
1: This can be unpleasant but you have to stay there.
0: இது ஒருவேளை சௌகரியம் இல்லாத இடமா இருக்கலாம் ஆனா நீங்க அங்க தான் இருந்தாகணும்.
1: From that place you cannot call Zomato and say can you give me biryani.
0: அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஒரு உணவு ஆர்டரும் எந்த ஒரு காரியம் Zomato-க்கு யாருக்கும் ஆர்டர் செய்ய போன் உணவுகள் எதுவும் ஆர்டர் செய்ய முடியாது.
1: They'll give you a few pieces of bread or maybe chocolates or some tinned food and then they say you eat it and survive.
0: ஒரு சில ரொட்டிகளை ஒரு சில உணவு பதார்த்தங்களை அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை கொடுத்து இதை கொண்டு இதே இடத்துல தாக்கு பிடித்து சில நாட்கள் இரு என்று சொல்லிவிடுவார்கள்.
1: Stay there.
0: அங்கேயே இரு.
1: It will not be pleasant.
0: ஒருவேளை அது சௌகரியமா இல்லாம இருக்கலாம்.
1: It could be very mushy, it could be muddy, it could be raining. You have to be there.
0: ஒருவேளை அந்த இடம் ஒரு வெட்டாந்தரை இல்லாமல் கசகசப்பான வெதுவெதுப்பான சதுப்பு நிலமா இருக்கலாம் மலை பெய்கிற இடமா இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும்.
1: Unpleasant places.
0: அசௌகரியமான இடங்கள்.
1: Apostle Paul says.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
1: As a soldier of Jesus Christ.
0: கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்.
1: The Holy Spirit told me.
0: பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறார்.
1: You will have only chains and tribulations waiting for you.
0: கட்டுகளும் உபத்திரவங்களும் மாத்திரமே உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is unpleasant.
0: இது அசௌகரியமான காரியம்.
1: It will be painful.
0: அது வலியை ஏற்படுத்துகிற காரியம்.
1: What did Paul say?
0: ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்?
1: In whatever state I am, I have learned to be content.
0: பவுல் சொல்ல எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்.
1: Hallelujah. I know how to be in comfort, I know how to be in discomfort.
0: என்னுடைய சௌகரியமான இடத்தில் என்னால எப்படி இருக்க முடியும் என்று தெரியும். அசௌகரியமான இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று தெரியும்.
1: I know how to be full, I know how to be hungry.
0: எப்படி நிறைவா என்னால இருக்க முடியும் என்று தெரியும். எல்லாம் குறைவுபட்ட காலத்தில் எப்படி இருக்க முடியும் தெரியும்.
1: வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். Hallelujah. I will not give up my position for a little desire, for a little food, for a little comfort.
0: ஒரு சின்ன சௌகரியத்துக்காகவோ சின்ன ஆகாரத்துக்காகவோ என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
1: No, I will always sacrifice all my desires to fulfill my duty.
0: என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த சேவையை செய்யும்படியான தியாக மனப்போட இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன்.
1: No matter how much I suffer.
0: எப்படிப்பட்ட உபத்திரத்தில் ஊடாக சென்றாலும் சரி.
1: I will only be a true soldier.
0: நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் மட்டும் இருப்பேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன என்ன செய்தாலும் சரி இயேசுவை மட்டும் விடவே மாட்டேன். அதான் ஒரு நல்ல போர் சேவகன். Hallelujah. அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி தூக்கி வீசினாலும் சரி இயேசுவுக்காக மாத்திரமே வாழ்வேன். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்ட

0: Hallelujah. No matter what happens, I will never stop following Christ.
1: எந்த சூழ்நிலை எந்த காரியம் எப்படி நடந்தாலும் சரி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை நான் விடவே மாட்டேன்.
0: Sacrificial soldier.
1: தியாகமுள்ள ஒரு போர் சேவகன்.
0: Even in unpleasant places he continues to stay faithful to his army.
1: ஒரு சௌகரியம் இல்லாத இடத்தில் இருந்தாலும் சரி அந்த இடத்திலும் தன்னுடைய ராணுவத்திற்கு அவன் உண்மை உள்ளவனாய் தியாகமுள்ளவனாய் இருப்பான்.
0: Number 3.
1: மூன்றாவது.
0: Why a soldier should be sacrificial?
1: ஏன் ஒரு போர் சேவகன் தியாகமுள்ளவனாய் இருக்க வேண்டும்?
0: The third place he goes to is an unprotected place.
1: மூன்றாவது இடமாக அவன் செல்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்.
0: Verse 24 of Acts 20.
1: அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 20

0: நான்காம் வசனம்.
1: None of these things move me, nor do I count my life dear to myself.
0: ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
1: Do you see the statement there? Very powerful statement.
0: பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு ஆணித்தரமான ஒரு கூற்றை இங்கே வைக்கிறார்.
1: I do not count my life worth anything.
0: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
1: In other words,
0: இன்னொரு விதத்தில்,
1: I know that there is no guarantee for my life.
0: இன்னொருது சொல்ல வேண்டும் சார், என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது.
1: There is no safety or security for my welfare.
0: என்னுடைய சுகத்திற்கு என்னுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
1: But in spite of that, I will continue to serve as a soldier.
0: ஆனால் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் நான் ஒரு போர் சேவகனாய் தொடர்ந்து இருப்பேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Just imagine one of your relatives, husbands, wives, or your children are working in the army and they are in the border in Kashmir.
0: கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ, உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறார், ராணுவத்தில் எல்லையில காஷ்மீர் எல்லையிலே ஒரு பணியில் இருக்கிறார்.
1: When he is leaving your house to go for war,
0: அவர் இங்க யுத்தத்திற்கு போகும் பொழுது,
1: will you go and tell him you're going to Kashmir?
0: நீங்கள் அவரிடத்துல சென்று நீங்கள் யுத்தத்துக்கு காஷ்மீருக்கா போறீங்க?
1: When you come back, get me some apples. They said Kashmir apple is very good.
0: நீங்க யுத்தத்தை முடித்து வரும்போது காஷ்மீர் ஆப்பிள் நல்லா இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லுவோமா?
1: மறக்காம வாங்கிட்டு வந்துரு சொல்லுவோமாங்க. என்ன சொல்லுவோம்? பத்திரமா உயிரோட வாப்பா, அதுதான் வேணும். Come alive, come safe.
0: உயிரோட வந்தா போதும்.
1: Why?
0: ஏன்?
1: Because we know when the soldier goes to war, there is no protection for him.
0: ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு போர் சேவன் யுத்த களத்திற்கு செல்வான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது.
1: There is no guarantee whether he will come back alive.
0: அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது.
1: That's why when a soldier leaves the house, the whole family weeps over him.
0: அதனால தான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவனை கட்டி அணைக்கிறார்கள்.
1: They will cry over him.
0: அவர்கள் அழுவார்கள்.
1: They have no guarantee if they will see him again alive.
0: ஏனென்று சொன்னால் போகிறவன் திரும்பி வருவானா, உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்றதான் உத்தரவாதம் கிடையாது.
1: It is not only the relatives who know this truth.
0: அந்த உறவினர்கள் மட்டும் அந்த சத்தியம் தெரிந்ததல்ல.
1: The soldier also knows that.
0: அந்த யுத்த வீரனுக்கும் தெரியும்.
1: He knows he is going into that position.
0: ஏனென்று சொன்னால் அந்த இடத்திற்கு நான் போகிறேன்.
1: I'm going into that border.
0: அந்த எல்லைக்கு நான் போகிறேன்.
1: I don't know if I will see the next day alive.
0: அடுத்த நாள் காலை நான் உயிரோடு பார்ப்பனா என்பது அவனுக்கே தெரியாது.
1: He doesn't know what kind of problem will create, what kind of situation he will be into in the next minute.
0: அடுத்த நொடி பொழுதிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதையும் அவனுக்கு தெரிந்திருக்காது.
1: But you know what?
0: ஆனால் பாருங்கள்,
1: he loves the country more than he loves his own life.
0: அவன் தன் சொந்த ஜீவியத்தை நேசிப்பதை காட்டிலும் தன் நாட்டை அதிகமாய் நேசிக்கிறான்.
1: He sacrifices his desire to live long in order to protect his country.
0: தன் ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற தன் ஆயுசு நாட்களையும் தன் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பிற்காக தன் ஆயுசையும் அவன் தியாகம் செய்கிறான்.
1: He gives up his desire to live long.
0: அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையே விட்டு விடுகிறான்.
1: Unpleasant places will be your share.
0: அசௌகரியமான இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
1: Unprotected places may be your place to dwell.
0: பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
1: Apostle Paul says, wherever I'm going, the Holy Spirit is telling, chains and tribulations are waiting for you.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எங்கே சென்றாலும் பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் தான் உனக்கு உண்டு.
1: It is not going to be pleasant.
0: அது நல்ல சௌகரியமான நல்ல காரியம் இல்லங்க.
1: The enemy is not going to be kind.
0: அந்த பிசாசான எதிராளி அவன் உங்களை மேல் இரக்கமா இருக்க போவது கிடையாது.
1: He will be treated unfairly.
0: பட்சபாதம் இல்லாமல் அவன் உங்களை கையாளுவான்.
1: He will treat you unkindly.
0: உங்கள் இரக்கம் இல்லாதமாய் உங்களை கையாளுவான்.
1: But a soldier says,
0: ஆனால் ஒரு வீரன் சொல்லுகிறான்,
1: I am willing to suffer for him.
0: நான் அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன்.
1: Hallelujah. You see, this word really encouraged me 2 weeks ago.
0: இரண்டு வாரங்கள் முன்பதாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
1: When I went through a problem, I thought, Lord, why should I suffer? Why should I carry? Why should I do this?
0: ஒரு பிரச்சனையின் ஊடாக நான் செல்லும் பொழுது ஆண்டவரே ஏன் இப்படி நான் பாடுபட வேண்டும், ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
1: Why not somebody else?
0: ஏன் மற்றவர்கள், ஏன் மற்றவர்கள் இல்லை எனக்கு மட்டும்.
1: Why should I not give it up?
0: ஏன் இது விட்டு விட கூடாது?
1: When the Lord spoke to me, he said,
0: அப்பொழுது தேவனோடு பேசி சொன்னார்,
1: You are a soldier of Jesus Christ.
0: நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன்.
1: Be willing to suffer.
0: ஆயத்தமாயிரு, தீங்கு அனுபவிக்க உபத்திரவப்பட ஆயத்தமாயிரு.
1: Hallelujah. When we have the heart of sacrifice,
0: நம்மளுக்குள்ள அந்த தியாக மனப்பான்மை இருதயம் இருக்கும் பட்சத்தில்,
1: nothing will shake us.
0: நம்மை எதுவுமே நம்மை அசைக்க முடியாமல் இருக்கும்.
1: Hallelujah. Nothing can discourage us.
0: நம்மை எதுமே அதரியப்படுத்த சோர்வுக்குள்ளாக சென்று கொள்ளாது.
1: When a soldier is hit with bullets,
0: ஒரு ராணுவ வீரனை அந்த புல்லட்டுகள் அந்த தோட்டாக்கள் தாக்கப்படும் பொழுது,
1: when he is stuck in pain,
0: அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த வேதனையில் இருக்கும் பொழுது,
1: he only remembers one thing.
0: அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் ஞாபகப்படுத்துவான்.
1: I am fighting for my country.
0: என் தேசத்திற்காக நான் போராடுகிறேன்.
1: I am fighting for my army.
0: என்னுடைய சேனைக்காக நான் போராடுகிறேன்.
1: My pain today will be somebody's gain.
0: இன்றைய நான் படுகிற இந்த உபத்திரவம் பிற்காலத்தில் யாரோ ஒருவருக்கு சௌகரியத்தை கொடுக்க போகிறது.
1: Therefore I will endure this pain.
0: ஆகையால் இந்த உபத்திரவத்தை இன்று நான் தாங்கிக் கொள்கிறேன்.
1: I sacrifice my comforts so the next generation will reap the fruits of this labor.
0: அடுத்த தலைமுறை இந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த தலைமுறையில் இருக்கிற நான் இந்த வலியை, இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்கிறேன்.
1: I tell you, as a soldier of Jesus Christ,
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்,
1: may the Lord give us a heart of sacrifice.
0: கர்த்தர் நமக்கு நல்ல இந்த தியாகத்தின் இருதயத்தை கொடுப்பாராக.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Finally,
0: கடைசியாக,
1: who is a good soldier?
0: யார் ஒரு நல்ல போர் சேவகன்?
1: First I said a good soldier is strong.
0: முதலாவது நல்ல போர் சேவகன் திடமாயிருப்பான்,
1: பலமாயிருப்பான். Number 2, a good soldier is sacrificial.
0: இரண்டாவது, நல்ல போர் சேவகன் தியாகமுள்ளவனாய் இருப்பான்.
1: Third,
0: மூன்றாவது,
1: Luke chapter 7 verse 8.
0: லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனம்.
1: For I also am a man placed under authority, having under myself soldiers. I tell this one go and he goes, and to another come and he comes.
0: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
1: I tell one to go, he goes. I tell the other to come, he comes.
0: நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
1: The third characteristic of a good soldier is, a good soldier is submissive.
0: மூன்றாவது, இது ஒரு நல்ல போர் சேவகன் குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பான்.
1: Hallelujah. In the army, in the rule book of soldiers, there is no word called no.
0: ராணுவத்திலே அந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன கோட்பாடுகள் புத்தகம் உள்ளது. அந்த கோட்பாடு புத்தகத்திலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. என்னவென்று சொன்னால், இல்லை,
1: முடியாதுன்ற வார்த்தையை எந்த ராணுவ வீரனும் எப்பவுமே சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. If there is a command and says go, march forward, he has to just march.
0: ஒரு கட்டளை வருகிறது அவன் இடத்திலே, நீ முன்னோக்கி செல், மார்ச் பாஸ் பண்ணி முன்னோக்கி நடந்து செல் என்று சொன்னால் அவன் சென்று தான் ஆக வேண்டும்.
1: He cannot turn and say, is this justified?
0: அவன் திரும்பி பார்த்து, இது நியாயமா?
1: Can't you think about something else?
0: வேற ஏதாச்சும் நீங்க யோசிக்க கூடாதா?
1: Can we go tomorrow?
0: நாளைக்கு போலாமா?
1: Go means go.
0: போனா போ.
1: If he says no, I'm not going.
0: ஒருவேளை அவ இல்ல நான் போக மாட்டேன் அப்படினு சொன்னா,
1: instantly he'll be fired, taken out.
0: உடனடியாக அந்த சேவையில இருந்து அவன் விலக்கப்படுவான்.
1: There is a rule of obedience that is taught to every soldier.
0: ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்ற கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: When I was studying in Loyola College,
0: Loyola கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது,
1: I happened to visit the NCC department once.
0: இந்த தேசிய சாரணர் படை, மாணவர் படையை நான் பார்க்கும்படியாக நான் போயிருக்கிறேன் லயோலா கல்லூரி வளாகத்தில் உள்ள.
1: One of my friends was there, he had called me for something, so I went there.
0: அந்த NCC என்கிறதான தேசிய மாணவர் படையில் என் நண்பர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன்.
1: And there was this beautiful writing on the wall of the NCC department.
0: அந்த NCC department இருக்கிறதான அந்த இடத்துல அந்த செவுற்றிலே ஒரு அழகான ஒரு போர்டிலே ஒரு எழுதப்பட்டிருந்தது.
1: And lot of rules were written.
0: அங்க अनेक சட்டதிட்டங்கள், கோட்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது.
1: Rules of NCC.
0: அந்த கோட்பாடுகள் NCC இல் இருக்கிறவங்களுக்கு தான கோட்பாடுகள்.
1: Rule number 1.
0: முதலாவது கோட்பாடு,
1: learn to obey every order.
0: எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
1: ரூல் நம்பர் 1, obey every order.
0: எல்லா கட்டளையும் கீழ்படியுங்கள்.
1: And then rule number 2, rule number 3, rule number 4, lot of rules.
0: அப்படியே ஏகப்பட்ட கோட்பாடு 2 3 4 என்று இருந்தது.
1: And then the last rule, rule number 9.
0: 9வது கோட்பாடாக ஒன்று இருந்தது.
1: If you choose to dissent.
0: ஒருவேளை நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால்.
1: If you choose to dissent. Refer to rule number 1.
0: Rule number 1 இல் இருக்கிறது அதுக்கு போய் பாருங்கள்.
1: நான் சொல்றதை செய்யல அப்படினா முதல் ரூலை போய் படிங்க. என்ன ரூல் அது? எதை சொன்னாலும் செய், அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்ரியில் இப்போ செய்யட்டுமா, அப்புறமா செய்யட்டுமா, நாளைக்கு செய்யட்டுமா, கேள்வியே கிடையாது. செய்யினா செய், அவ்வளோதான். ஒபே மீன்ஸ் ஒபே, அவ்வளோதான். அதுதான் சட்டம் அங்கே. You don't need any opinions. Nobody's going to ask your opinions. Nobody's going to ask your comments, your criticism, your ideas, your thought processes. It has no validity there.
0: நீங்கள் சொல்ற ஆலோசனைகள், நீங்கள் சொல்ற அறிவுரைகள், உங்களுடைய விருப்பங்கள் அதெல்லாம் யாரும் கேட்க போவதே கிடையாது.
1: A soldier is taught to be submissive.
0: ஒரு வீரன் என்பவன் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவனா இருக்கிறான்.
1: Last week,
0: கடந்த வாரத்தில்
1: I was watching a documentary.
0: ஒரு ஆவண படத்தை பார்த்து கொண்டிருந்தேன்.
1: About this man called Eichmann. He was the former guard, a German guard, an officer who was responsible for the killing of many, many thousands of Jews.
0: கடந்த வாரத்தில் நான் ஒரு ஆவணப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஐக்மன் என்கிறதான அந்த ஜெர்மன் நாட்டில் இருந்ததான ஒரு போர் சேவகன் ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்வதற்காக காரணமாக இருந்தவன்.
1: He passed the rules and laws and sorry, the he gave the orders for killing so many Jews.
0: Aneya yudrale kollumbadiya ivan dhan kattalai pirappidathappattavan.
1: And you know what he did after the war, when Germany lost the war,
0: yuddhathirku pirappiga Germany desam indha yuddhathile thotra piragu,
1: he escaped and went to Argentina.
0: Eichmann enbavar Argentina ga tappi adaikalamaga ange poi vittar.
1: For many years he stayed there. He changed his name, he changed his identity, nobody found him out.
0: அந்த இடத்துல போனவர் தன்னோட அடையாளத்தை மாற்றும்படியாக மாற்றிவிட்டார். தன்னுடைய ஆவணங்கள், தன்னுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்.
1: Nobody guessed that he was there.
0: யாராலும் அவர் அங்கே தான் இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியாது.
1: But someone tipped off the Israeli army that this man, the murderer who murdered so many thousand Jews, is actually living in Argentina.
0: ஆனால் இந்த இஸ்ரேல் தேசத்தின் உளவு படையில் இருந்த ஒருவர், இந்த ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினா தேசத்தில் இவர்தான் மறைமுகமாக வாழ்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
1: And you know what the Israeli army did?
0: Israel ranu enna seidhu theriyungala?
1: They formed a group of spies.
0: Oru kootama ulavali kootathai yerpaduthi,
1: they went to Eichmann's place, they captured him, they drugged him, and they moved him from Argentina to Israel.
0: இந்த உளவு பார்க்க போனவர்கள் அந்த ஐக்மனை கையங்களுமாக பிடித்து அங்கிருந்து வானத்தில் ஏற்றி அங்கிருந்து அர்ஜென்டினால இருந்து இஸ்ரேல் தேச சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள்.
1: When he came to Israel,
0: Israel vanda polude
1: he was taken to court. Many cases were put upon him.
0: Neethipadi edathile neethipadi valagathile kondu pogapattu avar meeda aneega valakkugal podapattathu.
1: And he was made to stand trial.
0: Andha valakkukku munbadhaga irukka vendidaiyittu.
1: And one of the interesting things that I saw there was
0: andha valakkile miga mukkiyamaga swarasiyamaga naan kanda kaariyam enna endru sonnal,
1: this man, you know, the Israeli guards, they will say, stand up, let's go.
0: அந்த இஸ்ரேல் பாதுகாவலர்கள் ஐக்மனை பார்த்து சொல்வார், எழுந்து போகலாம்.
1: இமிடியட்லி வில் ஸ்டாண்ட் அண்ட் கோ.
0: உடனடியாக எழுந்து சாதாரணமாக போய்விடுவார்.
1: தே வில் சே சிட் டவுன் இன் திஸ் பிளேஸ்.
0: உடனடியாக இங்கே உட்கார் என்று சொல்வார்கள்.
1: தே வில் இமிடியட்லி சிட் டவுன்.
0: உடனடியாக உட்கார்ந்து விடுவார்.
1: ஹி வாஸ் எ கிரேட் ஆபீசர் இன் தி ஜெர்மன் ஆர்மி.
0: பாருங்கள், ஜெர்மன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருந்தவர்.
1: பட் வாட் எவர் வாஸ் டோல்ட் ஹிம், ஹி ஜஸ்ட் டிட் இட்.
0: ஆனால் இந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் இருக்கிறவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வார்.
1: They never found a reason to force him to do something or you know corner him to do something. No, just tell, he will do it.
0: இந்த நபரை கையாளுவதில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஏதோ நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னாலே தானா செய்து விடுவார்.
1: And in the documentary they made this statement.
0: அந்த ஆவண படத்திலே ஒரு குறிப்பை இப்படியாக எழுதி இருந்தார்கள்.
1: For years and years and years, this man being trained in the strict German army to simply obey and never resist, he followed it even in Israel.
0: பல ஆண்டுகளாக ஜெர்மன் தேசத்திலே ஜெர்மனியில் ராணுவ அதிகாரி இவருக்கு எப்படி அங்கே கற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால், எது சொன்னாலும் அப்பட்டமாக அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகாரத்தோரில் கற்றுவிக்கப்பட்டதனால் அவர் அந்த ராணுவத்திலிருந்து வெளியே வந்த பிறகும் இப்பொழுதும் அதே பழக்கம் அவருக்குள் இருக்கிறது.
1: even now. இப்போ stand means stand.
0: நில்லுனா நில்லு.
1: Sit means sit.
0: உட்காருனா உட்காரு.
1: ஏன்னா இத்தனை வருஷமா என்னது பழக்கம், பயிற்சி, ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி எஸ்னா நோனே மனசுல வராது. எஸ்னா எஸ் தான், கோனா கோ தான், சிட்னா சிட்டு, ஸ்டாண்ட்னா ஸ்டாண்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருனா இயேசுவுக்கு நல்ல போர் சேவக. நல்ல போர் சேவகன்ற கை தூக்கும் பாபம். அல்லேலூயா. நல்ல போர் சேவகம் யாரா இருப்பானா? சப்மிசிவ் டு காட். Submissive to God.
0: அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்துள்ளவனா இருப்பான்.
1: The centurion says, I look at one person and say, go, he goes, come and he comes.
0: நூற்றுக்கதிபதி சொல்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
1: That is a soldier.
0: இதுதான் ஒரு போர் சேவகனுக்கு ஆதிசியம்.
1: If you look at the life of David,
0: தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால்,
1: you can see how he followed God in every step of his life.
0: அவரோட வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவன் தேவனை பின்பற்றினால் கீழ்ப்படிந்தான்.
1: When I say submissive to God, it has got two parts.
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்தர் என்று சொல்லும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறது.
1: One,
0: முதலாவது,
1: you don't do anything without asking God's permission.
0: தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருத்தல்.
1: Number 2,
0: இரண்டாவது,
1: you don't decline any order that comes from God.
0: தேவனிடத்தில் எந்த கட்டளையும் நிராகரிக்காமல் அப்படியே செய்ய வேண்டும்.
1: புரியுதுங்களா? அதாவது தேவன் சொல்லாததையும் செய்யக்கூடாது, தேவன் சொன்னதை செய்யாம இருக்கக்கூடாது. சொல்லுங்க பாப்ப திரும்ப, தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது, தேவன் சொன்னதை செய்யாம இருக்கக்கூடாது. இதுதான் மிலிட்டரி ரூல். ஒரு சோல்ஜர் இப்படிதான், அவர் இஷ்டத்துக்கு கண்ணை தூக்கிட்டு அங்கங்க ஓட முடியாது, எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன், எதை சொல்லலையோ அதை செய்ய மாட்டேன், எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கேட்காம செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு சோல்ஜர். That is a soldier. Look at David.
0: தாவீதை பாருங்கள்.
1: I'll show you a few verses.
0: ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன்.
1: Come with me to 1 Samuel chapter 23 verse 2.
0: 1 சாமுவேல் புத்தகம் 23 அதிகாரம் 2 வசனத்துக்கு வாருங்கள்.
1: At this juncture, the Philistines were at war and they were plundering the barns.
0: பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
1: What did David do?
0: தாவீது என்ன பண்ணார்?
1: Verse 2.
0: இரண்டாவது வசனம்.
1: David inquired of the Lord and asked, "Shall I go and attack these Philistines?" And the Lord said to David, "Go and attack and save Keilah."
0: அப்பொழுது தாவீது, "நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
1: அதுல வார்த்தை வந்து விசாரித்தான். He had got the power to do it.
0: அவனுக்கு அதை செய்வதற்கான அதிகாரம் வல்லமை இருந்தது.
1: He got the army to do it.
0: அவனிடத்தில் செய்வதற்கு அந்த சேனையும் இருந்தது.
1: He got weapons.
0: அவனிடத்தில் ஆயுதமும் இருந்தது.
1: But he asked God, "Shall I do it?"
0: ஆனால் அவன் ஆண்டவரை கேட்கிறான், "நான் இதை செய்யட்டுமா?"
1: 1 Samuel chapter 30 verse 8.
0: 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 8 வசனம்.
1: David inquired of the Lord and said, "Shall I pursue this troop? Shall I overtake them?"
0: தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா?"
1: "Shall I overtake them?"
0: அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
1: And the Lord answered and said, "Pursue, for you shall surely overtake them and without fail recover all of them."
0: அதற்கு அவர், "அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய்" என்றார்.
1: 2 Samuel chapter 2 verse 1.
0: 2 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனம்.
1: David inquired of the Lord and said, "Shall I go up to any of the cities of Judah?" And the Lord said to him, "Go up."
0: பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான், அதற்கு கர்த்தர், போ என்றார்.
1: David said, "Where shall I go up?" And God said, "To Hebron."
0: எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், "எப்ரோனுக்கு போ" என்றார்.
1: You see how this whole thing works?
0: பாருங்கள், இந்த முழு காரியமே எப்படி நடக்கிறதுன்னு பாருங்கள்.
1: 2 Samuel chapter 5 verse 22 to 24.
0: 2 சாமுவேல் புத்தகம் 5 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள்.
1: Verse 23, let's read.
0: 23 வசனத்தை படிக்கிறோம்.
1: David inquired of the Lord and he said, "You shall not go up, circle around behind them and come upon them in the front of the mulberry trees, and it shall be when you hear the sound of the marching of the troops of the mulberry trees, then you shall advance quickly, for the Lord will then go before you and strike the camp of the Philistines."
0: David கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், "நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போய் அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தரனுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார்.
1: And verse 25 is very, very beautiful.
0: 25th வசனம் மிக அழகாக இருக்கிறது.
1: It says,
0: அது சொல்லுகிறது,
1: And David did so as the Lord commanded him.
0: கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமாக அவன் செய்து.
1: Sometimes we will go and inquire the Lord. Shall I do this, Lord? Do you need this, Lord? Is it your will? All of that we'll inquire.
0: சில நேரத்துல தேவனிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே இதை செய்யட்டுமா, அது உங்களுடைய சித்தமா, இந்த மாதிரி சில உத்தரவுகளை கேட்போம்.
1: And then based on the answer, our response will also change.
0: அவர் சொல்ற பதிலுக்கு ஏற்ற போல நம்மளுடைய மறுபதிலையும் மாத்தி விடுவோம்.
1: If God is telling exactly what we want, we will immediately do it.
0: நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கர்த்தர் சொல்லிட்டாரோ அதை செஞ்சிருவோம்.
1: If God is saying something else, probably this is the voice of the devil.
0: ஒருவேளை நம் விருப்பத்திற்கு மாறா கர்த்தர் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால், இல்ல இல்ல இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல, பிசாசு பேர் சத்தம் என்று சொல்லிடுவோம்.
1: சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆனா தாவீது என்ன பண்ணானா, just as the Lord did, he just obeyed.
0: ஆனால் தாவீது தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே பிரகாரமாக செய்தான்.
1: That is why the Lord gave a testimony about him.
0: அதனால தான் தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லி இருந்தார்.
1: He is a man after my own heart.
0: என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி இருந்தார்.
1: And he will fulfill all my will.
0: என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருந்தார்.
1: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவன் தான் போர்வீரன். ஆமென். எப்படி கட்டுப்படுவான்னா, மனப்பூர்வமா கட்டுப்படுவான். ஹி ஒபேஸ் வில்லிங்லி.
0: அவன் மனப்பூர்வம் முழு இருதயத்தோடு அவன் அது கீழ்படிவான்.
1: ஐ திங்க் தேர் இஸ் ஒன் வர்ஸ் இன் தி பைபிள் விச் எவ்ரிபடி லவ்ஸ்.
0: நீங்கள் எல்லாரும் விரும்புகிறதான ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது.
1: தி வேர்ட்ஸ் ஆஃப் டேவிட் இன் ஹிஸ் பிரேயர் டு தி லார்ட். ஹி செட், லார்ட், ஹூ அம் ஐ அண்ட் வாட் இஸ் மை ஹவுஸ் தட் யூ ஹவ் பிராட் மீ தஸ் ஃபார்.
0: தாவீது சொல்கிறத ஜெப விண்ணப்பமாக அந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே, என்னை இம்மட்டும் நடத்துறதுக்கு நான் என்ன மாத்திரம், என் வீடு எம் மாத்திரம்.
1: இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் என் மாத்திரம், என் வீடு என் We like that verse, we like that prayer.
0: அந்த வசனம், அந்த ஜபம் நமக்கு மிக விருப்பமான ஒரு வார்த்தை.
1: Do you know when David prayed that prayer?
0: ஆனால் தாவீது எப்பொழுது ஜபித்தான் தெரியுங்களா?
1: It was a response to God telling David, you will not build my house.
0: எப்பொழுது இந்த ஜபத்தை அவன் ஏறெடுக்கணும் சொன்னால், தாவீது செய்த ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய்.
1: Your son will build the temple.
0: உன்னுடைய குமாரனாகிய அவன் சாலமோன் கட்டுவான்.
1: If we were there in that place.
0: ஒருவேளை நாம இந்த பதில் வர இடத்துல நாம இருந்திருந்தோம்னா.
1: அநியாயமா இல்லையா இது? 40 வருஷம் கஷ்டப்பட்டு நாடை நடத்திட்டு இவ்வளோ பொன்னையும் சேர்த்து வெள்ளியும் சேர்த்து டன்னு கணக்கில் காணிக்க கொடுத்துட்டு நீ கட்ட மாட்டேன்னா அது என்ன ஆண்டவர், அநியாயமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டன்னு கணக்கில் காணிக்கையை கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாதுன்னா. அப்படி ஆண்டவரே, என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். என்னை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையா சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னா. ஏன் சொன்னான்னா, ஹி வாஸ் அ ட்ரூ சோல்ஜர் ஆஃப் காட்.
0: ஏனென்று சொன்னால், அவன் தேவனுடைய உண்மையான ஒரு போர் சேவகன்.
1: ஹல்லேலூயா. டோட்டலி சப்மிசிவ் டு ஹிஸ் பிளான்.
0: முழுவதுமாக தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், அர்ப்பணிக்கப்பட்டவனாக
1: இருந்தான். ஜீசஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் அஸ் வெல்.
0: இயேசு நமக்கு அது உதாரணமா இருக்கிறார்.
1: ஹவ்?
0: எப்படி?
1: I wish that this cup will pass from me.
0: இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
1: But not my will.
0: ஆகிலும் என் சித்தம் அல்ல.
1: But as your will.
0: உம்முடைய சித்தமே.
1: Hallelujah. He obeyed the Father till the death on the cross.
0: மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் தன்னுடைய தகப்பனாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
1: Hallelujah. கடைசி கீழ்ப்படிஞ்சாராம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன ஒரு சப்மிஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான், ஒரே ஒரு தளபதி தான், நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏங்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாதது நான் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்காமலும் செய்ய மாட்டேன். நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜராக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நம்ம செய்தி. குட் சோல்ஜர்.
0: ஒரு நல்ல போர் சேவகன்.
1: குட் சோல்ஜர்.
0: நல்ல போர் சேவகன்.
1: Who is a good soldier?
0: யார் நல்ல போர் சேவகன்?
1: Three thoughts we learned today.
0: மூன்று சிந்தனைகளை பார்த்தோம்.
1: A good soldier is a strong soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் பலமான திடமான போர் சேவகன்.
1: A good soldier is a sacrificial soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தியாக மனப்பான்மை உள்ள போர் சேவகன்.
1: A good soldier is a submissive soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிந்தல் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட போர் சேவகன்.
1: ஆண்டவரே, என்னையும் ஒரு நல்ல போர் சேவகனாக மாற்றும்.

0: Thank you, Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: In your hardship, as a good soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் அதை சகித்துக்கொள்.
0: Hallelujah. What a privilege to be called as the soldiers of Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகன் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, நான் இதெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறேனா, எதிர்த்து நிற்க முடியாம நிக்கிறேனா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பிசாசு நம்மை எப்படியாவது விழத்தள்ளணும்னு அவன் எழும்பி வருவான். அவனை விரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நாம தொடர்ந்து எல்லைகள் விஸ்தாரமாக்க வேண்டியது அவசியம். நம்ம நீதியை நிலைநாட்ட வேண்டியது முக்கியம். அதுக்கு தேவை பலன். சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஆத்மாவில் பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்படியே கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்மாவில் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறக்கு பலன் இல்லாமல் இருக்கிறனே ஆண்டவரே, எல்லாத்துக்குமே மடிஞ்சு விழுந்துடுறேனே, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தியாகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போகிற இடம் கணிக்க முடியாத இடமா இருக்கலாம், அது அசௌகரியமான இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அது பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் நான் என் ஜீவனையும் என் ஆசைகளையும் நான் பணையம் வச்சு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல பாதியில் ஆசையில் விழுந்துடுறவனா இல்லை. நிமிர்ந்து நிற்க கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க கிருபை தாங்க. என்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் தியாகம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்படியே கரங்களை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னையே நான் வெறுத்துறேன், ஆசைகளை வெறுக்கிறேன், இச்சைகளை வெறுக்கிறேன், என்னோட பாசங்களை வெறுக்கிறேன். இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் போதும். அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் முற்றுமுடிய கீழ்ப்படிய கிருபை தாங்க. முழுவதுமா நமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. உம்மட்ட கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு தாங்க. நீங்கள் சொன்னதை செய்யாமல் முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்க ஆண்டவரே கடின இருதயத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தின் உள்ளபடியெல்லாம் செய்கிற கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமா இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்க போடுறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாங்க. அநேகர் ஆண்டவர் இன்னும் மிருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃபு வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பது குறித்து லைட்டாக சொல்லுங்கள்.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலலாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரவனம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திரம் வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சமந்து ஒரு ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்னைக்கு மக்கள்
1: சொல்ல போகிறீங்க,
2: சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம்
2: அனுபவம்,
1: எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி ஆகிற டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம், கூடுதலாக அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடஞ்சி நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு, அந்த குடி பழக்கத்திலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, நான் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போ தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சா தான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டி எல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலைப்பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரி பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்ல இருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூடாக அனுபவிச்சோனா, அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சுருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோடய அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போ ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்தில் இருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேற ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து 10ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு முன்னாடி 2 சகோதரிகள் இருந்தனால அவங்கள வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னுடைய பொறுப்புமானதுனால என்னுடைய படிப்பை வந்து நான் 10ஆம் கிளாஸோடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக கூலி வேலைக்காக தான் போனோம். என்னுடைய முதல் அனுபவமே கேரளாவுக்கு கொத்தனாருக்கு கையாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மலப்புரம் அந்த இடம், அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ளவளையாக இருப்போம், மீசை அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள்ல எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோம்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதியெல்லாம் போயிருப்பேன், அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு, என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என் மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதினு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன், ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவருக்குள்ளே வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சிக்குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவித்தாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை, அதை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா, இங்கே சபைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த பாஸ்டரும் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மாவிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகனா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன். இவங்க பைபிள் தந்தப்போ, இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினா அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை, முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது, இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டு. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனேன். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது அங்கே என்ன நடக்குது, ஏன்னா நான் ஒரு கோவிலில் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து கொடை நடத்தியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்ததுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது உண்மையிலே இவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லை நம்ம அங்கே பண்ணுறது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களான்னு பரிசோதனை பண்ணதுக்காக தான் போனேன். அப்போ அங்கே பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிற டைமில் நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்கள், அங்கே பாடல் நடந்துக்கிட்டு இருக்கும், சகோதரர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நடந்த சம்பவங்கள் இது, செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல, சரி எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன், ஒரே வாரம் போகலை, போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா, அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும்போது யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கே போகலை, நான் உண்மையில சொல்ல போனா வேடிக்கை பாக்குறதுக்காக தான் போனோம்.
1: இந்த டைம்ல நீங்க வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
2: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்ப நான்
1: பொறுப்பு,
2: அதாவது என்ன என்னுடைய திங்கிங், ஒரு தேடல், அவ்வளவுதான், இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய.
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
2: இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க சொல்றாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்க போனோம். உண்மையில சொல்ல போனா எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனா அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாகிட்டு வந்தேன். என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகல, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புறேன். இப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுரடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுரடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது. எங்கள் அப்பா பேரலையும் கிடையாது, எங்கள் அம்மா பேரலையும் கிடையாது, எங்கள் பேரலையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்சம் நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போச்சேன், என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து. அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம், இது யார் பண்ணாலும் கிடைக்கும்.

0: தான். நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம்.
1: அது பிசினஸ்ல நீங்க வந்து பார்ட்னர்ஸா இருந்தீங்களா?
0: பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம். நாங்க எல்லாரும் ஒரு நாலு ஒரு அஞ்சு பேர் நாங்க எப்ப பார்த்தாலும் எங்க அஞ்சு பேரையுமே பார்க்கலாம். அவ்வளவு சந்தோஷம்.
1: தொழில்
0: சேர்ந்தேசியம் அது பார்ட்னர்னு சொல்ல முடியாது, அண்ணன்னு சொல்ல முடியாது, தம்பின்னு சொல்ல முடியாது, அப்படி பிரிக்க முடியாத உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல நண்பர்கள், எல்லாருமே நல்லவங்க தான், நல்ல சந்தோஷமானவர்கள். ஆனா இது தேவனுடைய திட்டம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிட்டு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்க அஞ்சு பேருக்குள்ளாடியும் வந்துட்டு, அதுல அவங்க நாலு பேரும் நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவே தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பான், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் 3:30-4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கும் மனசுக்குள்ளே அடி எனக்குள்ளே, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, ஒரு 5 செண்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்குமோ, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைபிள் எடுத்து, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 வரம் முடிச்சிட்டேன். 4வது அதிகாரம் முடிச்சுட்டு 5வது அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5வது அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5வது அதிகாரம் தான். அந்த 5வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5வது அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5வது அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சத்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம்.

0: பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ, படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாயிட
0: உண்மையில் அந்த வசனத்தை நான் படிக்க, இன்னைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும், என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த அஞ்சாமது அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த அஞ்சாமது அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கேன். நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5வது அதிகாரம் என்ன ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ள உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனுக்கு கூட நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டுக்கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்ட உடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே, ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்னைக்கு பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வசனம் என்னை தொட்டதில் இருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
0: அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தேன், இப்ப பேசிக்கிட்டு எல்லார்ட்டையும். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு. முன்னாடி அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோபம் வரும், வெறுப்பு வரும், அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோபம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனாலும் நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால் அவங்க பெருசாக எடுக்கலை. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா, நிறைய வீட்டில் எதிர்ப்புகள் எல்லாம் வீட்டை விட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஓம் இருப்பண்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை, நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு நான் போன 3வது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன் நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துறாது அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு, இல்லை அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துறாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க, இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தயகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கான், அங்கே போனவொன்னே பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால் அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தோடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாதம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ணேன். ஞானஸ்தானம் எடுக்கலாம் ரொம்ப அழுதேன், ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது, அக்கா 2 பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கி போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த விட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்னைக்கும் புரியலை இன்னைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லி விட்டாங்க. இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, ஏதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமா இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டுக்குள்ளே தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி உம்முன்னு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தோடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன், ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த நூறு நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான், இது வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போவாங்க, வீட்டில் எல்லாம் அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க, நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொள்ளி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொள்ளி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொள்ளி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது, எனக்கு விக்கிரகங்களை தான் ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே என்னென்ன நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான், ஆண்டு நின்று எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம். சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்காவும் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல, அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய், அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரரு, ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்,
1: குடும்பமாகவே
0: நாங்கள் இப்போ ஆண்டவர்களை வந்துட்டு, அது ரொம்ப அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது, தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதானே, அவங்ககிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ, நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுவுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது, நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்காலில் நின்று அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் குடும்பம் முழுவதுமே எல்லாரையுமே வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட அந்த ஞானஸ்தானம் எடுக்காததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தான், அந்த 2 வயசு 3 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அதில் இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மூத்தாக்காலாம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டப்போ சர்ச்சுக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை, ரொம்ப அடம்பிடிச்சாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அதுவரை சாமி கும்பிடவே மாட்டார், அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என் கூட வா அப்படின்னு. அவள் சர்ச்சுக்கு போயிட்டா நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார், அந்த திரி கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டுருக்காரு.
0: ஊழியக்காரராக ரொம்ப சந்தோஷம், குடும்பமாக நாகர்கோவில் தான் இருந்தாங்க,
1: இன்றைக்கி
0: குடும்பமாக ஊழியம் பண்ணுறாங்க. நானும் கூட இப்போ ஆண்டவருடைய வேலையை தான், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமாக இன்றைக்கி ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்கள் எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ளே எப்படி கால் வச்சிங்க?
0: ஊழிய பாதைக்குள்ளேன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம், நிறைய பாஸ்டர்ஸ் தீர்க்க தரிசிகளெல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள் ஜெபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. இன்றைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இன்னைக்கு முன்னைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ, உங்ககிட்ட பேசுறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம் அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து, ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயாரப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டேன். அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளவு சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்க, அவ்வளவு ஆத்ம திருப்தியோட. ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன், இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார், நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்னைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: அப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
0: ஆமாம்,
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, இல்லை தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
0: ஆரம்பத்தில் கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க, என்கிட்ட நேரடியாக யாருமே பண்ணலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்கடி, ஊரில் தப்பு தப்பாக பேசுகிறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க அதனால தான் நீ சர்ச்சைக்கு போனேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா சொல்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரோட பேர் குறிப்பிடலை எனக்கு. திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு. இல்லை, நான் இன்றைக்கி வர திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், உன்னை பார்க்க முடியல, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடுறேடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு 2-3 வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி
1: நடத்துவாராக, அநேக ஆத்மக்கள் அறுவடை செய்யவங்களை பயன்படுத்துவாராக. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய சாட்சி நிமித்தம், உங்களுடைய பரிசுத்தாவியான நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் சொல்லலாம்.
0: இதுல வந்து நிறைய கிறிஸ்தவர்களும் நீங்க இந்த இதை விரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு, ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் பழக்கம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில் வந்து நிறைய ஊழியங்கள், சபையோட இணைந்து செய்கிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கட்டளை தான். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் நம்ம பெற்ற இன்பத்தை நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களாக இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன இயேசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணீங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால் இயேசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுக்கிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளோ நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்கள் அதிலே ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கு. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில், அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

எண்ணாகமம் 17 இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும்ள்ளது. ஒளி யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துல நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: Orever nimna kangale mudi aandru prasanthikinarai kadandu selvom.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: Vedam ivar solgiradu aaviyana rengundonga vidudhilai undu endru paarkirom.
1: And wherever the spirit there is the deliverance.
0: Satyate arivigal satyam ungalai vidudhilaiyaakkum endru paarkirom.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளேரும் பாடல் மத்தியில் அசைவான் ஆண்டவர்.
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளேரும் திரியில் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்.
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்.
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்.
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களை மாற்றும்படியாய்.
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றும்படியாய்.
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலை ஆக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயம் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் நாதிரிப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன். எங்களை நீதமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு 300 கதிமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: अनेक தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla oru deva manidhan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanudaiya enakku kodutha periya periya shlakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pala vidhamana seidhigal undu.
1: There are lots of messages.
0: Oru manushan aavile eppadi gaayapadugiran, aathumala eppadi gaayapadugiran, aavile aathumala gaayapatta avan nilama enna, samudayathila endha nilamaila avan thallapadugiran.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா? அவன் உருவம் எப்படி இருந்தது?
1: Genesis 6:4.
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில இருந்தா போதும். என் கண்மான கத்திரை பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியில இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்து வந்த அந்த ராட்சதன்?
1: How did he come, the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them, they were the mighty men who were of old men of renown.
0: அப்ப எப்படி உருவானான பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகள் ஒன்றா இணைந்த அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men, because of that the giants were created.
0: மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மனுஷன் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான் பாய்ட்டான் உருவம் எப்படி இருந்து பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all, Goliath is a giant.
0: The Goliath எப்படி இருப்பானா?
1: How the giant Goliath?
0: இப்போ லைவா உங்க கண் முன்னாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்
1: 1 சாமுவேல்
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான். கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கோலியாத்தர் உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: 1 முழம் 1 அடி, 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம். வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 feet.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet னா எவ்வளவு தெரியுங்களா? இந்த தரையில இருந்து மேல ஒரு ராடு போகுதுங்களே அதான் 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
0: 11 feet tall inga or prasanga thanda eppadi irukku nenikireenga?
1: The 11 feet man, if he comes, how it would be?
0: Height first floor thandudhu,
1: and he's a very tall man.
0: 9 feet nana second floor povumbodhu,
1: 9 feet means second floor.
0: Ana chennai la adhu mari aal thevada ena water can supply pannu sonna mari ladder ay thevala paருங்க.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam pathingala.
1: Look at the height.
0: ஆகியால் தான் தேசத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் சமஸ்த இஸ்ரவேல் ராணுவர்களும் ஒரே ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஏனென்றால் ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனுஷர் ராட்சதரோடு போராட முடியாது, அவரோடு யுத்தம் செய்யவே முடியாது. அரக்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
1: The entire troop of Israel before they were afraid of the great Goliath, his height was 11 feet.
0: தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பிரதர்.
1: You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா? அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா?
1: And he had a helmet of brass upon his head and he was armed with a
0: ஒரு சேக்கல் 11.5 கிராம்.
1: 11.5 கிராம்
0: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
1: And 5000 cycle 558 kg. ஆமா
0: கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
0: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தா.
1: He had a helmet of 58 kg.
0: எங்க வந்தானா? யுத்தத்துக்கு கடந்து வரானா?
1: He was walking for the battle.
0: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
0: இவன் பாருங்க 60 கிலோ weight வச்சு யுத்தத்துக்கு கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kg on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: Grips of brass upon his legs.
0: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இவன் பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா?
1: He has the brass shoe.
0: ஆமா 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kg.
0: வாசிங்க. தன் தோள்களின் மேல்
2: வெங்கலத்திலே கேடயம் வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, வேதாகம ஆராய்ச்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலரடி இருந்துதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாலரடினா இதுல இருந்து இந்த ஃபுல் ஃபிட் சைஸ், ரெண்டு ஃபுல் ஃபிட் சைஸ் தான் நாலரடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடயம் வச்சிருந்தான், அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்? இருங்க இருங்க, அவனுடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்? ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவனுக்கு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவனுடைய ஈட்டின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
2: ஆமா, அவன் முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா? நடந்தபோது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானா? அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also a giant.
2: ama inda kaila arval inda kaila arval inda kaila inda kaala arval and varunga height weight mathram illa udal urupala extra extra vaagudhu
1: and he is having 6 fingers in hand and foot everything.
2: na nanikira ulla gra spare parts la kuda double double la irukku nanikiren.
1: maybe all spares maybe in double.
2: ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியா காணப்பட்டார்கள்.
1: giants were really mighty people.
2: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
1: we cannot do the battle at all with the giants.
2: அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
1: the people are trembling before giants.
2: முதலாவது நாம் பார்த்தோம், தேவகுமாரர் மனுஷ குமாரத்தில் ஒன்றாக
1: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன். Goliath is the giant.
2: The Goliath enna pannuvana?
1: What he does?
2: 1 Samuel
1: 1 Samuel
2: 17th adhigaram
1: 17
2: 10th vasanam
1: verse 10
2: 17 and 10. Pennam and Philistian naan indre dinam Israeludeya senagale nindithen. போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசிய, நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம்? இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம்? தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defied the armies of Israel this day and gave me a man that we might fight together. So he was really, irritating the people of Israel.
2: அப்ப யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படும் அரக்கன். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறனே போராட முடியாது.
1: You cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the
2: shame. பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And the, all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளால தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: Solringla illaya?
1: We are saying always
2: in
1: problems.
2: Indha lady alta prachana, indha bombley alta prachana solrama?
1: We see problem because of this
2: lady. Avanga ratchadan illa.
1: They are not giants.
2: Avangalukulla indha elumbudhu pathinga oru prachana.
1: And whatever there is inside, there is the
2: andha prachana da arakan.
1: That problem is giant.
2: பிரச்சன ஹஸ்பண்ட் கிட்ட கூட வரலாம்.
1: மீட் மேபி ஃப்ரம் ஹஸ்பண்ட்.
2: ஆமா அங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: ஹஸ்பண்ட் இஸ் நாட் தி
2: ஜெயன். அவருக்குள்ள அந்த எழும்புது பாத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: தி ப்ராப்ளம் இன்சைட் ஆஃப் ஹிம்.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: தட் ப்ராப்ளம் இஸ் தி ஜெயன்ட்.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன்.
1: ஐ வாண்ட் டு மேக் எ எக்ஸாம்பிள்.
2: குழம்புல சரியா உப்பு போடலனா
1: இஃப் யூ டோன்ட் புட்
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: when you put don't put the salt in the sambar then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: and then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
1: Then same way they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு. வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant, not the husband.
2: குடிச்சு வந்து கலட்ட பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தைகளை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
2: மனைவியை சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
2: அடிமையை போல நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
1: many women
2: கணவன்லந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யாரிடத்தில் போய் சொல்வேன்?
1: I where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இது.
1: Think they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போடலாம் இல்ல.
1: இட்ஸ் நாட் லைக் ஃபாரின் லேடிஸ்.
2: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இன் இந்தியா.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: தே டோன்ட் கண்டக்ட் த ஃபேமிலி ப்ராப்பர்லி.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: த வாய்ஸ் விமன்
2: ஒரு ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடைத்தோம்.
1: த வாய்ஸ் விமன் கேன் கண்டக்ட் த ஃபேமிலி.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்கிருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்துறாங்க.
1: The wise woman and they build the house.
2: எல்லா லேடிஸும் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்.
1: Don't live according to the advertisement.
2: டிவியை திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா சர்ச்சு
1: வருமானத்தை You live according to your income.
2: Under 10,000 rupees varumana kudukuraara?
1: The Lord gives 10,000.
2: 9,000 rupees kudunathunga.
1: You conduct your family within 9,000.
2: Ama 20,000 varuda?
1: If you get 20,000.
2: 15,000 la kudumanathunga.
1: You conduct your family in 15,000.
2: 1 lakh varuda?
1: If you get 1 lakh.
2: 60,000 la kudumanathunga.
1: You conduct the family at 60,000.
2: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Andarku theriyadhu edhedhu appa appa kudukunaanu.
1: The Lord knows how to give when to give.
2: கடந்தநாள் என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் Dress எடுக்கலாம் போயிருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் வைஃப் சொன்னாங்க, "ஏங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க."
1: My wife said I want to have a sari.
2: சரி, அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இந்த எடுத்து போடுன்னு.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the sari.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா, நான் எவ்வளவு யான் கேட்டேன்.
1: I asked how much?
2: 20,000 sonna.
1: He said 20,000.
2: Ana stunta ninte.
1: I got shocked.
2: Enna ya 20,000 solriye? Adin kada. Enna special kada?
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da. Mundana illa 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20 aayilan thodangana. வருமானம் கொஞ்சம்
0: கலர்
2: கொஞ்சம்
1: The income is less.
2: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
2: ஒரு குடும்பம் கட்டப்பட்டனா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built, that is in your hand.
2: எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம்.
1: Any problems you can solve.
2: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தால தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children, you cannot do battle against it.
2: குடும்ப சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
2: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving a lot of problems.
2: பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையா காணப்படுவார்.
1: They are addict for all drugs.
2: வேலைக்கு போவோமா ஸ்கூலுக்கு போவோமா சும்மா சுத்தின்னு வருவாங்க.
1: They just roaming around and come without going to school.
2: அநேக பெற்றோர்கள்
1: many parents
2: தன் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
2: குறிப்பாய் பெண்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர் சூப்பர்வைசர் முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்.
1: In the job site and you can they will ask to come on Sunday also.
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist the
2: manager? ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist your manager?
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: The problems you cannot even tell it out.
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்
1: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்
1: ஆல் கோர்ட் கேஸஸ்
2: தீராத வழக்குகள்
1: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
2: கொலை மிரட்டல்கள் எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல
1: have you got any
2: கணவன்
1: மர்டர்
2: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்
1: the doubts between the family members
2: இவைகள் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
1: They are very very great more than the giants.
2: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
1: It is very difficult to battle against it.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே
1: dear children of God
2: கோலியாத் ஒரு ஜெயன்
1: Goliath is the giant.
2: Goliath or samalikka mudiyada prachana.
1: He cannot even fight with them.
2: Appo edella nammalu samalikka mudiyada prachanaiyo
1: whatever may be the problems
2: adhu dhaan nam vaalkila kaanapadugira arakkan.
1: That is the giant.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Or vaalkila edella samalikka mudiyillayo adhu dhaan nam vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
1: And whatever it is difficult for your life that is the giant.
2: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru எப்படிங்க ஜெயிச்சாரு?
1: How did David overcome the Goliath?
2: சொல்லுங்க பாலா எப்படி ஜெயிச்சாரு அவரு?
1: How did he overcome?
2: கூழாங்கல் இல்லையா?
1: It's a small stone.
2: இல்ல இல்ல 17வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
1: The 17 and 10.
2: 45வது வசனம் verse 45 வாசிங்க.
1: 45.
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நானோ நீ நிந்தித்த இராணுவ தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்ககிட்ட வரேன். ஹல்லேலூயா.
1: But I come to you in the name of the Lord of hosts.
2: கூழாங்கல்லால் அல்ல.
1: Not the small stone.
2: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
1: I am coming in the name of the Lord.
2: என் கண்மான living God சபை விசுவாசியே.
1: The church of the living God believers.
2: நீ யாராயிருந்தாலும் சரி.
1: Whoever you are.
2: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்.
1: If you have the name of the Lord.
2: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்.
1: When you have the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது.
1: When you use the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது.
1: When you have the name of Jesus in
2: you. இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடு
1: வாழ்க்கையில்
2: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க.
3: When you lift the name of the Jesus, you have to clap your hands.
2: நான் சொல்லினா தட்ட கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்.
3: It should come from your heart.
2: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
3: Wherever the name of Jesus is lifted up, you have to clap your hands. You can see the glory of God.
2: நீங்க நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
3: Our Jesus is not ordinary.
2: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
3: Lord whom we worship and he is the
2: ஹல்லேலூயா. அண்ட சராசலங்கள் படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவர், செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர், நீங்க நானும் வாழ்கிற உலகத்துல பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்டோர் நாமம் உண்டானால்,
3: நீங்கள்
2: நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
3: God whom we worship, the name of the Lord Jesus. Hallelujah. Hallelujah.
2: ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறோம்.
3: Every day you have to use the name of Jesus.
2: ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்.
3: Every day you have to keep the name of Jesus.
2: ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்.
3: And you have to give the priority for the name of Jesus.
2: ஐயா நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன் சொல்ல மாட்டே, கை தூக்கும்
3: பாலா. You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
2: உண்மைதான் பேசுறீங்க. Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க.
3: Are you saying truth or not?
2: போய் பேசல.
3: Not lie.
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
3: How many, at what time the service?
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
3: At what time the service?
2: 9 o'clock?
3: Is it 9?
2: 8:30?
3: 8:30.
2: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
3: 8 o'clock service, how out, what time you have to come?
2: எத்தனை மணிக்கு வரணும்?
3: At what time I should come?
2: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
3: 8:29.
2: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ. பிரம்மாண்டமான சபையில பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கேன், சின்ன ஆலயத்திலேயே
3: பேசியிருக்கேன்.
2: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
3: இட் மே பி பிக் சர்ச் ஆர் ஸ்மால் சர்ச்,
2: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அங்க போவேன்.
3: I go with the all trembling.
2: ஏன் தெரியுங்களா?
3: Because
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
3: the Lord Jesus Christ,
2: 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
3: 4 o'clock itself he will come.
2: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க,
3: and
2: என் நாமத்தை உயர்த்த போறாங்க,
3: lift up my name,
2: துதித்து பாட போறாங்க,
3: and sing.
2: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
3: With a great desire the Lord used to sit.
2: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பல விதமான அடி, பல விதமான
3: போராட்டம்.
2: அழகாய் சொல்கிறது
3: பைபிள், சேஸ் வெரி கிளியர்லி,
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களா?
3: The name of the Lord is the great strong tower, the righteous will go into it and be safe.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. வாட் இஸ் மீன் பை துருகம்?
3: The name of the Lord is the strong tower.
2: துருகன டவர்,
3: டவர்.
2: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கன்னா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரன் எந்த சந்தில வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
3: When you stand on the name of the Lord, the tower, you can see the entire world.
2: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
3: And give the priority to the Lord's name.
2: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்,
3: you may not have food,
2: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்,
3: you may not have dresses,
2: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்,
3: you may not have proper income,
2: உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்,
3: maybe your wife is far away,
2: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்,
3: children may come against you,
2: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்,
3: maybe the one who born with you,
2: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்,
3: may not be having good position in the society,
2: ஒருவேளை உங்க bank balance ஜீரோவா கூட இருக்கலாம்,
3: value may be zero,
2: எது இல்லாம இருந்தாலும் சரி,
3: whatever it may be,
2: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்,
3: we have the name of the Lord, கர்த்தருடைய
2: நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்,
3: if we have the name of the
2: Lord, உன்னை காட்டல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல,
3: you are the special and nobody is more than.
2: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
3: And you may be very simple even till die.
2: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் நினைச்சீங்கன்னா, உங்களை காட்டல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
3: And the Lord, the Jesus is very special when you have Jesus in you and you are special.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
3: Give first priority to the Lord's name.
2: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
3: I went to a church and did ministry.
2: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
3: அந்த பாஸ்டர் கால் மீ.
2: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணி ஆண்டர் மிராக்கிள் பண்ணாரு.
3: The Lord has done miracle through the prayer.
2: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
3: Same problem in the family.
2: என்ன பிரச்சனைனு கேட்டேன்.
3: I asked what is the problem.
2: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
3: One woman has 35 years.
2: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
3: She is working in government job.
2: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களாம்.
3: She was writing in the office.
2: நரம்பு ஸ்டக் ஆயிச்சா. நரம்பு ஸ்டக் ஆயிச்சா.
3: The nerve got struck.
2: ஆமா, அப்படியே நின்னு போச்சு கையெல்லாம்.
3: The hand was just stopped.
2: கண்ணல நின்னு போச்சு.
3: The eyes were stopped.
2: வாய் பொளந்தது மூட முடியல.
3: The mouth could not be closed.
2: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
3: It has become like statue.
2: அம்மா என்ன பண்ணீங்கனு கேட்டேன்.
3: I asked what did he do.
2: அந்த அம்மாவால தூக்கு அந்த அம்மாவ தூக்க முடியல.
3: They could not carry him.
2: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
3: With the chair they have taken.
2: டாக்டர் என்ன சொன்னாரு?
3: What doctor said?
2: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
3: It will become all right.
2: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
3: The injection in one day.
2: 10 நாளைக்கு 10 ஊசி போட்டா நார்மல் ஆயிடும்ன்றார் டாக்டர்.
3: 10 injection in 10 days it will become normal.
2: ஒரு ஊசி 50000 ரூபாயா?
3: 50000 one injection.
2: எவ்வளவு?
3: How much?
2: நரம்பு வேலை செய்யறனா ஒரு ஊசி எவ்வளவுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாரு. எவ்வளவு?
3: One injection is
2: 50000.
3: 50000 rupees.
2: 10 ஊசி 5 லட்சம் ரூபாய் பில் கட்டணும்.
3: 5 lakh.
2: நரம்பு வேலை செய்யலனா.
3: If the nerve is not working.
2: அந்த அம்மாவால breathe பண்ண முடியல, சுவாசிக்க முடியல, மூச்சு விட முடியல.
3: She could not breathe.
2: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
3: They keep the oxygen.
2: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
3: 1 hour 100 rupees.
2: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
3: Before corona.
2: நம்ம 1 hour க்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
3: 2400 per day.
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
3: 10 days 24000.
2: எதுக்கு?
3: For what?
2: மூச்சுடணும்னா, ப்ரீத் பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
3: To breathe.
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
3: And 10 days 24000.
2: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
3: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
2: 1 2 3 4 5 6 7 8 9 10.
3: Only
2: 12 பேர்.
3: 12
2: வைரமாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊட்டு கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
3: If the Lord gives life then only you can live.
2: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
3: If the Lord Jesus gives your life then only you can live.
2: ஹல்லேலூயா.
3: ஹல்லேலூயா.
2: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
3: Have you say, can you say?
2: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
3: Loudly can you say?
2: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
3: கோடி
2: கோடி கோடியா பணந்தது.
3: Crores of money I had.
2: சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னரா பணம் இருந்தது.
3: I have containers of money.
2: அதிகாரம் இருந்தது.
3: I have authority.
2: வல்லம் இருந்தது.
3: I have power.
2: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
3: தமிழ்நாடு fell.
2: யார் கால்ல வந்தது? அந்த அம்மா கால்ல வந்தது.
3: They all fell.
2: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
3: Crores of money.
2: கண்டெய்னர் கண்டெய்னரா இருந்ததா?
3: Containers of money.
2: அதிகாரம் இருந்ததா?
3: Authority.
2: MLA, MP, மந்திரி, கவுன்சிலர் முதல்ல டயரோட டயரா இருந்தான்.
3: MLA, MP, they fall down at their
2: feet. அதிகாரம் இருந்தது, வல்லம இருந்தது.
3: She had power.
2: சைன் போட்டா, கையெழுத்து போட்டா சட்டம் மாறும்.
3: If she signs and the law will be changed.
2: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா?
3: 2019
2: she did see. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லம இருந்தது 2019 பாக்க முடியல.
3: She could not see 2019. She had everything.
2: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
3: Should not eat properly.
2: நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
3: And people are not responding.
2: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல.
3: We don't have anything.
2: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒன்னாவதுல ரெண்டாவதுல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்திருக்கமே. நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு. ஹல்லேலூயா.
3: 22 and in half way the Lord is protecting us.
2: முதல்ல
3: first of all
2: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்.
3: We got afraid of corona.
2: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது.
3: Corona is afraid of us.
2: எவ்வளவு பெரிய ஆளு வருங்க நீங்கல்ல.
3: What a great people you are.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: சுகத்தை மாத்திர கொடுக்கிற நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
3: The Lord is giving long.
2: பலத்தை மாத்திர கொடுக்கிற நல்ல வருமானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
3: The Lord has given the good income.
2: கொடுத்த வருமானத்தில் அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
3: And you have to give at least 1/10 to the Lord's name.
2: நிறைய பேர் கஷ்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கறானா?
3: And if you don't give 10%,
2: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
3: I earn hardly, how should I give 10%? அப்படி
2: கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணாம்.
3: Need not struggle and give.
2: பிறவிலே கண் தெரியாத பாத்துக்கிங்களா?
3: And have you seen
2: பிறவி குருடன் பாத்துக்கிங்களா இல்லையா?
3: பாத்துக்கிங்களா
2: இல்லையாங்க?
3: Have you seen the born blind?
2: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
3: Does he know the green color?
2: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சிவப்பு கலரு,
3: ரெட் கலர்,
2: வானம்,
3: ஸ்கை,
2: பூமி,
3: எர்த்,
2: நிலா, சூரியன்,
3: மூன் அண்ட் சன்,
2: பஸ் ட்ரெயின் பாத்துるபானா?
3: ஸ்டார்ஸ் அண்ட் எ பஸ் ஆர் ட்ரெயின் டிட் யூ see?
2: பாத்துるபானா இல்லையாங்க?
3: Whether he has seen or not?
2: பாத்துるக மாட்டான்.
3: Never.
2: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது. பறக்கும்போதே குருடாவன்.
3: Doesn't know about Chennai.
2: ஆமா.
3: தா
2: அப்பா அம்மா எப்படி இருக்கும் தெரியாது.
3: He cannot see anything.
2: தான் மனைவியோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
3: He cannot see the face of the wife.
2: தான் பிள்ளையோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
3: He cannot see the face of the children.
2: அவளை ஏன் போறீங்க? கண்ணாடியில தா முகத்தையே பார்க்க முடியாத பிறவி குருடே, நாம் வாழ்கிற இதே உலகத்துல நம்மளோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய ஆண்டு கிருபை செய்திருக்காரு. எத்தனை அன்புல நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதிக்க போதல்.
3: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றீங்களா?
3: And I am seeing you. You are seeing
2: me. நல்ல வசந்த கேக்குறாங்க. அந்த அம்மா நல்ல வசந்த. இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசந்த. நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றோமா?
3: You are listening to my words and you are
2: cell phone-க்கு பே பண்றோம்.
3: And we play with cell phone.
2: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
3: We pay for
2: internet.
3: The
2: pay பண்றோம். போனுக்கு பே பண்றோம்.
3: We pay for the water.
2: எனக்கு யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
3: Any time you talk.
2: ரெண்டு கையிலம நிறைய பேர் இருக்காங்க.
3: Many people don't have.
2: கால்ல சாப்பிறறவங்க இருக்காங்க.
3: They eat through the legs.
2: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
3: Without legs, without hands they are living.
2: பாத்ரூம் அவனால இருந்து போக முடியாது.
3: They cannot even stand up.
2: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
3: Did the Lord create us like
2: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு?
3: With the health.
2: அவர் ஆராதிக்க முடியா சுத்திக்க முடியா நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
3: The Lord Jesus, we, how much he blessed us and how much we have to worship him.
2: Hallelujah. சுகத்த மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
3: And the Lord has given the strength also.
2: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
3: The Lord has given the gifts also.
2: கொடுத்த வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
3: And we have to give the 1/10 of the tithe.
2: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மல சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
3: The living, the church of the living God should have 10,000 people.
2: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
3: This hallelujah is not sufficient.
2: ஒரு குத்து குத்துன மூக்குல ரத்தம் வரணும்.
3: And if you
2: yaar mokala
3: get blood
2: yaar mokala
3: from whose nose?
2: Pisas mokala varanum. Hallelujah.
3: The nose of the devil.
2: Ethana per gaasa thirumba solra indha sabha 10,000 per konda sabaya maaranum solra matta. Hallelujah solla paala.
3: Become 10,000 people.
2: Indha sabha valarum.
3: The church should grow.
2: Aathumaakala nerappadum.
3: It has to be filled with the soul.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah sana valaruma sabha.
3: When you say hallelujah, will it grow? Will it grow or not?
2: Pastor, இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே.
3: We have to change the system.
2: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் அதெல்லாம் கொடுக்குறீங்களே?
3: And you have sanitizer.
2: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
3: And again you have to have notebook.
2: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
3: You have to have the
2: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல எழுத சொல்லுங்க.
3: You have to write all your friends name.
2: ஆமா, இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்ல எழுத சொல்லுங்க.
3: The relatives name in the next page.
2: மூணாவது பேஜ்ல நெய்பர்ஸ் பேர் எழுத சொல்லுங்க.
3: Neighbors names in another page.
2: நானாவது பேஜ் கொலீக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்ல எழுதணும்.
3: Even the colleagues name in your
2: இந்த
3: office.
2: இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
3: And you can write 20,000 names.
2: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்லாம கை தூக்கி பார்க்கலாம்.
3: Anybody can say
2: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
3: I don't have 20.
2: Hallelujah.
3: Then that is Hindi man.
2: எவ்ளோ பேரோட பழகறல்ல.
3: We move with so many people.
2: ஆமா, எவ்ளோ சொந்தக்காரங்க நமக்கு.
3: We have a lot of relatives.
2: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
3: There are unsaved people many.
2: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
3: Lot of colleagues you have.
2: எனிகாத அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு.
3: You have burden upon them.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
3: Big area.
2: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
3: Even 20,000 people can sit and worship.
2: ஆராதிக்கலாமா இல்லையா?
3: Is it not possible?
0: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your friends.
0: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your neighbors.
0: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your relatives.
0: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for the colleagues.
0: அப்ப யார பார்க்கணும்னு முடி பண்ணியாச்சு.
3: And you know
0: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
3: Just called.
0: தொடர்ந்து அஞ்சு வாரம் வந்தா
3: இஃப் யூ கம் 5 வீக்ஸ் கண்டினியூலி
0: ஒரு gift தராங்கன்னு பரப்பி விடுங்க.
3: And I'll give a gift.
0: அஞ்சு வாரம் வந்தா ஒரு பட்டு போடுவ ஃப்ரீ.
3: And 5 weeks we come பட்டு சாரி is free.
0: ஆமா எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? எட காணுமா?
3: How many will come?
0: எட காணுவாங்க? காணாது. நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
3: The Lord is giving the anointed.
0: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
3: The Lord's word can make.
0: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர்
3: கொடுத்திருக்கிறார். Anointed apostle the Lord has given to us.
0: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
3: The first word I spoke.
0: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
3: The acts of apostles not yet over.
0: Ella bible munji ella agama munji apostles inno nadapadigal inno mudiyala.
3: Acts of apostles not yet over.
0: Ampa irukra kaala katta irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
3: God is writing the current ministers of God.
0: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
3: God is writing the current apostles name.
0: Ayya na viswasikira unga per adhula irukene.
3: I believe that your name is there.
0: Sonana illaya kelunga.
3: Just said I told
0: nalla oru deiva manushana aandal kodutirukkar.
3: God has given the godly
0: இவர் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது.
3: The anointing is different.
0: நீங்க ஜனங்களை கொண்டு வாங்க.
3: Bring the God's people.
0: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க.
3: Bring your relatives.
0: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
3: Bring your neighbors.
0: உங்க கொலிகளை கொண்டு வாங்க.
3: Bring your colleagues.
0: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது.
3: The great revival in coming days.
0: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
3: The revival will shake the entire world.
0: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
3: A special anointing.
0: இதுவரை இருந்த அபிஷேகம், ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல என் ஆண்டவர் வைக்கிறார்.
3: The Lord is putting up the special anointing to pastor.
0: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
3: What kind of anointing?
0: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was in apostle.
0: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was upon the Lord Jesus.
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
3: What kind of anointing upon Jesus?
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
3: The anointing upon Jesus.
0: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
3: People came from different directions.
0: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
3: when we stand on the pulpit.
0: இனி வரும் நாட்கள்ல
3: the coming days
0: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய். வியாதிகளை சுத்தமாக்க முடியாய். பிசாசு பிடித்தலை விடுதலையாக்க முடியாய். தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம். ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம். சபை நடுவிலே கடந்து வருவதாக. லைவ் மிராக்கிள்களை, ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
3: In the coming days the Lord will do like that.
0: Hallelujah.
3: Hallelujah.
0: Na naalu kurippu kondanda rendu rendu kurippai maatha solivittu mudikiren.
3: I have only two points I want to say.
0: முதலாவது நம்ம அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
3: The first of all those who are making to ashamed and the names.
0: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
3: 2 Samuel
0: 21 அதிகாரம்
3: 21
0: 16வது வசனம்
3: and 16.
0: இஸ்மிபிலேத்தனும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்.
3: He is waiting in order to kill the David.
0: இங்க ஒரு அரக்கன பாக்குறோம்.
3: He is looking at a giant.
0: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
3: Somehow I have to kill David.
0: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாசையில சொல்லனா தாவீத போட்டு தள்ளுன்னு காத்திருந்தான்.
3: And somehow we have to kill David.
0: ஹல்லேலூயா.
2: அப்ப யாரெல்லாம் நம்மள அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மள இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மள நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம் வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
3: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
2: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
3: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
2: உலகத்தா சொல்வான்.
3: The worldly people will say,
2: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன பண்ண கூடாது, என்ன பண்ண கூடாது, பரவாயில்ல எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன பண்ணக்கூடாது, கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு
3: போயிடும். நான்
2: சொல்ல வன்கனி நாவி பைபிள் சொல்லு.
3: The word of God says,
2: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசன் தெரியுங்களா?
3: The debt is the giant.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debts will destroy.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt will take to the
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt, it leads to many problems.
2: நாலோர செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
3: Look at the news.
2: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
3: And because of the debt they
2: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
3: Because of the debt they did suicide.
2: நாலோர செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
3: Every day we get news.
2: வியாதி ஒரு ராட்சதன்.
3: And the sickness is the giant.
2: ஆமா, வியாதி அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
3: The sickness is mighty than
2: இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find medicine for the sicknesses.
2: Gold D category virus.
3: And they could not find medicine for the
2: gold virus. இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find
2: gold. வரும் விக்ஷாக்ஷன் 500 டாலர் 650 போடுவோம், கோல்டு போய்டும், திருப்பி ஜில்லுன்னு குடிச்சா கோல்டு வரும்.
3: And again the cold keeps on coming even if they put dolo.
2: ஜோரலா சி கேட்டகரி வைரஸ்.
3: And the C category virus.
2: மெட்டாசின், அனாசின், குரோசின் எல்லாம் போடுவோம், ஜுரம் போய்டும், அடுத்த சீசன்ல ஜுரம் வரும்.
3: We put metacin and other tablets, but then it will go and come back again.
2: போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சான்.
3: They found medicine.
2: Smallpox மருந்து கண்டுபிடிச்சான்.
3: For the smallpox.
2: ஆனா ஜுரத்துக்கு கோல்டுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find medicine for the cold.
2: AIDS வியாதி, கேன்சர் வியாதி எல்லாம் B category virus.
3: The B category virus for AIDS and cancers.
2: அதெல்லாம் வந்தா பாஸ்போர்ட் ரெடின்னு அர்த்தம்.
3: Then the passport is ready.
2: ஆமா, சில வியாதி வந்தா voter ID ல இருந்து பேர் எடுத்துறோம்.
3: And when the sickness comes, they will remove the name.
2: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் எடுத்துக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் எடுத்துக்கிடும்.
3: And some sicknesses, it will have that its own name.
2: வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
3: The sickness is more stronger than the giant.
2: A category virus என்ன தெரியுங்களா?
3: A category virus.
2: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிக வைரஸ், COVID-19.
3: All kind of viruses from different birds.
2: ஆமா, இதெல்லாம் A category virus.
3: These are all A category virus.
2: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
3: The whole world will be shaken.
2: ஆடுதா இல்லையா?
3: Is it shakening or not?
2: அவமானப்படுத்த ராட்சதன் அதே அதிகார கடைசி வசனம் வாசிங்க பாலாம்.
3: The same chapter, the last verse. How to defeat the giant.
2: இந்த நாலு பேர் காத்துரை ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவனை வெட்ட. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
3: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
2: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
3: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
2: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
3: தி நேம் ஆஃப் God and they have the stone with the stone they have thrown.
2: கர்த்தருடைய நாம என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
3: What is the name of the Lord?
2: இயேசுவின் நாமம் என்னன்னு.
3: Name of Jesus.
2: அவர் நாமம்
3: his name.
2: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
3: Powerful God.
2: நித்திய பிதா.
3: Everlasting Father.
2: நான் நினைக்கிறேன் கோலியாத் வல்லமை உள்ள தேவன் கல்லை திருப்பாமல். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா.
3: We worship the Jesus is powerful God.
2: அந்த கல்லெடுத்து ஒரே அடி அடிச்சு செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
3: There are four
2: நாலு அரக்கர்களையும்
3: ராட்சதர்களையும்
2: தாவீதோ
3: டேவிட்
2: அவனோட சேர்ந்த போர் வீரர்களோ
3: the soldiers
2: in the time கூழாங்கல்னால இல்ல
3: not with the small stone
2: பட்டைத்தினால வெட்டி போட்டான்
3: with a sword he cut down
2: or kattiyathu vetti pottanunga
3: with a big sword
2: ella prasangiyana prasangam pannuvaanga goliath endra arakana david veethnaane illa sir inga paarga naalu arakaragala david anayasama kattiyathu veethir potturama
3: halleluya four giants with the sword and he put them down
2: ungalukala or superana or aalasam solla poran
3: the good counsel I want to say
2: yaarukala kadan prachana irukku
3: how many of you having debts problem
2: ellarkum kadan prachana irukumle
3: everyone is having debts
2: 99.9% kadan irukum
3: 99.9% and if you go all over places then you
2: Solunga.
3: Become stranger
2: oorura pona palamuliyide oorura pona naad circus kaaram paathirpinga chennai bangalore pune bombay pova you naadodi oorura pona yaare satama solunga
3: the circus people will go from one place to another place
2: oorura pona naadodi indru palamuli na pudhu mali edigiren na theriyala
3: the new proverb
2: oorura pona naadodi naadu naada pona narendra modi
3: if we go country after country then it's narendra modi
2: teru teruvargalam kedi கேடி பசங்க எங்க பார்க்கலாம் தெரு தெருவா
3: சுத்தின்னு
2: பானுங்க நாடு நாடா போன நரேந்திர மோடி மேட்ச் ஆகுதா ஒரு வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைமையில் 15,000 இப்ப 30,000 கடன்
3: 30,000
2: இந்தியாவே கடன்ல தாங்குது இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேர்னாலும் கண்டுபிடிக்க முடியாது
3: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்
2: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சான் லைட்டை கண்டுபிடிச்சான் ஃபேனை கண்டுபிடிச்சான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான் பிளைட்டை கண்டுபிடிச்சான் நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறான் பாருங்க அக்கௌண்ட்

0: வெட்டி பாருங்க
1: சொல்லுங்க
2: in the morning you say
1: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே இயேசுவே
2: ஓ ஜீசஸ்
1: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே
2: God you said I will not borrow money
1: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்
2: I will not get money at all
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியா என்னை மாற்றும்
2: God you change me to lend money to others
1: நாவுனால அறிக்கை செய்யணும்
2: we have to confess
1: காது கேட்கணும்
2: you have to hear
1: இருதய நம்பணும் இருதய விசுவாசிக்கணும்
2: your heart should believe
1: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டு
2: போவோம் and if you believe your life will be changed
1: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க
2: you say every day
1: 365 நாள் சொல்லுங்க
2: 365 days
1: கடன் இருக்குமா
2: do you have
1: கடன் இருக்குமா இருக்காது ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிருக்காத தேவன் ஆராதிக்கிறோம்
2: அவர்
1: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்
2: He is faithful in his word
1: இயேசு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்
2: He is faithful in his promise
1: Hallelujah
2: Hallelujah
1: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேனை பார்த்தேன்
2: I have met a business
1: guy who Jesus calls book achina
2: he had Jesus calls book
1: brother neenga christian ah brother appadina
2: I asked are you a christian
1: aama yana
2: he said yes
1: endha church ku poran ketta
2: which church you are going
1: odane oh naala aarambichitan
2: he started weeping
1: yo valimana aal edhuki aaduran ketta
2: young man why do you weep
1: aama illa sir na koyambedu market la thenga wholesale vyaparam pandren
2: I have wholesale business for coconut.
1: 5-10 lakh kadam vaangita vadiyoda sendu 5 lakhama maaruchu.
2: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
1: Parakara kattiyathana maratran asiyasma pesran dushma pesran night la thoonda maranran.
2: He is not he is disturbing all the time he is irritating me.
1: Ya wife pathila thappa pesraya.
2: He is talking ill of my bible.
1: Aama en kaadu kuduthu kekka mudiyala.
2: I could not hear my with my ears.
1: Vera sotthu illa vitta adakkathukku.
2: I don't have any other property.
1: Ore 500 rupees irukku.
2: I have just 500 rupees.
1: The kadaisi 500 rupees aandar kanipittu.
2: I have sent to the Lord with this 500.
1: Jesus calls kanipittu ni na thooku maati saavalanu karana.
2: I'm going to die.
1: Avana era erangalus av slow motion la paathan. And raja seriyana mudiyathu saavi antanan.
2: I said okay come, go and die.
1: 5 லட்சம் ரூபாயால கொடுக்க முடியாதா
2: 15 லட்சம்
1: கொடுக்க முடியுமா முடியாது
2: can't you give
1: வேற சொத்தும் இல்ல சாவே
2: come on die
1: 7 மணிக்கு சாவுன
2: 7 o'clock
1: 6 மணிக்கு கடைக்கு வரானே
2: 6 o'clock he came
1: ஆமா கடைக்கு 6 மணிக்கு போனே
2: I went
1: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில
2: there are lots of verses
1: போய் முதல் கேள்வி
2: first question
1: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா
2: are you going to church on sunday
1: இல்ல சார் சண்டே தான் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வரதாம்
2: I have little business on Sunday.
1: Fault engaku pathinga? EB kara vanda current cut enga erinjirukku wire enga cut aayirukku fault paama. Le, nama your fault engaku paarunga. Le,
2: EB man will come and find out the
1: fault. Nama Sunday la konja vaitholi vanda podum aaradhana kattu.
2: Sunday we just cut the service because of stomach pain.
1: Kaachal vanda podum aaradhana kattu.
2: If get fevered then we cut the service.
1: Evana sondakar veetukku vanda podum aaradhana kattu.
2: Any relatives come we cut the service.
1: Yaaradhu kalyanam marriage vechana aaradhana kattu.
2: If any marriage we cut the service.
1: Na solren yaarla Sunday kaala aaradhana cut pandringalo avanga vaalkila periya nashtam varudun artham.
2: If you cut Sunday service you get lot of loss in your life.
1: நியாயமான காரணமா இருக்கலாம்
2: இட் மே பி கரெக்ட் ரீசன்
1: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்
2: தி லார்ட் நோஸ் இட்
1: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆறான கட் பண்ணவே கூடாது
2: டோன்ட் கட் சண்டே சர்வீஸ் அட் ஆல்
1: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்
2: ஐ டோல்ட் ஹிம்
1: ஆமா ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
2: Go to the church.
1: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனேன்.
2: You tell the verse every day.
1: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
2: I taught one verse.
1: இந்த ஒரு வசனத்தை படிப்பியேனா?
2: It repeated.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
2: It will change your life.
1: என்ன

0: சொல்லி கொடுத்தேன்.
1: வாட் வாஸ் இட் இஸ்
0: சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களா?
1: யூ நோ தி ட்ரூத்.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா.
1: ட்ரூத் வில் டெலிவர் யூ.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மைகளை விடுதலையாக்கும்.
1: தி ட்ரூத் வில் டெலிவர் யூ.
0: எந்த உண்மைகளை தெரியும் சொல்லு பார்க்கலாம்.
1: எனி மேன் இஸ்
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைகளை, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: விச் ட்ரூத் கேன் டெலிவர் யூ.
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா,
1: முன்பாக
0: செப்டம்பர் மாதத்துல சொன்னேன்,
1: செப்டம்பர் மாதம்
0: பண்ணி
1: கொண்டிருந்தேன்,
0: நீங்க என்கிட்ட பேசலன்னா நான் இன்னைக்கு செத்து
1: போயிருப்பேன்.
0: பதினஞ்சு லட்சம் அடிக்க
1: முடியாது.
0: என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசியே, நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமான அல்ல.
1: நீங்க
0: நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா. Worship is the word of God.
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அனதல வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அனதல பூமி உண்டாகும்.
1: The Lord speaks
0: and என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அனதல வெளிச்சம் உண்டாகும்.
1: The Lord speaks there will be a light.
0: இந்த காலவேளையில
1: in this morning
0: the living God சபையில இயேசு பேசுவார், ஆனால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
1: The Lord speaks to you there will be great things.
0: நீ கடன் வாங்க மாட்டாய்,
1: and you will not borrow money.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாத கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you up by giving money.
0: இயேசு உன்னை வாலாக்கமல் தலையாக்குவார்.
1: The Lord will make you head.
0: இயேசு உன்னை கீழாக்கமல் மேலாக்குவார்.
1: He will make you
0: great. யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
1: Whoever rejected you, whoever criticized you before them, the Lord will lift up your head.
0: Hallelujah. Overall இந்த வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
1: Just confess the word every day.
0: இந்த வார்த்தையாக கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்.
1: And let them hear the word.
0: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
1: Let your heart believe.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
1: It will change your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வியாதி வந்துடுச்சா?
1: Any sickness come?
0: வாதையின் கூடாரத்தை சத்தமாசலுங்க.
1: The sickness will come, will not come to my tabernacle.
0: பின்னாடி ஹிந்தி காரங்க மாதிரி கேக்குறீங்க. பின்னாடி கேக்குதா?
1: Any you are like Hindi.
0: வாதேன் கூட அர்த்தை பொல்லாப்பெனுக்கு.
1: The wicked
0: தழும்புகளால
1: no evil will come to me.
0: வார்த்தை அனுப்பி.
1: By the word, by the stripes.
0: ஆமா.
1: I am healed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது
1: when you wake up
0: முகத்தை கூட கழுவானா?
1: You need not even wash your face.
0: இயேசு முகத்தை பார்க்கறாரா? இதே பார்க்கறாரா?
1: The Lord is watching.
0: சொல்லுங்க. இயேசு முகத்தை பார்க்கறாரா? இதே பார்க்கறாரங்க.
1: Your heart or face.
0: இருதயத்தை பார்க்கறாரல்ல? ஏன்னா முகம் கழுற நேரத்துல மைண்ட் மாறிடும்.
1: When you wash your face, your mind may change.
0: இட்லி ஊத்தலாமா தோசை ஊத்தலாமா?
1: Whether we make இட்லி or தோசை.
0: சட்னி வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா?
1: Or சட்னி or சாம்பார்.
0: இவங்கள பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா?
1: Shall we meet them or
0: தூங்கியே முதல் வார்த்தை
1: the first word
0: ஆண்டவரே
1: Lord
0: இயேசுவே
1: Jesus
0: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது.
1: Sickness should not come to my tabernacle at all.
0: வாத வருமா?
1: Will you get it?
0: சத்தமா சொல்லுங்க வாத வருமா?
1: Loudly say will it
0: வருமா வராதா?
1: Whether it comes or not.
0: COVID-19 வருமா?
1: Any COVID will come.
0: வருமா வராதாங்க?
1: Will it come or not?
0: வராது.
1: Won't come.
0: சிக்கன் குனியா வருமா?
1: சிக்கன் குனியா will it come?
0: வருமா வராதா?
1: Will it come or not?
0: சிக்கன் குனியா நான் மட்டன் குனியா கூட வராது.
1: Even மட்டன் குனியா nothing will come.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: Every day tell that.
0: 1947 வருஷத்துல
1: எங்க
0: அப்பா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்.
1: My father accepted the Lord Jesus Christ as his savior.
0: அப்போ நிறைய ஸ்தாபனம் கிடையாது.
1: Not much organizations.
0: ரிக்பி தோரை கட்ட தோரன் வெள்ளக்கார தோரங்க வந்தாங்க.
1: ஐயாக்கு
0: தெரியும் நினைக்கிறேன்.
1: Past must be knowing.
0: ஆமா அவங்க வந்து தமிழ்ல கத்துட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க.
1: They came and did the ministry.
0: எங்க அப்பா அவரோட சேர்ந்து ஊழியத்து கடந்து போனாரு.
1: My father went with them.
0: எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம்
1: My brothers with my father.
0: கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
1: They just separated my
0: சொத்து கொடுக்கல.
1: They did not give properties.
0: நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம்.
1: We were very poor.
0: எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க.
1: My all other brothers
0: ஆனா ஏழ்மையில ஆண்டவர் எங்களோட இருந்தார்.
1: But the Lord was with us.
0: ஹல்லேலூயா. அப்போ எங்க அக்கா ஒண்ணு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
1: My sister became judge in the high court.
0: நாலு போலீஸ்காரன் இருப்பான் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்.
1: போலீஸ்மேன் நார்மலி
0: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give water.
0: சீ விரட்டுவாங்க அது போல.
1: They just left the
0: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க.
1: I never went that side.
0: திடீர்னு ஒரு போன் கால் வந்தது.
1: Suddenly I got the phone call.
0: அக்காக்கு blood cancer வந்துருச்சு.
1: Father got blood cancer.
0: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
1: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
0: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி போன் கால் வந்தது.
1: He will live only for 3 years.
0: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
1: My own our bone blood.
0: கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன்.
1: I just went.
0: இந்த அம்மாவுக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
1: Without hair and she was sitting.
0: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
1: போறேன். I just called her my sister.
0: இது 3 மாசத்துல சாவ போது.
1: It was going to die in 3 months.
0: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
1: No head weight is not at gone.
0: மருந்து மாத்திரை கை விட்டுச்சு அப்பவும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
1: Medicines for shaken.
0: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: The doctors did not see.
0: டாக்டர் உங்களுக்கு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: Only 3 months given.
0: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
1: I said a word.
0: என்ன தெரியுமா சொன்னேன்?
1: What did I say?
0: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். ஹல்லேலூயா.
1: Big doctor the Lord Jesus.
0: அப்பதான் யார் அந்த டாக்டர் கேட்டாங்க.
1: He asked who is that.
0: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
1: That is the Jesus Christ is the Lord.
0: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
1: I asked whether I should pray.
0: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
1: She knelt down.
0: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
1: And if you believe me, you can answer cannot
0: be healed. வார்த்தையை சொல்லு.
1: Just tell the word.
0: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
1: The Lord Jesus Christ.
0: உன் கையெழுத்து உன் தலைமலவை.
1: Just keep your head.
0: இப்ப சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
0: இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
1: I have accepted the Lord Jesus as my own savior.
0: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்லை.
1: No cancer.
0: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
1: I will swallow the death.
0: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
1: Again I will live.
0: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
1: Again I enter into my house.
0: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
1: Again I enter into
0: வாதை என் கூடாத்தை அணுகாது.
1: சிக்னஸ் வில் நாட்
0: பொல்லாப்பு என நேரிடாது.
1: நத்திங் வில் கம்
0: இயேசுவின் தழும்புகளால நான்
1: குணமானேன்.
0: அவர் வார்த்தை அனுப்பி என குணமாக்குவார்.
1: ஹீல் மீ
0: நாவுனால சொல்லுக. நாவுனால சொல்லு.
1: கன்ஃபெஸ் ஃப்ரம் யுவர் டாங்.
0: மருந்து சாப்பிட்டா சாவதானங்க போறேன். செஞ்சுதான் பாருக்கா சொன்னேன். ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. நீ இது எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டவர் பேசுவாரானால், என் ஆண்டவர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா, இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த கால வேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர மத்திர அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்ட் வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
1: சொல்லுங்க.
0: வல்லமோண்டு அந்த ரத்தத்தை
1: ஊற்றுகிறேன்.
0: அல்சர் வியாதிகள் விலகுவதாக, தைராய்டு வியாதிகள் விலகுவதாக. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe the Lord's name?
0: காலவேல்ல வந்தபடி அல்ல, ஒரு பலவீனத்தோட அல்ல, பலத்தோடு நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா!
1: We will go with all
0: his strength. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல.
1: Nothing will be.
0: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போது right now கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
1: Be delivered by the Lord's word.
0: ஹல்லேலூயா! பொல்லா பெனக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு
1: no wicked will happen.
0: பொல்லாப்பு நிறைஞ்ச உலகம் அது.
1: Nothing will happen.
0: நாம் வாழ்கிற உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
1: Do you know which is the great?
0: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
1: தான். Accidents.
0: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
1: போறான். Without leg.
0: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
1: நடக்குது.
0: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன்
1: போட்டுமாங்களேன்.
0: போன மாசம் புளியாந்தோப்புலதான் ஒரு திருட காதோடு வெட்டின்
1: போயிட்டானா?
0: ஒரு திருட காதோடு வெட்டின்
1: போயிட்டான்.
0: அது எப்படி பாஸ்டர் ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா?
1: How do you put one?
0: முதல்ல ஒரு குத்து, இப்ப குமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்தி மகிது, திருட பாத்துக்கிறான். ரெண்டு காது தேவையில்ல, ஒரே காது போதும், வெட்டி
1: மாட்டிடறான்.
0: சென்னையில கே கே நகர் ஒரு ஏரியா இருக்கு.
1: கே கே நகர்
0: ஒரு மாமி என்ன பண்ணி கோலம்
1: போட்டுக்குது.
0: காலையில 5 மணிக்கு,
1: மார்னிங் 5 o'clock,
0: 5 மணிக்கு 20 சவரன் செயின் தேவையா? கோலம் போடுறது 20 சவரன் செயின் தேவையா?
1: இஸ் இட் நெசசரி தி செயின்?
0: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது
1: பாருங்க.
0: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
1: Yes, taken the chain.
0: ஐயோ, அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
1: And she was weeping like anything.
0: சோகமா தூங்கிட்டு
1: இருக்குது. She was sleeping.
0: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
1: And with she is putting kolam without any chain.
0: அதே ரெண்டு திருட வந்துறான். அதே ரெண்டு திருட வந்தானாம்.
1: The same thieves came.
0: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
1: She put the
0: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு போயிட்டானா?
1: ஏன்
0: சொல்லுங்க?
1: Covering jewel.
0: நான் சொல்வேன், நீ கோல்ட் போட்டாலும் பொல்லா போறோம், கவரிங் போட்டாலும் பொல்லா போறோம்.
1: Whatever you put and there will be evil.
0: அவர் இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாயிட்ட. ஹல்லேலூயா.
1: Healed by the stripes.
0: உங்க பலவீனத்தை என் பலவீனத்தை. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்து அதுனை. ஆமா, சர்ச்சில் வந்தாதான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம், தீரம், சூரம்லாம் எங்கதான் இருக்கும்? சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
1: And when you go home you will become very ordinary.
0: நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி, என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபையுடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
1: the church of the living god members you are.
0: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
1: And you open your door in the
0: வாசல்ல, வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்ச பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
1: And if we put the lemon and roll it down, what will happen?
0: அந்த எலுமிச்ச பழம் எப்படி உருண்டு வந்ததோ சர்ச்சுக்கு உருண்டு. பாஸ்டர், என்ன சூனிய வச்சாங்க பாஸ்டர்?
1: Pastor, they put a witchcraft against me.
0: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
1: Can you take lemon juice with the same lemon?
0: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
1: Can you do that?
0: முடியுமா முடியாதாங்க?
1: Can you do it or not?
0: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
1: Shall we keep one test for that sister?
0: நீங்கலாம் யார் இந்த சர்ச்சில?
1: Who are you in the church?
0: நீங்கலாம் யாரு?
1: Who are you?
0: சத்தமா சொல்லுங்க பாலா.
1: Loudly.
0: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்கலாம் அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
1: Who are you in the church of the living God?
0: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்கலாம் யாரு? அது செட் ஆகாது. கை வைங்களா. எல்லாரும் இப்படி கை வைங்க. எல்லாரும் வைங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க.
1: Just say Don to other one.
0: நான் ஒரு ரவுடி. நீங்களே சொல்லுங்க. நானும் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
1: I am also Don.
0: ஜனங்களை அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் மூக்க பகிர ரவுடியா இருக்கணும். பிரச்சனை என்ற மூக்க பகிர ரவுடியா இருக்கணும். வியாதி என்ற மூக்க பகிர ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
1: The devil should tremble before you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்.
1: I was standing in the post office.
0: ஒரு அம்மா வந்தது.
1: One lady came.
0: Sir, இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
1: Please fill up this money order form.
0: ஏமா, எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
1: I don't know.
0: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவான.
1: I write in English.
0: பரவாயில்ல சார், தப்பு தப்பா எழுதி கொடு சார்.
1: You write somehow, you see.
0: நீ தான் லூஸ் ஆமா? நீ லூஸ் ஆ? நீ
1: are you loose?
0: தப்பு தப்பா எழுதினா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும்?
1: And well, how it goes?
0: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிற சார்.
1: I can correct.
0: இது நம்ம எச்சம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
1: She wants to do the correct.
0: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அதை காட்டில அவமானம் உலகத்துல இல்ல.
1: It is a great shame when we don't.
0: நான் போன் வரட்டேன். போவே மாட்டேன் சார். ஏதி குடு பரண்டது என்ன போட்டு.
1: And she kept on asking to.
0: சரி, நான் அரை மணி நேரத்துக்கு ஏதி குடுத்துட்டேன்.
1: I have written it.
0: மா, நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போய்டு.
1: Just correct it and go.
0: என்கிட்ட வராத என்ன?
1: Don't come back.
0: 800 ரூபாய் மணி ஆர்டர்.
1: 800 rupees.
0: ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது.
1: And 7 times.
0: ஆமா, ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது. பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
1: And she got the bill back.
0: என்கிட்ட நேரா வந்தது.
1: She came back.
0: சார் அப்படிஞ்சு.
1: She said sir.
0: என்னமா வேணும் அப்படி கேட்டேன்.
1: I asked what you want.
0: எனக்கு ஏது தெரியும் சார் அப்படிஞ்சு.
1: I cannot write.
0: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
1: I got angry.
0: உனக்கு ஏது தெரியும், ஏது வேண்டியதுனமா?
1: Then you have to write.
0: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு கேட்டேன்.
1: Why do you?
0: இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனியம் வச்சிட்டாங்க சார்.
1: They put the witchcraft in my house.
0: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
1: Many died.
0: வீடு வாசல் எல்லாம் வித்துட்டேன்.
1: I just lost all my
0: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
1: All my children are
0: அடுத்த வேலை சாப்பாடு இல்ல.
1: No food.
0: நல்ல துணிமணி இல்ல.
1: No dress.
0: என் வயிறு எல்லாம் பத்தி எரிதியா.
1: It is burning.
0: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
1: Whatever.
0: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
1: Whatever.
0: என் குடும்பம் எப்படி பிச்செடுக்குதோ.
1: Whatever this.
0: அது போல என் சூனியம் வச்ச குடும்பம் பிச்செடுக்கணும், நடுத்தல நிக்கணும். அந்த குடும்பத்துக்கு சாவு வரணும்.
1: That family should die.
0: அதுக்குதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு.
1: That is the ஏர்வாடி பாய்.
0: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றேன்.
1: She sends 800 rupees money order.
0: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயை.
1: 800 rupees for witchcraft.
0: நான் சொன்னேமா?
1: I said
0: பாய்க்கு நான் அனுப்பு, கேர்ள்க்கு நான் அனுப்பு.
1: You send boy or girl.
0: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதம் கேட்டேன்.
1: And I
0: இல்ல சார் அவங்க என்ன காட்டல பெரிய மந்திரவாதி அண்ணா போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்
1: that witchcraft came back again she said
0: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்
1: what is the relationship
0: திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back
0: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்
1: then it will be affected
0: என் வைஃப் அண்ணா போய் சொன்னாங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
1: வர்றீங்க why do you bring problems from home
0: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பரவி இருப்பான்
1: everywhere the giants will be there
0: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாரே தட பண்ணுவான்
1: and they will stop israelites
0: வழிபறி செய்வான்
1: they plug
0: கொள்ளடிப்பான்
1: they just stole
0: ஆனா ஆண்டவர் சவுலை சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவை ஏற்படுத்தி அந்த அமலேக்கோட யுத்தம் பண்ணி நம்ம ஆளுங்க முன்னாரே தட பண்ண எல்லாரும் கொன்று போடினார்
1: the lord made saul as the king and asked him to
0: அப்ப தடைகள் ராட்சதர்கள் தடையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது ஒருவேளை நல்ல வேலை இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
1: all the barriers be broken
0: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
1: in your marriage be broken
0: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் காலவேல உடைக்கப்படுவதாக
1: all the childless things be broken
0: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல
1: you may not have own house
0: நல்ல கை தூங்க பாலாம்
1: you can raise your
0: வாடகை வீட்ல இருக்கறவங்க எல்லாம் கை தூங்க
1: those who are in rented
0: சொந்த வீடு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுனா பண்ணலாம் ஒரு வீடு வேணும் நமக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வாணவா
1: need 800 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்
0: வேணுமா வாணவாங்க
1: do you need or not
0: இது யார் படைச்ச பூமி
1: and who created this earth
0: யார் படைச்ச பூமி நல்ல சத்தமா சொல்லுங்க பாரு
1: who created
0: யார் படைச்ச பூமி
1: who created this earth
0: கர்த்தர் படைச்ச பூமி இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா
1: anybody said my father created it
0: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க
1: and you would have built long
0: hallelujah
1: hallelujah
0: நான் சொல்றேன் நீங்க அப்பாவுடைய பூமி நமக்கு சொந்தம்
1: the father's earth it belongs to
0: வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக
1: may the lord
0: நல்ல வேலைகள் கடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக நாலாவதாக கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்
1: belongs to who
0: hatre pillegalu sondamana desam
1: it for the children of god
0: yaar thana irpa
1: who are they
0: raatchadar irpaanga
1: the giants used to live
0: idhila endha enna theriyudha
1: what we know
0: nama anubhavikkenda sotha nama dhaan anubhavikkanum
1: and whatever we want to enjoy we have to enjoy
0: un kaigalin palanai yaar saapidnom nama dhaan saapidnom kaigalin palanai
1: we have to eat our hands
0: ama namba kaigalin namba vera sindhi kashtapattu sambhaadippom பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் காரன் சாப்பிடுபா
1: the medical shop owner will be
0: eating hospital சாப்பிடுபா
1: others will be
0: ஆமா பைபாஸ் சர்ஜரினுவா எதுக்கு
1: they say bypass surgery
0: heart மட்டும் இல்ல deposit இது சேத்தான் பைபாஸ் சர்ஜரி
1: they take all our deposits
0: சில குடும்பத்துல அட்வகேட் சாப்பிடுவான்
1: the advocates may eat
0: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுபாங்க
1: and others may be eating
0: புரியற மாதிரி சொல்லவா புரியற மாதிரி சொல்லட்டாங்க
1: for the understanding
0: நல்ல வாய சம்பாரிக்க சத்தமா சொல்லுங்க அந்த நாரவாயன ராட்சதன் அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும் உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும் நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக ஒரே ஒரு வசந்த வாசிங்க நான் ஐயா மைக்கு கொடுக்க போறேன்
1: only one verse please
0: எரேமியா 20 அதிகாரம்
1: எரேமியா 20
0: எல்லாரும் எடுங்க எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க
1: எரேமியா 20
0: எடுத்தாச்சா 11வது வசனம்
1: 11th verse
0: வேற யாரா வாசிங்க எரேமியா 20:11
1: Jeremiah 20 and 11.
0: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? இயேசு எப்படி இருக்கிறார் நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்கிறார் நம்மளோட?
1: How the Lord is with you.
0: எப்படி இருக்காரு?
1: Mighty terrible one.
0: எப்படி இருக்காரா?
1: Mighty terrible.
0: பராக்கிரமசாலி.
1: Mighty terrible one.
0: இப்ப வேறமாகுதா? அந்த மூணு பசங்களை அள்ளிட்டானுங்க பாரு.
1: The three.
0: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
1: Giants are strong.
0: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமலதா.
1: All the worries, all the
0: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமலதா.
1: All the reproaches, shame, all
0: வியாதி பராக்கிரமலதா.
1: The sickness is also giant.
0: கடன் பிரச்சனை பராக்கிரமலதா.
1: The debt giant.
0: பெல்லிசனி கட்டுகள் பராக்கிரமலதா.
1: Witch craft, the giant.
0: தடைகள் பராக்கிரமலதா.
1: And all the barriers are giant.
0: இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமலதா.
1: The natural disaster.
0: COVID-19 பராக்கிரமலதா.
1: COVID-19
0: சுனாமி பராக்கிரமலதா.
1: சுனாமிஸ்.
0: ஆனா இவைகளை காட்டிலும்
1: நீர்
0: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
1: The mighty terrible one.
0: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் பீ வித்
0: யூ. உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் ஜீசஸ்
0: உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரங்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே, அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
1: லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட்
0: நன்றி தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியதாக நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்னை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு. ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு. உன் இருதயமாகிய ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க. ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த காலவேல இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன். அதனால கத்திரங்களோட இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அதை அனுபவியுங்கள். அது என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.
1: தாயை போல தேற்றி, தந்தையை போல சுமந்து, கண்மணி போல காக்கிற தேவனுக்கு